எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: ¿Qué te parece? ¿Qué te parece? ¿Qué te parece? ¿Qué te parece?

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: That was Ganesha Pancharatnam.
1: Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.

வணக்கம். வாழ்க்கை துணைநலம் அதிகாரத்தில் 7வது குறளை இன்று காண்போம். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இங்க வள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்கின்றார். இந்த காவல் என்று சொல்வது, அதாவது வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்தால் பெண் பாதுகாப்பாக இருப்பாள் என்று சொல்வது போன்ற ஒரு மடத்தனமான ஒரு நம்பிக்கை, மூடத்தனமான ஒரு விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஏன் என்று சொன்னால், மனம்தான் காவலா இருக்கணும். என் மனதிலே நான் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கணும், அப்பதான் நான் ஒழுங்காக இருக்க முடியும். நீங்க என்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டுறதுனால நான் ஒழுங்கா இருக்க முடியாது. அதான் சாதாரணமா சொல்லுவார்கள், தவறான பாதையில போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் நீங்க வீட்டுல போட்டி வச்சா கூட ஜன்னல் வழியா அடுத்த வீட்டுல யாரையாவது பார்த்து கூட தவறி போய்விடலாம். அதே நேரத்துல நீங்க சுதந்திரமா விட்ட பெண் ஒழுங்காக இருக்கலாம். ஏன் என்று சொன்னா, இந்த கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடியது புறநிலையில வரக்கூடாது, பிசிக்கலா வரக்கூடாது, மனதில தான் வரணும். அந்த லகான் என்று சொல்லக்கூடியது அந்த கயரை நம்ம மனசுக்கு தான் போடணும், மனதை தான் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். பெண்களை அடக்கி வைக்கக்கூடிய சிறை காக்கும் காப்பு, மகளிரை கட்டுக்காவலுக்குள்ளே கட்டுப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற காப்பு, அந்த சிறை என்று சொல்லுவது எந்த பயனையும் செய்யாது. எவன் செய்யும், அது எந்த பாதுகாப்பையும் தராது. வள்ளுவர் இதை வந்து எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டார். இன்றைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம், பெண்களை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்க முடியாது, பெண்களை நம்ம சுதந்திரமா விடுகின்றோம். நம்முடைய பெண்கள் கல்லூரிக்கு வருகின்றார்கள், கல்லூரியிலிருந்து பல இடங்களுக்கு செல்கின்றார்கள், வேலைக்கு போகின்றார்கள். இன்றைக்கு ஆணுக்கு சரிநிகர் சமானமாக எல்லா துறையிலும் பெண்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நீ வந்து இருட்டின் அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது, இல்லை என்று சொன்னா நீ தனியா போகக்கூடாது, நீ வந்து இப்படி ஆண்கள் இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது, முடியாது. நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு வந்து ஒரு பஸ்ல போகும்போது கூட ஒரு காலத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி இருக்கைகள்லாம் இருந்தது. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், பல பெண்கள் ஆண் பக்கத்துல ஒரு இருக்கை இருந்தா நம்ம உட்கார்ந்து விடுகின்றோம். ஏன்னா எத்தனை நேரம் ஒரு பெண் நின்று கொண்டு இருக்க முடியும், அவ கையில இருக்கிற பலுவையும் தூக்கி கொண்டு. இல்ல நாம ஒரு ரயில் பயணம் செய்கின்றோம், இல்ல விமான பயணம் செய்கின்றோம், தனியாக ஒரு பெண் கடல் தாண்டி இப்ப எவ்வளவு இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருகின்றார். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அப்பாவோ கணவனோ போய் கொண்டு விட்டு விட்டு எல்லாம் வர முடியாது. முன்காலத்துல செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னா அது முடிந்தது, அப்பாவுக்கும் நேரம் இருந்தது, கணவனுக்கும் நேரம் இருந்தது, கொண்டு போய் அம்மா வீட்டுல விட்டு விட்டு வரக்கூடிய கணவன்மார்கள் இருந்தார்கள். ஆனா இப்போ இது நம்ம பார்க்கின்றோம், அந்த நிலைமை இல்லை. குழந்தைகளை கூட நம்ம தனியாக தான் அனுப்புகின்றோம் என்று பார்க்கின்றோம். அப்போ காலத்துக்கேற்ப மாறுகின்றோம். இன்றைக்கு நமக்கு புரிந்த இந்த விஷயத்த வள்ளுவர் அன்றைக்கே சொல்லிவிட்டார். பாதுகாப்பு என்பது நீ பக்கத்துல செக்யூரிட்டி அனுப்புறதோ, போலீஸ்ல சொல்லி போலீஸ் பாதுகாப்பு போடுவதோ, இல்ல பெரிய நவத்தால் பூட்ட பூட்டி அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள பூட்டி வைப்பதுனாலயோ அந்த பெண் பாதுகாப்பாக இருக்கல. அவ எப்ப பாதுகாப்பாக இருக்கிறாள் என்று சொன்னா, அவன் நினைக்கணும், அவன் மனசுக்குள்ள நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன், இது தவறு என்று அவன் மனசுக்குள்ள நினைக்கணும். நினைச்சாதான் பாதுகாப்பு. இல்லாம நீங்க வெளியில எவ்வளவு செக்யூரிட்டி போட்டாலும் அவள் மனம் திரிய வேண்டும் என்று சொன்னால், மனம் சபலப்பட வேண்டும் என்று சொன்னால், அப்போ உங்களுடைய பாதுகாப்பெல்லாம் தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை என்று இங்கே சொல்லுகின்றார். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், நீங்க இப்படி சிறை மாதிரி அவளை ஒரு அறைக்குள்ளே பூட்டி காத்து கூட புக முடியாம வச்சா கூட அது வந்து எந்த பாதுகாப்பையும் தராது, அது வந்து ப்ரூஃபே கிடையாது, இட் இஸ் நாட் அட் ஆல் சேஃப் என்று சொல்லி, அதனால என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார். எவன் செய்யும், மகளிர் அந்த பெண்கள் நிறை காக்கும் காப்பே தலை, தங்களுடைய உள்ளத்திலே நான் ஒழுக்கத்தோடு இருப்பேன் என்று உறுதியாக நின்றார்கள் என்று சொன்னா அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. அந்த அதனாலதான் நீங்க வந்து ஒரு ஆணும் பெண்ணும் கூட ஒரே அறையில இருக்கலாம், அவர்களுக்கு மனதிலே உறுதி இருந்தால், அந்த மனக்காப்பு மன நிறை இருந்தது என்று சொன்னால் அதுதான் சிறப்பானது என்று அன்றைக்கே வள்ளுவர்
இன்றைக்கு நாம் சொல்வதை அன்றைக்கே சொல்கின்றார். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் கேட்கிறார்கள், நான் ஒரு ஆணோடு பேசினால் தப்பா? ஒரு ஆணோடு நான் ஸ்கூட்டர்ல பின்னால உட்காந்து போனா தப்பா? ஒரு ஆணோடு நான் சரிசமமாக வேலை செய்தேன், இரவு நேரத்தில் போய்விட்டு வந்தேன் என்று சொன்னதுனால நான் தவறு செய்தவள் என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு என்னுடைய வேலை அதையெல்லாம் எதிர்பார்க்கிறது என்று சொல்லி தன்னை நியாயப்படுத்துகின்றான், ஜஸ்டிஃபை பண்றான்.

0: இத வள்ளுவர் அன்னைக்கே ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த பாதுகாப்பு, இந்த ஒழுக்கம் என்பதெல்லாம் மனக்கட்டுப்பாடு ஐயா. நீ வீட்டுக்குள்ள அவளை கட்டுப்படுத்தி வைப்பதனால வராது, அவ மனசுக்குள்ள இருந்துதான் வரணும். நான் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னா நான் நினைக்கணும். நீங்க நினைச்சதுனால நான் ஒழுங்காக மாட்டேன். நான் நினைத்தாதான் ஒழுங்காகுவேன். நான் ஒழுங்காக இருக்க வேண்டும், நான் உண்மை பேச வேண்டும், நான் பொய் பேசக்கூடாது, நான் நல்லவளாக இருக்க வேண்டும், எல்லாம் நான் நினைக்கணும். நீங்க நினைச்சதுனால அது நடக்காது. அப்ப இது எங்கேருந்து வரணும்? எங்கிட்டேந்து வரணும். அப்போ அந்த பெண்ணிடம் இருந்து வந்தாதான் பெண் அந்த நிறை, அந்த உணர்வு, அந்த கட்டுப்பாடு இருந்தாதான் வர முடியுமே தவிர, நீ அவ காலில் கையில சங்கிலியை போட்டு கட்டி ஒரு அறையில போட்டு சிறை வைத்தால் கூட அது நடக்காது என்று ரொம்ப அழகாக வள்ளுவர் இங்கே அந்த ஹியூமன் சைக்காலஜியை புரிய வைக்கின்றார், உணர வைக்கின்றார். நன்றி, நாளை பார்க்கலாம்.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கணபதி.

வீட்டில இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க வில்லுப்பாட்டு மூலமா. கேட்போமா?

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: என்னைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
3: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
4: அதான்

0: மாட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
1: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு எங்களை தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
2: என்னமா ஆச்சு சொல்லுமா அம்மா, என்னமா ஆச்சு?
3: இப்படி தன் முடிவை தானே தேடுறவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: போட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: அம்மா அம்மா, அப்பா எப்பவுமே வருவாரு.
3: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்ட வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி போடு போடு போடு ஹெல்மெட் போடு தலையில.

0: நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒன்னு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை.
2: அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல.
1: ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் எம்ஓபி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது கலைகளும் நாமும். நமது தமிழ் மண்ணின் பல்வேறு கலைகளின் சிறப்பை பறைசாற்றுவதற்கான ஒரு முயற்சி. வழங்குவது ஆர்ஜே ஜனனி, ஆர்ஜே நமிதா மற்றும் ஆர்ஜே பிராஷிதா. ஓவர் டு ஆர்ஜே ஜனனி.
1: தேங்க்ஸ் ஆர்ஜே பிராஷிதா. இன்றைய சூழல பார்த்தோம்னா, மேலை நாடுகளின் தாக்கம், அதாவது இன்ஃபுளுன்ஸ், நம்ம வாழ்வியல்ல அதிகமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். மேலை நாடுகளோட கலாச்சாரம் இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட சேர்ந்து பலவிதமான நேர்மறையான மற்றும் எதிர்மறையான, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு.
2: கண்டிப்பா. ஆனால் துரதிருஷ்டவசமா எதிர்மறையான மாற்றங்கள் தான் நிறைய நிகழ்ந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம், நம் பாரம்பரிய கலைகள் ஒவ்வொரு நாளும் அழிஞ்சுக்கிட்டே போறதுதான்.
0: நமிதா சொல்றது 100% உண்மைதான். இதுக்கு மேலை நாடுகளின் கலாச்சாரத்தோட தாக்கம் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ராப், ஜாஸ், பாப் மாதிரியான இசை தான் மக்கள் விரும்பி கேக்குறாங்க. நம்ம மண்ணோட இசை வகைகளான நாட்டுப்புற பாடல், கர்நாடக சங்கீதம், பக்தி இலக்கிய பாடல்கள் மாதிரியான இசை வகைகள் எல்லாம் இப்போ வரவேற்பே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து இன்றைய நிதர்சனமான உண்மை.
1: முன்னாடி எல்லாம் திரைப்பட பாடல்களில் கூட நம்ம தமிழ் மண்ணோட இசை ஒரு பெரிய அங்கம் வகிச்சுது. நல்ல இசை மட்டும் இல்லாம கருத்துள்ள வரிகளும் அதுல இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, மேலை நாட்டு இசைக்கும் நம் நாட்டு இசைக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. அதுதான் இன்றைய திரை இசையோட நிலை. நம் பாரம்பரிய இசையே இன்று நம் மக்களுக்கு ஒரு வெக்கக்கேடாயிடுச்சு. சரிதானே?
2: ஆமாம் ஜனனி, சரிதான். நம் பாரம்பரியமான இசை இன்னைக்கு பல பேர், முக்கியமா இளைஞர்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல பாரம்பரிய இசை கலைஞர்களுக்கு தேவையான ஊக்கம், அதாவது என்கரேஜ்

0: யாருமே கர்நாடக சங்கீதத்தை அவ்வளவா கொண்டாடுறது இல்ல. அது போக இப்ப எல்லாம் கர்நாடக சங்கீதம் கூட ஒரு வணிகம் ஆயிடுச்சு.
1: எக்ஸாக்ட்லி. ஆனா ஜனனி, நம்ம தமிழ்நாட்டுல வேற என்னென்ன மாதிரியான இசை வகைகள் இருக்கு கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா?
0: அதாவது நமிதா, நம்ம பாரம்பரிய இசை வகைகள்லாம் மூணு விதமா பிரிக்கலாம். அவை சங்க காலத்து இல்ல பண்டைய காலத்து இசை, இன்னொன்னு வந்து கர்நாடிக் மியூசிக் அதாவது கர்நாடக இசை, அதாவது சாஸ்திரிய சங்கீதம், மற்றும் நாட்டுப்புற பாடல். இந்த மூணு விதத்துக்கு கீழே இன்னும் பல்வேறு பிரிவுகள் இருக்கு.
2: சங்க காலத்து இசைனா இந்த எட்டு தொகை பத்து பாட்டு மாதிரியான பாடல்கள் தானே?
1: ஆமாம் பிரசிதா.
0: அது மட்டும் இல்ல, சங்க காலத்து இசை வகையில 63 நாயன்மார்களுள் ஒருவரான அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் போன்ற சைவ சமயத்தார் புனைந்த பாடல்களும் அடங்கும். அருணகிரிநாதர் ஒரு சங்க கவி முருகப்பெருமான் மேல நிறைய பாடல்கள் இயற்றினார். அந்த பாடல்களோட தொகுப்புக்கு பேர் தான் திருப்புகழ்.
2: நேயர்களே, இப்ப நம்ம ஆர்ஜே ஜனனி கன்னட ராகத்துல அமைந்திருக்கிற ஒரு திருப்புகழ பாட போறாங்க.

0: நம்ம நேயர்களுக்காக ரொம்ப அழகா பாடினதுக்கு நன்றி ஜனனி.
1: இப்போ ஜனனி பாடினதை கேட்டோம், ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: The more aware you are of homeopathy, that is, the more you learn about all the ways in which homeopathy has been examined by independent, neutral researchers who have tested its claims and found them baseless, the less there is to like about it. From ineffective homeopathy, vaccine alternatives that leave your children and the children around them vulnerable to life-threatening illnesses that have been brought back from the brink of extinction by vaccine denial, to the tragic story of Penelope Dingle, who suffered a horrific and lingering death due to treatable bowel cancer because she followed her husband's homeopathic advice. Being aware of homeopathy is a very good thing. Homeopathy awareness can make the world a healthier and a happier.
1: வெல்கம் பேக் டு கலைகளும் நாமும்.
0: இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நமிதா, எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப தேவாரம் என்கிற பாடல் தொகுப்பும் சங்ககால இசையின் ஒரு பாகம் தானா?
1: சிலப்பதிகாரம் போன்ற பெரிய காப்பியங்களை நம் தமிழ்நாட்டின் பண்டைய காலத்து இசை பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்காங்க தெரியுமா? நான் முன்னாடியே சொன்ன 8 தொகை 10 பாட்டு போன்ற நூல்கள்லயும் நம் பாரம்பரிய இசை பற்றியும் மக்கள் எந்த வகை இசையில் தன்னை ஈடுபடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: இன்னைக்கு கூட கர்நாடக இசை கச்சேரிகள் பலவற்றில் திருப்புகழ், திருவம்பாவை, தேவாரம், திருப்பாவை போன்ற பாடல்கள் பாடப்படுகின்றன.

0: ஆனா இந்த பாடல் எல்லாம் சாதாரண மனிதருக்கும் புரியும் வகையில போய் அவங்களுக்கு சேரணுங்கிறது தான் இப்போ நம்மோட முதல் தேவை.
1: கர்நாடக இசைன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து நம்ம கர்நாடக இசையுடைய ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது தான். தமிழ்நாட்டில இருந்து முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்து பிள்ளை போன்ற பலர் கர்நாடக சங்கீதத்துக்கு பெரிய பங்கு அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பாடல்களும் கர்நாடக இசை உலகில் பெரிதும் போற்றப்படுது.
2: முக்கியமா 20ஆம் நூற்றாண்டுல பல கர்நாடக இசையின் வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோடீஸ்வர ஐயர் அவர்கள், கோபாலகிருஷ்ண பாரதியார், நீலகண்ட சிவன், பட்டின சுப்பிரமணிய ஐயர் மற்றும் பலர்.
0: சரியா சொன்ன நமிதா, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் வாழ்ந்த இவர்களை ஆங்கிலத்தில் போஸ்ட் ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரினிட்டிங்கிற வரையறையில மூணு பேர் இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியுமா?
1: தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல வாழ்ந்த மகான்கள் தானே?
2: ஆமா பிரசிதா, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா மூணு மகான்களும் திருவாரூரை சேர்ந்தவங்க தான்.
1: ஓ அப்படியா?
0: ஆமா பிரசிதா, இந்த சங்கீத மும்மூர்த்திகளின் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்க தான் போஸ்ட் ட்ரினிட்டிங்கிற வகையறையில உள்ளவங்க.
1: ஆனா இவங்க பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு வலுவிழந்து போயிட்டு இருக்கு, அதாவது சாதாரண மனிதருக்கு போய் சேருவதே இல்ல. இது ஒரு பக்கம் இப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் கேக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல நாட்டுப்புற பாடல் கலைஞர்களுக்கு போதுமான மரியாதையும் நிதி சார்ந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படுது இல்லன்னு நான் சொல்லுவேன்.
2: இப்ப எல்லாம் இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல் கேட்கணும்னா எங்கோ யாருக்குமே தெரியாத மலை பிரதேசங்களிலோ இல்ல கிராமங்களில் தான் கேட்க முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை.
0: இந்த தலைமுறையில இருக்கிற பல பேருக்கு வில்லு பாட்டு, புறா பாட்டு, நையாண்டி மேளம் போன்ற எந்த ஒரு பாரம்பரிய இசை வகைகள் பற்றியும் தெரிந்திருக்கிற வாய்ப்பே இல்ல. கப்பல் பாட்டு, கனிய நாட்டம் போன்ற பல்வேறு இசை வகைகள் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசை கருவிகள் என்னென்னு தெரியுமா?
2: வயலின், மிருதங்கம்.
0: இல்ல நமிதா, அதெல்லாம் இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிற கருவிகள். உடுக்கை, பம்பை போன்ற இசை கருவிகள் தான் நம்மளோட பாரம்பரியத்தை சேர்ந்தது.
1: ஓ அப்படியா? ஆனா இன்னைக்கு நம்மள பல பேர் இத பத்தி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க. ஏன்னா மேலை நாட்டு இசை நம் தமிழ் கலாச்சாரத்தை வேரோட அழிச்சிட்டு இருக்கு. இது பல பேருக்கு, முக்கியமா இளைஞர்களுக்கு முழுசா புரியல, சரிதானே?
2: கண்டிப்பா, தமிழர்களோட உயர்நாடிய அவங்களோட உயர்ந்த கலாச்சாரமும் கலைகளும் தான் நம்ம தனித்துவம். நாம் பேசுற ஆங்கிலத்திலேயோ இல்ல உடுத்தும் நவநாகரீக உடைகளோ இல்ல, நம்மள தனித்து காட்டுறது நம்ம பேசும் மொழியும் நம்மளோட கலை வெளிப்பாடும் நம் உயர்ந்த கலாச்சாரமும் தான்.
0: ஆமா நமிதா, இதுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை. இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் தமிழிசை மட்டும் இல்ல தமிழ் மண்ணின் நடன வகைகளும் இருக்குன்னு சொல்லலாம். நமிதா, நம் மண்ணின் நடன வகைகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றியா?
2: இசை மாதிரியே நடனத்திலும் பல வகைகள் இருக்கு. அதுல ஃபோக், அதாவது நாட்டுப்புற நடன வகைகள் நம்ம தமிழ் மண்ணோட சிறப்பை உயர்த்தி காட்டுபவை. கர்நாடக சங்கீதம் மாதிரி நடனத்தில பரதநாட்டியம். இந்த நடன வகைகள் பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்க இப்போ நம்ம சென்னையில் உள்ள ஒரு நடன ஆசிரியர் கிட்ட பேச போறோம்.
3: This is Shri Devi Priya.
4: What do you do?
3: I teach classical dance, Bharatanatyam.
4: Yeah, how many years?
3: This has been my 13th year.
4: Okay. Do you like folk dance or western dance?
3: I like all forms of dance.
4: Okay. Do you think folk dance will last longer or western dance?
3: Any dance, as far as it is, it sticks to the basic rules, and if the propagators or the followers are genuine enough, I like all forms of dance. Nothing in particular. Any movement that looks graceful and comes from within, I like that.
4: Okay. Do you think it's an exercise? I mean, is dance a form of exercise?
3: Dance is any dance is a 100% art. So it involves body, mind and soul. Of course, when you approach it, it basically depends on how you approach it. If people take up dance for as a physical activity, yes, it is an exercise.
4: Okay. Will you face health problems when you dance?
3: We don't. But if you are not trained in the right way, with your postures, of course, you will. Anything that is not trained properly will lead to health hazards.
4: Thank you.
3: But வெல்கம்.
2: இப்போ நம்ம நடன ஆசிரியர் பேசுறத கேட்டோம். ஓவர் டு ஆர்ஜே பிரசிதா அட் தி ஸ்டுடியோ.
1: தேங்க்யூ நமிதா. இப்ப கலைகளும் நாமுங்கிற நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் மீண்டும் கேட்கலாம்.
5: Feeling held back due to a physical ailment? Are emotions taking a toll on your personal and professional life? Then it's time to switch to a refined way of living. Yes, yoga. Yoga gives you a huge and permanent difference to your life. But how? Yoga provides various benefits like all-round fitness, weight loss, stress relief, inner peace, improved immunity, better relationships, increased energy, better flexibility and posture, and better intuition. Yoga is a light which once lit will never dim. The better you practice, the brighter the flame. Practice yoga for a healthy body, peace of mind, open heart, and sanctity in a hectic world.
2: வெல்கம் பேக் டு கலைகளும் நாமும்.
1: நமிதா, இந்த காலத்து மனிதர்கள் கிளாசிக்கல் என்ற வார்த்தையை ரொம்ப வெறுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி உன்னோட கருத்து என்ன?
2: பெரும்பாலானவங்க அப்படிதான் இருக்காங்க. நவீன வாழ்க்கையின் தேடல்ல தன்னுடைய பாரம்பரிய நடனத்தை விட்டுட்டு மேலை நாடுகளோட நடன வகையான சால்சா, ஹிப்ஹாப், பேலே போன்ற வகைகள் தான் பெரிதும் பாராட்டுறாங்க.
1: இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா, கொலம்பியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல இருந்து மக்கள் நம் நாட்டுக்கு வந்து நம்ம நடன வகைகளை விரும்பி கத்துக்கிட்டு போறாங்க. ஆனா இந்த உயர் கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்களான நாம இதெல்லாம் மறந்து போய்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நாட்டுப்புற நடன வகைகள் என்னெல்லாம்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. கரகாட்டம், கும்மி, கோலாட்டம், புறவி ஆட்டம், ஒயில் கும்மி, கழைக்கூத்து, குறவை கூத்துன்னு பாரம்பரிய நடன வகைகள்லாம் இருக்கு தெரியுமா?
6: இவ்ளோ இருக்கா? ஆனா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, பார்க்க வாய்ப்பே கிடைச்சது இல்ல.
1: ஏன்னா இதுக்கான ஸ்கோப் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு.
2: சரியா சொன்ன பிரசிதா. இப்ப நான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்.
1: எங்க?
2: மயிலாப்பூர்ல இருக்கிற கோயில் குளம் தான். அங்க இப்ப சில பேருக்கிட்ட போய் கேட்போம், அவங்களுக்கு நம்ம மண்ணின் நடன வகைகள் பிடிக்குமா இல்ல வெஸ்டர்ன் டான்ஸ் பிடிக்குமான்னு.
6: அவங்க எல்லாம் வெஸ்டர்ன் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க.
2: அப்படி சொல்லிட முடியாது ஜனனி. ஏன்னா நம்ம இப்ப போக போறது மயிலாப்பூர் குளம் பக்கத்துல இருக்கிற ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு.
7: ஹலோ, உங்க பேர் என்ன?
8: ரேஷ்மா.
7: சரி, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேட்க கேள்வி இருக்கு. உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் பிடிக்குமா வெஸ்டர்ன் டான்ஸ் பிடிக்குமா?
8: கிளாசிக்கல்.
7: ஏன் கிளாசிக்கல் டான்ஸ் பிடிக்கும்?
8: From my point of view, it is a form of art. நம்மளோட கல்ச்சரை ரொம்ப அழகா, ரொம்ப ஸ்பஷ்டமா காமிக்கிறது கிளாசிக்கல் டான்ஸ்.
7: ஏன் உங்களுக்கு அந்த கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கறது கேட்டாலே பிடிக்கிறது?
8: கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கறதுனாலே அழகு. அந்த டான்ஸுக்கு ஒரு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்குன்னு ஒரு இது நட்ராஜர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஹி ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் தென் ஸ்டார்ட் வித் தட். அவ்வளோ அழகா ஒவ்வொரு கடவுள் மேல இருக்கிற ஒவ்வொரு லைன்லையும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயங்கிறது இட் இஸ் கிளாசிக்கல்.
7: நீங்க டான்ஸ் கத்துக்கிறீங்களா?
8: இல்ல.
7: கத்துக்கிட்டீங்களா?
8: இல்ல.
7: ஆனா உங்களுக்கு பிடிக்கும்?
8: பிடிக்கும், ஆடுவேன்.
7: ஆனா இப்ப கூட நம்ம சென்னையிலயோ இந்தியால இருக்கிற பீப்புளோ அவங்களுக்கு டான்ஸ் கிளாசிக்கல் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
8: தெரியுது.
7: அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு கலையாட்டம் தான் அவங்களுக்கு தெரியுது. கிளாசிக் அப்படிங்கறது அவங்களுக்கு மறந்தே போச்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
8: That must be actually அது வந்து இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் திஸ் ஜெனரேஷன் இஸ் கோயிங் ஒன்லி ஃபார் வெஸ்டர்ன் டான்ஸ். ஆல்சோ தேர் இஸ் அ பார்ட் வேர் யூ கோ ஃபார் கிளாசிக்கல். கிளாசிக்கல் தான் என்ன பொறுத்திருக்கு பெஸ்ட். என்கிட்ட கேட்டால் ஐ ஒன்லி என்கரேஜ் கிளாசிக்கல் மோர் தேன் வெஸ்டர்ன். வெஸ்டர்னா நல்லா இருக்கும், பட் வென் கம்பேர்ட் ஒன்லி கிளாசிக்கல்.
7: கிளாசிக்கல் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஆடுறச்சு நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஏதாவது வருமா?
8: நெவர்.
7: ஷியோர்?
8: ஷியோர்.
7: வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா? லைக் முட்டி வலியோ அந்த மாதிரி நாங்க நிறைய அடவு ஆடிட்டே இருக்கிறச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா?
8: இஃப் யூ பாயிண்ட், நீ வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர், நீ ரொம்ப உனக்கு பிடிச்சு நீ கிளாசிக்கல் இறங்குற. இஃப் யூ வெரி ஃபுல் ஃபிளெஷ் இன் தட், யூ நாட் கெட் எனிதிங். ஈவன் தோ இட் கம், உன்னால அதை தாண்டி உன்னால டான்ஸ் ஆட முடியும். தட் இஸ் கிளாசிக்கல்.
7: Thank you.
8: It's my pleasure. You're welcome.
1: இப்போ எல்லாரும் பேசினதை நம்ம கேட்டோம். So back to RJ Prashita at the studio.
0: Thank you Namita. இப்போ ரேஷ்மாங்கிற ஒரு பொண்ணு பேசினதை கேட்டோம். அது கேட்ட உடனே நமக்கு எல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் ஆறுதலாவும் இருக்கு. இந்த மாதிரி இளைஞர்கள் சிலர் தான் இருக்காங்க, இன்னும் பலர் வந்து இந்த மாதிரி நடன வகைகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லனா நாமளே நம்ம மண்ணுடைய கலைகளின் வளர்ச்சிய முடக்கிற மாதிரி ஆயிடும்.
9: நம்ம மக்களே அதை பாராட்டி மரியாதையும் கொடுத்தாதான் அதோட மதிப்பு இன்னும் கூடும். அதுதான் நாம நம்ம மண்ணுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. அதுவே நம் கடமை. நம் மண்ணின் இசை, நடனம் மற்றும் நாடகம் நம்ம சொத்துக்கள்.
0: ஆனா இன்னைக்கு நாடக கலையோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம மெதுவா விழிச்சிட்டு இருக்கோம்.
2: அப்பப்ப நியூஸ் பேப்பர்ல ஏதாவது ஒரு நாடகத்தோட விளம்பரம் வந்துகிட்டே இருக்குமே.
0: ஆனா அதுல நம்ம மண்ணுடைய பாரம்பரியம் துளி கூட கிடையாது. ஆங்கிலத்தோட தாக்கமும், வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப அஃபென்சிவ் நகைச்சுவை அதாவது காமெடி, இதோட தாக்கமும் தான் அதிகம். தெருக்கூத்து, பொம்மலாட்டம், குறிஞ்சி போன்றவைதான் நம்ம பாரம்பரிய நாடகம். நமிதா, இந்த வகைகள்ல தெருக்கூத்து ரொம்ப பிரபலம். இதுல இசை, நடனம், நடிப்பு, கவித்துவம் போன்றவை உள்ளடங்கி இருக்கும்.
9: இப்பெல்லாம் இந்த மாதிரி தெருக்கூத்து எங்கேயுமே நடக்குது இல்லையே?
0: நடக்குது, ஆனா ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிற கிராமங்கள்ல தான் நடக்குது. அதுவும் கோயில் திருவிழாக்கள்ல அதிகமா நடக்கும்.
2: தெருக்கூத்தெல்லாம் சில சமயம் ராத்திரி பூராவும் நடக்கும்னு மக்கள் அதையும் பொறுமையா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஆமா நமிதா, நம்ம தமிழ் வருட பிறப்பு இருக்குல்ல, அப்போ பல கிராமங்கள்ல 21 நாளைக்கு பாரதம்னு வருடா வருடம் ஒரு திருவிழா நடக்கும்.
9: 21 நாளா?
0: ஆமா ஜனனி, இந்த திருவிழாவை 3 விதமா கொண்டாடுவாங்க. ஒண்ணு பிரகாங்கம், அடுத்தது பூஜை, இதுல முக்கியமானது தெருக்கு.
9: 9 இரவுகளுக்கு அப்படி என்ன நடக்கும்
0: ஜனனி? பாரதம் என்ற பேர்ல இருந்தே தெரிஞ்சிருக்குமே.
2: அப்ப முழு மகாபாரதமா? இன் 9 நைட்ஸ்?
0: இல்ல நமிதா, மகாபாரதத்துல உள்ள முக்கியமான சம்பவங்கள் அதாவது திரௌபதி கல்யாணம், சுபத்திரை கல்யாணம், அபிமன்யுவின் தோல்வி, கர்ணன் தோல்வி, மிக முக்கியமாக 18 போர்.
9: இங்க பல இடங்கள்ல இசை உள்ளடங்கி இருக்கும். மிருதங்கம், ஹார்மோனிய பெட்டி, முகவீணை எல்லாம் பயன்படுத்தப்படும்ல.
0: உனக்கே தெரிஞ்சிருக்கும் ஜனனி, எப்பவுமே விநாயகர் பாடலோட தான் தெருக்கூத்த ஆரம்பிப்பாங்க.
9: ஆமா.
0: அடுத்து கட்டியக்காரன் வந்து ஒரு கதாபாத்திரத்தையும் அறிமுகப்படுத்துவான். அப்புறம் முழு உயிரவும் கூத்து நடக்கும். இப்போ ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாம்.
5: Between the bloating, the cramping, the cravings and the mood swings, the time of the month is usually not the best week in any woman's life. Premenstrual symptoms have caused diets to derail. As you begin to lose count how many times you have been caught with your hands in the cookie jar, optimizing your energy and relaxing your mood swings can be as simple as adhering to a healthy balanced diet. To prevent and cope with PMS symptoms, here are few items to be included in your grocery list. Salmon and other fish are good source of omega-3 fatty acids that not only have heart benefits but also provide menstrual relief. These healthy fats are not only found in salmon but also avocados, nuts and olive oil. Next is broccoli. This green vegetable has a high fiber content that can actually ease bloating. Salt can cause bloating and water retention, which can make those problems of PMS worse. Next comes bananas and pumpkin seeds. These seeds can help alleviate water retention and mood swings due to its magnesium content and its ability to regulate serotonin levels. Bananas are known to be rich sources of potassium but also have a high magnesium content. Pain and sleep is a vicious cycle, as pain interrupts sleep and a lack of sleep makes pain worse. Eating bananas could help combat both. So let's incorporate this in our diet and have a crampless menstrual cycle. God made girls have monthly periods and give birth because he knew guys weren't strong enough to handle it. So be proud to be born a girl.
2: காம்பேட்டும் கலைகளும் நாமும்.
1: இப்ப இந்த மாதிரி கலைகள்ல ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா 3 வருஷம் டிப்ளமா கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க.
6: நானும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நேஷனல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்னு நடக்கும்ல?
1: ஆமா ஆமா ஜனனி, பாரத் ரங் மகோத்சவ்னு ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். இது ஆசியாலேயே மிகப்பெரிய நிகழ்ச்சி.
2: ஆமா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்.
1: யா என்னதான் இருந்தாலும் நாடக கலை மேலுள்ள ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது.
2: அப்படியா பிரசிதா?
6: கண்டிப்பா. அதாவது இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன், இப்ப நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா பார்த்தோம்ல, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த நாடக கலைய இப்போ வளர்த்துட்டு வராங்க. சோ பொதுமக்களான நாமும் இதுக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம பாரம்பரிய கலைகள் மேல வரும்.
1: ஆமா ஜனனி, இனி வரும் தலைமுறையினர்கள் வந்து நடன கலையாகட்டும், நாடக கலையாகட்டும், இசைக்கலையாகட்டும், இந்த மூணையும் வந்து வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நேர்களை கேட்டுட்டு, உங்க எல்லாருக்கும் கலைகளும் நாமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம்.
6: இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். 6512133333. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அபிமான ஆர்ஜே பிரகர்ஷிதா, ஆர்ஜே நமிதா மற்றும் ஆர்ஜே ஜனனி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: அப்பா என்னாச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்புனா

0: கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இருமணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ஏ வாடா முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
1: வா விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா.
2: கால்ல செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்களா ரெண்டு பேரும்?
3: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கு வலிக்கும்ல உங்களுக்கு.
3: ஆமாமா, நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானா பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங் குடிங் சொல்லி மேலயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: யோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துடும், தூச்ச போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்படா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்படா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறோம்.

0: 97.8. சென்னை நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு ஒரு புத்தம் புது டாபிக்ல உங்க கூட நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலி எங்க டாபிக் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, கமிட்மெண்ட்ஸ் அப்படின்ற பேர்ல பொறுப்பே இல்லாத ஒரு பொண்ணு கடைசியில லைஃப்ல எப்படி பொறுப்பா மாறினா அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறோம். எப்பவுமே நம்ம கம்யூனிட்டி ரேடியோட வழக்கம் என்னன்னா, எந்த ஒரு மெசேஜ் நாங்க கொடுத்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜா தான் இருக்கும் அப்படின்றத நம்புறோம். சோ இன்னைக்கு எங்களோட நாடகத்தை கேட்கறதுக்கு நீங்க ரொம்பவே ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து நாங்களும் ரொம்பவே ஆவலா இருக்கும். வாங்க நேர்கள், நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
1: சௌந்தர்யா சொன்னபடி இன்னைக்கு நாங்க கமிட்மெண்ட்ங்கிற ஒரு டாபிக்ல டிராமா பண்ண வந்திருக்கோம். இந்த கதையில மூணு முக்கிய கதாபாத்திரங்கள், அபிராமி, தீபா, பிரியா. அபிராமிங்கிற ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாம லைஃப ரொம்ப கேர்ஃப்ரீயா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அவ அப்பா அம்மா சொல்ற எந்த சொன்ன பேச்சையும் கேட்காம அவ இஷ்டத்துக்குன்னு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. அவளோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தீபா. தீபா அபிராமி பண்ற எல்லா விஷயத்துக்கும் அவ கூடவே இருந்துட்டு இருக்கா. அவ சரியா தப்பாங்கறதெல்லாம் பாக்காம அவ பண்ற எல்லா விஷயத்துக்கும் அவ சேர்ந்து அவளோடய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் பிரியா. பிரியா இவங்க ரெண்டு பேருக்கும் நேர் ஆப்போசிட். பிரியா வந்து அவ அப்பம்மா சொல்ற எல்லா சொன்ன பேச்சையும் கேட்டுட்டு, அபிராமி பண்ற எல்லா தப்பையும் கேட்டுட்டு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவா. ஆனா அபிராமிக்கு இதை பிடிக்காது. சரி வாங்க, இப்ப முதல்ல கதைய பாக்கலாம். முதல் சீன், அபிராமி வீட்ல இப்ப என்ன நடக்குதுன்னு வாங்க கேக்கலாம்.
2: அபி எழுந்துரு அபி, காலைல 10 மணி ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க. நைட் 2 மணி இருக்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் நல்லா தூங்க வேண்டியது. எழுந்துரு அபி.
3: என்னம்மா காலையிலே? என்னம்மா
2: காலை எழுந்து எனக்கு வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, உன் வேலையாச்சும் நீ பாத்துக்கோ அபி. எழுந்துரு அபி.
3: எல்லாம் எனக்கு தெரியும்மா, நீ போமா.
2: காலையில நானும் ஆபீஸ் போனும், நீயும் காலேஜ் போனும், பொறுப்பு இல்லாம இருக்காத அபி. எழுந்துரு அபி.
3: ஹலோ
4: ஹலோ அபி, நான் பிரியா பேசுறேன்.
3: சொல்லு பிரியா.
4: அபி காலேஜ்க்கு வரலையா?
3: டைம் இன்னும் ஆகலல பிரியா.
4: அபி 1 hour தான் இருக்கு, சீக்கிரம் வா, இன்னைக்கு வேற அசைன்மென்ட் சப்மிட் பண்ணனும்.
3: அசைன்மென்ட்டா? யாருமே என்கிட்ட எதுமே சொல்லவே இல்ல.
4: கிளாஸ்ல இருக்கல அபி.
3: யோ சரி விடு பிரியா, பாத்துக்கலாம், காலேஜ் போய் அசைன்மென்ட் எழுதிக்கலாம்.
4: சீக்கிரம் வா, நான் முடிச்சிட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் முன்னாடி போறேன், பின்னாடி வா.
3: பை பை பிரியா. ஹலோ
5: ஹலோ
3: ஹலோ தீபா.
5: சொல்லு அபி.
3: தீபா ஏஞ்சு கொடி.
5: 7:30 தானடி ஆகுது.
3: ஏய் லூசு, 10:30 ஆகுது, ஏஞ்சு நம்ம காலேஜ் போனும்.
5: ஓ காட், 10:30 ஆ, இவ்ளோ சீக்கிரம் போய் என்னடி பண்ண போற?
3: தீபா இன்னைக்கு ஏதோ அசைன்மென்ட் சப்மிட் பண்ணுமா தீபா, முடிச்சிட்டியா?
5: என்னது அசைன்மென்ட், என்ன சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல.
3: எனக்கும் தெரியல தீபா, வா போய் சீக்கிரம் போய் எழுதலாம்.
5: ஏய் வேணாண்டி, 11:45 மேல போலாம்.
3: ஏய் வேணாம் தீபா, நம்ம 12:00 காலேஜ் போலாம், பரவாயில்ல, அப்புறம் போய் அசைன்மென்ட் எழுதி சப்மிட் பண்ணிடலாம்.
5: ஓகே ஓகே, பாய்
3: பாய்.
1: அபிராமி காலேஜுக்கு கிளம்பிட்டா. அவ வீட்டு டைனிங் டேபிள்ல இப்ப என்ன நடக்குதுன்னு வாங்க கேக்கலாம்.
2: என்னங்க நம்ம பொண்ணு இப்படி பண்றா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, யார் பேச்சும் மடிக்க மாட்டா, என்னங்க பண்றது?
6: விடுமா, இப்பதானமா சின்ன பொண்ணு, எல்லாம் போக போக சரியாயிடும். அம்மா, நம்ம பொண்ணு யூஜி முடிச்சிட்டா, பிஜி படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா அவ என்ன சொல்லுவாளோ தெரியல.
3: பிஜியா? யூஜி படிக்கிறதுக்கே ரொம்ப தலைவலியா இருக்கு, என்னாலலாம் பிஜிலாம் படிக்கவே முடியாதுப்பா.
6: என்னமா இப்படி சொல்ற?
3: ஐயோ அப்பா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. அம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா?
2: இதுல மட்டும் கரெக்டா இராபி, கட்டி வச்சுட்டேன், எடுத்துட்டு போ.
1: பிரியா காலேஜுக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துடுறா, அவ அசைன்மெண்ட்டும் சப்மிட் பண்ணிடுறா. அபிராமியும் தீபாவும் ரொம்ப லேட்டா தான் காலேஜுக்கு கிளம்புறாங்க. வாங்க இப்ப காலேஜ்ல என்ன நடக்குதுன்னு கேப்போம்.
7: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
8: ஹாப்பி டே மேம்.
7: ஓகே கேர்ள்ஸ், ஆன்சர் யுவர் அட்டெண்டன்ஸ். அபிராமி
8: இன்னும் வரல மேம்.
7: இன்னும் வரலையா? தீபா
9: இன்னும் வரல மேம்.
7: உமையால்
10: மேம்.
7: பிரியா
11: மேம்.
7: பிரியதர்ஷினி
12: பிரசன்ட் மேம்.
7: பிரீத்தி
13: பிரசன்ட் மேம்.
7: இந்துமதி
14: பிரசன்ட் மேம்.
1: 45 minutes later.
8: Excuse me ma'am.
7: இன்னிக்கு லேட்டா?
8: Sorry ma'am, traffic ma'am.
7: எப்ப பாரு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கீங்க கேர்ள்ஸ், உங்களை திருத்தவே முடியல. நானும் எத்தனை தடவை உங்களுக்கு அட்வைஸ் பண்றது, லேட்டா வராதீங்க லேட்டா வராதீங்கன்னு.
8: Sorry ma'am.
7: இதோட நீங்க எத்தனை டைம்ஸ் கேக்குறீங்க தெரியுமா? சரி come in come in. ஓகே கேர்ள்ஸ், உங்களோட எக்ஸாம் பேப்பர் எல்லாம் வந்துருச்சு, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், வந்து வாங்கிக்கோங்க. பிரியா?
10: Yes ma'am.
7: Very good mark.
10: Thank you ma'am.
7: ஐஸ்வர்யா?
15: Yes ma'am.
7: Good mark.
15: Thank you ma'am.
7: உமையா?
16: Yes ma'am.
7: Very good mark.
16: Thank you.
7: தீபா?
17: Yes ma'am.
7: உன்னோட மார்க் என்னன்னு தெரியுமா?
17: தெரியாது ma'am.
7: Just pass ஆயிருக்கேன். குடி. தென் அபிராமி.
10: எஸ் மேம்.
7: உன் மார்க் என்னன்னு தெரியுமா?
10: தெரியல மேம்.
7: வெறும் ஆல்பபெட்டிக்கல் வைஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் இருந்தா போதாது அபிராமி, மார்க் வைஸும் நீ ஃபர்ஸ்ட் இருக்கணும்.
10: எவ்வளவுதான் மேம் வாங்கினேன்?
7: ஃபெயில் ஆயிருக்கே.
10: பரவாயில்ல, விடுங்க மேம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்.
7: இந்த மாதிரிதான் அப்படி நிறைய தடவை எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டே இருக்க. இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா லைஃப்ல நிறைய விஷயத்தை இழக்க வேண்டியதா வரும்.
10: விடுங்க மேம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்.
7: இதான் நீ அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. ஓகே கேர்ள்ஸ், யூ கேன் கோ ஃபார் எ லஞ்ச்.
10: தேங்க் யூ மேம்.
11: லஞ்ச் பீரியட்ல பிரியாவும் அபிராமியும் பேசிக்கிறாங்க.
12: அபி.
7: என்ன பிரியா?
12: என்ன மார்க் எடுத்த அபி?
7: அதெல்லாம் இப்ப எதுக்கு பிரியா?
12: மேம் திட்டிட்டு இருந்தாங்களே, அதான் கேட்டேன்.
7: 50-க்கு 15 மார்க் எடுத்துட்டேன் பிரியா.
12: ஏன் அபி இவ்ளோ கம்மியா வாங்கிருக்கேன்?
7: அதெல்லாம் விட பிரியா, அடுத்த டைம் பாத்துக்கலாம்.
12: ஒழுங்கா படி அபி, இப்படி எல்லாம் பண்ணாத.
7: சும்மா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காத பிரியா.
12: நீ எப்படியோ போ அபி.
7: வா பிரியா, அவளை போய் நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலாம்.
12: ஓகே அபி.
11: ஈவினிங் காலேஜ் முடியுது. அபிராமியோட அப்பா அவளுக்கு கால் பண்றாங்க.
10: ஹலோ அபி.
7: ஹலோ அப்பா.
10: என்ன
7: பாத்துக்க, எனக்கு தெரியும்.
12: அபிராமி
11: அவ ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க எல்லாரும் மியூசிக்கை ஹை வால்யூம்ல கேட்டுட்டு இருக்காங்க. இதனால பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க.

0: அதுவே அப்படிதாண்டி பக்கத்துல சேர்ந்து நொச்சு நொச்சுனு எப்பவும் உயிரை வாங்கிட்டே இருப்பாங்க.
1: அவங்கதான் பேஷண்ட்னு சொல்றாங்கல்ல அபி, கொஞ்சம் கம்மி பண்ண அபி.
0: என்னால முடியாது,
1: நானே பண்றேன் அபி.
2: அபிராமி இதே மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கா. அதே மாதிரி எக்ஸாம் அன்னைக்கு காலையில் அபிராமியும் தீபாவும் ரொம்ப லேட்டாக காலேஜுக்கு கிளம்புறாங்க. இதனால ஸ்கூட்டியில் அவசர அவசரமாக காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க.

0: ஐயோ, யாரோ ரெண்டு பசங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. நான் ஐடி கார்டு பார்த்து உங்க அப்பா அம்மா கால் பண்றேன்.
1: அபி தீபாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க ஐடி கார்டை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்க அபி தீபாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க.
2: ஐயோ டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு?
3: தீபான்ற பொண்ணுக்கு வந்து மைனர் இன்ஜுரி தான். அபின்ற பொண்ணுக்கு தான் ரொம்ப காலில் அடிபட்டிருக்கு, ஃப்ராக்சர் ஆயிருக்கு. 3 மாசம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்.
2: என்னங்க
4: பண்றது?
2: அதை பத்தி நீ கவலைப்படாத. எப்படியாவது ஓவர் டைம் பண்ணி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா.
4: எத்தனை நாள் தான் நீங்க மட்டும் ஓவர் டைம் பண்ணுவீங்க? இதுல பொண்ணு பிஜி வர படிக்க வைக்கணும்னு சொல்றீங்க.
2: என்ன பேசுற நீ? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு பண்ணாம வேற யாருக்கு நான் பண்ண போறேன்?
4: நம்ம பொண்ணுக்காக நானும் ஓவர் டைம் பண்றேங்க.
2: பாரு, எக்காரணத்தை கொண்டு நம்ம இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோங்கிறது நம்ம பொண்ணுக்கு தெரியவே கூடாது.
4: சரிங்க.
5: ஹலோ அபி.
6: ஹலோ பிரியா,
5: எப்படி இருக்க அபி?
6: பரவாயில்ல பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க?
5: படிச்சிட்டு இருக்கேன் அபி.
6: என்னாலதான் எக்ஸாம் எழுத முடியல பிரியா. நீயாவது நல்லா எக்ஸாம் எழுது.
5: ஏன் அபி இவ்ளோ டல்லா பேசுற?
6: நேத்து நைட் அம்மா அப்பா பேசுறத கேட்டுட்டு இருந்தேன் பிரியா. ஒரே மனசு கஷ்டமா இருந்துச்சு.
5: ஏன் அப்படி என்ன பேசினாங்க?
6: எனக்கோசரம் அவங்க ஓவர் டைம் எல்லாம் பண்றாங்க. இவ்வளவு நாள் அவங்களை நான் மதிக்காம இருந்திருக்கேன். ஒரு மாதிரி இப்பதான் நான் ரொம்ப தப்பா ரியலைஸ் பண்றேன்.
5: உங்க கஷ்டம் இப்பயாச்சும் புரிஞ்சுதே அபி உனக்கு?
6: இனிமேட்டு அவங்க கஷ்டத்தை புரிஞ்சு நான் நடந்துப்பேன் பிரியா.
5: வெரி குட் அபி, இப்போ ரியலைஸ் பண்ணிய அதுவே போதும் அபி. எனக்கு ஹாப்பியா இருக்கு. இனிமே ஒழுங்கா படியே அபி. அம்மா அப்பா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கோ அபி.
6: ஓகே பிரியா, இனிமேட்டு நான் நல்லா படிச்சு அவங்க பேரை நல்லா காப்பாத்துவேன்.
5: ஓகே அபி, உடம்ப பாத்துக்கோ, நான் வச்சிடுறேன். பாய்.
6: பாய் பிரியா.
1: அபி அவ அப்பா அம்மா பேசினதை கேட்டுட்டு மனசு மாறி இனிமே நல்ல பொண்ணா வாழணும்னு முடிவெடுத்து அதுக்கப்புறம் நல்ல பொண்ணா வாழ்ந்துட்டு வந்தா.
7: என்ன நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். இன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, கமிட்மெண்ட்ஸ் அப்படின்ற பேர்ல ஃபேமிலி அண்ட் சொசைட்டி அப்படின்றத நாடக வடிவத்துல நாங்க இன்னைக்கு சொன்னோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். கண்டிப்பா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா ரீச் ஆயிருக்கும். இதன் மூலமாவது நிறைய பொறுப்பா இருக்காதவங்க பொறுப்பா இருக்க ட்ரை பண்ணுங்க லைஃப்ல. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from மார்ஜி சௌந்தர்யா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எமோசியன் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
1: நமது பெருமை.
3: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ரோட்டில் வண்டி வருது, ஓரம் போ, ஓரம் போ.

0: நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.

0: வணக்கம், வந்தனம் உங்கம் பக்கம் மக்களே. இது நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே நிஷா.
1: ஆர்ஜே ஸ்வேதா.
0: போ, இது உங்க ஃபேவரட் ஷோ ஓரம் போ. இது ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
1: இன்னைக்கு நம்ம பேச போற பிரச்சனை என்னங்க? தலையான விஷயம், தலையில ஓடிட்டு இருக்க விஷயம், ஹெல்மெட், ஹெட் கியர், கிராஷ் அப், பிரெயின் பக்கிங், எப்படி வேணா சொல்லலாம். அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 900 BC அஸ்திரன் சோல்ஜர்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமாங்க, மகாபாரதம். ஏன் நம்ம வார்ஸ்ல கூட, இங்கிலீஷ் படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்களே, நம்ம வார்ஸ்ல எல்லாம் கூட ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அதாவது தலைக்கவசம் போட்டிருப்பாங்க.
1: அத கூட விடு நிஷா, இப்ப போயிட்டு இருக்கு கிரிக்கெட். கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஹெல்மெட் போடாம யாராவது இறங்கி பாத்திருக்கியா?
0: ஹெல்மெட் போட்டே நிறைய பேருக்கு தலை உடஞ்சிருக்கு, போடாம என்ன ஆக போதோ?
1: July 1st இருந்து மேண்டேட்டரி ஹெல்மெட் ரூல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 95% ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம சென்னையில இருக்கிற டோட்டல் 2-வீலர் ரைடர்ஸ் வந்து 35 lakhs பேர் இருக்காங்க.
0: 35 lakhs பீப்புள் இருக்காங்க, ஆனா யாரும் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
1: ஆனா இந்த ரூல் போட்டதுல இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5% தான் ஃபாலோ பண்ணலன்னு வரைக்கும் வந்திருக்கு.
0: இது நல்ல விஷயம் தான் ஸ்வேதா, நம்ம மக்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனாலே நல்ல விஷயம் தானே?
1: ஆமா, ஆனா பில்லியன் ரைடர்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க.
0: அது பின்னாடி உட்காந்துருக்கோங்க. ஆமா ஸ்வேதா, நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி ஹெல்மெட் போட முடியும் சொல்லு?
1: சில பேர் இத அப்படியே விட்டாலும் சில ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டா தான் எடுத்திருக்காங்க. ஒரு பிரைவேட் காலேஜ்ல கூட நான் கேள்விப்பட்டேன், கொலப்பாக்கம் மண்டலூர்ல இருக்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க என்ன பண்றாங்க, 71 பேர் அங்க 2-வீலர் யூஸ் பண்ணிட்டு 24 பேர் அன்னைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வரலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நித்யா சுந்தர் எம் 24 ஹெல்மெட் வாங்கி 2 மணிக்குள்ள அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க.
0: ஓ, செம்ம கரஸ்பாண்டன்ட் பா. ஏன் நம்ம ஆபீசர்ஸ்ல கூட ஆபீசர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்மெட், அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி.
1: கவர்மெண்ட் செக்ரட்டரி தானே, நானும் கேள்விப்பட்டேன்.
0: இப்போ போலீஸ் எல்லாம் அது கூட விட ஸ்வேதா, நம்ம போலீஸ் காவல்துறை கூட ஹெல்மெட் போட்டு
1: ரேலி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க டே தினம் பார்த்துட்டு தானே இருக்கோம், இப்பெல்லாம் பாக்குறேன், வரும்போது கூட பார்த்தேன், எல்லாம் ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க.
0: ஏ, நம்ம ஆஜி ஸ்வேதா கூட ஹெல்மெட் தாங்க போட்டு வராங்க.
1: அதை விடுங்க, இப்ப காலேஜ் பசங்க, காலேஜ் போனோடனே ஃபர்ஸ்ட் இயர் பைக் வாங்கி கொடுத்துறாங்களா? பேரண்ட்ஸ் ஹெல்மெட் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்ல, எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க பைக்ல.
0: அவளுக்கு
1: ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குப்பா, ஹெல்மெட் போட்டா ஒழுங்கா மூச்சு விட முடியறது இல்ல.
0: ஆமா, நிறைய பேருக்கு தலைவலி, பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாம் திடீர்னு ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே, மூச்சு வராம ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே, நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுது.
1: ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ்லயும் எடுத்து வைக்கிறாங்க. July 1st இருந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாச்சு, ஆனா அதுக்கு நடுவுலயே 3 பேர்கிட்ட ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்திருக்காங்க.
0: ஆமாங்க, July 1st வேலை சரியில கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பைக் ஹெல்மெட்டோட சேர்த்து கிராஷ் ஆயிருக்கும். பாக்கலாம்,
1: அவன் ரொம்ப சின்ன பையன் வேற, 20 வயசுதான் ஆகுது. கோயம்புத்தூர்லயும் ஒரு பொண்ணுக்கு இதே நடந்ததாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆறத விட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு தான் நிறைய ஆகுது. இது 100 கணக்குல அது சிங்கிள் டிஜிட்ல வருது,
0: அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்கள் கிட்ட போய் சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா, அவங்க ஹெல்மெட்ட பத்தி என்ன சொல்றாங்கன்னு?
1: யா, போலாமே.
0: யா மக்களே, எங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி தேவை, நாங்க மக்கள் கிட்ட கேட்க போறோம், கேட்டுட்டு வந்து சீக்கிரமா உங்களை கம்பேக் பண்றோம். இது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே நிஷா
1: அண்ட் ஆர்ஜே ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க.
2: You're listening to MOP 107.8.
3: கண்ணு சரியில்லைன்னா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைன்னா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை மூன்ல போட்டுக்கலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட்ட போட்டுட்டு வாழ்க்கைய ஓட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ஆர்ஜே ஸ்வேதா அண்ட் ஆர்ஜே நிஷா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இது உங்க ஓரம் போஷியோ. நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா போய் ரோட்ல இறங்கி அங்க இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் கிட்டே கேட்கலாங்க, ஹெல்மெட் போடுறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, என்ன நன்மைங்கன்னு.
2: ஏன் ஹெல்மெட் அவங்கள மக்களை ஒருத்தரையா பிடிச்சி ஏன் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஃபைன் போடுறனால மட்டும் ஹெல்மெட் போடுறீங்க, ஒருத்தரையா நிறுத்தி கேள்வி கேட்க போறேன். ஸ்டே ட்யூன்.
1: ஹலோ, இது உங்க ஸ்வேதா ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி 107.8. நாங்க இப்போ நுங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கோம். இப்போ நான் இங்க ஒரு சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேக்குறேன். சார், உங்க பேர்?
3: என்னோட நேம் வந்து மோகன்ராஜ்.
1: எங்க வர்க் பண்றீங்க?
3: நான் இங்க ஒருடல வர்க் பண்றேன்.
1: ஓகே. ஹெல்மெட் நீங்க வந்து இப்பதான் போட ஆரம்பிச்சீங்களா இல்ல எப்பவுமே போடுவீங்க?
3: இல்ல, நான் எப்பவுமே ஆல்வேஸ் வேர்.
1: ஹெல்மெட் போடுறது ப்ளஸ் நினைக்கிறீங்களா இல்ல மைனஸ் நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் போடுறது ப்ளஸ்.
1: கவர்மெண்ட் ரூல் சில பேர் சொல்றாங்க, இல்ல ஹெல்மெட் போடுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா?
3: இல்ல, அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் நம்மளோட சேஃப்டி அது.
1: ஓகே சார், தேங்க் யூ சார்.
3: கண்டிப்பா வந்து டூ வீலர் ஓட்டுறோம், கண்டிப்பா வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் வந்து அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மளோட சேஃப்டி அது. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்.
1: தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ ஸோ மச்.
2: நம்ம இங்கே நுங்கம்பாக்கம் சிக்னல் வந்து இருக்கோம். இங்கே ஒரு சார் கிட்ட ஹெல்மெட் பற்றி கேட்க போகிறோம், அவரோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் பேர் சார்?
4: விஜய் அருண்.
2: எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க?
4: மனபாத்ரா.
2: மனபாத்ரா, குட் சார். நீங்கள் ஹெல்மெட் போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்?
4: 200 ரூபாய் கட்டாமல் இருக்கணும். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டால் தான் என்ன கேட்டால் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்னு தோணுது, ஏன்னா சைடில் வருது என்ன வருதுன்றது தெரியாது. மேண்டேட்ரின்னு சொல்கிற ரீசனுக்காக தான் ஹெல்மெட்.

0: ஏரியா கிடையாது, சென்னைக்கு இது கம்பல்சரி கிடையாது.
1: வரும்
2: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
3: MOP 107.8 FM.
4: Stay tuned. Stay tuned.
5: Are you buckled up before driving? You better be. Keep yourself, friends and family safe. Speak up and insist everyone is belted. Remember to wear your belt low and snug across the hip and never tuck the belt under your arm or behind your back. When you're behind the wheel, focus on the road. Talking on cell phones, texting, eating, reading, changing music and reaching for items are all serious distractions. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't put your schedule ahead of everyone else's safety. Stop tailgating. Don't try to beat lights and pass safely and legally. Drive at safe speed. Remember, the posted speed is the speed limit. When you are driving, watch for pedestrians and treat every corner as if it's a crosswalk. Stop for them when they are crossing and anticipate them crossing illegally. If you are a pedestrian, cross from where it is safe, not where it's convenient. And when there's a traffic light, wait for working light before crossing. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't drink and drive, because when you have been drinking, your reactions are slower and your vision is poor. That's why it's so dangerous to drink and drive. And that's why crashes are the number one killers of teens. Be smart and stop accidents before they stop you. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
6: ஹலோ, நான் உங்க ஆர்ஜி நிஷா மக்களே, இது எம்ஓபி சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஆண்டிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஆண்டி, உங்க பேர்?
7: என் பேர் உமாள்.
6: ஒரு நிமிஷம், எங்க ஒர்க் பண்றீங்க ஆண்டி?
7: எஜுகேஷன் கவுன்சிலர்.
6: எஜுகேஷன் கவுன்சிலர். ஆண்டி, இந்த ஹெல்மெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டி?
7: ஹெல்மெட் போட சொல்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர், நானே பார்த்துருக்கேன், ரோட்ல வந்து பப்ளிக் விழுந்து அடிபட்டு அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக தானே சொல்றாங்க. இது கண்டிப்பா போடணும், நான் இதுக்கு சப்போர்ட் தான் பண்றேன்.
6: தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க சொல்லுங்க.
7: கண்டிப்பா எல்லாருமே வந்து ஹெல்மெட் போடுறது வந்து நல்லது. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கீழே விழுந்தா கூட, ஏன்னா நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்ல பார்த்துருக்கேன், தலையில அடிபடாம தப்பிச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்ம நிறைய வந்து டூ வீலர்ஸ் வந்து சென்னையில வந்து நிறைய இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் எல்லாமே போட்டு தலையில வந்து கவசம் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தான் சேஃப்டி. அதனால அவங்க கண்டிப்பா போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா?
6: தேங்க்யூ ஆண்டி. இது ஸ்வேதா அஜய் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ, திஸ் இஸ் ஆர்ஜே ஸ்வேதா. இன்னும் நாங்கள் நுங்கம்பாக்கல் தாங்க இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு டீனேஜரை கூப்பிட்டு கேட்க போகிறோம், மெரிட்டா டிமெரிட்டா ஹெல்மெட் போடுறது. அவரை கேட்கலாம். சார், உங்கள் பேர்?
8: நிஷாந்த்.
6: என்ன பண்ணுறீங்க?
8: ஜாப், வேலை செய்யும்.
6: சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹெல்மெட் போடுறது மெரிட்டா, அட்வான்டேஜபிளாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா?
8: கஷ்டமாக தான் இருக்குது ஹெல்மெட் போடுறதுன்னு சொல்லுது. அதுவும் அது ஹெல்மெட் போடுறது என்ன கஷ்டம்னா, அந்த ரீசன் இந்த சாப்டர் வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து இந்த பீப்புள்ஸ்லாம் கேட்டு எதனால ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடுறதுனால ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சடனாக வந்து ஹெல்மெட் போடணும்னு சொன்னது ஓகே, எதனால எதுக்கு அந்த ஹெல்மெட்டை வந்து ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க?
6: இப்போ ஹெல்மெட் ப்ரைஸ் அதிகமாக ஏற்றிட்டாங்கன்றது உங்கள் பிரச்சனையாக இருக்கு.
8: அவங்க சொல்கிற மாதிரி முன்னோட்ட சொல்ல போனால் அவங்களால தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்.
6: சார், பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார் எல்லாரும் ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டு நிறைய பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, பட் பீப்புள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நாங்கள் கேட்கறது என்னன்னா,

0: இப்போ வந்து அதிகபட்சமான 600 கிட்ட உயிரிழக்கிறது ஹெல்மெட் போடாததுனால தான். ஸோ இப்படி இருந்தோம் நீங்க ஹெல்மெட் போட வேணாம்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு மட்டும் நான்.
1: ஹெல்மெட் போட்டால் நம்ம அதிகமாக ஆக்சிடென்ட்டே ஆகுது. இப்போ ஹெல்மெட் போடாமல் சடனாக திரும்பி கூட பார்க்க முடியாது, ஓகேங்களா? அதே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எப்படி வேணும் இண்டிகேட்டர் போடாமலேயோ கூட நம்ம டர்ன் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்மளால் சடனாக திரும்பி பார்க்க முடியாது. இப்போ ஆக்சிடென்ட்னு சொல்கிறது வந்து ரேஷ் டிரைவிங் சொல்கிறது, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தான், அவங்க டீமுக்குள்ளே ஓட்டுறது ரேஷ் டிரைவிங் வந்து.
0: ஓகே, டிராஃபிக் ரேஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது, நார்மல் பீப்புளுக்குள்ளே. ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, இது ஆஜய் ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ நாங்கள் சிக்னலில் நிற்கிற ஒரு பைக் டிரைவர் அவரோட ஒய்ஃப் ஃபினான்சர் போயிட்டுருக்காங்களா? ஐம் சாரி. இன்னும் நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறோம் ஹெல்மெட் போடுறது மெரிட்டா டிமெரிட்டா. அவர் இப்போ போட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ சார், உங்கள் பேர்?
2: ஆல்ஃபிரட். ஆல்ஃபிரட்.
0: ஓகே சார், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா?
2: ஆ, ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான்.
0: நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் ஹெல்மெட் போடுறது?
2: இட்ஸ் எ குட் ஐடியா தான், பட் ஆனால் டிரைவர் மட்டும் போடுறதுன்றது வந்து ஓகே ஃபைன், பட் பின்னாடி உட்காந்துருக்கவங்க போடுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் இப்போ பிரேக் போடும்போது.
0: ஆனால் சார், நாங்கள் என்ன சர்வே படிக்கிறோம்னா, உட்கா வண்டி ஓட்டுறவங்களோட பின்னாடி உட்காடுறவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட்னா இன்ஜுரி ஜாஸ்தியாக இருக்கும்.
2: இருக்கு, கரெக்டு தான், நான் அது தப்புன்னு சொல்லலை, பட் வந்து அதுலேயும் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ்
0: இருக்குது,
2: அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக.
0: ஆ, ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே மக்களே, நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்ட்ரீட்லேருந்து நிறைய பேர்கிட்ட ரிவ்யூஸ் எடுத்துட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்கலாம்.
3: ஏ, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
4: என்ன
5: வீட்டுல
4: சொல்லிட்டியா?

0: நான் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியாக இருந்திருக்கும்ல. இனிமேல் டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: one.
1: You're listening to MOP 107.8.
2: Hello, மக்களே, நான் உங்க ஆர்ஜே நிஷா. இது உங்க ஓரம் போஷோ MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்க நம்ம டிராபிக் போலீஸ் பார்த்திருக்கோம். அவர்கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம். நம்ம சார் கிட்ட போய் ரிவ்யூஸ் கேட்கலாம். ஹலோ சார்,
3: சொல்லுமா. என்னமா
2: சார் உங்க பேர்?
3: பேர் ஜெயபால்மா. நுங்கம்பாக்கம் டிராபிக் கான்ஸ்டபிள்.
2: சார், இப்போ வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஹெல்மெட் போடுறது அவசியம், கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா?
3: 95% இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. 5% பண்ணல, அது பண்ணிடுவாங்க. ஒன் வீக்கில் ரேடியோ ஆகிடும்.
2: சார், இப்போதைக்கு ஏதாவது யாரையாவது பிடிச்சிருக்கீங்களா? யாராவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏதாவது சீஸ் பண்ணியிருக்கீங்களா?
3: ரேஞ்சில் ஆஃபீஸர்ஸ் வெக்க ரெண்டு சீஸ் பண்ணிட்டுருக்காங்க.
2: சார், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிட்ருக்கீங்களா?
3: அப்படி பரப்போம். ஜென்ரலாகவே எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டணும். ஜென்ரலாக எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ், லைசன்ஸ் ஏதாவது ஒரிஜினல் இருந்தால் அதை வாங்கி வச்சுட்டு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க.
2: ஓகே சார்.
3: ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் வெஹிக்கிள் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
2: ஓகே சார், இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஹெல்மெட் போடுவாங்க?
3: ஹெல்மெட் வந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு மாதிரி அது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஹெல்மெட் போடுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் பப்ளிக். இன்னைக்கு உயிரிழப்பு நிறையா, கடந்த காலகட்டங்களில் உயிரிழப்பு தலைக்கவசம் இல்லாதால் தான் ஆயிருக்கு. அதனால் இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்மெட் போடுறது பப்ளிக் சேஃப்டி.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஸ்வேதா அஜய் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வேறு யாராவது டீனேஜர்ஸ் கிட்ட போய் பேசுகிறோம்.
4: You're listening to MOP Community Radio 107.8.
5: கண்ணா, கண்ணு சரியில்லைனா கண்ணாடி போட்டுக்கலாம். பல்லு சரியில்லைனா பல் செட் பாட்டிக்கலாம். வேகமா போனோம்னா கியரை 3ல போட்டு ஓட்டலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட் போட்டுட்டோ வண்டிய ஓட்டு.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஆர் ஜி ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. இப்போ நம்ம ஒரு வயசான ஒரு சிக்னல் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். சார்,
1: கணேசன் வடபழனி. லேடிஸுக்கு ஆக்சுவலாக வந்து சப்போர்ட்டிவ் லேடிஸ்லாம் கொஞ்சம் இது பர்மிட் பண்ணணும் வித்தவுட் ஹெல்மெட்.
0: சார், நீங்கள் சொல்கிறது என்ன, ஹெல்மெட் வந்து சேஃபா இல்லாட்டி டிஸ்அட்வான்டேஜ்?
1: சேஃப், இட் இஸ் சேஃப்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. ராஜேஷ் ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ, இது ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் வயசானவங்க டீனேஜர்ஸ் கேட்போம். இப்போ ஒரு அண்ணா வந்திருக்காரு, அவர் சூப்பர் பைக் வச்சிருக்காரு. ஸோ அவரை போய் கேட்போம், என்னதான் ஹெல்மெட் போடுறதுனால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? உங்க சார், உங்க பேரு?
2: என்னோட பேர் ஆறுமுகம்.
0: எங்க சார் ஒர்க் பண்றீங்க?
2: ஐடிஎஃப்சி.
0: ஹெல்மெட் போடுறது அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா இல்லாட்டி கஷ்டம் நினைக்கிறீங்களா?
2: அப்சல்யூட்லி, இட்ஸ் வெரி அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். சி, ஆக்சுவலி தே ஆர் சேவிங் தேர் லைஃப் அண்ட் என்ஷூரிங் த ஃபேமிலி.
0: அப்போ ஷுர் சார், ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கஷ்டமும் இல்லை?
2: இல்லை, அப்சல்யூட்லி நாட். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹெல்மெட் வந்து ஐ வாண்ட் டு சேஃப் மை செல்ஃப். So, helmet is mandatory for the people.
0: Thank you, sir. This is RJ Shweta reporting from MOP Community Station 107.8. ஹலோ மக்களே, இது நான் உங்க ஆர்ஜே நிஷா ஃப்ரம் நுங்கம்பாக்கம் சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இது உங்க ஓரம் போ ஷோ, எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ மக்களே, இங்க ஒரு அக்கா இருக்காங்க ஸ்கூட்டில. உங்ககிட்ட கேட்கலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா, உங்க பேர்?
3: என் பேர் சசி.
0: என்ன ஒர்க் பண்றீங்களா அக்கா?
3: இல்ல, நான் ஸ்டூடெண்ட்.
0: என்ன காலேஜ்?
3: இப்போதான் முடிச்சிருக்கேன், லயோலாவில் ஜாயின் பண்ண போகிறேன்.
0: சூப்பர்க்கா. இப்போ வந்து ஜூலை 1st ஹெல்மெட் வந்து அத்தியாவசியம்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் நிச்சயமாக அவசியமானது தான். ஏன்னா லேடிஸ் வந்து ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்லாம் யோசிக்கிறாங்க, அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. தடுக்கி விழுந்தால் அங்கங்கே ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ ஹெல்மெட் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உயிராவது காப்பாற்றப்படும்ல, அதனால ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள்.
0: சூப்பராக சொன்னாங்க அக்கா. சொல்லுங்க அக்கா, நிறைய பேர் ஒன்று ஹெல்மெட் போடாமல் இருக்காங்க, அதை எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், போட சொல்லி.
3: ஹெல்மெட் அவசியம். எதுக்கு சொல்றேன்னா, திடீர்னு யாராவது பின்னாடிலேருந்து தட்டி விட்டு நீங்கள் கீழே விழுந்தா கூட தலை அடிபடாமல் இருக்கும். தலை அடிபட்டு பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா உயிர் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹெல்மெட் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கும், இதை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடுங்க. நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகாதுன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் இன்கேஸ் 1% அது நடந்துச்சுன்னா உயிர் காப்பாற்றப்பட்டால் தான் ஃபேமிலியும் நம்மளை பார்க்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஹேர் ஃபால் பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ்.
0: தேங்க்யூ சார்,
3: பை.
0: திஸ் இஸ் ராஜேஷ் ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. இப்போ நாங்கள் நுங்கம்பாக்கம் சிக்னல் நின்றுட்டு இருக்கோம், ஒரு டீனேஜர் சூப்பர் பைக்கோட வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், உங்கள் பேர்?
4: என்னோட பேர் பால். சரிங்களா, சூளமேட்லேருந்து வரேன். சரிங்களா, ஜூலை 1st எல்லாம் ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் சொன்ன சட்டம் நல்லது தான், அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டிருக்கேன். சரிங்களா, நிறைய யூஸ் இருக்குது, அதனால் எல்லோரும் ஹெல்மெட் போடணுன்றது என்னோட ஆசை, அவ்வளோதான்.
0: சார், சின்ன பசங்கனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றாங்க, அதாவது டீனேஜர்ஸ்னால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: அது டீனேஜ், அது எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
0: தேங்க்யூ சார். அதே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: ஏய் இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: பின்னாடி இந்த ஆர்டர் போட்டதில் ஜட்ஜு அவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது அவங்க ஒய்ஃபு இல்லை அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரி ஹெல்மெட்டு போட்டுட்டு அவர் ஓட்டி இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் நின்று பார்த்தாருன்னா பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட்டு வாங்கினா அவரே திருப்பி ஆர்டர் போடுவார். இது ஒரு பாரமாக தான் பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. யாருக்கும் ஒரு லிஃப்ட் கூட கொடுக்க முடியல. தேங்க்யூ.
6: அத்தியாவசியம் சொல்லிருக்காங்க. அட்வான்டேஜ் தான். சரி, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் தட்?
7: ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதவங்க டஸ்ட்பின் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக மாதிரி இருக்கும். பட் அது குறைக்கிறோம். வெயிலில்
6: நிறைய பேர் வந்து, அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் வந்து ஹேர் ஃபால் இருக்குது, ஸ்கின் டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நோ ப்ராப்ளம், சேஃபாக ஃபீல் பண்ணுறோம்.
8: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள், பை த பீப்புள், and to the people. It's MOP 107.8. It's enriching.
9: வெயில போய் டான் ஆகாம இருக்கணுமா?
10: போடுங்க ஹெல்மெட்.
9: லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா?
10: போடுங்க ஹெல்மெட்.
9: அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
8: Accidents are unpredictable, so always wear helmet.
11: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: அஜய் ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ கரெக்டாக இஸ்வானி சென்டர் வாசலில் இருக்கோம். இங்கே நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். உங்கள் பேர்?
12: சல்மான் கான்.
6: ஓகே, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க?
13: Hi, this is Elton, and I request all people to wear helmets.
6: Okay, thank you. He's trying to insist all people to wear helmet. Thank you. Thank you. Ajay Shweta from MOP Community Radio 107.8. இப்போ நாங்கள் வெளில போய் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கிட்டே கேட்குறோம்.
14: It's an advantage because if there is any accident or something, you be safe. You don't get a serious head injury or something, because head injury is very serious and you can anything can lead due to head injury.
6: So okay, unga pere?
14: Sonam.
6: Department?
14: BCom ISM second year.
6: Thank you Sonam. This is Sajay Shweta from MOP Community Radio 107.8. ippo namma college student orthongale kekkalam.
15: நான் சந்தியா, தேர்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டுருக்கேன். ஹெல்மெட் வந்துட்டு ஒரு சைடில் பார்த்தா அட்வான்டேஜ் தான், ஆனால் ஆக்சிடென்ட்லாம் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதை போடுறனாலே கூட ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டுலாம் பழகினதில்லை. அதை போட்டுட்டு ஓட்டினா எனக்கு சைடில் ஏதோ ஹார்ன் கேட்குதா, சத்தம் கேட்குதா, அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
6: ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?
15: அப்படிலாம் இல்ல, பாய்ஸ் எல்லாம் பண்றதை விடவா நாங்க ரேஷ் டிரைவ் பண்ற போறோம். நாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போனவே பக்கத்துல இருக்கிறவங்க ஒழுங்கா ஓட்டலனா கூட கேர்ள்ஸ் ஸ்கூட்டி ஓட்ட எங்களதான் குறை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது.
16: ஓகே, தேங்க் யூ சீனியர். தேங்க் யூ சார். திஸ் இஸ் ஸ்வேதா ஆர்ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
9: மக்களே, நாங்க திருப்பியும் எங்க ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டோம். இது நான் உங்க ஆர்ஜே நிஷா, நான் ஆர்ஜே ஸ்வேதா. இது உங்க ஒரு போஷோ எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
16: நிஷா, வெள்ளை எவ்வளவு வெயிலா இருக்குல்ல?
9: ஐயோ, வெயிலா இது முடியலப்பா.
16: இதுல ஹெல்மெட் போட சொன்னா எனக்கே லைட்டா கதி கலங்குதுதான்.
9: ஆனா ஆர்ஜே ஸ்வேதா, இது நம்ம ஸ்டுடியோல இருக்கோம். நோ.
16: ஓகே மக்களே, இப்ப எல்லார் கருத்தையும் நம்ம கேட்டாச்சு. இத பத்தி மெரித்தி மெரித் என்னவாவே நான் இருக்கட்டும். ஹெல்மெட்ன்றது உங்க தலைக்கவசம், நீங்க போட்டுதானே ஆகணும்.
9: உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இது உங்களுக்காக மக்களே. இதுக்கு டிபேட் வேணா, டிஸ்பியூட்டும் வேண்டாம். இது நம்மளோட உடம்பு, அதை நம்மளே பாதுகாக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பா? சோ மக்களே, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது உங்களுக்காக, இது உங்களுக்காக, இது உங்களுக்காக மட்டும்தான்.
16: கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்கதாங்க எங்க ரேடியோ ஸ்டேஷன் பிடிக்கும்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா?
4: ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தம்ல, முள்ளு எல்லாம் குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம்

0: இருந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு? மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருடா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
2: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்குதானே பரவும்.
0: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்க.
1: எந்த நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் boiled water, mineral water வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம்.

ஹலோ வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட பேசுறது ஆர்ஜே அலிகிதா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்னடா இவ இப்படி கேக்குறான்னு நினைக்கிறீங்க அதானே? எங்க போனாலும் அதாங்க கேக்குறாங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்தே தெரியுது, சாப்பாடு தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிடுறோம், ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, சாப்பிடறதுக்காக தாங்க நம்ம வாழ்றோமே. எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு எல்லாம் எதுக்கு போறாங்க? சாப்பிடறதுக்காக தாங்க போறாங்க. சாப்பிட்டு நல்லா வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தாங்க நம்ம இதெல்லாம் பண்றோம். அப்படியே டைம் கிடைச்சாலும் பர்கர் பீஸா அதெல்லாம் மட்டும் தாங்க சாப்பிடுறோம். காய்கறி அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். பணம் சொத்து வீடு பங்களா அதை வந்து மனுஷன் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க, ஆனா சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க போதும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ட்டு. சோ நம்ம இதுல இருந்தே தெரியுது, உணவே மருந்து என்ற டாபிக்க பத்தி தான் பாக்க போறோம். என் கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க, ஹரிப்ரியா அண்ட் பிரணதி. அவங்க கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் வேணாம். இட்ஸ் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டிருக்காத MOP சமுதாய வானொலி 107.8. ஓகே, நம்ம இப்ப பிரணதி கிட்ட பேச போறோம். ஹாய் பிரணதி.
2: ஹாய் லிகிதா.
1: சொல்லுங்க பிரணதி, எதை பத்தி பேச போறீங்க?
2: இப்போல்லாம் யாருமே ஹெல்த்தை பத்தி கேர் எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து அப்படியே விட்டுடுறாங்க அவங்க ஹெல்த்தை. ஸோ அதனால வந்து நிறைய டிசீசஸ்லாம் வருது. அவங்க அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு டாக்டர் கிட்ட போறேன், மெடிசன் எடுத்துக்கிறேன், டானிக் குடிக்கிறேன், அதெல்லாம் வந்து பண்றாங்க. அதனால வந்துட்டு அவங்க டிசீசஸ் வந்து டெம்பரரியாக குறையதே தவிர அதோட சைடு எஃபெக்ட்னால வந்துட்டு திருப்பி புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து டிசீசஸ்லாம் வருது. இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மெடிசன் எடுக்கணும்னே கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து காய்கறியிலே வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காய்கறியை வச்சே வந்து நம்ம டிசீசஸ்லாம் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன காய்கறி சாப்பிட்டா என்னென்ன டிசீசஸ்லாம் குறையுமோ அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்.
1: ஃபர்ஸ்ட் எதை பற்றி சொல்ல போகிறீங்க?
2: நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மரம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற இலை, அதோட பூ, அதோட தண்டு எல்லாமே வந்து நம்ம சமைச்சு யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்குது.
1: நீங்கள் வாழை மரத்து தானே சொல்கிறீங்க?
2: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே.
1: ஃபர்ஸ்ட் அதில் எதை சொல்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாம். வாழைத்தண்டை வந்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தயிரில் போட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அவங்களால வந்து கரெக்டாக டைமுக்கு சமைக்க முடியாதுன்றதுனால ஹோட்டலுக்கு மெஸ்க்குலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் இல்லாமலே வந்து அவங்க ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிடும்.
1: பரவாயில்ல பிரணதி, வாழை மரத்தில் இவ்வளோ டிப்ஸ் வச்சிருக்கு, அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
2: அடுத்து நம்ம அதே மரத்தில் வாழைப்பூ கூட வந்து நான் அதுக்கும் நிறைய மருத்துவ சக்தி இருக்குது. இப்போது வாழைப்பூ வந்து நம்ம எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோரணத்தெல்லாம் கட்டும்போது அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் வந்து அதை நம்ம யூஸும் பண்ணலாம். அதை வந்து நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே அல்சர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து நம்ம வந்து வெந்தயத்தோட மருத்துவ சக்தியை பற்றி பார்க்கலாம். அது வந்துட்டு இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு குடித்தோன்னா நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹை அண்ட் லோ போகாமல் இருக்கிறதுக்கு அது கண்ட்ரோலில் வச்சிரும். அதே மாதிரி வெந்தயம் வந்துட்டு நம்ம தயிரில் போட்டு குடித்தோன்னா வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்.
1: ஓகே பிரணதி, ரெய்னி சீசன்ஸில் வந்து கோல்ட், ஃபீவர் அதெல்லாம் வராமல் இருக்கிறது ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா?
2: ஆ, அதுக்கும் இருக்குது. நம்ம இப்போ மிளகு வந்து எப்போவுமே சாதத்தில் இல்லை பொங்கல் பண்ணும்போது அது மாதிரி எப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு மிளகு கஷாயம் பண்ணி குடித்தோன்னா நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப், கோல்ட், ஃபீவர் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடும்.
1: நிறைய டிப்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி பிரணதி. அடுத்து நம்ம ஹரிப்ரியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நீங்க கேட்டுட்டு இருக்காத MOP சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.

கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஹாய் ஹரிப்ரியா.
2: ஹாய்.
1: இவங்க வந்து வெண்டைக்காய் அண்ட் இட்ஸ் மெடிசினல் யூசஸ் பத்தி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க.
2: வெண்டைக்காயில நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்கு. வெண்டைக்காவை நம்ம நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. அடுத்து நிறைய பேருக்கு ரத்த சுகை இருக்கு, அதை வந்து அனிமியான்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயில நிறைய அயன் கண்டென்ட் அண்ட் விட்டமின் கே இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணி அதெல்லாம் அது உறிஞ்சி கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, பார்க்கில் வாக்கிங் ஜாகிங்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வெண்டைக்காயில் கேலரிஸே கிடையாது அண்ட் அதே மாதிரி ஃபைபரும் இருக்குது, அதனால டெய்லி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வெயிட் தன்னால் குறையும். அடுத்தது கொலோன் கேன்சர், உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடலாம், அது நல்லா ஒர்க் பண்ணாலே நமக்கு கேன்சர் வராது. அடுத்து ஹார்ட் டிசீஸ், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னால ரொம்ப அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு மெடிசின்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வெண்டைக்காயில் இருக்குது அப்படின்றதுனால அது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவும், அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அண்ட் வெண்டைக்காய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எதிர்ப்பு சக்தி வரதுக்கு டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெண்டைக்காவை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அதை லைட்டாக கூல் பண்ணிவிட்டு லெமன் வாட்டர் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் வெண்டைக்காய் ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் வெண்டைக்காய் கொடுக்கலாம், இது போன் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
1: இப்போ நம்ம ராஜலக்ஷ்மின்றவங்க கிட்ட போய் நேரடியாக பேச போகிறோம், அவங்க என்ன டிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம கூட திருமதி ராஜலக்ஷ்மி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்கள் ராஜலக்ஷ்மி. ஹாய்.
3: ஹாய்.
1: உங்களுக்கு பிடிச்ச காய் என்ன, இல்லைன்னா நீங்கள் எந்த காயை வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு பிடிச்ச காயில் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் அது இப்போ ரொம்ப பயன்பாட்டில் தான் இல்லை.
1: பரவாயில்லையே, நம்ம டாபிக் ரிலேட்டட் தான் அவங்க பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் பசங்களுக்கு இல்லை அதோட பெனிஃபிட்ஸை முதல்ல நீங்கள் சொல்லாமா?
3: கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை கம்மி பண்ணி இதய நோய் வராமல் தடுக்கும்.
1: நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்குமா, இல்லை நீங்கள் அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமல் கொடுப்பீங்க?
3: குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிட்றது இல்லை கத்திரிக்காய், அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கொடுப்பேன். கத்திரிக்காய் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காய் அதில் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விதத்தில் தான் நான் கத்திரிக்காயை கொடுப்பேன்.
1: ஓகே, இப்போ ராஜலக்ஷ்மி நம்மளுக்கு கத்திரிக்காய் சாதத்தோட ரெசிபி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
3: கத்திரிக்காய் சாதம்னா சாதம் தனியாக நம்ம வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், மசாலா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
1: அதுக்குன்னு உங்கள் ஸ்பெஷல் ரெசிபி ராஜலக்ஷ்மி ரெசிபின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா?
3: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அது குழந்தைங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்களுக்கு சேரணும், அவ்வளோதான்.
1: ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுங்க?
3: யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா ஆட் பண்ணுவேன், வெங்காயம் தக்காளியோட கறி மசாலா ஆட் பண்ணி கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு.
1: ஸோ இது மற்ற மதர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ ஹரிப்ரியா, பிரணதி அண்ட் ராஜலக்ஷ்மி. என்ன நேயர்களே, இந்த உணவே மருந்து ப்ரோக்ராம் தான் நல்ல டிப்ஸ்லாம் கேட்டிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பண்ணி அசத்துனீங்கன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபடுவது உங்கள் ஆர்ஜி அலிகிட்டா.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Do you still want to risk your life by traveling on a foot board? Think again.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டும் போனார். கூட்டும் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தலை, அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்களை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி

0: put your hands up, for we are here. Give me an M. M. Give me an O. O. Give me a P. P. Together. M. O. P. M. O. P. 107.8. ஹலோ சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே காயத்ரி. நம்ம வந்து இப்போ காலேஜ் எல்லாரும் புதுசா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப வந்து காலேஜ் புதுசா போயிட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்லயே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப் ஏஜ்னு பார்த்தோம்னா டீனேஜ் தாங்க. எவ்வளோ நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் படிக்கும்போது பசங்கலாம் வந்துட்டு காலேஜ் லைஃப் பத்தி வந்து இப்படி இருக்கும், படத்துல காட்டுற மாதிரி சும்மா காலேஜ் பங்க் பண்ணலாம், ஜாலியா படத்துக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க காலேஜ் லைஃப் பத்தி, எப்படி இருக்கு இப்போ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அவங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறாங்க. ஸ்கூல் லைஃப் யாராலுமே லைஃப்ல மிஸ் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம காலேஜ் லைஃப்ல வந்து புதுசு புதுசா விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம வந்து அங்க வந்து ஸ்கூல்லலாம் வந்துட்டு நடத்துவாங்க, இங்க காலேஜ்ல ஆனா லெக்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு காலேஜ்ல. ஆனா இப்ப வந்திருக்கிற பசங்க எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க
1: திவ்யா.
0: திவ்யா,
1: ஹாய், என் பேர் திவ்யா. நான் இப்போதான் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போதான் 12th எக்ஸாம் முடிச்ச மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளேயும் 2 மாதம் லீவு முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியே 1 வாரம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஸ்கூலில் கோவிட்ல படித்து என்ஜாய் பண்ணியிருப்போம். காலேஜில் அப்படி என்ஜாய் பண்ணலாம் தான் நினச்சிட்டு வந்தேங்க. ஆனால் நான் சேர்ந்ததோ கேர்ள்ஸ் காலேஜ்.
0: நீயுமா?
1: ஆமாம்.
0: சொல்லு.
1: காலேஜ் போறேன்னு சொன்னோடனே அவ்வளோதான், ஊரில் இருக்கவங்களா இனிமே நீ மாறிடுவே, இந்த காலேஜ் சேர்ந்துட்டல அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பல பேர் ஸ்கூலில் வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளில கொண்டு வர முடியாது. ஆனால் காலேஜ் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரோட இண்டிபெண்ட் டேலண்ட் எல்லாம் காமிக்கலாம். ஆனால் காலேஜ் வந்தப்பறம் தான் தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு. லன்ச் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், காலேஜ் லைஃப்பில் ஊர் சுற்றிட்டு கிளாஸ் பங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணீங்க. சீரியஸா கல்ச்சுரல்ஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்.
1: சரி சரி, போதும் போதும்,
0: உண்மையதாம்மா சொல்றேன், நிஜமா நல்லா பண்ணீங்கம்மா.
1: ஓகே, அப்புறம்
0: சொல்லுங்க அடுத்து வேற என்ன காலேஜ் பத்தி. இப்ப காலேஜ் வந்துட்டீங்க, இப்போ நீங்க வந்து 12th படிக்கும் போது நினைச்ச காலேஜ் லைஃபுக்கும் இப்ப நீங்க வந்து என்ஜாய் பண்ற அந்த என்ஜாய் பண்றீங்களா, இல்ல எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க காலேஜ் லைஃப் பத்தி?
1: இனிது இனிது படத்துல வர மாதிரிலாம் காலேஜ் இருக்கும்னு நம்பி வந்தேன், ஆனா இங்க பார்த்தா இங்கேயும் ஜாலியா தாங்க இருக்கு, இது ஒரு வேற வழிதத்துல ஜாலி. ஸோ காலேஜ்னா படிப்பு, இப்போ கொஞ்சம் காலேஜ் சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது, ஸோ ஃபுல்லாக தெரியல காலேஜை பற்றி. முதல் ரெண்டு நாள் ஜாலியாக போச்சு இன்ட்ரோ அப்படி இப்படின்னு, இப்போ நல்லா தான் போகுது. ஸோ இனிது இனிது படம் மாதிரி இல்லைனாலும் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் இந்த 3 இயர்ஸையும் நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: தேங்க்ஸ் உங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக. அடுத்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க சங்கீதா. சொல்லுங்க சங்கீதா, நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அண்ட் உங்களோட ஸ்கூல் டேஸ் எப்படி?
2: ஹாய், ஐ எம் சங்கீதா. நான் லூர்து ஸ்கூல், பெரம்பூர்ல இருக்க லூர்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து எம்ஓபி காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஸ்கூல் லைஃப்க்கு பாய் சொல்லியாச்சு, காலேஜ் லைஃப்க்கு ஹாய் சொல்லி 1 week ஆயாச்சு. லாஸ்ட் இயர் 12th படிக்கிறப்ப ஸ்கூல்ல எல்லாரும் பப்ளிக் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி எங்களை படி படின்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா 12th முடிச்சோம், மார்க் பத்தி கவலைப்படாம நல்லா என்ஜாய் பண்ற காலேஜ தேட ஆரம்பிச்சோம்.
0: படிக்கும் போதே தாங்க சொல்றேன் நானும்,
2: வெளியே போகணும். பட் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எனக்கு கோயில்ல சேர்த்தே விடல. சரி, கேர்ள்ஸ் காலேஜ்ல என்ஜாய் பண்ணலாம்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் 2 days நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நம்ம 3 இயர்ஸும் இந்த மாதிரி தான் ஜாலியா லைஃப் போக போகுது அப்படி இப்படின்னு ஒரு கனவோட உட்காந்துட்டு இருந்தோம். தேர்ட் டே வந்தோம், தேர்ட் டே மேம்லாம் வர ஆரம்பிச்சு போர்ஷன்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், ஐயோ லைஃப்ல இன்னும் இவ்வளவு இருக்கா, நம்ம 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அப்படி இப்படின்னு ஜாலியா தான் இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறப்ப, லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இனி படிக்க ஆரம்பிக்கணும்னு லைட்டா தோணுது, பட் படிக்க
0: லைட்டா தான் தோணுதா?
2: இப்பதான் ஒரு வாரம் ஆயிருக்கு.
0: சரி சரி,
2: பயப்படக்கூடாதுல்ல,
0: பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது.
2: ஸோ 3 இயர்ஸ் யூஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கேன், பாப்போம் எப்படி காலேஜ் போகுதுன்னு, இனிமே தான் தெரியும்.
0: தேங்க்ஸ் சங்கீதா, நீங்க உங்களோட வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. இப்போ நம்மளோட ஷோல ஒரு சின்ன பிரேக், பிரேக் அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: புலியட்டு கொளுத்துற வெயில்ல போய் டான் ஆகாம இருக்கணுமா?
1: போடுங்க ஹெல்மெட்.
0: லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா?
1: போடுங்க ஹெல்மெட்.
0: அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
2: ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள், சோ

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க, இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து காலேஜ் லைஃப் வந்து எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கூட அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணிக்க வராங்க மாலதி.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க மாலதி. நான் அங்கநல்லூர் பிரின்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரேன். அங்க கோயில்ல படிச்சு காலேஜ் கோயில்ல ஃபுல்லா அங்க ஃபுல்லா கோயட் தான். சோ அங்க படிக்கும் போதே காலேஜ் கோயட்னு நினைச்சு ஒரு கனவெல்லாம் கண்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் லைஃப்னா ரொம்ப ஜாலியாக இருக்குன்றது படத்தை பார்த்து தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்போடா காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு தோணிச்சு. ஆனால் ஜான்வரி ஃபுல்லாக டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ்னு ஃபுல்லாக லைஃபே வெறுத்துட்டேன். என்னோட கடைசி எக்ஸாம் முடிஞ்சது தான் ஒரு நியூ ஸ்டார்ட்னு தோணிச்சு. அந்த லைஃப் அப்போ நியூ ஸ்டார்ட்னு தோணிச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் டே காலேஜில் நல்லா என்ஜாய் பண்ணும், நல்லா எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட சுற்றணும் கோயட் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் எல்லாரும் சொன்ன மாதிரி கோயட விட கேர்ள்ஸ் காலேஜ் தான் செம்மையாக இருக்குது, கேர்ள்ஸோட தான் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றதுனால ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் தேடினேன். அண்ட் ஸ்கூலில் காலேஜ் பற்றி பயந்த ஒரே நியூஸ் ராகிங் தான். காலேஜோட ஃபர்ஸ்ட் டே என்டர் பண்ணதும் பைசைக்கிள்லேருந்து டூ வீலர் சோலோவாக ரைட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஹாப்பினஸ். ஸ்கூலுக்கு ஒரு பாட்டு அப்படின்னா என் சோக கதையை கேளு தாய் குலமே அந்த பாட்டு தான். பட் இதே காலேஜ்குள்ளே வந்தால் டங்கா மாதிரி ஊதாரின்ற பாட்டு தான் ஞாபகம் வருது. ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் மார்னிங் டியூஷன் ஈவினிங் டியூஷன், ஆனால் காலேஜில் அப்படி இல்லாத தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ்ங்க. காலேஜ் வந்தது ஒரு வீக் ஆயிடுச்சு, அதுலேயே ரொம்ப நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிருப்பீங்க போல இருக்கு.
2: கிடைச்சிட்டாங்க. இன்னும் வெளியே
1: இருக்கீங்க உங்க கேங்ல? இப்போ
2: என் கேங்ல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்போம்.
1: இன்னும் சொல்றீங்க
2: இல்லைங்க, இன்னும் சுத்தறதுக்கான ஆள் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வர்றதுக்கு யூனிஃபார்ம் இல்லை அப்படிங்கிறது தாங்க நெக்ஸ்ட் சந்தோஷம். காலேஜுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே சந்தோஷமாக ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம கெத்தாக பார்க்கறது தாங்க. அப்புறம் காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வச்சாங்க, செம்மையாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம்.
1: டான்ஸ்லாம் ஆடினீங்களா?
2: ஆ, நல்லா ஆடினோம், நல்லா என்ஜாய் பண்ணோங்க. தென் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு ஒரு ஸ்டார்ட் ஆகி ஒன் வீக் முடிஞ்சிருச்சு. இந்த ஒன் வீக் நல்லா போச்சு. டெஸ்ட் இன்னும் சம்ஸ் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இனிமேல் எப்படி காலேஜ் லைஃப் இருக்க போகிறதுங்கிறது இனிமேல் தான் தெரியும்.
1: தேங்க்யூ மாலதி. அண்ட் அடுத்து நம்ம கூட பேச போகிறாங்க சரண்யா.
3: ஹாய், ஹலோ காய்ஸ், நான் தான் சரண்யா பேசுகிறேன். உங்கள் எண்ணத்தில், எல்லார் எண்ணத்தில், என்னோட எண்ணத்தில் எல்லாருமே காலேஜ்னா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.
1: அந்த அப்படி இப்படி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
3: இப்போ 12th முடிச்சா போதும், எக்ஸாம் டென்ஷனு, டியூஷன் டென்ஷனு, தூங்க நேரம் இல்லை, நைட்டு ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது.
1: 12th லாஸ்ட்டாக நீங்கள் சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிறேன்.
3: இல்லை, எல்லாமே உண்மை தான். எதுவும் பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ரிலேஷன் கூட பேசக்கூடாது.
1: குரூப் ஸ்டடிஸ் அப்படி இப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பீங்க.
3: பண்ணலாம் தான் ஒரு தடவை ரெண்டு தடவை, அதுக்கு மேலே
1: ஓகேங்க, நான் எதுவும் சொல்ல சொல்லுங்கள்.
3: அப்படி இப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஒரு வழியாக 12th படித்து முடிச்சு எக்ஸாம் மார்க்கு வரட்டும் அப்படின்னு கடைசி எக்ஸாம் அப்போ ஜாலியாக விட்டா போதும்னு வெளியே சுற்ற கிளம்பிடுவோம். அப்புறமா ஒரு 2 மாதம் அப்படியே எல்லாரு கூட டெய்லி வீட்டில் இருக்கிறதோட வெளியே இருக்க நேரம் தான் அதிகமாக அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணி 12th ரிசல்ட் வர அப்போ வந்து ஒரே டென்ஷன். நைட் அப்படியே தூங்கிடுறது முன்னாடி நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டில் பேக் அடிச்சுட்டு உட்காந்துடுறது.
1: என்ன பேக் அடிச்சுட்டு உட்காந்து?
3: எல்லா வீட்டு வேலை செஞ்சு, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, நான் செய்யறேன்
1: அக்கா பிடிக்கிற வேலைங்களா?
3: அதேதான் எக்ஸாக்டா. அப்படி முடிச்சு ஒரு வழியா ரிசல்ட் வந்து அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்ரெட்டா பார்த்து அழுகுற மாதிரி சீன் போட்டு என்னென்னவோ
1: பண்ணலாம். நம்மளுக்கு கை வந்த கலையாச்சுங்க.
3: அதுவும் அப்போ வந்து நம்ம நிறையவே காமிக்கணும். ஸோ வந்து நல்லா அழுது என்னமோ சமாதானப்படுத்தி ரிசல்ட்டை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது காலேஜ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலேஜ் சேர்றாங்க, அவங்க இந்த காலேஜ் சேர்றாங்க, அப்படி இப்படின்னு நெட்ல பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்ட அடிச்சு ஒரு காலேஜ் பிடிச்சி சேர்ந்துட்டோம். அது வந்து கோயடா இல்லைன்னா ஒரு கஷ்டம், கேர்ள்ஸா இருந்தா இன்னும் ஒரு கஷ்டம்.
1: எல்லாருக்குமே பொதுவா அந்த கோயடா இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்றாங்க எல்லாரும்.
3: ஏன்னா 12th வரைக்கும் எல்லாம் கோயட் பச்சு அப்படி இப்படின்னு வந்ததுனால இப்ப எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்சதும் கேர்ள்ஸ் காலேஜ், எனக்கு கோயட் கிடைக்கல, அது ஒரு கஷ்டம் தான்.
1: பண்ணாதீங்க, அடுத்தது பாத்துக்கோங்க.
3: எம்எஸ்சி இருக்கு, பாத்துக்கலாம். அப்புறமா காலேஜ் கிடைச்ச அடுத்த விஷயம் ட்ரெஸ். ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல், எங்க ட்ரெஸ் வாங்குறது, எங்க ஸ்லிப்பர்ஸ் வாங்குறது, அதுக்கு மேட்சிங்க இயர்ரிங்ஸ், வாட்ச், ஸ்லிப்பர்ஸ்.
1: ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இல்ல லைஃப்ல அது?
3: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப. அவ அது போட்டுட்டா, அவ இது போட்டுட்டான்னு பார்த்து நம்ம ஐயோ நம்ம அது வாங்கணும், ஐயோ நம்ம இது வாங்கணும், மொபைல் போன், அதுக்கேத்த கவரு, அதுக்கேத்த எல்லாமே, பேக்ல இருந்து எல்லாமே நம்ம அப்பதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்பாவோட பாதி காசை பறிச்சு டெய்லி பாக்கெட் மணின்னு சொல்லி அப்பாவோட மீதி காசையும் புதைச்சிருவோம். செம்ம ஜாலியா இருக்கும்.
1: அவங்க காசை புதைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: கண்டிப்பா, நம்ம புதைக்காம வேற யார் பண்ணுவா?
1: அது சரிதான்.
3: இதுவே நம்மளுக்கு ஒரு அக்கா அண்ணா யாராவது இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அது வாங்கிட்டாங்க எங்களுக்கு, நீங்க இப்போ ஏன் இந்த வயசுல இதை வாங்கி தரல, எனக்கு ஸ்கூட்டி வேணும், ஸ்கூட்டி வேணும், அது வேணும், லேப்டாப் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி இதுதான் வேணும்னு சொல்லி ஒரு வழியா காலேஜ் ஃபர்ஸ்ட் டே உள்ள
1: ஸ்கூட்டி வாங்கிட்டீங்களா?
3: இல்ல, எனக்கு இன்னும் 18 ஆகல, அதனால நான் இன்னும் எதுவும் கேட்கல. இப்பெல்லாம் என்ன சொல்றது, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போனோன்னா எல்லா ஒரு பயத்தோட தான் போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் போனாதான் என்னமோ நம்ம தான் அங்கே வந்து என்னமோ வாழ்ந்த மாதிரி என்னமோ அப்படி இப்படின்னு ஓகேவா அப்படி இப்படின்னு ஒரு கெத்தோட போவோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு யாருமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்னமோ அங்கே அப்படியே அமைதி பாம்பு மாதிரி அப்படியே பொறுமையாக போய் அப்படியே சைலண்டாக
1: படை கேள்விப்பட்டிருக்கு. அது என்னங்க அமைதி பாம்பு?
3: சிங்கிளா தனியாக அப்படியே மெல்லமாக யாருக்குமே தெரியாமல் போய், அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இல்லை, அதுவும் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காரு.
1: நம்மளாம் லாஸ்ட் பெஞ்ச் ராக்கர்ஸில்.
3: ஆ, அதுவும் லாஸ்ட் பெஞ்சில் இருக்க பசங்களை ஒண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம் நம்மளாம். ஸோ அங்கே பார்த்து பிடிச்சி நம்மளை கேங்காக தேடி, அதுவும் படிக்கிற பசங்களாம் சேர்த்துக்கூடாது, சும்மா வெளியே சுத்துற பாட்டிங்க,
1: பாயிண்ட் பாயிண்ட் அடிக்கிறீங்கம்மா.
3: இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது நான் சாப்பிடுறதுக்கு பாட்டிங்க, அப்படி இப்படின்னு பார்த்துன்னா சேர்க்கணும் நம்ம, ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டே
1: நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கணும்.
3: சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு வழியா செகண்ட் டே வந்து ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டின்னு சொல்லி என்னமோ என்னென்னமோ தீம்லாம் சொன்னாங்க. வந்து எல்லாரும் பார்த்தா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டினா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாது. ஸோ ஒரு வழியா என்னமோ டான்ஸ் ஆனாங்க. நான் வந்து உட்காந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஓரமாக உட்காந்துட்டு
1: கலாய்க்கிற வேலை இருக்கு, அது மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் அந்த விஷயத்துல நம்ம போய் செய்ய சொன்னா மட்டும் நம்மளுக்கு வரும் பாருங்க.
3: அது வராதுனால நம்ம கலாய்ச்சிட்டு இருக்கோம், ஓகேவா? ஓரமா நின்று கலாய்க்க
1: வருது, அந்த வேலையை செய்ய வரலையா?
3: வராது, வாழ்க்கை ஃபுல்லா
1: வராதுன்னா கலாய்க்க கூடாது.
3: கலாய்ப்போம், நாங்க
1: கலாய்க்க கூடாது.
3: சின்ன வயசுல இருந்தே நான் அப்படி வளர்ந்துட்டதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னமோ செகண்ட் டே தேர்ட் டே அப்படியே போச்சு. அப்புறமா டீச்சர்ஸ் வந்து அது இதுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃபோட பயம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் காலேஜை வந்து ஒரு சைடு வந்து என்ஜாய் பண்ணலாம், ஆனால் இன்னொரு சைடு லைஃப் இருக்கு. காலேஜ் லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டோம், நிறைய ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில கண்டிப்பாக கஷ்டப்படணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் லைஃப்ல படிக்க பாருங்க, என்ஜாயும் பண்ணுங்க, எல்லாமே ஈக்குவலாகவே வச்சுக்கோங்க, ஓகேவா? தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நம்மளோட ஷோல ஒரு சின்ன பிரேக், பிரேக் அப்புறம் திரும்பவும் சந்திக்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்கை பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர், போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிருந்தீங்க, டிவி ஆஃப் பண்ணிருவீங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணோம், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
5: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: You're listening to MOP 107.8 FM.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம இவ்வளவு நேரம் வந்து காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப த கேர்ள்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க காலேஜ் லைஃப படத்தை பாட்டு ரொம்ப கெட்டு போயிருப்பாங்க. காலேஜ் வந்து இப்படி இருக்கும், கட் அடிக்கணும், பங்க் பண்றோம் அப்படின்னா. ஆனா இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து நம்ம கூட பேச வராங்க ஸ்ரீவித்யா.
2: எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் ஸ்ரீவித்யா. நான் வந்து நியூ பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன்ல இருந்து வரேன்.
1: இதுக்கு முன்னாடி கூட யாரோ நியூ பிரின்ஸ்ல இருந்து வந்தாங்க.
2: அது பிரின்ஸுங்க. நியூ பிரின்ஸுங்க.
1: சரிங்க.
2: ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலேஜ்னா செம்ம ஜாலியா இருக்கும் அப்படின்னு நாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது படத்தை பார்த்து மட்டும்தான். ஆனா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்தப்போ நாங்க எல்லாருமே யோசிச்ச விஷயம் இது ஸ்கூல் கிடையாது அப்படின்னு. ஸோ காலேஜ்ல ஜாலியா இருக்கலாம். முதல் ஜாலியா என்னன்னா யூனிஃபார்ம் இல்லை அப்படின்றதுதான். ஸோ குட் பை டு யூனிஃபார்ம் அப்படின்றது எங்க எல்லாருமே ஒரு பெரிய ரிலீஃப் தான். செகண்ட் என்ன, எல்லாரும் கலர் ட்ரெஸ்ஸுங்க, செம்மையா கலர்ஃபுல்லா அப்படியே பட்டாம்பூச்சி
1: கூட எல்லாருமே அப்படியே சும்மா கலர்ஃபுல்லா இருக்கீங்க, அப்படியே கலகலன்னு
2: பட்டாம்பூச்சிங்கிறாங்களா, அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு.
1: பட்டாம்பூச்சிங்கள் தான் நீங்களா? சொல்லுங்க.
2: உங்களையும் சேர்த்துக்கோங்க.
1: சேர்த்துக்கலாங்க, காசா பணமா.
2: ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கலர்ஃபுல்லா இருக்கிறது. இன்னும் அதை விட என்ன பெரிய கொடுமைனா, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடுறது, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடுறது, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க, மேக்ஸ் போடுறனோ இல்லையோ, அதை விட முக்கியமான விஷயம் என்ன, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன்னா. எங்க வீட்டுல கூட சொல்லலாம், ஏமா நாளைக்கு என்ன சப்ஜெக்ட், என்ன ஹோம்ஒர்க்லாம் பாத்துறாத, என்ன ட்ரெஸ் போடுறது, அதுக்கு மேட்சிங் என்ன கம்மல் போடுறது மட்டும் நல்லா பாருந்தாங்க சொல்லுவாங்க. செகண்ட் என்ன, ஸ்கூல்ல தான் எப்பா பாரு ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு, கிளாஸ் ஒர்க்கு, அசைன்மெண்ட் ரெக்கார்டுன்னா இங்கேயும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து மனசு சொன்ன ஒரே ரியாக்ஷன், என்ன கொடுமை சார் இது அப்படின்றது மட்டும்தான். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, ஜாலியாக இருக்கு, கேங்கோட சேர்ந்துட்டோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய லூட்டி, கொஞ்சம் சண்டை, எல்லாமே காலேஜ் லைஃபோட ஸ்பெஷல் தான். இது என்றைக்குமே எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ என்ன தான் ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணாலும், எல்லாருமே ஸ்கூல் மாதிரியே ஒன்றா இருக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா சுற்றுறது, அது ஸ்கூல் லைஃப் ஸ்கூல் மெமரிஸை நிறையவே கொடுக்குது. ஆனால் ஸ்கூல் மாதிரி இல்லை.
1: ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களோ?
2: கண்டிப்பாங்க. ஸ்கூல் லைஃப் மாதிரி இன்னொரு லைஃப் கண்டிப்பாக வராது. பட் காலேஜ் லைஃபும் மிஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் என்ன, காலேஜ் போறியா, என்ன காலேஜ்மா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் கெத்தா பாக்குறாங்க. அது இன்னும் செம்ம டபுள் ஜாலிங்க. அதோட காலேஜ் போறியாமா, பத்திரமா இருமா, அப்படி இப்படி இருக்கமா, அப்படி இப்படி எல்லாரும் இருப்பாங்க, நீ அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, எப்படி டென்த்லயும் டுவெல்த்லயும் சின்சியரா படிச்ச மாதிரியே நீயும் படிக்கணும்னா, இதெல்லாம் கேட்டு இதான் சொல்ல போறீங்களா? வை பிளட் சேம் பிளட் அதே தான். ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளும் ஓகே ஓகேங்க, சரிங்க சரிங்க,
1: வாங்கி அந்த காதுல விடுறது ரைட்டா.
2: நாங்க எல்லாத்தையுமே அப்படிதான் விடுறது. படிக்கவும் செய்யணும்.
1: ரொம்ப நல்ல கருத்தோட முடிச்சீங்க.
2: மெசேஜ் முக்கியம் இல்ல,
1: ரொம்ப முக்கியமா நாட்டுக்கு.
2: தேங்க்யூ
1: ஸ்ரீவித்யா. அடுத்து நம்ம கூட வந்து அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க நிவேதா.
3: ஹலோ லிசனர்ஸ், நான் நிவேதா. நான் ராயப்பேட்டா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன்.
1: நீங்க 11th படிக்கும் போது கூட இங்க வந்திருக்கீங்க போல இருக்கு.
3: அதே அதே, அதாவது 11th ல இருந்து பூஞ்சோலை ப்ரோக்ராம் இங்க பண்றீங்க. அந்த பூஞ்சோலை ப்ரோக்ராம்காக எங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. பாட்டு பாடுங்க, பாட்டு இருங்க இருங்க, அதுக்குள்ள பாட்டு சொல்றாதீங்க. பாட்டு பாடினேன்.
1: அப்படி நீங்க பாட்டு பாடாம போக முடியாது இங்க இருந்து.
3: அந்த கொடுமையை நீங்க கேட்டுதான் அப்புறம் கேக்குறவங்க காது இந்த ரத்தம்
1: பரவாயில்லங்க, பாடுங்க.
3: சரி ஓகே, இப்ப வேணாம். பல பல கனவுகள் இருந்தது. அது ஒரு நீலா காலம் அந்த மாதிரி பாட்டுலாம் மனசுல வருதுங்க. இப்போலாம் ஸ்கூல்ல நாங்க ஏதாவது டீச்சர்ஸ கோவப்பட வச்சுட்டோம்னா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க காலேஜ் போனாதான் பட்டு திருந்துவீங்க.
1: இது வந்து ஒரு ஃபேமஸ் டயலாக் ஆயிடுச்சு, எல்லாரும் இதே சொல்லிட்டு
3: காப்பி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, நம்ம கஷ்டம்
1: வாஸ்தவம் தான்.
3: நாங்கள் நல்லா ஸ்பூன் ஃபீட் பண்ணுறோம், இது டீச்சர் சொல்கிறது, நாங்கள் நல்லா ஸ்பூன் ஃபீட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒழுங்காக படிக்க மாட்டீங்க, நீங்கள் காலேஜ் போனால் கஷ்டப்படுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேசிக்கே இல்லாமல் இருந்தால் அங்கே சர்வை பண்ணவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் லெக்சர் பண்ணிட்டு புக்ஸு எங்ககிட்ட இருக்காது, புக்ஸ்லாம் நீங்கள் லைப்ரரியில் தான் போய் வந்து சர்ச் பண்ணும் ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல. நாங்களாம் அப்போது மூட்டை மூட்டையாக புக்ஸ் தூக்கிட்டு போவோம். லஞ்சு பேக்குன்னே தனியாக ஒரு லஞ்சு, அதுக்கு ஒரு பேகு, அது ஒரு சைடில் நாங்கள் முதுகில் ஒரு மூட்டை, இதெல்லாம் தூக்கிட்டு ஏதோ அரிசி கடைக்காரன் கூலி மூட்டை தூக்குற மாதிரி நடப்போங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா சைடாக அப்படியே ஸ்டைலில் ஒரு ஹேண்ட்பேக்கு, ஒரு கூலர்ஸு, சென்ட்லாம் போட்டு சும்மா கம கமன்னு வரலாம் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு.
1: இப்போ எப்படி வரீங்க காலேஜுக்கு? அப்படி தான் வரீங்களா? லைட்டா?
3: ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தான் சொல்லணும், நம்மளே நம்ம பெருமை. நோ பப்ளிசிட்டி, நோ.
1: அப்புறம் பப்ளிசிட்டி பிடிக்காது.
3: அப்புறம் சும்மாவே படத்தில் காட்டுவாங்க காலேஜ் லைஃப் பற்றி. எக்ஸாம்பிளுக்கு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை கலாய்க்கிறது, அப்புறம் கிளாஸ்லாம் நடக்கிற மாதிரியே தெரியாதுங்க. நம்ம ஜெனிலியாவில் எல்லா கிளாஸையும் கட் டெஸ்ட்டு, பானி பூரி ஐஸ்கிரீம்னு போயிடுவாங்க. அப்புறம் கட் டெச்ச கிளாஸில் ஒன்றை சேர்த்துச்சு மேம் நடத்தும்போது ஒன்றுமே புரியாமல் தலைகால் புரியாமல் உட்காந்துட்டு
2: ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ்.
3: ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ், அதே தான் நமக்கும் லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் பங்க் பண்ணலாம், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சா காலே ஃப்ரெஷர்ஸ் டேக்கு முன்னாடி நாள் கூட இருந்தேன். ஃப்ரெஷர்ஸ் டே அன்னி கூட சொன்னாங்க, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் டே அன்னி கூட ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, கிவ் இட் டு யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் கைட்லைன்ஸ், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இப்போ வந்து யூனிஃபார்மு அதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபுல்லாக ஒரே கலர் யூனிஃபார்மு, அப்படி இப்படி எப்போ பாரு ஒரே எங்கே பார்த்தாலும் அதே கலராக தான் தெரியும், ஒரு கலர் ஃபுல்லாகவே இருக்காது. அதே மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம காலேஜ்லலாம் யூனிஃபார்மே கிடையாது, கலர் ட்ரெஸ் தான். அதனாலே நான் என்ன பண்ணேனா என் ஃப்ரெண்டோட வண்ணாரப்பேட்டைக்கு போய் பர்ச்சேஸாக பண்ணி கலர் கலர் ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சிருக்கேன். ஒன்று ஒன்றா டெய்லி போட்டுட்டு வந்து கலக்க போகிறேன்.
1: கத்திரிப்பு கலர், உதா கலர், அந்த மாதிரி
3: அந்த மாதிரிலாம் அடிக்கிற கலர்லாம் இல்லைங்க. நம்ம ட்ரெண்டே மாறிடுச்சுன்னு நீங்கள் இப்போ ஹிப்ஹாப் தமிழ் ரேஞ்சுக்கு போகிறோம் நம்ம
1: பாருங்களேன்.
3: ஓகே, ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. தென் காலேஜ்னாலே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸ்கூல்னா ஃபிங்கர் ஆன் இயர் லிப், ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச், ரைட் இயர் இம்போசிஷன், அந்த மாதிரி
2: நீல் டவுன் முக்கியமானது.
3: நீல் டவுன், நீல் டவுன் அதெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சுங்க. இனிமேல் அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு நம்புகிறேன், ஏன்னா நான் அந்த அளவுக்கு போக மாட்டேன்னு நம்புகிறேன். இனிமேல் நாங்களாம் யூத்து, நானும் யூத்து தான் வெளியே சொல்லிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இனிமேல் எல்லாம் அப்படிதாங்க. ஸோ என்ன நான் பேசுறது கரெக்ட் தானே?
1: ரொம்ப சரியா பேசுனீங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல பாடுறேன்னு சொன்னீங்களே, பாடுங்களேன் பாப்போம்.
3: பாடிதான் ஆகணுமா?
1: கண்டிப்பா.
3: சரி,
1: பூஞ்சோலை ப்ரோக்ராம்க்கு வந்து பாடிட்டு இந்த ப்ரோக்ராம் பாடலன்னா எப்படி?
3: பூஞ்சோலைங்கிறது குரூப் சாங், இது சோலோ சாங்ல.
1: இது உங்க டேலண்ட வெளிப்படுத்துங்க.
3: டேலண்டா? சரி, எங்க ஆர்ஜி காயத்ரிக்காக, காயத்ரி மேம் நீங்க ஏதாவது சொல்லுங்க. மேம்ல காயத்ரி நீங்க ஏதாவது சொல்லுங்க.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க.
3: இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க, அதை பாடுங்க.
1: எனக்கு வந்து அந்த காக்கி சட்டை படத்துலேருந்து காதல் கண் கட்டுதே சாங் ரொம்ப பிடிக்கும், பாடுங்க.
3: காதல் கண் கட்டுதே பாட சொல்கிறீங்க, இல்லை காது கட்டிக்கோங்க, பாட போகிறேன்.
1: பாடுங்க, அது கேட்குறவங்களை பொறுத்து.
3: திஸ் சாங் இஸ் டெடிக்கேட்டட் டு அவர் ஆர்ஜே காயத்ரி.

0: அருமையா பண்ணம்மா, ரொம்ப அருமையா பண்ண. கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி கிழி கிழி கிழி கிழிச்சிட்டீங்க, செம்ம.
1: போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குக்கா.
0: ஐயோ நிஜமா உண்மையதான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க வேணாலும்
1: கேட்க. சரி, என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டீங்க, இப்போ நான் 1 வீக் ஆச்சு, அதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே.
0: நீங்க சொல்லலாம், நீங்க உங்க பாடினதுக்கு அப்புறம் அடுத்து அதுதான்.
1: சரி, அதை பத்தி சொல்லவா?
0: சொல்லுங்க.
1: சிம்பிளி சூப்பர்ப் தான் சொல்லணும். ஏன்னா நான் நினைச்சது ராகிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காலேஜ்னாலே. ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது, ஃபர்ஸ்ட் டே போறீங்களா, ராகிங், தரையில நீச்சல் அடிக்க சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுவாங்க கோஎட் காலேஜ்னா ரொம்ப ராகிங் இருக்கும், கேர்ள்ஸ் காலேஜ்னா அவ்வளவா இருக்காதுன்னு. ஆனா நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கேர்ள்ஸ் காலேஜ்ல தான் நிறைய ராகிங் அடிக்குது, ஏன்னா பொண்ணுங்களே சும்மா பசங்க மாதிரி கில்லி மாதிரி இருக்காங்க அப்படின்னு. சரி, பயத்தோட தான் வந்தேன். ஆனா எங்க சீனியர்ஸ் எல்லாம் செம்மங்க, ராகிங்கே இல்ல, அவ்வளோ சூப்பரா எங்களை வந்து அப்படியே. நாங்க பிஞ்சு குழந்தைகள் இல்ல, அதனால எங்களை நல்லா வளர்க்க.
0: பிஞ்சு குழந்தையாங்க?
1: ஆமா, உங்கள் பார்வையில் நாங்கள் பிஞ்சு குழந்தைகள் அல்லவா?
0: என் பார்வைக்கு தெரியலையே,
1: கண்ணு குளர்ந்து வாசனை கற் போயிடுங்க பேசுங்க. அதனால ஸோ அவ்வளோ நல்லா எங்களை ரொம்ப ரொம்ப கியூட்டாக எங்களை நடத்துறாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் எங்களோட நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்,
0: நன்றிகள் பல.
1: யா, நன்றிகள் பல. ஸோ 1 வீக் ஆச்சு காலேஜ் வந்து. எப்பயும் போல தான், ஸ்கூலில் என்ன பண்ணுவோமோ அதே தான் காலேஜ்லேயும் பண்ண போகிறோம். என்ன, ஸ்கூலில் வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடிங், காலேஜ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம், பார்க்கலாம். இன்னும் 3 வருஷம் இங்கே தானே இருக்கணும்.
0: தேங்க்யூ ஸோ மச் நிவேதா, நீங்கள் உங்கள் வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு.
2: இத்தனை நேரம் நாங்கள் எங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் இல்லைங்க, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை நேரம் நாங்கள் போட்ட மொக்கையெல்லாம் ரொம்ப சிரிச்சுட்டே, அதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க, அதுக்கும் தேங்க்ஸ்.
0: அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது.
2: உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்த உதவியாக இருந்த MOP சமுதாய வானொலிக்கும் எங்களது நன்றி.
1: ரொம்ப ரொம்ப உண்மை. அதுவும் நான் பாட சொல்லி, நான் பாடிக்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை என்ன பாட சொல்ல சொன்னீங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க, அங்கே நீங்கள் அங்கே
0: நிற்கிறீங்க. நான் உட்காந்துட்டு தாங்க இருக்கேன்.
1: சரி, அங்க உட்காருங்க, நீங்க அங்க உட்காருங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டு. இப்போ வந்து காலேஜ் லைஃப் பத்தி இங்க இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தினாங்க இங்க. ஆனா வந்து காலேஜ் லைஃப் அப்படிங்கறது வந்து இது மட்டும் கிடையாது, என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லை. அவங்க வந்துட்டு இன்னும் நல்லா அவங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகிறது, அவங்களோட கேரியரை டிசைட் பண்ண போகிற ஒரு விஷயம். ஸோ வந்து என்ஜாய் மட்டும் பண்ணாமல் 50% என்ஜாய்மெண்ட், 50% வந்து அவங்களோட கேரியரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் அவங்க வந்து என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களோட கேரியரை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போது இதோட இந்த ஷோ முடியுது, அடுத்து இன்னொரு ஷோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ காயத்ரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP இன் சமுதாய வானொலி 107.8. ஸ்டே டியூன் வித்

புலியட்டு.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: 107.8 வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, டெக்னாலஜி லிட்ரஸி அண்ட் டெக்னாலஜி இல்லிட்ரஸி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல்லாருக்குமே, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க டெக்னாலஜியில என்னென்ன புதுசா வந்துட்டு இருக்குன்றத. பட் ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்க, இந்த டெக்னாலஜிஸ் பற்றிலாம் கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே இல்லாதவங்க எப்படி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்னும் வந்துட்டுருக்கு நம்ம ஐடி ஃபீல்டில், அதை வந்து டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இன்னும் நம்ம வேலைகளை சுலபமாக்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்க நம்ம கூட இன்னைக்கு கார்த்திகேயன் பழனி சார் வந்திருக்காரு. டைரக்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெலிவரி, அடாப்டெக் கன்சல்டிங் சொல்யூஷன்ஸ். ஹலோ சார்.
1: ஹலோ
0: சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி இல்லிட்ரஸி, டெக்னாலஜி லிட்ரஸி, இதை பற்றி தான் பேசிக்கலி பேச போகிறோம். ஸோ இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் என்ன சார் நம்ம ஐடி ஃபீல்டில், டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் மேலும் மேலும் வந்துட்டுருக்கு?
1: இப்போ வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. வேற நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஃபோன்லேருந்து சாவி, கார் சாவியிலேருந்து எல்லாமே வந்து வில் பிகம் வெரி சென்சிட்டிவ், இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ். அவங்க வந்து தோஸ் டிவைசஸ் வந்து ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் பேசுகிற அளவுக்கு எனேபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பேசு, மொபைல் ஃபோன் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. இதை வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார் சாவி எடுத்துக்கலாம். கார் சாவி இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஸ்டோர் பண்ணாங்க, பட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் கார் சாவிலேயே சில டெக்னாலஜி உள்ளே புகுத்திட்டோம். ப்ராசஸர், சென்சர் எல்லாத்தையும் புகுத்திட்ட பிறகு அந்த சாவி எங்கே இருக்குதுன்னு அடிக்க நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு சாவி எங்கே இருக்குன்னா சாவி இருக்கிற இடத்துல சொல்லுவோம். ஸோ இந்த மொபைல், இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நான் அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேனா, நம்ம மூக்கு கண்ணாடி. நமக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா காலத்துலேருந்து மூக்கு கண்ணாடி வந்து தொலைஞ்சிடுச்சின்னு தேடுற ஆளுங்க இருக்கிறாங்க. போகிற போக்கில் இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துடுச்சுனாக்கா, மூக்கு கண்ணாடிக்கிட்டு அந்த சென்சரை பொறுத்துட்டிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு உங்கள் மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து 3D பிரிண்டிங்னு சொல்லிட்டுருக்கோம். 3D பிரிண்டிங்னா, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பேப்பரில் தான் எல்லா விஷயங்களும் பிரிண்ட் பண்ணுறோம், அது வந்து 2D பிரிண்டிங். 3Dனா ஒரு ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பி பேனாவுக்கே போவோம். உங்களுக்கு ஒரு பேனா வேணும், கடைக்கு போய் வாங்கணும், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பேனா, இல்லை நீங்களே கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பேனாவை வந்து கஸ்டம் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 3D பிரிண்டர் இருந்தாக்கா அந்த பேனாவை அப்படியே நீங்கள் ஆஃபீஸில் வச்சு பிரிண்ட் பண்ணி, வீட்டில் வச்சே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3D பிரிண்டிங்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் போக ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளவுடு, மொபிலிட்டி எல்லாம் வந்துட்டு இருக்குது. இதை தவிர இப்பயே நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நேனோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துட்டுருக்கு. நேனோ டெக்னாலஜினா எல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ ஆப்ஜெக்ட்ஸில் இன்டெலிஜென்ஸை புகுத்தி அது வந்து சில விஷயங்களை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நீங்கள் வேர் பண்ணுற துணியிலெல்லாம் கூட அதனுடைய இந்த சென்சர்ஸ் எல்லாம் பொருத்தி அது வந்து இட் வில் பி ஏபிள் டு டூ மோர் தென் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சட்டை போடுறீங்கன்னா அந்த சட்டையில் சில டெக்னாலஜியை புகுத்திட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சட்டை வந்து ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா எரிஞ்சிடும், நெருப்பில் எரியாத சட்டை இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி கொண்டு நம்ம புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய இது வந்துட்டு இருக்குது, டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்குது.
0: சார், இப்போ இந்த சென்சார் வச்சு நம்ம இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐடி ஃபீல்டு இன்னும் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு, இன்னும் அது டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்ற இந்த அட்வான்டேஜ், புது டெக்னாலஜிஸ் நமக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா சார்?
1: எல்லா விஷயங்களையும் இருக்கிற அதே பிரச்சனை தான், அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கார் வந்து அட்வான்டேஜ்னு சொன்னோம், பைக் வந்து அட்வான்டேஜ்ன்னு. நிறைய கார் வந்து சிக்னலில் நின்று, நிறைய பைக் வந்து சிக்னல் நிற்கும் போது அது டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி பார்ப்போம். ஸோ எல்லாமே எல்லா புதுசாக வர விஷயங்கள்லையும் இருக்கிற அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த வைஸ் திங் என்னன்னாக்கா, அட்வான்டேஜஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு டிஸ்அட்வான்டேஜஸை அட்ரஸ் பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கார், நிறைய பைக் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா யூ ஹவ் டு புட் லாட் ஆஃப் சிக்னல்ஸ், அங்கங்கே டிராஃபிக் சிக்னல்லாம் வச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை நினச்சி நம்ம எதையும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி, அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணி அந்த அட்வான்டேஜ் வந்து லார்ஜர் க்ரௌடுக்கு போக வைக்க போறோம் அப்படின்றது தான் ரியல் சேலஞ்ச்.
0: சார், இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் போன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்மளால யூஸ் பண்ண முடியுது சார். இதே நம்ம இப்போ யூஸ் பண்றது, நம்மளை விட ஒரு 2-3 இயர்ஸ் சின்ன பையன் வந்து அவன் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண முடியுது, அவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனையே நம்ம எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் ஆக்கிக்க முடியும் சார், டெய்லி லைஃப்லேயோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயோ சொல்லுங்கள் சார். கொஞ்சம்
1: ஸ்மார்ட் ஃபோனுன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதாவது ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் அவ்வளோதான். அந்த ஃபோனு என்னெல்லாம் பண்ண வைக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டு பாட வைக்கணும்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு மியூசிக் அப்ளிகேஷன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு தெரியுங்கன்னா ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் உள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போட்டுட்டாக்கா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வில் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ இதையே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பிரச்சனைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விவசாயத்துலலாம் எடுத்திங்கன்னாக்கா கடை நிலையில் தண்ணி திறந்து விடும் போது கடை மடைக்கு தண்ணி வரல அப்படின்வாங்க, கடைசியில் இருக்கிறவங்களும் தண்ணி வரலன்னு, இதெல்லாம் அன்றாட பிரச்சனைங்க. நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் யூ கேன் கிரியேட், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜில் எல்லாரும் இன்றைக்கி எல்லா வில்லேஜ்லேயும் எல்லாருக்கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அது எதனா அந்த மாதிரி ஒரு சென்சர் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுக்கிட்டாக்கா You will be able to use your smartphone to solve your day-to-day problems. நம்ம நிறைய இந்த சத்தியமங்கலம் காடு சைடுலலாம் பார்க்குறோம், நிறைய யானைகள்லாம் வந்து காடுங்கள் இதெல்லாம் தோட்டம் தொடர்பெல்லாம் அழிச்சிட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அங்கே ஒரு மூமெண்ட் ட்ராக்கர் ஏதோ ஒன்று வச்சு ஒரு யானை அங்கே நகருது அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்தே ஒரு சிக்னல் ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சு உடனே அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு நியூஸ் மாதிரி போக வச்சு அது ஊருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு முன்கூட்டியே நிவர்த்தி அந்த யானைங்களோட இது இல்லாமல் தாக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து வி கேன் யூஸ் த டெக்னாலஜி. டெக்னாலஜி இருக்குது, நான் சொல்கிறேன் டெக்னாலஜி ஆசச் டெக்னாலஜி இருக்குது, அது நம்மளுடைய பிரச்சனைகளை டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.
0: இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இதை எப்படி சார் யூஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் சொன்னீங்க, ஃபாரஸ்ட் சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும்?
1: நம்ம முக்கிய இதுல வந்து வெரி எசென்ஷியல் எலிமெண்ட் என்னன்னாக்கா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இது வந்து எப்படி சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட. ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணாம ப்ராப்ளம் தான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிட்ட பிறகு ஒரு ஏஜென்சி யாரோ ஒரு ஏஜென்சி யாரோ ஒரு ஏஜென்சி நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு இயக்கம் ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு காலேஜாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இதை வந்து அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கிற அன்றாட பிரச்சனைகளை எடுத்து தொகுத்து இதை எதெல்லாம் வந்து ஐடி டெக்னாலஜி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை இட் டுட் பி எனி திங் எல்ஸ் ரைட் ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி 99% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வபிள் பை சால்வ் பண்ணனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்னிங்காவது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி, சுனாமிக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ரைட், நிறைய அந்த சுனாமி அலர்ட் வர அளவுக்கு நம்ம வந்து சில கரையோர பகுதிகளெலாம் செட் பண்ணிக்கோ. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, இட் குட் பி எனி திங் பட் அண்டர்லையிங்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்ல எலிசிட் பண்ணி வெளியே எடுத்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ். ஃபஸ்ட் ஸ்டெப் இன் சால்விங் அ ப்ராப்ளம் இஸ் நோயிங் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ப்ராப்ளம் இருக்குதே நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா சால்வ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில்லேஜுங்கள்லாம் இன்றைக்கும் வந்து அந்த பஞ்சாயத்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது, விச் இஸ் ஒர்க்கிங் வெரி எஃபெக்டிவ்லி. எதனா ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்னாக்கா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த இதை வச்சு ஒலிபெருக்கி வச்சு சொல்கிறாங்க. இது வந்து அந்த டெக்னாலஜி அங்கேயே நின்றுடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அங்கேயே நிறுத்திட்டோம் நம்ம, அதை நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டே போகலை, இப்போ கொண்டு போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முன்கூட்டியே வர நான் சொன்ன யானைங்கள ஊருக்குள்ளே வருதுன்னா அங்கே போய் அனௌன்ஸ் பண்ண யானைங்க ஊருக்குள்ளே வருது யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லணும், இல்லை காட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஊரில் வந்து இந்த மாதிரி விஷக்காய்ச்சல் பரவுது தண்ணி குடிங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் யூ கேன் அனௌன்ஸ் இட் ரைட் யூசிங் யுவர் டெக்னாலஜி இட் செல்ஃப். இது யாரும் இனிஷியேட் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக
0: ஃபீல்ட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்
1: பண்ணலாம். நான் முதல் சொன்ன மாதிரி முதல்ல உட்காந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து யூ நீட் டு புட் இட் டுகெதர், இந்த ப்ராப்ளம் எல்லாம் போட்டால் தான் அதுக்கான அப்ரோச் நம்ம கண்டுபிடிப்போம், இல்லைனா என்ன ஆகுதுன்னா யூ வில் நாட் ஃபைண்ட் த சொல்யூஷன்.
0: சார், ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க. ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். பட் சார், இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி ஃபீல்டோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு, தட் இஸ் நார்மல்லி ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி சார் தெரிவுபடுத்த முடியும்?
1: இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து பிறக்கும் போதாகவே வந்து டெக்னிக்கலி அவேராக தான் பிறக்கிறாங்க. டிஎன்ஏவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரைட்டு, இப்போ வந்து எல்லாரோட டிஎன்ஏலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு தான் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா என்னோட அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்க வந்து தே ஆர் மோர் ஸ்மார்ட்டர் தன் யூஸிங் தீஸ் டிவைசஸ் தென் மீ. ரைட், நான் வந்து இதை எப்படி பண்ண அப்படி பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணனால அவங்க வந்து டக் டக்குன்னு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்க ஸ்மார்ட்டர் ஆகிட்டுறாங்க. ஒன்று, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி காரு சைக்கிள்லாம் வந்தப்போ இட் இஸ் ஒரு மாதிரி அது புதுசாக தெரிஞ்சது. எனக்கே தெரியும், கார் வச்சுருந்தவங்க எல்லாரும் கார் ஓட்டலப்போ. கார் ஓட்டத்துக்குன்னு ஒரு தனி குரூப் இருந்தது, டிரைவர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது. அவங்க கற்றுக்கிட்டு தான் கார் ஓட்டுறது பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாரும் அவங்க காரை ஓட்டிக்கிற அளவுக்கு திறமை வந்துடுச்சு. அதே மாதிரி செல்ஃபோனெல்லாம் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது, அது ஒரு டிவைஸாக பார்க்கணும். ரேடியோ மாதிரி அது ஒரு டிவைஸ். உனக்கு இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும்னா அதுக்கு ஒன்றும் லிட்ரஸியே தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் இஸ் ஃபார் எனி டம் பர்சன் மாதிரி தான். ரைட், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இத்தனை பட்டன் இருக்கும். சிவப்பு பட்டன் அழுத்தினா இது வரும், பச்சை பட்டன் அழுத்தினா இது வரும், மஞ்சள் பட்டன் அழுத்தினா இது சொல்லிட்டாக்கா தெர் இஸ் நோ லிட் பேரியர் ஃபார் அன்எஜுகேட்டட் பர்சன் டு யூஸ் த டெக்னாலஜி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் சொல்யூஷனே நம்ம பண்ணும் போதா இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் சொல்லி பண்ணும் போதா அதை வந்து டெக்னிக்கலி இல்லிட்ரேட் ஆடுறவங்களும் மட்டும் இல்லை, ரியலாகவே இல்லிட்டு படிக்காதவங்க கூட அது யூஸ் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி கார் ஓட்டுறவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் ஓட்ட முடியும். படித்தவங்க தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே கார் ஓட்டுறோம். எப்படி வந்தது? இந்த கியர் போடணும், இந்த ஸ்டியரிங் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இட் நவ் இட் இஸ் மோர் ஆஃப் அ ஹேண்டிகிராஃப்ட் தேன் அ டெக்னிக்கல் திங். இட்ஸ் மோர் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட், கைத்தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ரைட், அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒரு டிவைஸில் ஒரு 4 பட்டன் போட்டுட்டு பச்சை பட்டன் அழுத்தினா யானை வந்தால் கத்தணும், சிவப்பு பட்டன் அழுத்தினா கரண்ட் போச்சு, சம்திங் லைக் தட். ஸோ யூ இஃப் யூ மேக் இட் வெரி clear to people, then it becomes very easy to exploit the technology.
0: Okay sir, so ipo inda maadhiri oru telivu kondu varrathukku, that is padikadavangalukku inda maadhiri senja idu nadakkum appdinu oru telivu kondu varrathukku nama government o illa it sector o edhavadhu idu varaikkum step eduthirukka?
1: Adu see, adu vandu romba blanket ana sila statement la panna mudiyadhu. Ena very honestly speaking, government um pandranga, lot of சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டூயிங், லாட் ஆஃப் பெரிய கார்பரேட்ஸ் வந்து ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அதுவே வி கனாட் பிளேம் எனிபடி ஃபார் எனி திங். என்னென்னா இட் இஸ் அ டைம் ஃபார் பீப்புள் டு கம் டுகெதர் டு சால்வ் பிகர் ப்ராப்ளம்ஸ். ரைட், அதுதான் முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் பிளேமிங் சம்படி, இது சி நீங்கள் பண்ணல, இதை நீங்கள் பண்ணலன்னு சொல்ல. அது யாருன்னா எப்போனா பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்னும் 20 வருஷம் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா இருக்கிற பிரச்சனைகளில் எவ்வளோ வந்து டெக்னாலஜியை கொண்டு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை எங்கே வார்னிங் கொடுத்து அவாய்ட் பண்ண முடியும், இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. நீங்கள் கேட்ட மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறாங்களா, சொசைட்டி பண்ணுறாங்க, தேர் ஆர் டூயிங் இட். பட் நம்ம நினச்ச ஸ்பேஸ்லேயோ நினச்சில செய்யாமல் இருக்கலாம், அதுக்கு வேற ப்ரியாரிட்டிஸ் இருக்கலாம். பட் ஐ வில் நாட் பி குவாலிஃபைட் டு சே யாருமே பண்ணலை அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட பாயிண்ட் வந்து there are problems which day to day problem paakrom, let people who can give solution come together with the people who are facing the problem. பிரச்சனைகளை பார்க்குறவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவங்க ஒன்றா உட்காந்தாக்கா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் வேஸ் டு அவாய்ட் த ப்ராப்ளம்.
0: ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் இப்போ இந்த இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் சார். அந்த மாதிரி இப்போ தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்கூல்லேருந்தே ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா? லைக் இப்போது எப்படி ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து சிஆர்எஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கூல்லேயே ஏதாவது வைக்கலாமா சொல்லித்தர்றது?
1: அதெல்லாம் அது வேண்டான்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து வந்து இது நேச்சுரலாகவே எல்லாருக்கும் வந்துட்டுருக்குது. என் பையனுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, ஐபேட் எடுத்து தான் ஒர்க் பண்ணுறான். ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கிற அப்ளிகேஷன் டக் டக்குன்ற என்ன நான் பார்க்கும்போது ஒரு கண்ட்ரோல் எல்லாம் மேலேருந்து இருக்கிறான், கீழே இருந்துருக்கான், எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது தனிப்பட்ட முறையில் சி தி சக்ஸஸ் ஆஃப் தி சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிம்பிளிசிட்டி ஆஃப் த யூசேஜ். நீங்கள் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதே ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இல்லை ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லி கொடுத்தா அது யாருமே கற்றுக்க மாட்டாங்க. சிம்பிளாக இருக்கணும், சொல்யூஷன் பண்ணும் போதவே சிம்பிளாக பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கனாலே 99% of the people are going to use it. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆன்லைனில் பேமெண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை சிம்பிளாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அடாப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை காம்ப்ளெக்ஸ் ஆக்க ஆக்க நீ அங்கே போய் இதை போடு, இங்கே போய் இதை போடு, அங்கே போய் அதை போடுனாக்கா அடாப்ஷன் இருக்காது. அப்போ தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இப்போ சிம்பிளாக ரெண்டு பட்டன் அழுத்து, மூணு பட்டன் அழுத்துனா டெஃபினட்டாக இட் வில் பி சக்ஸஸ். ஸோ டு யுவர் க்வெஸ்சன், ஸ்கூல்லேருந்தே டீச் பண்ணுவான்னா தேவையே இல்லை, நேச்சுரலாகவே பிளட்டில் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பிரச்சனை என்னென்னா வர ஃபங்க்ஷனாக வர ஃபீச்சர்ஸு வர டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். இந்த டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். அது அடுத்த லெவலில் நம்மளோட பிரச்சனைகள் அன்றாடம் பிரச்சனைகளே சால்வ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணலைன்றது என்னுடைய என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மொபைல் ஃபோன் டெய்லி எடுத்து டெய்லி போகிறேன், காரில் வரேன், டிராஃபிக்கில் ஒரு 20 நிமிஷம் நிற்கிறேன், எனக்கு தெரியும் என் ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்குன்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டிராஃபிக் மானிட்டர் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக யாருன்னா பண்ணுறாங்க, கூகுளில் பண்ணுறாங்கலாம் பண்ணுறாங்க. ஒருத்தர் லோக்கலைஸ்டாக சென்னைக்கு மட்டும் ஒரு டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் மொபைலில் போட்டு அங்கெல்லாம் டிராஃபிக் பிளாக் ஆகுது, இங்கே போகாது, அங்கே ரோட் பிளாக் ஆகுது அப்படின்றத நம்ம ஒன்றும் பண்ணல.
0: அந்த டிராஃபிக்கில் நிற்கிற நம்மளே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ண
1: மாட்டேன். அது வந்து யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் வந்ததுன்னா அதை யூசேஜோடு நிறுத்திக்கிறோம், அதை அப்ளை பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நம்ம பண்ண மாட்டோன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
0: சார், ஸோ இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் அதை வந்து அடுத்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு நிறைய தெளிவாக சொன்னீங்க. ஸோ கடைசியாக உங்கள் பீஸ் ஆஃப் அட்வைஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ சொன்ன அதே அட்வைஸ் தான், நீங்கள் காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் பார்க்குற லைஃப் இஸ் நாட் வாட் யூஆர் கோயிங் டு சீ ஒன்ஸ் யூ கோ அவுட் ஆஃப் த கேம்பஸ். கேம்பஸ் ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சிலபஸ் இருக்கும், ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும், உங்களோட அப்ஜெக்டோலாம் அந்த எக்ஸாமை க்ராஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு என்ன வரப்போதும் சிலபஸ் சொல்லிவிடும், ரைட்? நீங்கள் சிலபஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இது பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிட்டு. ஸோ அங்கே வந்து 90 நாளோ 180 நாளோ யாரோ சொல்லிக் கொடுப்பாங்க, 6 மாதம் சொல்லி கொடுப்பாங்க, லாஸ்ட்டு 10 நாள் எக்ஸாம் நடக்கும், பாஸ் ஆகிட்டால் முடிஞ்சிடுச்சுன்னு வந்துடலாம். வெளியில் போனீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸாம் எவ்ரிடே, இட் இஸ் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஏன்னா சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ எவ்ரிடே. அங்கே உங்களுக்கு சிலபஸ் கிடையாது, எதுலேருந்து யார் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இதுலேருந்து வெளியே இன்னொரு கேள்வி கேட்டால் மேடம் இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி நீங்கள் மார்க் கேட்கலாம். இந்த க்வெஸ்சன் நீங்கள் ஒன்றும் சொல்லியே கொடுக்கல, இது எங்கே சிலபஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 5 மார்க் வாங்கி ஃபஸ்ட் மார்க் வாங்கிடலாம். ஆனால் வெளியில் போயிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டு சிலபஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கிடையாது, எவ்ரிடே சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ ஃபார் குட் அண்ட் பேட். ஸோ கம் ப்ரிப்பேர்ட், வெளியே வரும்போது தான் கம் ப்ரிப்பேர்ட். இட் இஸ் நாட் வாட் யூ சீ வித் இன் த கேம்பஸ். நீங்கள் கேம்பஸ்குள்ளே பார்க்குற லைஃப் கிடையாது, இது வந்து ஒரு ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. வெளியில் போனீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம் ப்ரிப்பேர்ட், அதுக்கான ப்ரிப்பரேஷனோடு வெளியே வாங்க. வெளியே வர்றது அதுதான் சொன்னேன், இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னது அதுதான். அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க காலேஜ் கேம்பஸுக்கு, வெளியே இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க. அவங்கெல்லாம் எப்படி நடக்கும், உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் பேசுங்க, உன்னோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் பேசி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் வாட் இஸ் கோயின், நோபடி இஸ் கோயின் டு டேக் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவே, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். அது வழியாக தான் போகணும். யூ கேன் பி ப்ரிப்பேர்ட், இங்கே போனாக்கா இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்பாங்க, திடீர்னு நடுராத்திரி ஒருத்தன் ஃபோன் பண்ணி இது ஏன் வேலை செய்யலன்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் மை அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ்.
0: ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து டெக்னாலஜி இல்லிட்ரஸி பற்றி, ஒரு டெக்னாலஜிக்குள்ளே தட் இஸ் டெக்னிக்கல்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் இது இது செஞ்சால் இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்ஸ், வெல்கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்னாகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி
1: 107.8.
2: Hello?
3: Hello?
2: Is there anyone out there?
3: Nothing to do and nowhere to go. Tune in to the MOP show. With every clock, tick, tick, tick.
0: வணக்கம் சென்னை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜிதனி பேசுறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய விஷயம் மாறி இருக்குங்க. ஆனா ஒண்ணு தவிர, அதாவது ஆணாதிக்கம். அதை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
4: அந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு சுத்தமா உரிமையே இல்லாம இருந்தது. வீடை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அந்த அப்ப வந்துட்டு பெண்கள் வீட்டுல இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆண்கள் வெளியில போய் சம்பாரிச்சு அவங்க வந்துட்டு பணம் கொண்டு வர்றது அவங்க வேலையா இருந்தது. வீட்டிலே இருந்தனால பெண்கள் வந்துட்டு அதே ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. அதனால பெண்களுக்கு அவங்களோட அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு ஆண்கள் தான் பணம் வீட்டுக்கு கொண்டு வரனால அவங்க தான் பெண்கள் மேல ஆதிக்கம் செலுத்தினார்கள்.
5: ஆமா, அவங்க பணம் கொண்டு வராங்க தான், ஆனா பணத்தால வாழ்க்கைய வாழ்ந்துட முடியாதுன்றத அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கும் அது தொடர்றதுக்குமே காரணம் பெண்கள் தான். பெண்கள் அவங்களோட வேல்யூஸை புரிஞ்சிக்காததுனால தான் ஆண்கள் அவங்களோட வேல்யூஸை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸோட செல்ஃப் எஸ்டீம் குறைய குறைய அவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் பரவாயில்ல இவ தானே, நம்ம சின்ன சின்ன விஷயம் எடுத்தால் கூட ஓகே பரவாயில்ல, என் தங்கச்சி தானே, என் மாம் தானே, என்னோட வைஃப் தானே அப்படின்னு எல்லாமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்துல அவங்க ஓகே வீட்டில் மட்டும் இருந்தாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருந்தது. ஆனா இப்போ ஒர்க்கும் பண்றாங்க, வீட்டில் இருக்க சர்வீஸ் ஹோம் சர்வீஸும் பண்றாங்க. ஒஃபிஷியலாக அந்த மென் அந்த காலத்துல மென் செஞ்சுட்டு இருந்ததையும் இப்போ அவங்க பண்றாங்க. ஆனா அதுக்கான ஆடட் அட்வான்டேஜ் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னும் அவங்க முன்னேறத தான் இன்னும் தட்டி தட்டி தட்டி கீழே தள்ள பாக்குறாங்க பாய்ஸ்.
6: ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஒரு பையன் வரதும் ஒரு பொண்ணோட இதுல இருந்துதான். ஸோ வந்து அவங்க எவ்வளோ டாமினேட் பண்ணாலும் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் பொண்ணுங்க இல்லாம பசங்க இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் இல்லை. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது பொண்ணுங்க, ஆனால் பேர் கிடைக்கிறது பசங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயத்துலையும். இப்போ நம்ம பொண்ணுங்க வந்து எவ்வளோ சாதிச்சிருந்தாலும் அவங்க சொல்றது பசங்க இல்லாதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, அந்த ஒரு விஷயம்தான். கல்பனா சாவ்லா வந்து ஸ்பேஸுக்கு போய் அவ்வளோ எது சாதிச்சாலும் அவங்க வந்து ஒரு பொண்ணு அவ்வளோதான். ஆனால் இதுவே பசங்க சாதிச்சிருந்தா ஓ அந்த பையன் இவ்வளோ சாதிச்சிருக்கான், நானும் அந்த பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சானியா மிர்சா ஒரு ஐடலாக இருந்தாங்க தவிர ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க ஒரு பொண்ணு, அது ஒரு பொண்ணு, நம்ம எப்படி அவங்கள மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். பட் ஸ்டில் அதை நம்ம உடச்சி வெளியில் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் எல்லா பொண்ணுங்களும்.
5: ஆக்சுவலாக பாய்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணாவே இந்த லிஸ்ட்டு பெருசாகும். நம்ம கேர்ள்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான், ஒரு அடிஷனல் ஷீட் வாங்கக்கூட முடியாது, ஒரே ஷீட்டில் எழுதிடலாம். பாய்ஸ்னால் நிறைய இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த அவங்களுக்கான சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு அமைஞ்சுது. அவங்க வந்து ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சாலும் அது தீ மாதிரி பரவறதுக்கு யாரும் எந்த இப்போ மரம் கூட இப்போ காட்டு எரிக்கணும்னா கூட ஒரு மரம் பத்துச்சுன்னா அடுத்த மரம் பத்தணும், அப்போதான் அது பரவும். அதான் பாய்ஸ் கிட்ட அது இருந்தது, ஆனா கேர்ள்ஸ் கிட்ட இல்ல. ஈஸியா எல்லாருமே அதை அடக்கிட முடிஞ்சது. அவங்க இப்போ நம்மளோட இதுவா, இப்போ நம்ம ஒரு வெளியில போறோம் வச்சுக்கோங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ண போறோம். இப்ப நம்ம நான் ப்ராக்டிஸ் போறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் கேர்ள் நானு, ப்ராக்டிஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா எங்க வீட்டுல சொல்லிடலாம், நீ 6 மணிக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு. ஆனா என் ப்ராக்டிஸே எனக்கு எங்க கோச் அங்க சொல்லிருப்பாரு 6:30 தான் நம்ம ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்ண போறோம்னு, அங்கேயே ஸ்டாப் ஆயிருது. நான் ப்ராக்டிஸே பண்ணல, நான் ப்ராக்டிஸ் பண்ணதானே ஸ்கில்ல டெவலப் பண்ணி நான் அச்சீவ் பண்ண முடியும். நான் என்னோட ஒன்னே ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் எங்க 100-200 போறது, அங்கேயே கேர்ள்ஸ் போயிடுறாங்க. அது மாறினாதான் இந்த லிஸ்ட் வளரும். ஈஸியா பசங்க சொல்லிடுவாங்க பொண்ணுங்க எங்க சாதிச்சாங்க, வெறும் வாய் தான் பொண்ணுங்களுக்கு, பசங்க எவ்வளவு இருக்காங்க பாருங்க, பொண்ணுங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு. பொண்ணுங்க எவ்வளவோ சாதிக்கலாம், ஆனா அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இல்ல. ஆஃப்டர் மேரேஜ் விடுங்க, பிஃபோர் மேரேஜே ஒன்னும் இல்ல, ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் அதிகம் ஆடட், அவ்வளவுதான்.
6: சிச்சுவேஷன் இல்லாதத விட அதுக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே பிளாக் ஒரு பிளாக்கிங் கேட்டாக இருக்காங்க அவங்க. அதுக்கு சிச்சுவேஷனோட நான் வந்து அவங்க அதுக்கு வழி கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து வளர நினைக்கும் போதும் உன்னால் முடியாதுன்னு ஃபஸ்ட்டே டாமினேட் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனாலே அவங்களால எதுவும் செய்ய முடியறதில்லை.
1: ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் போட்டுறாங்க, அதாவது நீ ஒரு பொண்ணு, நீ இந்த லைன்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைன் போட்டு ஒரு நீ இது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எவ்வளோ அச்சீவ் பண்ண நினச்சாலும் உனக்கு வந்து இதுதான் ஏஜ், நீ கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது, அதுக்கப்புறம் நீ ஃபேமிலி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இப்படின்னு அப்படியே சொல்லி வளர்த்துறாங்க கேர்ள்ஸ். அதனாலே நிறையா பேர் ஹிடனாக இருந்துடுறாங்க, யாராலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல.
4: ஆனால் நம்ம வந்து ஆண்களை மட்டும் இதுக்கு குறை சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு இது இருக்கு, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி அந்த மாதிரி. இப்போ பெண்கள் வந்து சாதிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னா பெண்கள் தான் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், அதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லித்தரது. பட் வேலை செய்ய கற்றுக்கோ, இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லித்தந்தா பரவாயில்ல, அதையும் பெண்களுக்கு மட்டும் சொல்லித்தரணும். ஸோ நம்ம அம்மாவே நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு எய்ம் ஒரு கோல் நம்மளுக்கு தராத போது நம்ம எப்படி வந்துட்டு எல்லாரும் வந்து நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம எப்படி நினைக்க முடியும். ஸோ நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் என்ன சொல்ல, நம்ம பெண்கள் தான் இதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாத்தையும் தொடங்கி வைக்கணும்.
0: இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க வாதம் விவாதம் ஷோவை ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்று இந்த சமுதாயத்தில் தக்க பாதுகாப்பின்றி அஞ்சி தவிக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்றுவோம். சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து பெண்களின் நிலையை உயர்த்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு MOP-இன் சமுதாய வானொலி 107.8 வாதம் விவாதம். இவ்வளோ நேரம் நம்ம ஆணாதிக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ மேலும் பேசுறதுக்காக நம்ம நண்பர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம்.
5: நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம தான் we should be the change that we want to. பட் அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.
6: நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அதாவது பெண் குழந்தைங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு கோல் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். நீ இது பண்ணலாம், நீ அது பண்ணலாம். அவங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஒரு ஆண் குழந்தைய எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த பெண் குழந்தையும் ட்ரீட் பண்ணும். வீட்லேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் அவங்களுக்கு இருக்கிற ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும். ஸோ வீட்டிலேருந்து தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டில் இது பற்றின ஒருத்தரும் ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாருமே இது தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க.
4: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது நீ சொல்ற கேட்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதாவது எங்க வீட்டுல எப்படின்னா, நான் படிக்கும்போது, நான் 12th படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனாங்க. அப்போ எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா என்ன மாதிரி எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்க, அது மாதிரி பணம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உனக்கு எதுக்கு, நீ ஒரு பொட்டை பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு வீட்டுல சும்மா இரு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாரு. ஆனா வந்து இதுவே வந்து என் தம்பி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அமுச்சு விட்டுறது, எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல. என்னப்பா பண்ற, என்ன எங்க போற, எங்க போற, அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. அப்படியே உடனே அமுச்சு வச்சிருது.
5: ஏய், இதுக்கு இது வந்து நம்ம பேரண்ட்ஸ் குறை சொல்லவே முடியாது. அவங்க ஏன் மாம் டேட் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். பட் ஆனா ட்ரீட் பண்ற விதம் ஏன் வேறையா இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி அகைன். இப்போ ஒரு பையன் எங்க
4: சொசைட்டின்றது யாரு, நம்மளா உருவாக்கணும் சொசைட்டி. அது எப்படி சொல்ல முடியும்,
2: அதான் நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரும். நம்மளால இப்ப பண்ண
4: பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்தா நீ சொல்ல முடியாது. ஓகேவா, நீ வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் தாண்டி வரணும். யூ மஸ்ட் ட்ரை ஃபார் தட்.
2: முடியாது. இங்க வந்து ஃபீமேல வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த பக்கம் நியூஸ் பேப்பரை திருப்பினாலும் இந்த பொண்ணு இப்படியா இருக்கா, அந்த பொண்ணு அப்படியா இருக்கா. ஆனா இதே பசங்களை பண்ணா அப்படி மூடி மறைச்சிருவாங்க. திஸ் இஸ் இட். இந்த பசங்க பண்ணா அது ஒரு இன்சிடென்ட், இதே ஒரு கேர்ள்ஸ் பண்ணா அது ஒரு
5: ஹிஸ்டரி ஆயிடும். அண்ட் ஆல்சோ ஹராஸ்மென்ட். நீ யுவர் லைஃப், யூ கான்ட், யூ நோ, யூ கான்ட் சேல் யுவர் லைஃப் ஃபார் சம்திங் எல்ஸ். நீ வந்து உன் வாழ்க்கைய பணைய வச்சுதான் உன் கோலை நான் அடையணும்ன்றதுல ஒண்ணும் இல்ல. கோல் இல்லைனாலும் லைஃப் போகும். பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வழிகளை தான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அதைத்தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றோம். அப்ப நம்ம இதை எப்படி மாத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் சொசைட்டி கிட்ட தான் சேஞ்சஸ் எடுத்துட்டு போகணும்.
2: சொசைட்டின்றது
5: ஒண்ணும் இல்ல பாய்ஸ். ஃபர்ஸ்ட் பாய்ஸோட அஸ்பெக்ட் ஆஃப் லைக் ஒரு பொண்ணை பாக்குறது ஃபர்ஸ்ட் மாத்தணும். சின்ன விஷயம் தான், நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கும் வெளியில நடக்கிறதுக்கும். ஆனா அத ஒரு பையனோட கண் வழியா பார்த்தாதான் அதோட அதுல இருக்க டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே இப்போ என் அண்ணனே இருக்கட்டும், என் அண்ணன் என்ன பாக்குறதுக்கும் என் வெளியில இருக்கவங்க என்ன பாக்குறதுக்கும் வெளியில இருக்க பசங்க பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல்ல அப்ப பாய்ஸ் கிட்ட இருந்துதான் அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியும். அப்பதான் ஒரு பொண்ணு மாற்றம் மாற்றம்னா ஒண்ணுமே இல்லை. ஆரம் நம்ம எதை தொடக்கமோ அதுல இருந்துதான் முடிவுக்கு வர முடியும். முடிவுல ஆரம்பிச்சு யாரும் தொடக்கத்துக்கு போக முடியாது. சோ பேரண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அட்டர் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பாய்ஸ். அப்போ சொசைட்டி ஓகேவா இருக்கா, என் பொண்ணால 8 மணிக்கு கூட சேஃபா வர முடியும்ன்ற நம்பிக்கை வருதா, கண்டிப்பா அனுப்புவாங்க. அவங்களுக்கும் அவங்க பாய் அண்ட் கேர்ள் டாட்டர் அண்ட் சன் ரெண்டுமே ஹாப்பியா தான் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க பெருசா வரணும் அப்படின்ற கோல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் யூனோ அந்த ஒரே விஷயம் ஸ்ட்ரைக் பண்றது என் பொண்ணு சேஃபா இருப்பாளா.
7: ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும் போது என் பொண்ணு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த வியூல ஒரு ஒரு பையனும் எல்லா பொண்ணுங்களையும் பாக்கணும்னு விரும்புறேன். நானு எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப பயபக்தியா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல. ஒருவேளை அவங்க அந்த பசங்களோட பொண்ணுங்க வந்து வளர்ந்து எந்த மாதிரி ஒரு பையனை பாப்பாங்கன்ற அந்த ஒரு பையனா அந்த எல்லா பசங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
2: பட் அது நடக்கவே நடக்காது. நீ என்னதான் பசங்க கிட்ட அந்த பொண்ணை வந்து உன் தாய் குலம் மாதிரி பாருனா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அது தப்பா தான் தெரியும்.
5: சரி, அது தப்பாவே தெரிஞ்சாலும் சிம்பு சொல்ற மாதிரி சைட் அடிக்கிற ஃபிகர் பக்கத்துல இன்னொருத்தன் போய் நிக்கனா அது எனக்கு எரியும் சொல்றான், அந்த டயலாக் மாதிரியே அது இருந்துட்டு போகுது. அவன் ஒரு பொண்ணு இப்படியாவது காப்பாத்திட்டு போறானே, அப்படியாவது அவன் சேஃப் கார்ட் பண்ணட்டும் ஒரு கேர்ளுக்கு. லைக் இப்போ பாய்ஸ் ஏன் கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாருன்னா, ரொம்ப சிம்பிள். அவன் இப்போ ஒரு விஷயம், ஓகே கோல்ட் இஸ் வி ஆர் சேவிங் இட் இன் அயன் பாக்ஸ், லைக்
6: நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஃபவுண்டேஷனுக்கு நம்ம போலாம். அந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறனால நம்ம நாட்டிலேயே நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பணத்தை வச்சுதான் மதிப்பிடுறோம். சோ அங்க போய் பணம் கொண்டு வர்றதுனால பணம் தான் முக்கியம். சோ அதனால ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செய்யும் போது நம்ம ஒன்னும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல, அது அவங்க எஃபெக்ஷனால அந்த மாதிரி சென்டிமெண்டலா ரிலேட் பண்ணனால பெண்கள் வந்துட்டு வீக்கர் செக்ஷன் ஆயிட்டாங்க. ஆண்கள் பணத்தை அவங்க பணம் சம்பாரிச்சு கொண்டு வரனால ஒரு என்ன சொல்ல அவங்களோட இது ஜாஸ்தி ஆயிடுச்சு.
5: அவங்களும் அதை ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அமுத்த அவங்களும் ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை. ஓகே ஆமா, அவங்க தான் வந்து பெரியவங்க, அவங்க பாய்ஸ்னாலே சின்ன வயசுல இருந்தே. இப்போ அப்பெல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, அத்தைங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தாவே வீட்டை விட்டு ரூம் விட்டு வெளியில வரக்கூடாதான், பிகாஸ் பெரியவங்க அது மரியாதை. அது வந்து அவங்க பிராண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும், இதுதான் ரெஸ்பெக்ட், இதுதான் வேல்யூ, இதுதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைஃப்லன்னு. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் நிறைய விஷயத்த ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தாங்க, நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயத்துக்கான அர்த்தம் தெரியாமே அதோட அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி இதுலயும் அதோட வேல்யூவே மாறி போயிடுச்சு. அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஓகே கரெக்ட் தான் அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப டாமினேஷன் ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆயிடுச்சு.
3: ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பசங்க ஏதாச்சும் வேலை செஞ்சாங்கன்னா ஐயோ நான் வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஒரு பொண்ணு வேலை செஞ்சா நீ வேலை தானே செஞ்ச, இப்ப எதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிற அப்படி, அவ வேலை போய் வேலை வெளியில செஞ்சா ஒரு சாலரி வாங்கினா என்ன, சாலரி வாங்குற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் ஆயிடுச்சா, என்னால ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாதான்னு ஒரு பாய் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்றது. உடனே அங்க வந்து உமன் வந்து கீழே போயிடுறாங்க.
4: இதெல்லாம் விடுங்க, இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வேலைக்கு போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது, நீ போயிட்டு அப்புறம் யோசிச்சிருக்கே, போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது,
3: அங்கேயே ஒரு பிளாக் போட்டுட்டாங்க, நீ போக கூடாது. நீ உனக்கு என்ன, நீ வேலை செய்யறது பசங்களை பாத்துக்கிறது அதுதான், ஒரு அம்மாவா ஒரு டாட்டரா நீ இந்த ஜாப் தான் பண்ணனும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
5: படிக்கிறதே கூட எதுக்கு அவ்வளவு படிக்கணும், எம்பிபிஎஸ் டாக்டர் சிடி போயிட்டு இருக்க நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எக்கச்சக்கம் 1 crore வச்சாதான் நீ எம்பிபிஎஸ் சீட் அங்க, அந்த மாதிரி ஆயிட்டப்போ அது பாய்ஸ்க்குன்னா செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பொண்ணு தானே, நீ வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கற அளவுக்கு டியூஷன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. போதும், 3 வருஷம் படிச்சு அப்புறம் கல்யாணம், கரெக்ட் ஏஜ்ல அப்பதான் நடக்கும், அப்பதான் நீ புரிஞ்சுப்ப, எல்லாத்தையும் அவங்க அப்பவே முடிச்சிடுறாங்க.
7: இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டா இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த டெல்லி ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ரேப் கேஸ் நடந்தப்போ அந்த ஒரு டைம் 8:30 இந்த நைட், அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ல போகும்போது அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல 8:00 மேல அந்த பொண்ணு ஏன் வெளியில போறா, இதுவே ஒரு பையனா இருந்தா 11:00 கூட வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் 1 வெளியில போனாலும் தப்பில்ல, பொண்ணுக்கு 8:00 மேல என்ன வேலை வெளியில.
5: அது மட்டும் இல்லாம அவ ட்ரெஸ்ஸிங் முதல்ல அந்த நியூஸ் பார்த்ததுமே ஓகே அவ வெளில போயிருந்தாளா, யாரோட போயிருந்தா, எப்ப போயிருந்தா, என்ன ட்ரெஸ் பண்ணிருந்தா, எல்லாமே ஒருத்தரோட கேரக்டர் இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றது இல்ல, ஆனா இன்னொருத்தவங்க அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் மட்டும் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க.
7: She doesn't have the rights to go out at 8:00 or something.
5: அது ஓகே, அவங்க வெளியில போறது அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் அதுல நிறுத்துறாங்க. நமக்கான இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிம்பிள், நம்ம பிடிச்ச எதுவும் பண்ணக்கூடாது. அதை பண்றதுக்கு அது பண்ணணும்னாலும் அதை பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும், 1000 angle யோசிக்கணும், இவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமான்னு. ஒவ்வொன்றத்தையும் நசுக்கி நசுக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பொண்ணுங்க எப்படின்னா ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க இஷ்டம் ஓரளவுக்கு,
4: அவங்க இஷ்டம்னு சொல்ல முடியாது. பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றது அவங்க ஃப்ரீடம், அது தப்பு கிடையாது. பட் வந்து இது வந்து வேற மாதிரி போகுது.
3: ஏன் போடக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, அங்கேயே ஏன் நிறுத்திடுறாங்க எல்லாரையும். 8:00 மேல நீ போகக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு, இந்த ட்ரெஸ் போட்டுக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு, அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி சொல்றாங்க. இதே ஒரு பையனா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு நீ என்ன பையன், நீ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ பொண்ணுனா உனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
7: இல்ல பேரண்ட்ஸே ஃப்ரீடம் கொடுத்து அவங்க பொண்ணை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆக விட்டாலும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பசங்க எத்தனை பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க, எத்தனை பேர் ஒழுங்கா இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பண்ற அந்த ஃப்ரீடம் இல்ல, வெளியில போற ஃப்ரீடம் இல்ல, பிடிச்சதை செய்ய ஃப்ரீடம் இல்ல.
6: இப்ப இருக்கிற செனாரியோ எடுத்துக்கிறோமே, இப்ப பரவாயில்ல, இப்ப நிறைய பெண்கள் வந்து வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எடுக்கிற சேலரி பார்த்தா இப்ப நிறைய அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் நிறைய பேர் சேலரி கொடுக்கறாங்க. அவங்க ஏர்ன் பண்றாங்க, பட் அந்த அதை செலவு பண்றதுக்கு கூட இப்ப அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது இல்ல. சோ எல்லாம் ஓகே, நம்ம வெல் என்ன சொல்ல, வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, விமன் அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு, பட் உள்ள பார்த்தா அவங்களுக்கு எதுக்குமே ஃப்ரீடம் இல்லையே.
4: நம்ம இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது கேட்டோம், இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. இதுக்காக நம்ம என்ன இந்த ஸ்டெப்ஸ் தான் எடுக்க முடியும் தவிர இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா, பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து வந்து பசங்களை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம். பொண்ணுங்க பசங்கன்ற வந்து டிஃபரன்ஸ் இல்லாம ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம். இல்ல ஸ்கூல்ல வந்து பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சிஸ்டரா ஒரு ஃப்ரெண்ட்லியா எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா மீடியா வந்து இதுல வந்து ஒரு பெரிய பார்ட் எடுத்துக்கலாம். எப்படி பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து கேர்ள்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்றதுன்றது வந்து எஜுகேட் பண்ணலாம். இதோட நம்ம இந்த ஷோ முடிச்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஜனனி. ஸ்டே டியூன்ட் வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல் ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான
4: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நேயர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக உங்களோட கலந்துக்க வந்திருக்கிறது நான் உங்க ஹேமா,
5: மற்றும் ராஜி.
6: நான் உங்க சத்யா.
7: நான் உங்க மஞ்சுளா தேவி.
8: நான் உங்க திவ்யா.
9: நான் உங்க சங்கீதா.
10: தீபா.
11: அஸ்வினி.
12: அபிராமி.
13: நான் உங்க நாகலட்சுமி.
4: நேயர்களே, பொதுவா சமூக தொண்டு, சமூக சேவை அப்படின்னு வந்தாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், பட் நான் ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறேன். ஸோ நான் என்னோட பார்ட் ஆஃப் த சேலரியை வந்து ஒரு என்ஜிஓக்கோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ, இந்த மாதிரி பொது தொண்டு செய்யற ஆர்கனைசேஷனுக்கோ டொனேட் பண்ணிட்டோன்னா என்னுடைய சமுதாய தொண்டு அத்தோட நின்று போச்சு. அதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ண வேணாம், நான் என்னோட பங்கை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ஜிஓஸ் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க கிட்ட கொடுத்து அந்த மாதிரி பண்ண வைக்கிறீங்க. சோ அதை செய்யறதுக்கும் ஆல்பலம், அதை ஆரம்பிக்கிறதுக்கான மனம் எல்லாமே தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்யற ஒரு பொது நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அவர்கள். அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற ஆர்கனைசேஷன் பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பவித்திரமான பேரு, பவித்ரம் வச்சிருக்காங்க. வணக்கம் மேம்.
14: வணக்கம்
4: மேம். உங்களுடைய ப்ரொஃபஷனல் கரியர் பத்தி சொல்ல முடியுமா மேம்?
14: ஃபர்ஸ்ட் இந்த எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து ஐஎம் டிஹெச்எம்எஸ். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆக்சுவலாக இட்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கவர்மெண்ட் ஹோமியோபதி காலேஜில் நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு. நான் வந்து அந்த 1980 நான் காலேஜ் முடித்தேன். முடிச்சுட்டு விதின் அ வீக் வந்து ஐ காட் மை அப்பாயின்மெண்ட் இந்த கார்பரேஷன் ஆஃப் சென்னை. சார் இஸ் டில் நவ் நான் வந்துட்டு ஐ எம் ஒர்க்கிங் அஸ் எ மெடிக்கல் ஆஃபீஸர் இன் கார்பரேஷன் ஆஃப் சென்னை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் வந்துட்டு ஏன்னா இந்த பவித்ரம் வந்து இதை தொடங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு, ஏன் இந்த பவித்ரம், இந்த பவித்ரம் இருக்கிறதுனால தான் ஆக்சுவலாக உங்களெல்லாமே நான் மீட் பண்ணுறேன். இல்லை பவித்ரம்னு ஒன்று இல்லைன்னாக்கா ஆஸ் அ டாக்டர் நான் உங்களெல்லாம் கூட மீட் பண்ணியிருக்க முடியாது இந்த காலேஜில். ஸோ அது முதல்ல ஒரு என்ஜிஓ தொடங்கிறதுக்கு அது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, எங்க அப்பா வந்து டாக்டர் எல் எம் ஜோசப்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு என்னோட ஊர் வந்து காட்பாடி, நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். காட்பாடியில் எங்க அப்பா, காட்பாடிங்கிறது ஒரு சிறிய ஊர் தான். ஸோ அந்த ஊர்ல இப்போ அப்பா வந்து ஈஸ் பிராக்டிங் அஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் ஓவர் தேர் டில் நைஸ். நான் 86 இயர்ஸ் ஓல்டு. இப்போ அப்பா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலையே தவிர, ஏற்கனவே அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க வந்து பார்த்துட்டு சும்மா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பாவை தொட்டுட்டு போனா கூட நல்லாயிரும்ன்ற ஒரு ஃபீலிங்கில் வந்துட்டு போவாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா, அப்பா வந்துட்டு என்ன, நீங்கள் ஒரு மாத்திரை கொடுங்க சார், ஒன்றும் இல்லை நல்லாயிரும்னு வாங்க. ஸோ இது என்னன்னா, மாத்திரை மாத்திரம் ஒரு ஆளை குணப்படுத்துறது கிடையாது. ஸோ அவங்க பேசுகிற பேச்சு, ரெண்டாவது அவங்க கவனிக்கிறது, அந்த அந்த பேஷண்ட்டோட சோஷியல் பேக்ரவுண்டும் தெரிஞ்சுக்கணும், மனநிலையும் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட சுற்றுப்புற சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கொடுக்குற ஒரு மாத்திரை தான் கம்ப்ளீட் கியூர்னு சொல்லி வர முடியும். அதான் நான் ப்ராக்டிக்கலாக எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்த சர்வீஸில் நான் பார்த்த ஒரு விஷயம். அதை நம்ம பார்க்கும்போது தான் அதுக்கப்புறம் நான் இன்ஸ்பயர் ஆனேன். என்னன்னா, நான் வெறுமனே டாக்டர் கோர்ஸ் மாத்திரம் படிச்சுட்டா போராது. ஸோ ஐ ஹாவ் டு டூ மை சோஷியாலஜி. அப்போ தான் சொசைட்டி பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியும்னு நினச்சி ஐ டிட் மை பிஜி இன் சோஷியாலஜி. அதுக்கப்புறம் ஒரு தனி மனுஷனோட சைக்காலஜி மனநிலையை தெரிஞ்சுக்கலன்னா வெறும் மெடிசனை வச்சு ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தென் ஐ தாட் ஐ கேன் கோ ஃபார் சைக்காலஜி. அதனால நான் பிஜி சைக்காலஜி அதில் பண்ணினேன். ஸோ இப்போ மூணுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி அது அதில் தான் முழுமையான க்யூர் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டதே நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து தான். ஸோ எங்கள் அப்பா அந்த கிராமத்துலேருந்து எப்படியெல்லாம் பேஷண்ட் எல்லாம் பார்த்துருக்காருன்னு சொன்னால், எங்கள் அப்பா வந்து சோஷியாலஜிலோ சைக்காலஜிலோ குவாலிஃபைட் கிடையாது, வெறும் மெடிசன் தான் படித்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்கெல்லாம் படிக்காத மேதைன்னு தான் சொல்லணும். அவங்க அதில் பண்ணும்பொழுது தான் என்ன வந்து மேலே இந்த கோர்ஸ் படிக்க வச்சது ஒன்று. அந்த கோர்ஸ் எல்லாம் படித்ததுக்கப்புறம் யோசுவலா எப்படி நீங்களும் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு கல்யாணம் தான் பண்ண போறீங்க, அது மாதிரி தான் நானும் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணினேன். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இஸ் ஆல்சோ ஈக்குவலி இன்ட்ரெஸ்டட் இன் இந்த சோஷியல் ஒர்க்ல எல்லாம். ஸோ எங்கள் அப்பா வந்து எங்களை இன்சிஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணணும், ரொம்ப காசு கூட வாங்கக்கூடாது அப்படிம்பாரு. அதே மாதிரி இந்த மக்களுக்கெல்லாம் யாருமே இல்லைடா அப்படிம்பாரு. எங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மெடிசனும் சொல்லி தரும்போது கூட இதில் வந்து இது இருக்குது, இதில் அந்த மெடிசன் இருக்குது, அந்த குரூப்புக்கு இது கொடுத்தா சரியாக இருக்கும், இப்படிலாம் சொல்லி சொல்லி சொல்லி பண்ணினதுனால தான் எங்கள் அப்பாவை பார்த்து தான் எங்களுக்கு இந்த சோஷியல் ஆக்டிவிட்டியில் வரணுன்றதும் எங்கள் கணவரோட சப்போர்ட்டு. மிஸ்டர் பாபு சேனன் சொல்லி அவர் தான் செக்ரட்டரி ஆஃப் பவித்ரம். ஸோ அவரோட சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து, ஆனால் அப்பாவோட பேசிக் சர்வீஸ் தான் எங்களோட இன்ஸ்டிங்க், அதை பேஸ் பண்ணி தான் பவித்ரம் என்ற ஆர்கனைசேஷனை நாங்கள் தொடங்கணும். ஆக்சுவலாக இந்த தொடங்கிறதுக்கு இன்னொரு சப்போர்ட்டிவ் ஆதாரம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரியாத ஆட்கள் இருக்க முடியாது. ஸோ அவரோட பிஏ மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு என்ன சொன்னாரு, டாக்டர் ஜாய்ஸ் உங்களுக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு, உங்கள் அப்பா இவ்வளோ பேக்ரவுண்டில் இருக்காரு, உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடு, நம்ம ஏன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் ஒரு ஒரு பேக் போன். அதுக்கடுத்தது 73 ஆண்டுகள் வந்துட்டு பாரம்பரியம் மிக்க ஒரு தமிழ் பத்திரிகை இருக்கு, அதுதான் வந்து கலைமகள் மேகசின் சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கீவாஜாலாம் வந்துட்டு அதனுடைய ஆசிரியராக இருந்தவங்க. ஸோ தமிழில் புலமை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பத்திரிகை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பத்திரிகையினுடைய இன்னாள் எடிட்டர் மிஸ்டர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் பில்லர்னு சொல்லலாம். ஸோ அவர் எங்கள் அப்பா நம்ம கலாமோட பிஏ இவர்கள் மூணு பேர் தான் இந்த ஆர்கனைசேஷனை தொடங்குவதற்கும் அடித்தளமாக இருந்தவர்கள். எங்கள் அப்பாவினுடைய இன்ஸ்டிங்க்ட் பேஸு இதுக்கு மேலே இந்த மூணு பில்லர்கள் நிற்கிறாங்க, அதுக்கு மேலே தான் பவித்ரம்ன்றது இயங்குகிறது.
4: மேம் நீங்க இப்ப வந்து ரொம்ப அருமையா உங்க அப்பா எப்படி ஒரு மருத்துவரா ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து மட்டும் கொடுக்கறது இல்லாம அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் இப்ப பவித்ரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விதையாவும் இருந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதற்கேத்த மாதிரியே உங்க அப்பா உங்களுக்கு வந்து எப்படி மருத்துவம் செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வச்சு நீங்க பவித்ரம்ங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை ரொம்பவே சிறப்பா தொடங்கியிருக்கீங்க.
5: அதே மாதிரி ஹேமா நீ சொல்லும் போது எனக்கு இன்னொரு குரல் ஞாபகம் வருது, உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் நெட்பால் நாற்குற்றே மருந்து அப்படின்னு. என்னன்னா வந்து நீ இப்ப வந்து ஒரு மருத்துவருக்கு நோய் வந்ததான் மக்களுக்கு நோய் வந்ததான் அவங்களை வந்து மருத்துவர் அணுகுவாங்க அந்த மாதிரி இருக்காம, இப்ப வந்து நீங்களே வந்து நாங்க ஒரு மொபைல் மருத்துவமனையா நீங்க வந்து போய் நீங்க மக்களிடையே நீங்க வந்து விழிப்புணர்வு நாங்க வந்து மெடிக்கேஷன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. இந்த மாதிரி உங்களோட முதல் பயணம் நீங்க பவித்ரம் ஆரம்பிச்சு உங்களோட முதல் பயணம் வந்து எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
14: நிச்சயமா. எனக்கு வந்து இந்த முதல் கேம்ப் அப்படின்னு சொன்னால் நானாக பண்ண முதல் கேம்ப்புங்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா கூட சேர்ந்து நிறைய கேம்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு பிக்னிக் போனால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நான் அப்பா கூட சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்பா வந்து நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருந்ததுனால ஈஸ் டு கண்டக்ட் மெனி ப்ரோக்ராம்ஸ். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எப்படியெல்லாம் பண்ணுவார், வாட் நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் எப்படி பிரிக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி, ஒரு இடத்துல ஒரு கேம்ப்புன்னு நம்ம போனால் எந்த டாக்டர்ஸ் எத்தனை மணிக்கு வர சொன்னோம், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், எப்படிலாம் அது வந்து மெடிசன்ஸ் இது பண்ணணும், குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி ப்ரோக்ராமை முடிக்கிறது, என்ன எடுத்துக்கிட்டோமோ அந்த தலைப்பில் அந்த ப்ரோக்ராம் எப்படி போகணும், இதெல்லாம் தான் நான் வந்து அப்பாட்டேருந்து நான் அந்த கேம்ப் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். அஸ் பவித்ரம்னு தொடங்கின பிறகு நான் நடத்தின முதல் கேம்ப்பு எப்படின்னா, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கும் இல்லையா, நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படித்தான் எனக்கும். ஸோ நான் வந்து நேட்டிவ் ஆஃப் காட்பாடின் ஊர். நான் படித்து நான் ஒன்றாவது படித்த ஸ்கூலில் எனக்கு போயிட்டு செய்யணுன்றது தான் என்னோட முதல் ஆசை. ஸோ நான் படித்த ஸ்கூலில் அது வந்துட்டு காட்பாடியில் வந்துட்டு எபினேசர் பேசிக் ஹைஸ்கூலில் சீனியர் ஹைஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் போயிட்டு நான் முதல்ல போனேன். போனோடனே எங்கள் ஹெச்எம் வந்து ஷீஸ் 80+ நவ். அப்போ அவங்க அதை பார்த்த உடனே என்னை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க ஒரே அழுதுட்டு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்குது அப்படின்றது தான் டீச்சர் கேட்ட முதல் கேள்வி. ஸோ அந்த ஸ்கூலில் நான் ஒன்றாவதுலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் துள்ளி விளையாடியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கூலில் நான் வந்து போயிட்டு இந்த முதல் கேம்ப் பண்ணினதை வந்து நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது. ஏன்னா என்னோடய கேம்பில் வந்து எனக்கு எந்த விதமான எதிரியும் கிடையாது, எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் கிடையாது, நெகட்டிவ் ஃபோர்ஸஸும் இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே ரொம்ப கோஆப்ரேஷனோட வந்த விஷயங்கள் தான். இன்க்ளூடிங் ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு நல்லா பப்ளிஷ் பண்ணாங்க. ஏன்னா அங்கே எங்கள் அப்பா ஏற்கனவே தொண்டு பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பாவோட பேஷண்ட்டு தான் ஈவன் ப்ரெஸ் பீப்புள் ஆல்சோ. ஸோ அவங்களும் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணினாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸு அந்த ஸ்கூல்லேயும் மோர் தென் 800 சில்ட்ரன். ஸோ அந்த ஸ்கூலில் நாங்கள் வந்து ஜென்ரல் மெடிக்கல் கேம்ப் தான் முதல் வாட்டி போட்டோம். நான் கூட்டிகிட்டு போனதில் அங்கேயும் அப்படி தான், நான் 10 டாக்டர்ஸ் டீமை தான் கூட்டிகிட்டு போனேன். வெள்ளூரில் இருக்கிற காட்பாடியில் இருக்கிற ஹோமியோபதிக் டாக்டர்ஸினுடைய ஹெல்ப்பை நான் கேட்டேன். எல்லா டாக்டர்ஸுமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அது ஒன் டே கிளினிக் அவங்களுக்கும் போகிறது. பட் அதையும் அவங்க வந்து மைண்ட் பண்ணாமல் அந்த டாக்டர்ஸ்லாம் எங்களோட வந்தால் வந்துட்டு அந்த ஒரு ஒரு ஆளுக்கு நான் வந்து 100 பேஷண்ட்ஸ் நான் பிரித்து கொடுத்துட்டேன். பிரித்து கொடுத்துட்டு ஒரு ஒரு கிளாஸ் ரூம் அந்தந்த கிளாஸ் ரூமில் நிற்க வச்சு அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அந்த டீச்சரே வந்து வாலண்டியராக நிற்பாங்க. எப்படின்னா கீழே ஒரு வேயிங் மிஷின் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேயிங் மிஷினில் அந்த டீச்சர் அவங்க கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை அட்டண்டன்ஸ் படி ஒன்றா அனுப்பி வேயிங் மிஷினில் வெயிட்டை பார்த்துட்டு அவங்களே ஹைட்டையும் பார்த்து மார்க் பண்ணி அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு நாங்கள் 10 டாக்ஸ் டிவைட் பண்ணி அந்த கேசஸ் எல்லாம் பார்த்து ஜெனரலாக அந்த ஸ்கூலில் என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சி நாங்கள் அட்மிஷன்ஸ்க்கு சப்மிட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ரிப்போர்ட். அங்கே உள்ள டீச்சர்ஸ் யாரெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணினாலும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு சர்டிஃபிகேட் ஃப்ரம் பவித்ரம், அவங்களுக்கு நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம். அப்புறம் ரோட்டரி கிளப்பில் இருந்து ஒன் மிஸ்டர் சந்திரசேகர் வந்திருந்தார், சந்திரமோகன் சொல்லிட்டு. ஸோ அவரும் அங்கே கூட்டின்னு போயிட்டு ரோட்டரி கிளப்பினுடைய கான்ட்ரிபியூஷன் அன்றைக்கி இருந்தது. ஸோ அவரும் வந்துட்டு ஒரு நல்ல டாக்கு அதில் கொடுத்து அந்த ஊரில் இருக்கிற கவுன்சிலர் அந்த டைமில். ஸோ அவங்களும் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. டீச்சர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டில் ஆல்மோஸ்ட் என்னன்னா, நான் ஒரு ஹார்ட் டிசீஸ் அந்த ஸ்கூலில் நாங்கள் கண்டுபிடிச்சோம். வி ரெஃபர்ட் இட் டு த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பிகாஸ் இட்ஸ் ஆப்பரபிள் கண்டிஷன் ஒன்று. செகண்ட் திங் வந்துட்டு ஒரு 10 எனக்கு இப்போ கரெக்டு டேட் ஞாபகம் எதுவுமே, நான் ஸ்டேட்டிஸ்டிக்கல் நம்பர்ஸ் சொல்ல எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஃபியூ சில்ட்ரன்ஸ் ஆர் அலர்ஜிக் கோல்டு, அந்த அலர்ஜிக் கோல்டு கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு 50% ஆஃப் த குழந்தைங்களுக்கு வந்துட்டு வயிற்றுல பூச்சி வேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அது நாங்கள் கண்டுபிடிச்சி அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு டான்ஸ்லைட்டிஸ் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் நாங்கள் மருந்து எல்லாம் அங்கங்கே சப்ளை பண்ணியாச்சு. அது அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் மெடிசன்ஸ் அங்கேயே நாங்கள் கொடுத்துருக்குறோம். மீதி எல்லாம் டீச்சர்கிட்ட வந்துட்டு ஒரு கேஸும் என்ன மாதிரி நினச்சி தைராய்டு கண்டுபிடிச்சது, தைராய்டு கண்டுபிடிச்சி அது டீச்சருக்கு சொல்லிட்டு அது மெதுவாக கூட அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், பட் இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் அந்த ஸ்கூலில் சொல்லிட்டு வந்ததுனால எங்கள் ஹெட்மிஸ்டருக்கு நிச்சயமாக அந்த அலுமினிய அசோசியேஷன்லேருந்து டீச்சர் வந்து என்னை நிச்சயமாக மறக்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் பிறந்ததுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சேன் இல்லையா, அது வந்து பவித்ரத்தின் மூலியமாக நான் படித்த ஸ்கூலுக்கே செய்யும் பொழுது அதை எப்படி சொல்கிறது, கடவுளுக்கு செஞ்சால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி அது வந்து நீங்கள் அந்த ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனத்தில் இருந்து நீங்கள் சர்வீஸ் செஞ்சு அது கிடைக்கிற சந்தோஷத்தை நீங்கள் உணர்ந்தால் தான் தெரியும். ஒன்லி திங், சர்க்கரையை நான் காட்ட முடியுமே தவிர நீ வாயில் போட்டு பாறேன் அது ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸை வந்து நீங்கள் தான் உணரணும். ஒன்லி திங், நவ் ஐ எம் ஷோயிங் யூ ஒன்லி சர்க்கரை, இந்த ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் வயலில் போட்டிங்கன்னா தான் ஸ்வீட். இப்போ நான் என்ன, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறச்ச நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா அந்த ஸ்வீட்னஸ் தான், அதான் அந்த ஃபஸ்ட்டு அனுபவம்.
10: நம்ம சந்தோஷம் எதில் இருக்குன்னா கடவுளுக்கு நம்ம சேவை செய்கிறதுலேருந்து நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த கடவுளுக்கு எப்போ சந்தோஷம் வருதுன்னா சக மனிதர்களாகிய நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா உதவி செஞ்சுக்கிட்டா தான் அந்த கடவுளுக்கே வந்து நம்ம மேலே வந்து ஒரு பாசம் தானா வரும்னு சொல்லலாம். அதுதான் அன்பே சிவம் அப்படின்னு கூட ஒரு இது சொல்லியிருக்காங்க.
11: இந்த ஒரு நல்ல செயலா இருந்தாலுமே அதுக்கு ஒரு சோதனை இருக்கும். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே உங்களுக்கு சக்சஸா தான் வந்திருக்குன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி வந்து இந்த சக்சஸ வச்சுட்டு அடுத்தடுத்த செயலுக்கு எப்படி உங்களை நீங்க பயன்படுத்தினீங்க, அந்த சக்சஸ் எப்படி பயன்படுத்தினீங்க?
14: இல்லை, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எல்லா நியூஸ் பேப்பரும் வாலண்டியராக வந்து அவங்களே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஸோ இதை பார்த்த மக்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, உண்மையிலே என் அப்போ வந்து இந்த எந்தெந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்தெந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அந்தந்த பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்கிட்ட பார்த்து இதுக்கு எங்கே போகலாம் ஏது போகலாம் அப்படின்ற ஒரு, நான் என்ன சொல்கிறேன், குழந்தைங்க லெவலில் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து சமுதாயத்தில் பாருங்கள் அடுத்த லெவலுக்கு போகுது. பேரண்ட்ஸ் லெவலுக்கு, பேரண்ட்ஸ் லெவலுக்கு போயிட்டால் அப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு டவுன்ஷிப் ஏரியாவில் இருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்துட்டு அந்த பள்ளிக்கு பின்புறத்து ஏரியாவில் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மைல் தள்ளி இருக்கலாம். ஸோ நம்மளுடைய தொண்டு வந்துட்டு எப்படி ஒரு 2 மைல், ஒரு 1/2 மைல்லேருந்துட்டு 2 மைல் ஆகுது, 2 மைல்லேருந்துட்டு 5 மைல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அது விரிவடைவதற்கு நல்ல ஒரு, ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லான எந்த ஒரு கேம்ப்பும் விரிவடைவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்குது. இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும், 2004 சுனாமி வந்தது.
11: ரொம்ப அஃபெக்ட், நிறைய பேர் அஃபெக்ட்
14: ஆனது. நாகப்பட்டினம் ஏரியா வாஸ் பேட்லி அஃபெக்டட். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கனாக்கா இந்த பக்கம் நொச்சிக்குப்பம், திடீர் குப்பம், டுமில் குப்பம், சாந்தோம் ஏரியா அந்த பக்கம்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆச்சு. ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி சுனாமி வந்த பிறகு எங்களோட டீம்
11: பவித்திரத்திலிருந்து
14: எங்களோட டீம் வந்துட்டு நாங்கள் நாகப்பட்டினத்துக்கு போனோம். 2005 நான் சொல்றது, டிசம்பர்ல தான் 2004 வந்தது சுனாமி. 2005 வந்து நாங்கள் நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு த போஸ்ட் சைக்கலாஜிக்கல் இஃபெக்ட் ஆஃப் த பீப்புள் அஃபெக்டட் பை சுனாமி, சுனாமினால் அஃபெக்ட் ஆன பீப்புளினுடைய மனநிலையை அறியும் ஒரு ஆய்வை வந்து பவித்ரம் மேற்கொண்டது.
11: கண்டிப்பா தேவைப்படும்.
14: அதுல வந்துட்டு மேற்கொண்ட போது அதுல எடுத்து இருக்கிற ஃபைண்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து திருப்பி அதையும் நாங்கள் இந்து பேப்பர்ல எல்லாத்திலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதில் என்னடனா, இது வரைக்கும் ஆல்கஹால் குடிக்காத லேடிஸ் கூட ஆல்கஹால் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க டியூ டு சோ மெனி ரீசன்ஸ் அப்படிங்கிறது. அந்த ரீசன்ஸ் வந்து அந்த ஆய்வில் கிடைச்ச என்னென்ன பாயிண்ட்ஸோ எல்லா பாயிண்ட்ஸ் அதில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரிசர்ச்சை செய்யறதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது வந்து முக்கியமாக சொல்லணும்னா நேஷனல் காலேஜ் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு, பரம கல்யாணி காலேஜில் இருந்துட்டு இன்னொரு ப்ரொஃபஸரு, ஈவன் டாக்டர் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இன்னொரு ப்ரொஃபஸர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் எங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. நாட் ஓன்லி தட், அங்கே இருக்கிற லோக்கல் வாலண்டியர்ஸ், ஸோ அவங்கள வச்சும் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். ஏன்னா சென்னையிலேருந்து நாங்கள் போயிட்டு பண்ணுறோம், சென்னையிலேருந்து நாங்கள் 5 பேர் 6 பேர் போனால் அது அது போகாது. ஸோ அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸும் நாங்கள் சேர்த்து அங்கே அந்த ப்ரோக்ராம் பண்ணினோம். இந்த ப்ரோக்ராம் பண்ணினதில் உங்களுக்கு சுனாமின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு வர ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஜெய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அவர் தான் வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹைலைட் ஆனவர். ஸோ அவர் வந்துட்டு எங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு ஹிஎஸ் கிவன் அஸ் ஒரு சர்டிஃபிகேட் அப்ரிசியேஷன். ஸோ என்ன சொல்கிறேன், பப்ளிக்கில் வந்து நம்ம பவித்ரம் என்ற ஒரு என்ஜிஓ ஒரு வேலை செஞ்சுருக்குன்னு சொன்னால் அந்த வேலை செஞ்சுருக்கிறத பார்த்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்ரிஷியேட் பண்ணி நமக்கு அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்பொழுது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டராக இருக்கும். அது வந்து எங்களோட லாங்குவேஜ் சொல்லணும்னா எங்களுக்கு டானிக் போட்ட மாதிரி. ஸோ தட் இஸ் அன் எலெக்சர் டானிக், அதாவது இன்னும் கொஞ்சம் டபுள் ஸ்ட்ரென்த் டானிக் குடித்த மாதிரி. ஸோ அதுதான் எங்களை வந்துட்டு மேலும் மேலும் மற்ற ரிசர்ச் எல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சர்வே. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு 1 இயர் கழித்து ஒரு வருடத்துக்கு பிறகு மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கன்னியாகுமரியில் போய் பண்ணணும். அது இன்னொரு ரிசர்ச். ஏன்னா கன்னியாகுமரி மக்களோட ரிசர்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணும்பொழுது அங்கே நாங்கள் பப்ளிஷ் பண்ண ரிசல்ட் ஆஃப் த ரிசர்ச் என்னன்னு சொன்னால், முன்ன மாதிரி சுற்றுலா பயணிகள் இப்போ இங்கே வர்றது கிடையாது, ஏன்னா சுனாமினால் பயம், அதனால் முன்ன மாதிரி வர்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் கொஞ்சோண்டு இந்த டைடல் வேவ் அலைகள் வந்து கொஞ்சோண்டு உயர வந்தாலும் மீடியா பீப்புள் வந்து அனாவசியமாக வந்துட்டு அதிக மிகைப்படுத்தி எழுதி விட்டுடுறாங்க. ஸோ அதனால எங்களுக்கு எப்படின்னா உள்ளுக்குள்ளே ஓரளவுக்கு தைரியத்தோடு உள்ளுக்குள்ளே கடலில் இறங்கலாம்னு நினச்சாலும் பயந்துட்டு நாங்கள் வெளியே வந்துடுறோம். ஸோ இதனால் எங்களோட தொழில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நாங்கள் வந்துட்டு ஹைலைட் பண்ணி அதையும் நாங்கள் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணோம். இது வந்து எங்களோட ரெண்டாவது ரிசர்ச். மூணாவது ரிசர்ச் என்னன்னு சொன்னால், திருச்சியில் என்ன சொல்கிறது, மதர்ஸ் மில்க் அவேர்னஸ் பற்றி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினேன். இட் இஸ் இது சொல்கிற ப்ராஜெக்ட் எல்லாருமே வந்து 1000 எதுவுமே 100 200க்கெலாம் எடுத்து பண்ணல. நான் வந்து நேஷ்னல் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸினோட ஹெல்ப் தான். ஸோ உங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் இல்லைன்னா எதையுமே நாங்கள் பண்ண முடியாது. அதனால வந்து நேஷ்னல் காலேஜில் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தருக்காரு. ஸோ அவர் மூலியமாக அந்த காலேஜும் ப்ளஸ் ரோட்ரேட் கிளப் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி, இட்ஸ் நாட் அ ரோட்டரி, ரோட்ரேட் கிளப் ஆஃப் திருச்சி. ஸோ அவங்களும் ஹெல்ப் பண்ணதுனால நான் அங்கே என்ன பண்ணேன், பிரஸ்ட் ஃபீடிங்கை பற்றி, அதாவது தாய்ப்பாலின் மகத்துவம் அப்படிங்கிறது டாபிக். ஆனால் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் நிச்சயமாக, அதாவது WHO-னுடைய அறிவுரைப்படி மினிமம் 3 மாதமாவது, 6 மாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது, ஆனால் மினிமம் 3 மாதமாவது கொடுக்குறாங்களாங்கிறது தான் வந்துட்டு ஆய்வினுடைய பேசிக் கான்செப்டே. ஸோ அதை தான் நம்ம வந்து திருச்சியில் நம்ம பண்ணினோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் திருச்சியில் பண்ணீங்க, இங்கே பண்ணக்கூடாதான்னு. தாய்ப்பால் கொடுக்குறாங்களா கொடுக்கலாங்கிறது வந்து டவுனில் தான் இந்த ஸ்டைல் எல்லாம் குறைஞ்சிருக்கும், நீங்கள் ஏன் இங்கே பண்ணாமல் திருச்சியில் போய் பண்ணீங்கன்னு. திருச்சி இஸ் த பிளேஸ், நைதர் அ டவுன் நார் அ சிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்த தான் நாங்கள் செலக்ட் பண்ணி, 2 டைப் ஆஃப் பாப்புலேஷன் அங்கே கிடைப்பான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு அதை செலக்ட் பண்ணி அங்கே பண்ணினோம். அங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாருமே, நீங்கள் பால் கொடுத்துருக்கான் பால் கொடுத்துருக்கான் பால் கொடுத்துருக்கேன்னு வந்துடும். ஆனால் என்னடான்னா அவங்களுக்கு இதில் 2 வித்தியாசம் என்னென்னா, சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே உள்ளவங்களுக்கும் உள்ள ஒரு பால் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் வித்தியாசம் என்னென்னா, இங்கே உள்ளவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என்னோடய அழகு கெட்டு போயிடும்னு சொல்லி கொடுக்காமல் இருக்கிறது இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரீசனாக வரும். ஆனால் அங்கே வந்து எப்படின்னா, திருச்சிலெல்லாம் பால் கொடுக்கலன்னா எனக்கு டைம் இல்லை, டைம் இல்லை. இந்த சென்ஸ், காலையில் ஒருத்தவங்க கூலி வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைய காலையில் எழுந்துச்சோன்னே என்ன பால் கொடுக்கணுமோ அந்த பால், அது குழந்தைக்கு பசிக்குதோ பசிக்கல அந்த டைமில் இவள் பால் கொடுத்துட்டு குழந்தைய வச்சுட்டு போயிடுவான். ஸோ தாய்க்கு மனசு இருக்குது கொடுக்கணும்னுட்டு, ஆனால் நேரம் இல்லை, ஏன்னா கூலி வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்கணும். ஸோ அதனால் நேரமின்மை காரணமாக குழந்தை கிடைக்கல. இங்கே டவுனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களில் நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற காரணத்துக்காக, அழகுக்காகவும் பணம் சம்பாதிக்கணும் காரணத்துக்காகவும் இங்கே வந்துட்டு இது இல்லை. ஆனால் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் குழந்தைக்கு பால் கிடைக்கல, ஓகேவா? ஸோ என்ன பொறுத்த மட்டும், 1 மாதத்துக்குள்ளே பால் கொடுத்தியா கொடுக்கலையா? 1 மாதத்துக்கூட கொடுக்கல, ஏன்னா அது மாமியார்கிட்டையோ பாட்டிக்கிட்டையோ விட்டுட்டு போவாங்க, அவங்க தேவைக்கு வர மட்டும் ஏதாச்சும் ஊற்றி ஊற்றி அவங்க காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் தான் வந்து அதனால் திருச்சியில் எங்களுக்கு கிடைச்சது. 43% ஆஃப் த விமன் வந்து டிட் நாட் கிவ் சஃபிஷியன்ட் பிரஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆய்வினுடைய இது. பேருக்கு பால் கொடுத்தோன்னு இருக்கும், சஃபிஷியன்ட்டுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த மினிமம் ஆஃப் 3 மந்த்ஸ் கூட கொடுக்கலன்னா இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் இல்லையா? ஸோ அந்த பால் கொடுக்காத அந்த ரிப்போர்ட் நம்ம எடுத்தோம். ஸோ அதுலேருந்து தான் தெரிஞ்சது இனிமே வந்து தாய்ப்பாலின் மகத்துவத்தை கல்லூரி மாணவர்களுக்கிடையே அதை வந்து சொல்லணும், எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது. நம்ம நினச்சிப்போம் மாணவிகளுக்கு மாத்திரம்தான் முக்கியம்ன்ட்டு, மாணவர்களுக்கு முக்கியம் இல்லையான்னுட்டு, மாணவர்களுக்கு கூட அது முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மாணவர்களுக்கு எப்படின்னா, தான் ஒய்ஃப், ஏன்னா இப்போ நான் டாக்டராக இருக்கிறதுனால என்கிட்ட வர பேஷண்ட்ஸே என்கிட்ட சொல்லுவாங்க, என்னன்னு, டாக்டர் என் குழந்தைக்கு வந்துட்டு, எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு பஞ்சாபி பேஷண்ட் ஆக்சுவலாக, அவங்க தே காட் அ பெயிண்ட் ஷாப் இன் ஸ்டேட்ஸ், அவங்க சொல்கிறாங்க இங்கே வந்து குழந்தை இருக்குது, அது குழந்தைக்கு வந்து நான் சொன்னேன் அவங்கள பார்த்துட்டு, அப்போ ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். இப்போத்துலேருந்தே நான் சொல்கிறேன், நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம ரைட் டைமில் கவுன்சிலிங் கொடுக்குறோன்னுட்டு. ஸோ உங்கள் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நீங்கள் மினிமம் 3 மந்த்ஸாவது மதர்ஸ் மில்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நோன்னு சொல்கிறவங்களையாவது நம்பிடலாம், ஒன்றுமே சொல்லாமல் சரி சரி ஓகே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்கிறவங்கள நம்பவே முடியாது. ஸோ அது மாதிரி ஷீ செட் ஓகே டாக்டர், ஓகே டாக்டர்னு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. கடைசியாக பார்த்த குழந்தை பிறந்தது, ஒரு தாய் ஒரு குழந்தை வந்து உங்களை அம்மானு கூப்பிடணுன்னா 1 நாளாவது கொடுக்கக்கூடாதா? இல்லை உனக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள பந்தம் தான் என்ன? ஸோ 1 நாள் கூட கொடுக்கலன்னா அது எப்படி வந்து உங்களை அம்மானு கூப்பிடும்? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது. 2வது, நீங்கள் இந்த குழந்தைய இப்போ கவனிக்கலன்னா நீங்கள் வளர்ந்த பிறகு உங்களுக்கு வந்து முதியோர் எல்லாம் காத்துன்ட்டு இருக்கிறதுங்கிறதையும் இவங்க மறந்துடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைகள் விட்டுடுறாங்கனாக்கா இந்த மாதிரியான பாண்டேஜ், தாயும் குழந்தைன்ற பாண்டேஜ் இல்லாதவங்க தான் வந்து அவங்க பெருசாக வளர்ந்துட்ட பிறகு ஹோம் ஃபார் ஏஜில் விட்டுடலான்ற ஒரு நினைப்பே வருது. மற்றவங்களுக்கு பாருங்கள், 10 ரூபாய் என்னோட இதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா அந்த 5 ரூபாயில் வச்சுப்பேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தான் இருப்பாங்களே தவிர, இது முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள்னு தள்ளுறவங்க இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மனநிலையெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு நான் பேஷண்ட்ஸுங்களை பார்க்க பார்க்க பார்க்க இதெல்லாம் வரும். ஸோ அதனால் தாய்ப்பாலின் மகத்துவத்தை பற்றி எடுத்து சொல்கிறது இட் இஸ் அ ஹை டைம். இந்த மாதிரி ஒரு மனைவிக்கு ஹஸ்பண்ட் வந்து அட்லீஸ்ட் சொல்லலாம், என்னென்ன நீ வந்து கொஞ்சம் பால் கொடுக்கணும். ஒருவேளை மனைவிக்கு வேற மாதிரியான தாட்ஸில் கொடுக்கல அப்படின்னு நினச்சாலும், ஆஸ் அ ஹஸ்பண்டாக வந்து ஒரு புருஷனானவன் என்ன சொல்லணும், என் குழந்தைக்கு பால் கொடு, அதான் நல்லது, உனக்கும் நல்லது அதுக்கும் நல்லதுன்ட்டு இவன் ஒரு வார்த்தை எடுத்து சொன்னால் நிச்சயமாக அவளும் வந்து கொடுப்பா. நோ, இஃப் யூ லைக் யூ கிவ், இஃப் யூ டோன்ட் லைக் ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொன்னேன்னா அவன் என்ன பண்ண முடியும்? ஸோ அவனும் வந்துட்டு அதை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணலை. அப்படின்னா தெரிஞ்சு தான் பண்ணலையோ தெரியவே இல்லையோ தெரியாது. ஸோ அதனால இட் இஸ் அவர் டியூட்டி, அவர்ன்றது என்ஜிஓஸ் டியூட்டி டு எம்ஃபசைஸ் த பாயிண்ட் ஆன் தட். என்னன்னா நீங்கள் வந்துட்டு கணவனுக்கும் அந்த டாக் கொடுக்கணுன்றது. இன்னொரு ஒரு பெரிய பாயிண்ட், இவங்கெல்லாம் வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரஸ்டில் டியூமர் எனி இல்லை எனி டைப் ஆஃப் எனி அடினோமோஸ் இல்லை எனி பினைனார் மேலிக்னட் என்ன வெரைட்டி ஆஃப் லம்போ க்ரோத்தோ அதில் வருதுன்னா முதல் காரணம் டாக்டருங்க என்ன கேட்குறாங்கன்னு, நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு. அதுக்காக கொடுத்தவங்களுக்கெல்லாம் வரலையான்னு கேட்கக்கூடாது. வந்தாலும் லெசர் டைப், அதாவது குறைந்த வீரியம் உள்ள லம்ப் தான் வருமே தவிர வெரி பேட் டைப் மேலிக்னன்ட் டைப் ஆஃப் டியூமர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் இது வந்து கடவுளே வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி வச்சுருக்கான் நேச்சுரலாகவே. நீ இதை கொடுத்தேன்னா நான் அதை கொடுப்பேன், நீ அம்மாவுக்கு நீ குழந்தைக்கு பால் கொடு குழந்தை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், குழந்தைக்கு நீ பால் கொடுத்தேன்னா உனக்கு பால் கட்டிக்காது குழந்தைக்கு பால் கிடைக்கும். ஓகே, குழந்தைக்கு கிடைக்கிறது பால், உனக்கு வந்து பால் கட்டிக்காது. ஸோ உனக்கு வந்துட்டு டிசீஸ் வராது, குழந்தைக்கு வந்துட்டு சக்தி வரும். ஸோ இப்படியே ஒன்று நான் இது கொடுக்குறேன் நீ அது கொடு இது கொடு. ஸோ இப்படி தான் இயற்கையில் இருக்கும்போது அதை நம்ம வேண்டான்னு சொல்லணும். ஸோ தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் பவித்ரம் போன்ற என்ஜிஓஸ்னுடைய கடமை. ஸோ அதனால் இந்த ஒரு ஆய்வையும் நாங்கள் அதை மேற்கொண்டோம். ஸோ தாய்ப்பாலின் மகத்துவத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி நாங்கள் ஒரு செமினாரே நடத்தியிருக்கிறோம் சென்னையில். ஓகே, அந்த செமினாருக்கு கண்ணப்பன் வைஸ் சான்சலர், ஓகே, ஸோ அவர் எல்லாரும் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நான் அந்த ப்ரோக்ராம் அந்த அந்த ஒரு செமினாரும் நாங்கள் நடத்தியிருக்கோம். ஸோ இது வந்து தாய்ப்பாலை பற்றி ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்.
12: இவ்வளோ நேரம் பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் ஜாய்ஸ் திலகம் நமக்காக அவங்களுடைய கரியரை பற்றியும் அவங்களுக்கு யார் தூண்டுகோலாக இருந்தவங்களை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பல தகவல் அவங்க நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் உங்கள் மனசில் இருக்கிற பல கேள்விக்கான பதில் வரப்போகிற செக்மெண்ட்டில் காத்துட்ருக்கு. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
13: பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம சாப்பிட்றதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு பழம் சாப்பிட்டா தான் நீ முன்னாடி லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு தாங்கும். காலையில் தான் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் செய்கிறோம், நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய எனர்ஜியும் தேவைப்படுது. லஞ்ச் ஸ்கிப் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாத.
15: சரி சரி, நாளையிலேருந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்.
13: சாப்பிடல நான் உங்கள் அம்மா கால் பண்ணிடுவேன்.
15: காலை உணவு ஒரு நாளே உணவு மறந்துடாதீங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
16: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ வந்து நம்ம நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வந்து டாக்டர் ஜாய்ஸ் திலகம் வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர் ஜாய்ஸ் திலகமும் பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க.
17: இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சறிவு படிச்ச ஆடு மாடு அனிமல்ஸ் எல்லாமே வந்து சொல்றது இல்லை, அவங்க கிட்ட போய் பால் கொடு பால் கொடு நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. ஆனால் ஆறறிவு படிச்சு நமக்கு வந்து நிறைய பேர் வந்து அறிவுரையை சொல்லி அதை யாருமே கேட்கறதும் இல்லை, அதை வந்து கவனிக்கிறதும் கிடையாது. ஒரு ஜூல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து ஒரு புலிக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்குது, அது கிட்ட போய் ஆடு நீ இவங்களுக்கு பால் கொடு அப்படின்னு வந்து யாருமே வந்து அறிவுரையை சொல்றது இல்லை. ஆனா ஆறு வரை பட்சம் நம்ம வந்து அதை கவனிக்கிறது இல்லை, யாருன்னா சொன்னா அதை ஏத்துக்கிறதும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் போது பவித்ர நிறுவனம் வந்து இந்த அளவுக்கு வந்து அதை எஃபெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, அதுக்கு நிறைய பேர் கோஆபரேட் பண்ணிருக்காங்கன்றதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: மேம், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பெண்கள் அவ்வளவா பண்ணுறது இல்லை, அதுக்காக நீங்கள் எப்படி அவேர்னஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போது வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மேம் ப்ரெக்னென்சி நிறைய உமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. அதுக்கான காரணம் அந்த பெண்ணாகவும் இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆணாகவும் இருக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து அதற்குரிய சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால பாதிக்கு பாதி நேரம் வந்து பெண் தான் வந்து அவ கர்ப்பம் அடையாததற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 60 வயசு கிழவனுக்கு ஒரு மூன்றாவது முறையா ஒரு 16 வயசு பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்க, அந்த பொண்ணும் கர்ப்பம் அடைய மாட்டா. பட் அதற்கான காரணம் அந்த ஆணா தான் இருப்பாங்க. 3 வாட்டி கல்யாணம் ஆகியும் இன்னும் அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு காரணம் பெண் இல்லைன்னு. இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க நீங்க எப்படி விழிப்புணர்ச்சி தரீங்க?
14: இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு கேட்டால் அது வந்து ஓப்பன் சில எது எது வந்து கேம்பில் பண்ணலாம், எது எதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாங்கிறது ஒரு பொதுவாக தான் சொல்ல முடியுமே தவிர, ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் அப்படிங்கிற ஒரு இதில் போயிடும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ நான் ஒரு பேஷண்ட் என்கிட்ட வராங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட ஏமா உனக்கு வந்து மாதவிலக்கு ஒழுங்காக வருதா அப்படின்னு கேட்குறதுக்கே அந்த பொண்ணு சொன்ன ஆ வருது டாக்டர் வருது வருது, எப்போத்துலேருந்துமா பிரச்சனை, இப்போத்தான் இந்த ரெண்டு மாதம்தான், எப்போனா உடனே மேலே கீழே பார்ப்பா ஏன்னா கல்யாணம் ஆன நாளை கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஓகேவா. அப்புறம் ஆனால் நாங்கள் அப்படி கேஸ் டேக்கிங் எடுக்க மாட்டோம். ஹஸ்பண்டாக இருந்தால் கூட இன்ட்ரொடக்ஷன் வரைக்கும் கொடுத்துட்டு சார் ஒரு நிமிஷம் வெளியே இருக்கீங்களா இந்த அம்மாவை நான் எக்ஸாமின் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டின்னு போயிட்டு அவட்ட அப்போ கேட்பேன் என்னன்னா எத்தனை மாதமாக உனக்கு ப்ராப்ளமாக இருக்குது சரியாக வரலன்னா அப்போ சொல்ல இல்லை டாக்டர் நான் பெரிய பொண்ணை ஆனது நாள்லேருந்தே இப்படி தான். ஸோ இதுதான் வந்து உண்மை. நான் வந்து அந்த பொண்ணு வந்து பொய் சொல்கிறான்னு சொல்லலை. இப்போ அவள் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவளை பற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த வீட்டில் தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த பொண்ணு வியாதிகாரின்னு சொல்லிடுவாங்களோ, இல்லை அதனால் அவளோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்ற ஒரு பயம்தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவான்னு அவள் வந்துட்டு சொல்ல மாட்டான். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ள விஷயங்களை வந்து கணவனை தனியாக கேஸ் டேக்கிங்,

0: இவங்க எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுங்களை சொல்லுவோம். நிறைய நேரங்களில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நேனு உன்னை உன்னை உன்னை கட்டிக்கிட்ட நேரத்திலேருந்தே என் வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன போதாதா டிப்ரெஷன் வர்றதுக்கு? ஒண்ணுமே வேணாம், உன்னை கட்டிக்கிட்ட நாள்லேருந்து என் வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்கேருந்து அவளுக்கு இது இது அவரை பார்க்கும் போதில் அவளுக்கு இந்த ஞாபகம் தான் வரும். ஸோ அதனால் உடல் ரீதியான கூறுகள் காரணங்கள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் மன ரீதியான கூறுகள் வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்லையும் கவுன்சிலிங்லையும் தனிப்பட்ட முறையில் தான் சொல்ல முடியுமே தவிர பகிரங்கமாக வெளில மீட்டிங் போட்டு இந்த மாதிரி கேசஸ்க்கு சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு பேரண்ட்ஸு சரியா கவனிக்கலன்னா ஒன்றும் இல்லை, இந்த பெண்ணோட பேரண்ட்ஸு வீட்டுக்கு வராங்கன்னா அந்த பேரண்ட்டை எங்கள் அம்மா அப்பாவை எங்கள் கணவன் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு ராத்திரி அவள் வந்து கணவனோட எப்படி இசைந்திருக்க முடியும்? மனசுக்குள்ளே கஷ்டம் அவ்வளோ ஒரு 100% உள்ளே கேரி பண்ணிக்கிட்டு வெளியில் வந்தாக்கா, ஸோ நம்ம வந்து உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று நினச்சோம்னா ஈஸியாக அவங்களை நினச்சிக்காதீங்க குழந்தை வந்துடும்னுட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால தான் நாங்களே என்ன பண்ணோன்னா திருநெல்வேலியில் ஒரு சர்வே கூட எடுத்தோம். திருநெல்வேலி சாரதா காலேஜ் அப்படின்னு சொல்லி காலேஜ், சாரதா விமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் போகிறது முக்கால்வாசி விமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் தான். ஏன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு ஓப்பனாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் கொஸ்டினர் தான், 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டினரை கொடுத்துட்டு அதில் நாங்கள் ஒரு எடுத்த இது சர்வே என்னன்னு சொன்னால், இன்றைய கிராமப்புற மாணவ மாணவிகளிடையே பெற்றோர்களை கவனிக்கும் பாங்கு எப்படி உள்ளது, அதுதான் அது த ஆட்டிடியூட் ஆஃப் காலேஜ் ரூரல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டுவர்ஸ் தர் பேரண்ட்ஸ், இவ்வளோதான் நாங்கள் எடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் டவுன் ஸ்டூடெண்ட்ஸுங்க மாதிரி அவங்களும் மாறணும்னு நினைக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் முன்னே இருந்த நல்ல மனப்பாங்கு எல்லாம் கொஞ்சம் மாறிட்டு வருதுங்கிறது ஒரு சைடு. செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அத்தியாவசியம் பணம் வந்து தேவை. அதனால் அங்கேருந்து இங்கே வந்து ஊர் நாட்டுங்களில் இருந்துட்டு அவங்க வெளில போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டங்களில் அவங்களோட பெற்றோர்களை அவங்க கவனிக்க முடியாத ஒரு கட்டம். ஆனால் மனசில் வந்துட்டு இடம்னு ஒன்று இருக்குதாங்கிறது தான் எங்களோட கேள்வி. மனசில் இடம் இருந்தால் அவங்க பேரண்ட்ஸுங்களை அவங்க கவனிப்பாங்க. இப்போ அந்த மனப்பாங்கு குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தான் அங்கே உள்ள ஒரு நிலைமையும் கூட சேர்த்து. ஸோ அதனால் அங்கே பெற்றோர்களை பார்த்து பெற்றோர்களே ஒரு சைடில் சுமையாக இருக்கும் பொழுது கல்யாணம்னு ஒரு வரும்பொழுது அப்போ என்னோட பெற்றோர் உன்னோட பெற்றோர் இந்த ரெண்டும் கிளாஷ் அங்கே வருது. அதுவே கூட குழந்தை பிறக்கிறதுக்கு தடையாகவும் இருக்குது. ஸோ அதனால் கவுன்சிலிங் வந்து தனிப்பட்ட முறையில் தான் செய்யுமே தவிர கேம்ப் மெத்தடில் மேலே உட்கார வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு பகிரங்கமாக ஒரு ஒரு சைனஸு ஒரு டான்ஸ்லைட்டிஸ் கேஸு ஒரு முட்டி வலி கேஸை பேசுகிற மாதிரி இந்த மாதிரி கேஸஸ்லாம் வந்து நம்ம பேச முடியாது.
1: மேம் இப்போ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் வில்லேஜ் சைடில் வந்து உமன் சம்மந்தப்பட்டு நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது இல்லையா? அதாவது இப்போ மெனோபாஸ் டைம், அதாவது 40, 50, 45 அந்த ஏஜ் லிமிட்டுக்கு உமன் வரும்போது அந்த டைம்ல அவங்களுக்கு மாதவிலக்கு ஆகும்போது அவங்களுக்கு பிகாஸ் ஆஃப் சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எரிச்சல் அடையிறது, திடீர் திடீர்னு கத்துறது, வீட்டில் இருக்கிறவங்களை சரியாக கவனிக்காதது, எரிஞ்சு எரிஞ்சு விழுறது அவங்க மேலே, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு பேய் பிடிச்சிடுச்சு, சாமி அடிச்சிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லிட்டு பூஜாரியெல்லாம் கூப்பிட்டு மந்திரிச்சு வந்து அவங்க ஏற்கனவே எரிச்சலாக இருப்பாங்க, வேப்ப மாலைலாம் மேலே அடிப்பாங்க. ஸோ இன்னும் இது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கு, நம்மளுக்கு சிட்டியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க?
0: இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு திருப்பி யூ ஹேவ் டு கிவ் வேல்யூ எஜுகேஷன் தான். ஆனால் வேல்யூ எஜுகேஷன் நம்ம சொல்கிறது எப்படின்னா அது கட்டங்கள் மாறும். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேல்யூ எஜுகேஷன் ஒன்று தனியாக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி, அதாவது மேரிட் பீப்புள்னாக்கா அவங்களுக்கு வேல்யூட் எஜுகேஷன் வந்து வேல்யூ எஜுகேஷன் வந்துட்டு தனியாக தான் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி சொல்லணும்னா ஏன்னா இவங்களுக்கு வரும்பொழுது 40 நாய் குணம் நாம் தான் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு ஒரு பாட்டே இருக்குது. ஸோ 40 இப்போ வந்து மெனோபாஸ்னுடைய இதுவும் மாறி போச்சு. முதல்லலாம் 40, ஏன்னா அப்போ உள்ள மென்டல் ஸ்டேட்டஸ் வேறு, இப்போ உள்ள மென்டல் ஸ்டேட்டஸ் வேறு. இப்போ 40 53 வரைக்குமே மெனோபாஸல் பீரியடு. ஸோ இட் இஸ் 13 கேப் இருக்கு அதில். ஸோ 40 வரைக்கும் அந்த பெண்ணுக்கு எப்போ வேணுன்னா மெனோபாஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு நேத்திக்கு தான் கோபம் வந்துச்சு, இன்னைக்கு தான் கோபம் வந்துச்சுன்னு கிடையாது. இந்த பீரியடு இட்ஸ் எ லாங் பீரியடு. ஸோ ஆக்சுவலாக மெனோபாஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கொடுக்காது எப்போன்னா நார்மல் மென்சஸ் இருந்தவங்களுக்கு. யார் யாருக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லேயே தகராறு ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அந்த மாதிரியான லேடிஸ் மெனோபாஸ் பீரியட் அட்டைன் பண்ணும்போது

0: ஆனால் எக்கச்சக்கமான மெனோபோசல் தொந்தரவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. லைக் ஹாட் ஷாட்டு, திருக்குன்னு ஸ்வெட் ஆகுறது, பால்பிட்டேஷன், படபடப்பு நடிச்சுக்கிறது, ஒரு பயம் உணர்ச்சி, அப்புறம் எவ்வளோ தைரியமாக இருந்தவங்க கூட ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் குழைத்தனமாக ஆயிடுறது, அடிக்கடி தலைவலி வர்றது, அப்புறம் எந்தலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது, டிஸ்இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் போகிறது, இது எல்லாம் அப்புறம் கொஞ்சம் ஓவர் வெயிட் வைக்கிறது, இது எல்லாமே ஒட்டுமொத்த இட்ஸ் வி கால் இட்ஸ் அ சிண்ட்ரோம். ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு கூட்டுத்தொகையான ஒரு சிம்டம்ஸ் வர்றது அந்த நேரத்தில் அது காமன் தான். பட் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும், இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறதுக்கு கூட ஒரு வேல்யூ எஜுகேஷன் வந்துட்டு தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கு உள்ள கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வேல்யூ எஜுகேஷன் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லாருமே எல்லா குழந்தைகளுமே பிறக்கும்போது நல்ல குழந்தைகள் தான். ஆனால் அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் பெற்றோர் வளர்ப்பில் தான். நல்ல வேலை நல்லா பார்த்து சொன்னீங்க, அன்னை வளர்ப்பில்னு சொல்லலை, ஏன்னா வெறுமனே அன்னை தான் பெற்றோர், அந்த அப்பாவுக்கு என்ன ரோல்னு வந்துடும். ஸோ இவங்களோட வளர்ப்பில் தான். ஆனால் இப்போ எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு கல்லூரி மாணவர்களுக்கு அந்த ஒரு பொட்டென்ஷியாலிட்டி நிஜமாகவே இருக்குது. ஆனால் அவங்கள மோல்டு பண்ணுறது வந்துட்டு அது அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கையில் இருக்குது, இல்லைனா டீச்சர்ஸ் கையில் இருக்குது, இல்லைனா எங்களை மாதிரியான என்ஜிஓஸ் கையில் இருக்குது, அவங்கள நல்லபடியாக ஆக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ நீங்கள் சத்தியவாணி முத்து நகர்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிஹெச்சுக்கு பக்கத்தில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே அது இந்த ஏரியாவே ஸ்லம் ஏரியா தான், கூவத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஸ்லம் ஏரியா. ஸ்லம் ஏரியாவில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா தன்னுடைய குழந்தைகளை கூட வேறு மாதிரியான வேலைகளுக்கு அனுப்பி உழைக்கக்கூடிய, எனக்கு அது சொல்ல முடியல, ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்ற குழந்தைகள் அவங்க 10வது 11 அதாவது +1 +2 படிக்கிற சூழ்நிலையில் அவங்க படிக்கிறாங்களா படிக்கலையா வேணுமா வேணாம் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு பேரண்ட்ஸ். ஆனால் அதுலேயும் ஒரு 5-6 பேர், ஒரு 10-15 குழந்தைங்களை சங்கர்னு எடுத்து என்றவர் ஒரு எடுத்து அவங்களுக்கு ஒரு ஈவினிங்கில் டியூஷன் சொல்லித்தரார். அவர் ஒரு என்னது சென்னை ஃபர்டிலைசர் கம்பெனியில் இன்ஜினியராக இருக்கார். அவருடைய ஃப்ரீ டைமில் கிளாஸஸ் எடுக்கிறார் ஈவினிங்கில். ஆனால் கிளாஸஸ் எடுத்தாலும் இந்த பசங்க அங்கே வர்றது கஷ்டம், போகிறது கஷ்டம், அதனால் வந்தால் என்ன பிரயோஜனம், ஏன் படிக்கணும், படித்து என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சேர்த்தாங்களேன்னு சொல்லி ஸ்கூலில் இருக்காங்க தவிர அவங்களுக்கு அது ஒரு ஒரு ஆம்பிஷனோட ஒரு இதோடு அவங்க படிக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை. அவர் கூப்பிட்டு சொல்கிறார், நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்தணுன்றது கூட அது யாருக்கும் தெரியல, பிகாஸ் அப்சல்யூட்லி பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு அங்கே இல்லவே இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் பவித்ரம் என்ன பண்ணோம், எங்களுக்கு டெல்ஃபி டிவிஎஸ் கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சுந்தரமயங்களோட கம்பெனி. அந்த டிவிஎஸ் கம்பெனினாலே ஒழுக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முதல் கோடு. ஸோ அந்த மாதிரி கம்பெனியும் பவித்ரமும் ஒன்றாக சேர்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூ எஜுகேஷன் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு போய் எடுத்தோம். ஹார்ட்லி 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க அந்த இதில், +2 எழுத வேண்டியவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த முன்னாலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாமில் இப்படி எடுத்தீங்கன்னா, இப்படி எடுத்தினா மார்க் எடுத்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி உங்களை கூட்டின்னு போயிட்டு அந்த கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டின்னர், உங்களை நல்லா ட்ரீட் கொடுப்போம் இப்படிலாம் சொன்னோம். ஆனால் அதுக்கு முன்ன அவங்களுக்கு 3 மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துருக்கோம். 3 மோட்டிவேஷன் கிளாஸில் என்ன செஞ்சோம் நாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் படித்தா தான் பெரிய ஆளாக ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எடுத்து சொன்னோம். செகண்ட் திங், ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆஸ் அ டாக்டர் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்த் டாக், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரையணும்னு அவங்கள வந்துட்டு அதுக்கு தயார் பண்ணினோம். 3வது, 1 மிஸ்ஸஸ் ஸ்ரீதர்ன்னு சொல்லிட்டு ஃப்ரம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரை வர வச்சு என்னென்ன மார்க் எழுதினா, என்னென்ன பாயிண்ட் எழுதினா என்ன மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஏதாவது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெக்னிக்ஸ் ஆஃப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். இன்னொருத்தர் வந்துட்டு ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர் டு கெட் ஹை மார்க் அப்படிங்கிறது சொன்னோம். இவ்வளோ தான் சொல்லிக் கொடுத்தோம். இதை 3 கிளாஸ் எடுத்தோம். அண்ட் யூ ஒன்ட் பிலீவ், அந்த ஸ்லம் சில்ட்ரனில் ஒரு பொண்ணு வந்து 94 வாங்கியிருக்கா, 94%. மிச்சிருக்கிற 3 பேரும் 93% இந்த பேப்பர் கட்டிங்ஸ் இங்கே இருக்கு. ஓகே, இட் வாஸ் பப்ளிஷ் த நியூஸ் பேப்பர். ஏன்னா சில்ட்ரன், ஸ்லம் சில்ட்ரன் நினச்சாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடியாததுலாம் இல்லை, ஆனால் மோல்டு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அவங்க மனசில் உன்னால் முடியும்னு எடுத்து சொல்கிறது கூட இப்போ ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் வேல்யூ எஜுகேஷன் பிகம் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வேல்யூ எஜுகேஷனுங்கிறது பவித்திரத்தில் இன்னொரு ஆப்ஜெக்டிவ் அது. ஸோ அதனால் வேல்யூ எஜுகேஷனை சின்னப்பத்துலேருந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவும் ஆக முடியும். இதுவே ஒரு கல்யாணமாக இருந்தாலும் கூட நீ நினைக்கிற கணவனை எப்படி நீ செலக்ட் பண்ணுன்றது கூட ஒரு வேல்யூ எஜுகேஷன் தேவை. ஸோ யூ ஹவ் டு அசஸ் யுவர் செல்ஃப். அது இல்லாமல் வேல்யூ, இன்னைக்கு நிறைய பேர் ஃபெயிலியர்ஸ், என்னது லவ் ஃபெயிலியர் கூட தன்னோட நிலைமைக்கும் மீறன ஒரு லவ் பத்தி நினைக்கிறது, கனவு காண்றது, ஃபெயில் ஆயிடுறது. ஏன் ஒன்னு இப்படி நினைக்கூடாது? நான் நினைச்சேன்னா எனக்கு சக்சஸ் ஆகணும், அதன்படி நான் நினைக்கணும். ஸோ உன்னோட பவுண்டரிஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் இஸ் யோர்ஸ். எட்டாத ஒரு பொருளுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு அது எட்டலேன்னு நினைக்கிறத விட ரீச்சபிள் பிளேஸ்ல போங்க. ஸோ இதைத்தான் உங்களுடைய கல்வி கூட, உங்களோட ஒழுக்கம் கூட, ஸோ உங்களோட மனநிலை நிச்சயமா பாதிக்கவே வராது. வெற்றி வெற்றி வெற்றினா சந்தோஷம் தானே, தோல்வி தோல்வின்னு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் புல்லிங் டவுன் இல்லையா? ஸோ அதனால இது மாதிரியாக உங்களை வளர்த்துக்கிறதுக்காக வேண்டிய வேல்யூ எஜுகேஷன்ஸ் எல்லாமே பவித்திரத்தின் மூலமா நாங்க இப்படி செஞ்சுட்டு வரோம்.
1: மேம், இப்ப நீங்க வந்து மாணவர்களுக்கும் நீங்க எப்படி விழிப்புணர்ச்சி தரீங்கிறத பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. நீங்க வந்து இப்போ வந்து சானிட்டரி ஹெல்த் ஹைஜீன் அந்த மாதிரி வந்து நீங்க என்ன மாதிரி அவேர்னஸ் வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூல் லெவல்ல நீங்க வந்து என்ன எடுத்து சொல்றீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: யா, ஸ்கூல் லெவல் வந்து +1 +2 அந்த லெவலில் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு இது பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் நிறைய என்ன ஆனால் நான் வந்து ஆஸ் அ டாக்டரா முதல் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, என்கிட்ட ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்க எப்பம்மா குளிச்சேன்னு கேட்டான், எப்பம்மா மென்சஸ் வந்ததுன்னு கேட்டால் அம்மா சொல்லுவாங்க ஏய் எப்படி வந்தது உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இவ சொல்லுவா ஐ திங்க் 6 months ரஃப்லி அபவுட் நோ இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட் அப்படின்ட்டு இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. தவிர போன மாதம் வரல அவளுக்கு பீரியடு, அது எப்ப நான் 6 மாசத்துக்கு முன்னாடி அப்பவும் வரல, சம்வேர் எப்ப 1 இயர் 1.5 இயர்ஸ் பேக் எப்ப வந்திருக்குது. இது ஏன் சொல்றேன்னா அவளுக்கு வந்து ஐயோ மாசம் மாசம் வரணும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத இவங்க அம்மாவும் எடுத்து சொல்லல. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இது வந்தாதான் நல்லதுன்னு சொல்லி அவளுக்கும் அது தெரியல, வரலன்னா எனக்கு நல்லா இருப்பேன், எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு, நான் இது பண்ணேன் செமஸ்டர் இது இருந்து அப்படியே சொல்லிட்டு அவளுக்கு அதை விட்டுறாங்க. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சுமூகமான பேச்சுவார்த்தை வந்து அங்க இல்லை. இருந்திருந்தா அம்மாவும் அதுக்கு நான் வந்து போலீஸ் மாதிரி கவனிக்கக்கூடாது, என்னன்னு ஏய் போன 28 நீ குளிச்சல்ல, இந்த 28 குளிக்கலையே என்னாச்சு அப்படிலாம் அது கேட்கக்கூடாது. அது வந்துட்டு விரோதத்தை உண்டாகும். ரெண்டு பேரும் ஷேரிங், என்னன்னு அம்மா சொல்லணும் என்னோட பீரியட் வந்துட்டு கரெக்டா இருந்தது, அப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் ஹவ் அபவுட் யோர்ஸ் அப்படி சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஃபைண்டிங்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த மென்சஸ் வந்துட்டு கரெக்டாக. ஆனால் அந்த மாதிரி கேட்டுட்டா தானே அந்த அம்மா வந்து நீ நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறியாம்மா, நாப்கின் யூஸ் பண்ணலையா, இல்லை வேற ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்கறதுக்கு. இப்போ வந்து குடும்பங்களில் அந்த மாதிரி கலந்துரையாடலை கிடையாது, ஆனால் கலந்துரையாடல் தேவை அப்படிங்கிறத பவித்ரன் வந்து சொல்லுது. அப்படி சொல்லும் பொழுது தான் என்னென்ன நாப்கின்ஸ், ஆனால் சிலவங்களுக்கு நாப்கின் வந்து அலர்ஜியாக இருந்ததுன்னா அவங்க அந்த கடையில் வைக்கிற நாப்கின் அவங்க பயன்படுத்தக்கூடாது, வாஷ் பண்ணினா கிளாத்ஸ் தான் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும் அலர்ஜி இருக்கிறவங்க. அதர்வைஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் நாப்கின் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது, நாப்கின் தான் யூஸ் பண்ணணும். வாஷ் பண்ணி வச்சுக்கிறத வந்துட்டு நிச்சயமாக வந்து தவிர்க்கணும்னு தான் நம்ம எல்லா கேம்ப்லையும் சொல்கிறோம். ஒரு வாட்டி யூஸ் பண்ணதை வந்துட்டு அதாவது மினிமம் வந்துட்டு 3 hours மேலே வந்து அதை வச்சுட்டு இருக்கவும் கூடாது. பெட்டர் சேஞ்ச் த அதர் நாப்கின், அதுதான் நமக்கு சொல்கிறோம். ஏன்னா எந்த ட்ரை அவுட் ஆனதும் வெஜினல் ரீஜனில் இரிட்டேஷனை உண்டாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் ஒரு நாப்கினை எடுத்துட்டு அடுத்த நாப்கினை ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறச்ச யூ ஹவ் டு வாஷ் அண்ட் தென் யூஸ் த செகண்ட் நாப்கின். நம்ம தான் நாப்கின் யூஸ் பண்ணுறோமே சொல்லி தூக்கி போட்டு அடுத்த நாப்கின் அப்படி வைக்கக்கூடாது, வாஷ் அண்ட் யூஸ் த செகண்ட் நாப்கின் அப்படிங்க. இது எல்லாமே அம்மாவுக்கு தெரிஞ்சா தானே மகளுக்கு சொல்லித்தர்றதுக்கு. ஸோ அதனால ஸ்கூல் லெவலில் சொல்கிற சில டைமுங்களில் அம்மா வந்து மகளுக்கு சொல்லித்தர்றதை விட இப்பெல்லாம் மகளை தான் அம்மாவுக்கு சொல்லித்தர மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் பவித்திரங்கள் செய்து கொண்டிருக்கு.
1: இப்போ வந்து நீங்க சொன்னீங்க மேம், இது வந்து கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல வந்து சொல்றது கஷ்டம்னு கூட சொல்லலாம், ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தே அவங்க படிப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நீங்க 11th and 12th அந்த ஸ்டேஜ்ல சொல்லணும்னு சொல்றீங்க, பட் நிறைய பேர் நம்ம பாக்குறோம் 6th 7th மேபி 7th standardலயே கூட ஏஜ் அட்டன் பண்றவங்கலாம் இருக்காங்க. இன் வில்லேஜ் சைட்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷுவலி அபியூஸ் ஆகிற பசங்கள்லாம் நிறைய இருக்காங்க. மேபி அவங்களுக்கு தெரியாம மயக்க மருந்து கொடுத்து அந்த மாதிரி பண்றவங்கலாம் கூட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மென்டலா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாத அவங்களும் இருக்காங்க. இதை பத்தி அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அந்த ஏஜ்ல அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கலாம் மேம்?
0: இது வந்து தெரியாம குடிச்சிடாம நம்ம கூட அதுல ஏமாத்தப்படுவோம் அப்படி கிடையாது. தெரியாமன்னா தெரியாது, நம்ம என்னன்னா வெளியில போனோம்னா நமக்கு புதிய ஆட்கள் யாரா இருந்தாங்க நம்ம அவங்க கொடுக்கறது எதுவும் எடுக்கக்கூடாது. அது நிச்சயம். நமக்கு வேண்டியவங்க கொடுக்கறது வேற, நமக்கு புதிய ஆட்கள் யாரா இருந்தாலும் இப்படி செய்யக்கூடாதுன்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம அதாவது ஒரு பிஸ்கட்ல கலந்து கொடுத்துட்டாங்க, காஃபில கலந்து கொடுத்துட்டாங்க, அதை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தானே கேக்குறீங்க. இப்ப அந்த குழந்தை குடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மயக்கம் போட்டாலும் தென் அபியூஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி அதுக்கு வந்து திருப்பியும் வேல்யூ எஜுகேஷன் தான். நீ வந்து உனக்கு நல்ல அதை அதாவது ஓரெட்டில் வராத பண்பு, ஈரெட்டில் வராத கல்வி, மூவெட்டில் பெறாத பிள்ளை, நாலெட்டில் செய்யாத திருமணம், நாலு அஞ்செட்டில் பெறாத கட்டாத வீடு, ஆறெட்டில் செல்லாத பயணம், ஏழெட்டில் எடுக்காத ஓய்வு, எல்லாம் வேஸ்ட். ஸோ என்ன சொல்ல வரோம்னா அந்த அந்த ஸ்டேஜில் அதை அதை செய், ஓகேவா? இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க பையனை சேர்த்து இந்த நாப்கின்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு, கரெக்டு. ஆனால் பையனையும் வச்சு கிளாஸ் எடுத்தால் தான் பையன் வந்து நாளைக்கு சப்போஸ் அந்த பொண்ணுக்கு மென்சஸ் கொஞ்சம் லீக் அவுட் ஆனால் கூட வெளியில் ஒரு ரெட்டு வேற ஏதாவது நான் ரெட்டிங் அது இதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், ஓகேவா? அவளும் நம்மளோட சக ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு அது அவளோட உடல் ரீதி அவளுக்கு அது காமன், என்னோட உடல் ரீதியாக எனக்கு அது காமன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உனக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டிங் அது வர்றதுக்காக தான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கிளாஸ் எடுக்கிறோம். ஆனால் இது தெரியாத போது தான் பையனுக்கு கிண்டல் பண்ணுவானுங்க, ரொம்ப கிண்டல். ஏன்னா அவனுங்களுக்கு சில விஷயத்தை நீங்கள் புரிய வச்சுட்டு, ஏன்னா இப்போ நான் மெடிக்கல் காலேஜில் இருந்தா இப்போ படித்த போது ஃபஸ்ட்டு ஃபிசியாலஜி கிளாஸஸ் ஃபிசியாலஜி ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் வந்து எங்கள் மேம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் இயரில் உட்காரும் போது எப்படி இருக்கும், அதாவது மென்சஸா அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கையும் இப்படி இறுக்கி தான் உட்காந்துருப்போம். மேம் நடுவில் அப்படியே நடந்து வை த மென்சஸ் பிளட் நெவர் கிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களே கொஸ்டின் கேட்பாங்க, அவங்கள அடுத்தது பதிலும் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த பாய்ஸ் ரோல் இருக்கிறவங்க யாருக்கு தெரியும் வை த மென்சஸ் நெவர் கிளாட்ஸ் கேட்டால் யாருக்கு தெரியும் அப்படின்றானுங்க. அப்புறம் அவங்க சொல்லிடுவாங்க சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கும், ஒரு மாதிரி அது சுச்சுவேஷன் சூழ்நிலை. அப்போ மேம் என்ன சொல்லுவாங்கன்னா கம் டு த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, ஒரு பையன் எந்திரிச்சே கேள்வி கேட்டான், எல்லாத்துக்கும் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறீங்க, வி ஹவ் நெவர் சீன் த மென்சஸ். நீங்க சொல்றது வச்சு தான் புக்ல தான் நான் பாக்குறேன், ஏன் கிளாஸஸ் என்னோட கிளாஸ்ல நடந்த விஷயம், வி ஹவ் நெவர் சீன் த மென்சஸ். அப்போ நான் என்னத்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ்ல ப்ராக்டிகல் கிளாஸ்ல காட்டுறீங்கல்ல, இது மாத்திரம் காட்டலன்னு. ஸோ காட்ட முடியாததுக்கு பசங்களை உட்கார வச்சு நிஜமா அவங்கள நல்லா பேசுனீங்கன்னா உங்க கமெண்ட் அடிச்ச பாய்ஸ் கூட மாறிடுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும்னா, டிவிஎஸ் கிளாஸஸ்ல நாங்க வேல்யூ எஜுகேஷன் ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாருமே 24-25 வயசு பசங்க தான் பாய்ஸ். இப்படி கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு இது கேட்டேன், நேஷனல் ஆந்தம் யாருக்காவது பாட தெரியுமா, தப்பு இல்லாமல் பாடுறவங்களுக்கு இந்த 100 ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி காட்டி நிற்கிறேன். உடனே என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து யாருக்காவது பாட தெரியுமா, யாரும் கை தூக்கல. 100 ரூபா பரிசுன்னு சொன்ன உடனே செகண்ட் ஒரு 3 பேர் அப்படியே கை தூக்குனாங்க. ஓகே அங்கேருந்தெல்லாம் எங்கிட்ட இங்கே ஸ்டேஜில் வந்து பாடணும்னு சரி வந்துட்டாங்க. ஒருத்தன் ஜனகன மன அப்படின்னா திருப்பியும் ஜனகன மன அப்படின்னா சரின்னு போயிட்டான். அப்புறம் இன்னொரு, ஆனால் ஒரு பையன் மாத்திரம் வந்து தப்பு தப்பா நான் அவ்வளோ அதுக்கு மேலே தப்பு இருக்காது, ஆனாலும் தொடக்கத்துலேருந்து கடைசி மட்டும் அவன் பாடிட்டான். நான் என்ன பண்ணேன், தப்போ ரைட்டோ உனக்கு வந்துட்டு அந்த ஒரு இது இருந்தது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நான் பாடுவேன் பாடு முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதைத்தான் நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனுக்கு அந்த பரிசை உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தேன். இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இது நடந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்ட பிறகு எல்லாம் போயாச்சு. போன பிறகு அந்த பையன் வந்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு, ஆனால் சொல்கிறான் மேம் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு. என்ன தம்பி அப்படின்ட்டு, மேம் இது எனக்கு வேண்டாம் மேம் அப்படின்னா. ஏன்பா அது உனக்கு கிடைச்ச பரிசு தானே, நீ ஏன் வந்து வேண்டாங்கிற அப்படின்னா. இல்லை மேம் அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாங்கும்போது, கொஞ்ச நாள் கழித்து நான் நினச்சி பார்த்தேன் தேசிய கீதத்தை நான் 100 ரூபாய்க்கு விற்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சுன்னா. ஸோ தட் இஸ் த வேல்யூ எஜுகேஷன் இல்லையா. ஸோ இப்பேற்பட்ட பையன் அவனை நம்ம நினைக்க வச்சுட்டோம் இல்லையா, உள்ளுக்குள்ள போயிடுச்சு இல்லையா. இந்த 100 ரூபாவை நான் ஒன்று நினைச்சு கொடுத்தேன், ஆனால் அவனுக்கு என்ன தோணிடுத்தேன், இந்த நான் 100 ரூபாய்க்கு நான் நேஷனல் ஆந்தம் விற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் போயிடும். ஸோ அவனுக்கு தேசப்பட்டு நிச்சயமா உள்ளுக்குள்ள இருக்குது, ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம தட்டி எழுப்பினவனு அது வெளில வந்துருச்சு. அது மாதிரி தான் இந்த மாதிரி பெண்களை ஆண்களை கிண்டல் பண்ணுறதும், ஆண்கள் பெண்களை கிண்டல் பண்ணுறதும் வரைமுறைக்குள்ளே இருந்தால் பாராட்டலாம், இல்லைன்னா அதை வேல்யூ எஜுகேஷன் மூலயமா நம்ம சொல்லி மாற்றினோம்னா மாறுவாங்க, மாறக்கூடிய குணமும் உண்டு, மாற்ற வேண்டிய மெத்தடாலஜி தான் வேணும் நம்மளுக்கு. ஸோ நிச்சயமாக அது வந்து பவித்திரம் போன்ற என்ஜிஓக்கள் பண்ணிட்டு தான் இருக்கும்.
2: நேயர்களே, இவ்வளவு நேரம் டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அவர்கள் வந்து நம்ம கிட்ட பவித்ரம் என்ஜிஓ எந்தெந்த விதத்துல எல்லாம் மாணவர்கள் மாணவிகள் இவங்கள்கிட்ட எல்லாம் ரீச் அவுட் பண்ணி எந்த விதத்துல எல்லாம் பெண்களுக்கு உபயோகப்படுற நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிர்மறையா நிறைய விஷயங்கள் நடக்கும், அதாவது மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இவங்க என்ஜிஓ எப்படி தடுத்திருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
3: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
4: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில் எல்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ் எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
3: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னு.

0: லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சியில டாக்டர் ஜாய்ஸ் திலகவதி பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த அவர்கள் வந்து பல தகவல் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க.
1: இப்போ கிராமங்கள்ல வந்து கழிப்பிடம் வந்து போதுமான அளவு இருக்காது, அங்க நிறைய பேர் கட்டிருக்க கூட மாட்டாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு அது தூய்மையான சுற்றுப்புறமா அவங்களுக்கு எப்போதுமே இருக்காது. இதை பத்தி அவங்களுக்கு எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க?
2: கிராமப்புறங்களில் வந்து அவங்க எப்பவுமே வீட்டுக்கு பக்கத்தில் ஒன்றும் அவங்க பண்ணுறதில்ல, அதுக்கென்ன ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அவ்வளோது. ஏன்னா எல்லா வீடுகள்லேயும் தோட்டம் துறவெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பிளேஸில் அவங்க போயிட்டு தான் அவங்க வந்துட்டு சொல்கிறது மலஜெல்லாம் கழிக்கிறதுக்கெல்லாம் அவங்க போகிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ வர இப்போ வந்து ஜனத்தொகை பெருகி வர காரணத்தினால எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு டாய்லெட்டு. ஆனால் அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காதே தவிர, பட் இருந்தாலும் இப்பெல்லாம் டாய்லெட் கட்டணுங்கிறது இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்படி இல்லாதவங்களுக்கு கரெக்டா மண்ணை தோண்டி அதெல்லாம் பண்ணிட்டு மண்ணை வந்து மூடணுங்கிறது தான் இமீடியட் மெஷரா சொல்ல முடியும். இமீடியட்டா பில்டிங் கட்டுங்கிறது இல்லை, பட் எது பொது கழிப்பிடமோ அந்த கழிப்பிடத்தை அவங்க யூஸ் பண்ணணும் ஒண்ணு. செகண்ட் திங், அப்படி இல்லாத பட்சத்துல நல்ல ஆழ்ந்த குழியா நோண்டி அதுல பண்ணிட்டு அவங்க வந்து மண்ணை போட்டு மூடுறது தான் வந்துட்டு பெஸ்ட் மெத்தட்ன்றதுதான் நம்ம டெம்பரரியா சொல்றோம்.
3: டெய்லியும் குளிக்கிறது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்களா?
2: யா, சின்ன சின்ன அதான் ஸ்கூல் பசங்களுக்கு நான் சொன்னேன். அதான் டென்த்துக்கு முன்னால வந்துட்டு, ஏன் டென்த்துக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ கூட, இப்போ கூட நான் சென்னையில் கோபாலபுரத்தில் ஒரு ஸ்கூலில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் என்ன கை கழுவுறதே, ஏன்னா இப்போ டபிள்யூஹெச்ஓ வந்து கை கழுவுறதுக்கு ஒரு டே வச்சிருக்கு. ஸோ அதில் ஏன்னா நிறைய பசங்க வந்துட்டு கையை கழுவணும், ஏன்னா கல்ச்சர் மதம் வேல்யூஸ் மாறி போச்சு, வேல்யூ எஜுகேஷன் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை கூட. ஸோ அதனால வந்த உடனே காலையில் எழுந்த உடனே முதல்ல குளிக்கணும், அப்புறம் பலஞ்செல்லாம் கழிக்கணும், ஏன்னா இதெல்லாமே வேல்யூஸ் தான், காலை கடன்கள்னு சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ட்ரெஸ் போடணும், அப்புறம் சாமி கும்பிடணும், அப்புறம் நகங்கள்லாம் கட் பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை இன்னொரு வாட்டி குளித்தாலும் கூட போய் கையை கழுவிட்டு வந்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு என்ஜிஓ தேவைப்படுது. இப்போ எப்படி மதர்ஸ் மில்க்கு வந்து தாய்ப்பாலை கொடுங்கோன்னு சொல்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வந்துருச்சு இல்லையா, அது மாதிரி கையையும் கழுவணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் டிஷ்யூ பேப்பர்லாம் தொடச்சிட்டு போயிடுவாங்க, ஏதாவது சாப்பிடணும்னா டிஷ்யூ பேப்பர் போதுங்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் பத்தாது, அதனால நம்ம வரக்கூடிய கண்டேஜியஸ் தொற்று நோய்கள் வந்துட்டு நிறைய வருது. காலரா, டைஃபாய்டு இதெல்லாம் வந்துட்டு தண்ணியின் மூலயமா வரக்கூடியது. ஒழுக்கம் சரியா இல்லைன்னா கை கால்களில் நிறைய பேருக்கு இந்த பூச்சி தொந்தரவு வருது இல்லை, குடல் புழுக்கள், அது எல்லாமே இந்த நகத்தை ஸ்டைல் ஸ்டைலாக நீளமாக வளர்த்து வச்சுருப்பாங்க. கரெக்ட், நீளமாக வளர்த்ததில் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஏன்னா அந்த கார்னர்ஸில் நம்ம டூ பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த நெயிலினுடைய கார்னரில் ஒரு ஓவா ஒரு சிஸ்ட்டு உள்ளே உட்காந்துருந்தால் போதும், அது நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கே திருப்பியும் அந்த பூச்சி, தட்ஸ் கால் ரீட்ரோக்ரேட் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்கிறோம்னா, என்னோடய பூச்சி எனக்கே திருப்பி வர்றது. ஸோ இப்போ அந்த கைனால நான் வேக வேகமாக குழந்தைக்கு சாப்பாடு விட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மாத்திரம் பூச்சி

0: இருந்தப்பதான் நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் நான் குழந்தைக்கும் கொடுத்துருவேன். ஸோ குழந்தைக்கு அடுத்த பூச்சி உள்ளே போயிடும். ஸோ அதனால கையை கழுவுறது வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸில் நம்ம எடுத்து சொல்ல வேண்டி வருது. ஏன்னா இந்த ஒரு கையை கழுவுற வேலையை அவங்க செய்யலைன்னா இந்த பூச்சி வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது நீளமான பூச்சியாக வளர்ந்து நம்ம சாப்பிட்றது என்ன, நீ அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சு என்னென்னமோ சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ற எல்லா ஐட்டங்களும் டைஜஸ்ட் ஆகி பிளட்டு வந்துட்டு சக் பண்ணுற ஸ்டேஜில் உங்களோட பூச்சி குடல் புழுக்களை வந்து சக் பண்ணிவிடும். உங்கள் அம்மா என்ன தான் டயட்டு கொடுத்தாலும் உள்ளே போய் உங்களுக்கு வந்துட்டு அனிமிக் லுக்கு தான் வரும். ஏன்னு அந்த ரத்தத்தெல்லாம் வந்துட்டு நீ கொடுக்குற ஃபுட்டெல்லாம் உன் உடம்பு உறிஞ்சதுக்கு பதிலாக அந்த பூச்சிகள் உறிஞ்சிடுறது. ஸோ சிம்பிள் திங், என்ன செய்யணும், நம்ம பூச்சிக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும் முதல் வேலை. மேலும் மேலும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஸோ அது அதனால தான் இவங்க முதல்ல சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி. ஸோ நோய் முதல் நாடி என்னென்னா கை கழுவாமல் இருக்கிறது தான் என் ப்ராப்ளம். ஸோ அந்த கையை கழுவு, நகத்தை வெட்டு, கிளீனாக வை, சாப்பிட்றதுக்கு முன்னால் அகேன் யூ வாஷ் யுவர் ஹேண்ட். சாப்பிட்டு பிறகு நிறவாட்டி, நிறைய பேர் கையை நக்கிட்டு அப்படியே விட்டுறேன், ஏன்னா ஸ்மெல் கையிலே இருட்டணும். ஓகே, ஏன்னா சின்ன சின்ன சொல்கிறது சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசைன்னு அதுவே நல்ல ஆசையாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம கேடு வரக்கூடிய ஆசையாக இருந்தால் தென் யூ ஹாவ் டு வாஷ் த ஹேண்ட், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் கையை கழுவுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரத்த சோகைக்கும் கையை கழுவுறதுக்கும் எப்படி லிங்க் இருக்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி ஒரு பேதி, ஒரு வாந்தி, இது வர்றதுக்கு கூட கையை கழுவுறது வந்துட்டு இன்னொரு முக்கியமான காரணம்.
1: மேம் இதெல்லாம் நீங்க எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க மேம்? எந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போயிட்டு
0: இப்ப ஸ்கூல்ஸ், ஆமா ஸ்கூல்ஸ்ல போயிட்டு நானும் டிவிஎஸ் டாக்டர், டிவிஎஸ் கன்சர்ன் டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டரும் எங்களோட பவித்திரமும் சேர்ந்து நாங்க செய்யும் பொழுது தெர் ஆர் 8 ஸ்டெப்ஸ் இன் ஹேண்ட் வாஷிங். ஸோ அதை வந்துட்டு டாக்டர் வந்துட்டு ஆஸ் பர் டபிள்யூஹெச் ரெக்கமெண்டேஷன்ல டாக்டர் வந்துட்டு அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார். நான் வந்துட்டு ஓரலா வந்துட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிறதால இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சொன்னேன் எப்படி சுத்தமா இருக்கணுங்கிறதுலாம் டாக்டர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணினார் எப்படி பண்ணணும்னு. அதுக்கப்புறம் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நாங்கள் என்ன, இது கை கழுவுறதா அவ்வளோ கஷ்டம், அது உன் கையை கழுவுறதா அவ்வளோ கஷ்டம், கஷ்டம்தான் சில நேரங்களில். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா டிவிஎஸ்னுடைய உதவியோட அவங்க ஒரு அங்கே 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 200 பேருக்கும் ஒரு டவல், ஒரு சோப்பு, அப்புறமா வந்து நான் அடிப்படை சுகாதாரம் அப்படின்ற ஒரு சின்ன புக்கு, ஒரு 25 பேஜஸ் உள்ளது, ரிட்டர்ன் பை மீ டாக்டர் ஜாய்ஸ் திலகன், பட் ஸ்பான்சர்ட் பை டெல்ஃபி டிவிஎஸ். அந்த புக்கு 200 குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் கிரியேட் பண்ணுற அவேர்னஸ். ஸோ இது எல்லாம் எந்தெந்த ஸ்கூலில் பண்ணுறோமோ அந்தந்த ஸ்கூலில் டவல்லையும் சோப்பையும் இந்த புக்கையும் கொடுத்து தான் அமைச்சிருக்கோம்.
2: ஓகே மேம், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஜென்ரலாக பீப்புள் எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணும் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக வந்து நல்லா சாப்பிடணும். இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் நடந்தது. இந்த கேம்ப்பில் வந்து எல்லாருமே நிறைய பேர் போனாங்க. மொத்த சொல்லப்போனால் கிளாஸில் பாதி பேருக்கு மேலே பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக அங்கே போனாங்க. ஆனால் அதுலேயே பாதி பேருக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, அதான் அனிமிக்காக இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து பாதி பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இப்போது இப்போ காலேஜ் பசங்களாம் என்ன நினைக்கிறாங்க, டயட்டிங்காக இருந்து உடம்பு நல்லா ஒல்லியாக வச்சுக்கணும், இதனால் சரியாக சாப்பிட்றதில்ல. இது வந்து ஒரு வகையானவங்க. இன்னொரு வகையானவங்க என்ன பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பாடு சாப்பிடாமல் நிறையா ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எந்த சத்தமோ ஹெல்த்துமோ கிடைக்கிறது கிடையாது. இதனால் வந்து அவங்க உடம்பு வந்து நிறையா பாதிக்குது. அவங்களுக்கு வந்து அனிமிக்கான ஒரு நிலைமைக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்கலாம் மேம்?
0: ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு வந்து 52 to 53 வந்துட்டு கேஜிஸ் வந்து பாடி வெயிட் வேணும். ஸோ அங்கே வந்து அதை பார்டர் கிழிச்சு வச்சுருப்பாங்க, கோடு கிழிச்சு வச்சுருப்பாங்க. பாடி வெயிட் மாத்திரம் பார்த்தா, ஈவன் நீ தைராய்டு கேஸாக இருந்துச்சுன்னா பாடி வெயிட் இருக்கும், பட் யூ வில் நாட் ஹேவ் அவங்க சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் இருக்காது. ஸோ 13 to 14 வந்து கிராம்ஸ் வந்து இல்லைன்னா, ஹீமோக்ளோபின் இல்லைனா உங்களுக்கு வந்து அங்கே எடுக்க மாட்டாங்க பிளட்டு. டொனேட் நீ கொடுத்தாலும் உன் பிளட்டு யூஸ் ஆகாது, எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ என்ன எடுத்தாலும் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி அனிமையாக ஏன் இருக்குதான், இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல கையை கழுவணும். கையை கழுவிட்டு இருந்தாலே அது எப்படி வந்துட்டு ஓரளவுக்கு தவிர்க்குதுன்னு தெரியலாம். ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் காலேஜுன்னு சொன்னதுனால உங்கள் ஏஜ் குரூப் ஆஃப் கேர்ள்ஸுக்கு நான் பேச வரேன். உங்கள் ஏஜ் குரூப் ஆஃப் கேர்ள்ஸுக்கு வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிளட்டுன்னு சொன்னால். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், 5 liters ஆஃப் பிளட் பாடியில் இருக்கணும்னு சொன்னால் 5 liters இருக்கணும். தட் இஸ் த என்ன சொல்கிறது ரன்னிங் பிளட்டு. ஸோ அவ்வளோ வந்து அங்கே இருக்குதான்னு பார்த்துக்கணும். செகண்ட் திங் வந்து எப்படின்னா உங்களுக்கு பாடியில் ப்ரொடக்ஷன் சரியாக இருக்குதான்னு இருக்கணும், ப்ரொடக்ஷன் சரியாக இருக்கும். அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் இருக்கணும். ரெண்டு வந்து இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து உங்கள் போன் மேரோவும் உங்கள் லிவர் அண்ட் ஸ்பிளீனும் கல்லீரல் மண்ணீரல் எலும்பு மஜ்ஜைகள் இவங்க வந்துட்டு வந்து போன் ப்ரொடியூசிங் ஃபேக்ட்ரிஸ் இவங்கெல்லாம். இவங்க ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கணும். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் திங் வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு டூ மச்சாக வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் வேஸ்ட்டுன்னு எதை சொல்ல வரேன்னு சொன்னால், சப்போஸ் இஃப் யூ ஹாவ் டூ மச் ஆஃப் ப்ளீடிங்னு வச்சுக்கோங்க, மென்ஸ்ட்ரல் காலத்தில் நிறைய ப்ளீடிங் வச்சுருக்கோம், ஸோ யூ ஆர் வேஸ்டிங் யுவர் பிளட்டு. சரி, உங்களுக்கு ஏதோ ரொம்ப பைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம், ரொம்ப ரொம்ப பிளட்டு போதும் உங்களுக்கு, ஏதோ ரொம்ப ரொம்ப வருஷமாக இரும்பல் வாந்தி ரத்த வாந்தி வருது, ஸோ யூ ஆர் லூசிங் பிளட்டு. எபிஸ்டாக்சிஸ் மூக்கில் வந்து சும்மா சும்மா ரத்தம் வந்துடும் அப்படின்னா, எனக்கு சூடாச்சு குளுமையாச்சு நினச்சி அப்படியே விட்டுருவீங்க, ஸோ அதில் உங்களுக்கு ரத்தம் போகிறது. இல்லை யாருக்காவது கேஸ்ட்ரிக் அல்சர் இருந்துட்டு அதில் ரத்தம் வரலாம். ஸோ தெர் ஆர் சோ மெனி வேஸ் ஆஃப் லூசிங் பிளட். ஸோ உங்கள் ப்ரொடக்ஷனை விட லூசிங் பிளட் நிறையா இருந்ததுனாக்கா உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு ரத்தம் வந்துட்டு உடம்புல இருக்காது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஸ்டைல், இப்போ நீங்கள் சொன்ன ஜங்க் ஃபுட்டு, எது வேணுமோ அந்த ஃபுட்டை சாப்பிடாம இப்போ நீங்கள் எப்படின்னா ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு ஆள் மாத்திரம் இப்படி இருப்பா பொம்மனு, ஆனால் தேவையான ஐட்டங்களை அவள் சாப்பிடாததுனால பிளட்டும் இருக்காது, ஆள் வந்து நீங்கள் நினைக்கிற ஷேப்பாகவும் இருக்காது. ஸோ நம்மளோட பர்பஸும் சால்வ் ஆகுறதில்ல, ஸ்ட்ரெங்க்தியாகவும் இருக்கிறதில்ல. ஸோ ஒரு சின்ன ஒரு இரும்பில் இருக்கிற ஒரு சின்ன ராடு எடுத்துக்கோங்க, அதுக்கு எவ்வளோ அகலம் இருக்குது, இவ்வளோதான் இருக்கும். ஆனால் பஞ்சு மிட்டாய் எடுத்துக்கோ, அது எவ்வளோ அகலம் இருக்குது, இவ்வளோ இருக்கும். வாட் இஸ் த வெயிட் ஆஃப் திஸ் ராடு, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் திஸ் பஞ்சு மிட்டாய், இல்லையா? அப்படி வந்து கேர்ள்ஸ் வந்து தேர் லுக் குண்டு, இங்கே இங்கே வந்துட்டு ஸ்லிம்மாக இருந்தாலும் வெயிட் வெயிட்டாக இருப்பாங்க ஆள். ஸோ நல்ல க்ரீன் கலர்டு ஃபுட்டு நிறைய சாப்பிட்ணும், ஃபைப்ரஸ் ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஃபைப்ரஸ் ஃபுட்டு நிறைய சாப்பிட்ணும். தேவையான அளவு கார்போஹைட்ரேட் வேணும், இல்லாமல் இல்லாமலாம் போயிடக்கூடாது. நிறைய ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு வேணும். பயறு வகைகள் இப்போ எல்லாருக்கும் வேணான்னு சொல்கிற பப்பாளி பழம் தான் நான் இட் கம்ஸ் இன் த ஃப்ரூட்ஸ் லெவலில் ஃபஸ்ட்டு நிற்குது. நீங்கள் அது ஃபேஷியலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ளுக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, வயிற்று புண்ணுக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பப்பாளி பழம் தான் ஃபஸ்ட்டு நிற்குது. ஸோ அது ஒரு முதலெல்லாம் ஒரு ஸ்கீமே வந்தது, வீட்டுக்கு ஒரு பப்பாளி பழம் வரான்னு சொல்லிட்டு கூட. ஸோ இப்போ அது பழக்கடையில் நீங்கள் போனீங்க கூட மற்ற ஆப்பிள் ஆரஞ்சுக்கு போவாங்களே தவிர பப்பாயாவுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஸோ பப்பாளி பழம் வந்துட்டு நிறைய பழங்களை சாப்பிட்ணும், க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும். வீட்டில் என்ன செய்கிறாங்களோ சாப்பாடு அதை சாப்பிட்டு பழகணும் முதல்ல. ஸோ அதை சாப்பிட்டு நேரத்துக்கு சாப்பிட்றது இன்னும் இம்பார்ட்டண்ட்டு. ஆர்டிஃபிஷியல் ஐட்டங்களை உள்ளே போடாமல் நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப. ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இது தான் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் எங்கள் காலேஜஸ்க்கெல்லாம் போகும்போது, ஹவ் யூ ஆர் லூசிங் யுவர் பிளட்டுங்கிற. ஸோ ஹவு டு சேவ் யுவர் பிளட்டுங்கிற சொல்லுங்க. ஏன்னா யூட்ரைன் ப்ராப்ளம், யாராருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணினா தான் பிளட்டு சேவ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அகேன் அ பிக் திங். ஓகே, ஒரு ஒரு ஆளுக்கும் என்னென்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் அவங்களுக்கு கியூர் பண்ண முடியும்.
1: மேம், இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இடையே நாகலட்சுமி முன்னாடியே சொன்ன மாதிரி நான் டயட்டிங் பண்ணுறேன், ஒல்லியாக இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அவங்களிடையே அவங்க எந்த விதமான தகுந்த நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், எந்த விதமான டயட் ஃபாலோ பண்ணணும், டயட் இந்த சென்ஸ் நான் வந்து ஒல்லியாகிறதுக்கு சொல்லலை, எந்த விதமாக சாப்பிட்ணுங்கிறதுக்கு நீங்கள் எப்படி மேம் அவேர்னஸ் தரீங்க?
0: ஒல்லியாகிறதுக்கும் டயட் இருக்கணும், குண்டாகிறதுக்கும் டயட் தான் வேணும். ஆனால் என்ன நான் சொல்கிறது, இப்படியும் போனாலும் தப்பு அப்படி போனாலும் தப்பு, இட்ஸ் அ தட்ஸ் அ கால்ட் ரைட் வேர்ட் பேலன்ஸ்டு டயட்னு போட்டாங்க. அதனால தான் நீ குண்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு டூ ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, அதை தூக்குனா குச்சி உடச்சிக்கிற மாதிரி அப்பளம் மாதிரியே இருக்கிறவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க, தொட்டா என்னென்ன கண்ணாடி மாதிரி இருக்கிற பாடின்னு அப்படி இருக்கக்கூடாது, டூ மச் குண்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா மேஜர் ப்ராப்ளம்ஸ் லேடிஸ்க்கு வர்றது தைராய்டு. ஸோ தைராய்ட் ஷுட் பி வெரி நார்மல் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என் 16 இட்லி என் கண்ணு முன்னாடி சாப்பிட்றான் ஆனால் குச்சி மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, தட்ஸ் கால்ட் ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இதில் அப்படி ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்றா பப்ளி மாஸ் மாதிரி இருக்கிறான், இட்ஸ் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அந்த ஆக்சுவலாக எண்டோக்ரைனல் ப்ராப்ளம் என்ன இருக்குதோ அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவங்களுக்கு அது ஒரு பக்கம். செகண்ட் திங், நீங்களாக பண்ணுறது, நான் இப்படி தான் இருக்கும், நான் அப்படி தான் இருக்கணும். ஒரு உடல் வாகுன்னு ஒன்று இருக்குது, உடல் வாகுன்னு எதை சொல்கிறோம்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பேரண்ட்ஸ். அம்மாவும் அப்பா ஒரு சொல்லுவாங்க, வெற ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும் ஒன்றுட்டு, என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு முளைக்கும். ஸோ அம்மா அப்பாவுடைய கான்ஸ்டியூஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பாடி, ஐதர் லைக் அம்மா மாதிரி ஆர் லைக் அப்பா மாதிரி, இல்லைன்னா அம்மா அப்பா மாதிரி அப்படி தான் பிறக்க முடியும், வேறு மாதிரி சான்சஸ் கிடையாது இல்லையா. ஸோ அதான் மனசில் நினச்சிட்டு அந்த கான்ஸ்டியூஷன் தான் வரும்ன்றது, முதல்ல அக்செப்ட் யுவர் ஃபிகர், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து சத்தான ஆகாரமும் தேவையான ஆகாரமும் டைம்லி மீலும் இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் காலைல சாப்பிட்ற வேண்டாதது வந்து மத்தியானம் சாப்பிட்டு, மத்தியானம் சாப்பிட்றது அந்த பக்கம் தள்ளினீங்கன்னா உங்கள் வயிறு வந்து ஃபுல்லாக கேஸில் தான் இருக்கும், அப்புறம் வந்து பேப் பண்ணிவிட்டு சும்மா முடியல சாப்பிட முடியல சாப்பிட முடியலன்னு ஆகிடும். அப்புறம் அதுவே அல்சரில் லீட் பண்ணும், அல்சரில் லீட்னா ரத்த வாந்தி வந்துடும், திருப்பி அதிகம் சொன்ன மாதிரி அனிமியா, இது மாதிரி ஒன்றோட ஒன்று டிசீஸ்கள் வந்து தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால் ரைட் டைம் டைம்லி மீல்ஸு, தேவையான அளவு சத்தான உணவு, அதை மூணுத்தையும் சாப்பிட்டாலுமே யூ கேன் மெயின்டைன் யுவர் ஃபிகர்.
1: மேம் நீங்கள் ஏதாவது காலேஜஸில் போய் இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா?
0: நான் எல்லாம் நிறைய காலேஜஸில் போயிருக்கேன். பொள்ளாச்சி காலேஜில் போயிட்டு வந்து அது விமன்ஸ் டேக்கு, விமன்ஸ் டேக்கு போனதுனால பெண்களும் பெண்களோட நோய்களும் தான் அன்னைக்கு கேள்வி பதிலே. ஸோ அது மாதிரி அங்கே நிறைய சொல்லியிருக்கிறோம். திருநெல்வேலியில் போயிருக்கேன், நேஷனல் காலேஜ் போயிருக்கேன், சாரதா காலேஜ் நான் சொன்னேன். அப்புறம் சென்னையில் வந்து நம்ம குயின் மேரிஸ் காலேஜுக்கு போயிருக்கேன். குயின் அந்த விமன்ஸ் காலேஜ், அந்த விமன் என்னது வாட் இஸ் தட், பெண்கள் தினத்துக்கு, பெண்கள் தினத்தில் போய் பேசும்பொழுதே ஆக்சுவலாக எல்லா கேர்ள்ஸும் இப்போ இப்படி தான் உட்காந்துட்டு வேறு மற்றவங்களாம் என்னமோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் அது இதெல்லாம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. இங்கே ஏறக்குறைய 600-700 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் கையாமையா கையாமையான்னு பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தேன் பெண்களும் பெண்களின் நோய் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுன்றது தான் என்னோடய தலைப்பு. ஆக்சுவலாக அந்த தலைப்பு எடுத்து நான் மேலே போகிறதுக்கும் போது இவங்க கவனிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நான் வெனைவர் சிட்டிங் இந்த ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துருக்கும் பொழுது பசங்க அவங்க ஒன்னோடன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் பார்த்தேன் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டாபிக் சொல்லான்னு. மேலே போனேன், ஸ்டேஜில் நின்னேன், இன்றைக்கி உள்ள டாபிக் என்னன்னு சொன்னால் அந்த ஸ்டேஜில் நான் போய் மாற்றிட்டேன். என்ன சொன்னேன்னா, ஹவு டு செலக்ட் ஹெல்த்தி மாப்பிள்ள, இதுதான் டாபிக், வேணும்னா கவனி, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னா ஒரே பின் ட்ராப் சைலண்ட். எந்த சென்டென்ஸ் நான் ரிப்பீட் பண்ணல. தலையில தொடங்கி கால் வரைக்கும் அவன் எப்படி இருப்பான், எப்படி இருந்து இப்படி இருந்தா அப்படி இருக்கும், அப்படி இருந்தா அப்படி இருக்கும், இந்த இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லிட்டே வந்தேன். கிட கிட கிட கிட கிட கிட கிடனு எழுதினாங்க எல்லாரும். ஸோ இதுதான் வந்துட்டு காலேஜ்ல வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு அந்த டாக் கொடுப்போம்.
3: இவ்வளவு நேரம் நமக்காக பொறுமையா பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அவர்கள் நமக்காக பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன விஷயத்துக்காக நம்ம எப்படி விழிப்புணர்வு இருக்கணும், அதுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் பற்றி பல தகவல் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு வரப்போகிற செக்மெண்ட்டில் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: ஹா, எவ்வளோ நல்லா இருந்தது. இன்னொரு வண்ணம் வாங்கிக்கலாமான்னு தோன்றது இப்போ.
5: நிறுத்து நிறுத்து, என்ன
4: பண்ற? எதுக்கு
5: காமெடி நினப்பு? தயவு செஞ்சு இப்படி தூக்கி போடாத. டஸ்பின் என்ன ஒரு 50 மீட்டர் தள்ளி தானே இருக்குது, ஏன் டஸ்பின் குள்ள தூக்கி போட முடியாதா? உனக்கு கையில தூக்க கஷ்டமா இருந்தா என்கிட்ட கூட, நான் தூக்கிட்டு
4: வரேன்.
5: நம்ம ரூம் நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமா இல்லையா, அதே மாதிரி நம்ம சுற்றுச்சூழலையும் சுத்தமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அது அப்படி ஒரு அநாகரிகமான செயல். பி எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், நம் சுற்றுச்சூழல் நம்ம தான் பாதுகாக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சியில பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அவர்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க.
1: இப்போ டாக்டர், நீங்க வந்து ஹோமியோபதி மருத்துவரா இருக்கீங்க. பல மருத்துவ துறைகள் மருத்துவ சான்றிதழ் அந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து எந்த மருத்துவம் வந்து அதிகம் பேசப்பட வேண்டும், அதிகம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணும் அந்த மாதிரி வந்து நீங்க நினைக்கிறீங்க? எது வந்து கிரேட்டர் அவேர்னஸ் இருக்கணும், எந்த எந்த பிரான்ச் ஆஃப் மெடிசன் வந்து கிரேட்டர் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க?
2: இது ஆஸ் அ என்னது ஹோமியோபதிக் டாக்டர் நிச்சயமா வந்துட்டு ஹோமியோபதிக் மெடிசன் தான் வந்துட்டு ரொம்ப அவேர்னஸ் இருக்கணும்னு நினைப்பேன். பேசிக்கா நான் ஹோமியோபதிக் டாக்டரா இருக்கிறதுனால ஹோமியோபதிக் மருத்துவம் தான் பரவணும்னு நினைக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் மட்டும் நினைக்கல, நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் எந்த மருத்துவம்லாம் சொல்லலை, பட் என்ன சொல்றாருன்னா லோ காஸ்ட் மருந்து மெடிசன் அப்படிதான் சொல்றாரு. என்னன்னா எது குறைந்த அளவில் குறைந்த செலவில் நிறைந்த நிறைவுகள் அதாவது தீர்வுகளை கொடுக்குமோ அந்த ஒரு மருத்துவத்தை வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, காந்தியடிகள் சொல்லும் போதுனா சொல்லியிருக்காரு, கத்தியின்றி ரத்தமின்றி வரக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு சொன்னால் அது ஹோமியோபதி தான் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்காரு, நம்ம நாட்டு சூழ்நிலைக்கு வேண்டிய மருத்துவம் எதுன்னு சொன்னால் ஹோமியோபதி மருத்துவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு சொன்னால், இது வந்து யூஸ்வலாக வந்து நிறைய கூட்டு மருந்துகளை பயன்படுத்த மாட்டாங்க ஹோமியோவில். சிங்கிள் மருந்து கொடுக்கணும், சிம்பிள் ட்ரக்காக இருக்கணும், அதுவும் சிமிலர் ட்ரக்காக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரின்சிபல் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அதில் எப்படின்னா ஒரு பேஷண்ட்டோட நோய் என்னவோ அந்த நோய்க்கு ஒத்த மருந்துகளை, சிமிலர்னா ஒத்த மருந்துகள், அதாவது வைரத்தை வைரத்தால் அறுக்கணும், ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும், அந்த ஆங்கிளில் தான் சிமிலர் ட்ரக்ன்றதுனுடைய ஒரு தத்துவம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது முக்கியமாக இதில் என்னன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய நான் சொல்கிறது எல்லாருக்கும் அறிந்த உண்மை. எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா ஹோமியோபதிக் மெடிசன் தான் ஸ்லோவாக ஆக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா டாக்டர் கிட்ட வர்றதே வந்து ஹோமியோ டாக்டர்ஸ் கிட்ட வர்றதே வந்துட்டு ரொம்ப நான் 25 வருஷம் ஒரு நோய் ஆன பிறகு தான் எங்கிட்டே வருவாங்க. அப்போ இங்கே கேட்பாங்க அவர் ஸ்லோவானிட்டு 25 வருஷத்துக்கு வந்த பேஷண்ட்டுங்களை இவங்க 6 மாதத்தில் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஆனால் 25 வருஷமாக நோய் வச்சுட்டு இருக்கும்பொழுது அது வந்து சீக்கிரம் இல்லை, இங்கே வந்து 6 மாதத்தில் ஆச்சுப்பார், இது வந்து லேட்டான்னு கேட்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு ஜுரம் தலைவலின்னு சொன்னால் நீங்கள் நேற்றுக்கு தான் வரும், இன்றைக்கி வரலாம் மருந்து கொடுக்கலாம், நாளைக்கு எப்படி இதுன்னு கேட்கலாம். 25 வருஷமாக இருக்கிற முட்டி வலியை வந்துட்டு எப்படி இன்றைக்கி மருந்து கொடுத்துட்டு நாளைக்கு கேட்க முடியும்? ஸோ க்ரானிக் டிசீசஸ் மெல்ல வந்த டிசீஸு மெல்ல தான் போவோம், சீக்கிரம் வர்றது டிசீஸு சீக்கிரம் போவோம். பட் இருந்தாலும் ஹோமியோபதியில் வந்துட்டு சர்ஜிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதாவது சொல்லப்போனால் மூக்கில் சதை வளர்றது, டான்சில்ஸு, ஈவன் பிரஸ்டில் வரக்கூடிய சில கட்டிகள், அப்புறம் சில விதமான ஃபைப்ராய்டு கட்டிகள், இதெல்லாம் வந்துட்டு சர்ஜரியில் தான் முடியும் அப்படிங்கிறது மற்ற வைத்திய முறையில். ஆனால் இதுக்கு சர்ஜரி தேவையில்லை, தேர்ட் ஸ்டேஜ் மட்டும் உங்களுக்கு சர்ஜரி வேண்டாம், மருத்துவத்திலே சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஹோமியோபதி. அதனால தான் ஹோமியோபதி பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வருது தென் கம்பேர்ட் டு அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஏன்னா சர்ஜரிக்கே போகாமல் மருத்துவத்திலே நல்லா பண்ணுறோன்னா உனக்கு கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொன்னதனுடைய அர்த்தமே அதுதான். ஸோ உங்களுக்கு டைம் வந்துட்டு சேவ் ஆகுது, ஈஸியாக உங்களுக்கு இருக்குது, அப்ரோச்சபிளாக இருக்குது, டேப்லெட்ஸ் ஆர் வெரி ஸ்வீட்டு, வெரி பேலட்டபிள், உங்களுக்கு சப்பியே சாப்பிட்லாம், அப்புறம் ரொம்ப பத்தியங்கள்லாம் அதில் வந்துட்டு ஒன்றும் கிடையாது, ஈஸியாக உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டு அதில் நடக்குது. ஸோ அதனால தான் அப்துல் கலாம் அவர்கள் கூட இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு பாராட்டியிருக்கார். ஸோ அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு மருத்துவம்னு சொன்னால் அது நிச்சயமாக ஹோமியோபதி மருத்துவம் என்றால் அது வந்துட்டு மிகையாகாது. நம்முடைய இந்திய நாட்டின் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு கொடுக்கலாம். இன்னொரு மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு மேக்ஸிமம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா அதில் வந்துட்டு டேட் எக்ஸ்பைரி வந்து மற்ற ட்ரக்குங்க மாதிரி அவ்வளோ ஈஸியாக வர்றதில்லை. ஸோ அதனால் அந்த ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ட்ரக் வந்து இட் இஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸி. ஸோ அதை வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து இந்த காலகட்டத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு இது ரொம்ப தேவையான மருந்து. சொல்லப்போனால் அகில உலக லெவல்லையே வந்துட்டு அலோபதி ட்ரக்குக்கு அடுத்தாப்பில் வந்து லீடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வைத்தியம் எதுன்னு கேட்டால் இட்ஸ் ஓன்லி ஹோமியோபதி. அப்படி தான் வருது. இப்போ நிறைய கண்ட்ரிங்களில் இந்த மருத்துவத்தை அங்கீகாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்துட்டு யூஸ் நேஷ்னல் ட்ரீட்மெண்ட்டாகவே வருது. சொல்லப்போனால் பிரிட்டிஷ் ராணியோட ஒரு பரம்பரை வைத்தியம் என்னன்னு சொன்னால் ஹோமியோபதி தான். யா. ஸோ அதனால பிரிட்டிஷ் ராணிக்கே வந்துட்டு இது பரம்பரை இது இது வந்துட்டு இட்ஸ் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்டே வந்துட்டு ஹோமியோபதியாக தான் இருக்கு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான்.
3: மேம், இப்போ நீங்கள் ஹோமியோபதி வந்து எந்த விதத்துக்கு உயரமானதுங்கிறது நிறைய சொன்னீங்க. இப்போ அலோபதியிலையும் சரி ஹோமியோபதியிலையும் சரி மெடிசன்ஸ் இருக்கு. த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் தட் ஹோமியோபதியில் நம்ம மூலிகைகள் அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோவா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. த பாயிண்ட் இஸ் இப்போ நீங்கள் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துறீங்க இல்லையா மேம், அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து வில்லேஜஸ்க்கெல்லாம் போகும்போது ஃப்ரீயாக டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஹோமியோபதி ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை அலோபதி மெடிசன்ஸ்?
2: நெவர் நெவர் நெவர். இது வரைக்குமே நான் வந்து நடத்து எங்கள் அப்பா காலத்தில் இந்த நாட் ஒன்லி 2004 பவித்ரம் ஸ்டார்ட் பண்ணதில் நான் சொல்ல எங்கள் அப்பா காலத்துல இருந்து டில் நவ் ஒரு டேப்லெட் கூட நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. பண்ணணும் இல்லை, அவசியமும் இல்லை. இட்ஸ் நான் மேலேயே போடுவோம். அப்சல்யூட்லி இட்ஸ் பியூர்லி ஹோமியோபதி கேம்ப். ஓகே, ஹோமியோபதி ஃப்ரீ மெடிசன்ஸ் வில் பி கிவன் போடுறது கேம்பில் அப்படி தான். நான் டான்ஸ்லேட்டர்னு எடுத்துக்கணும் டான்ஸ்லேட்டர்ஸ் போடுவேன், பைல்ஸ்ன்னு எடுத்தால் பைல்ஸ்ன்னு போடுவேன், ஃபீமேல் டிசன் ஃபீமேல் டிசன் போடுவேன், அவ்வளோதான். இல்லை வெறும் காஃப் அண்ட் கோல்டானா காஃப் அண்ட் கோல்டுன்னு போடுவோம், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே ஒரு மாத்திரை கூட நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது வரைக்கும்.
3: இப்போ மேம், நம்ம அலோபதி தான் வந்து மக்களிடையே ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஹோமியோபதி இஸ் ஆல்சோ, பட் சிட்டிஸ்லலாம் நம்மளுக்கு இருக்கிற அவேர்னஸ் அளவுக்கு வில்லேஜஸில் இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட ஹோமியோபதி மெடிசன்ஸ்னு கொடுக்கும்போது அவங்க இது நம்மளுக்கு சரியாக வருமா, அலோபதி அளவுக்கு இது வருமா, அந்த மாதிரியான தயக்கங்கள் இருந்திருக்கா?
2: நிச்சயமாக கேட்பாங்க. ஆனால் என்னடா நம்ம நினைக்கிற மாதிரி கிராமப்புறங்களில் ஹோமியோபதி தெரியாமல் இல்லை, அதுக்கு பேர் வேணால் தெரியாமல் இருக்கும். பேர் வேணா தெரியாம இருக்கும். ஆனா அங்க இருக்கிற டாக்டர்ஸ், அதாவது தே மே நாட் பி குவாலிஃபைட் டாக்டர்ஸ், ஆனா ஊர் நாட்டில் இருக்கிற வைத்தியர்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து பச்சில மருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, பட் சைட்ல சைட்ல ஹோமியோபதிக் மருந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன நிஜமான ப்ராப்ளம் என்னன்னா, அந்த கிராமப்புறத்துல இருக்கிற பேஷண்ட்ஸுங்களுக்கு இது இந்த வைத்திய முறை, அது அந்த வைத்தியம், இந்த டேப்லெட்டை பார்த்தா கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. ஆனால் அங்கே மாத்திரம் அப்படி ஒன்றும் கிடையாது, இங்கேயும் அதே நிலைமை தான். சிட்டிஸில் கூட நோபடி நோஸ். இப்போ நானே உங்களை க்வெஸ்சன் பண்ணனா கூட உங்களுக்கே கூட தெரியாது என்னென்ன. யூ கேன் யூ டெல் மீ வாட் இஸ் அலோபதி?
3: அலோபதி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இங்கிலீஷ் மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன்
2: அதுக்கு இன்னொரு பேர். அது
3: காமன்
2: இல்லை, அலோபதின்றதுக்கு இன்னொரு பேர். இப்போ நான் வந்து சுஜான் உங்களை கூப்பிட்றேன்னு கேட்டால் நான் சுஜான் கூட வீட்டில் கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேற டிஃப்ரெண்ட் பேர் தான் தவிர, வாட் இஸ் த சிஸ்டம்ன்றது நோபடி நோஸ், இன்க்ளூடிங் த ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர்ஸ்க்கு. ஆனால் இப்போ இந்த ஒரு டாக்ல இவங்களுக்கு தெரியணும்னு சொன்ன கேட்டதுனால சொல்லணும்னு சொன்னால், இந்த ஆன்சர் வந்து நான் வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்ல எங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கேட்ட கொஸ்டின் இது, வாட் இஸ் த சிஸ்டம் சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு அலோபதி, ஒரு சித்தா, ஒரு ஆயுர்வேதா, ஒரு யுனானி டாக்டர்ஸ் இப்படிலாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக இந்த கொஸ்டின் வந்துச்சு. இப்போ இது மாதிரி அப்போ வரும்போது நான் சொன்ன பதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது உங்களுக்கு குப்பைமேனி செடி, இது அகாலிஃபா இண்டிகா பிளான்ட் நான் தெரியுமா?
3: கண்டிப்பாக
2: தெரியாது. ஆனால் குப்பைமேனி செடி நான் தெரியுமா? தெரியும். யோ, தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா சாதாரணமாக செடிக்கு பேரே வந்து நம்ம பாஷையில் சொன்னால் தான் தெரியும். ஆனால் அகாலிஃபா இண்டிகாங்கிறது பொட்டானிக்கல் நேம், ஸோ நோபடி நோஸ் அபவுட் இட். ஆனால் இந்த செடி கிராமத்தில் இருக்கிற கிழவி வரைக்கும் தெரியுமா தெரியாதா? என்ன தெரியல கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அது வைத்திய முறையே தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழும் தெரியும், இதுக்கு இதுதான் தெரியாது. ஓகேவா? சோ இது வந்து ட்ரெண்ட். இப்போ ஒரு பாட்டி அதை கசக்கி பூச்சி கடிக்கு போடுறதை பார்த்துருப்போம், தட் இஸ் கால்ட் பாட்டி வைத்தியம், ஒரு வைத்தியம் ஓவர். அந்த சாறில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு சேர்த்து குழச்சி தொண்டை கம்பலுக்கு போடுறது பார்த்துருப்பீங்க மேலே. ஸோ தட் இஸ் கால்ட் ஆயுர்வேதிக் சிஸ்டம். அந்த சாறில் ஏதாவது ஒரு மெட்டலை சேர்த்து உடம் போட்டு பஸ்பம் ஆக்குறங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த மாதிரி செஞ்ச பிறகு அந்த பவுடரை ஒரு பத்தியத்துக்காக கொடுப்பாங்க வச்சு. அப்படி வச்சு சொல்லும்போது தட் இஸ் கால்ட் சித்தா ட்ரீட்மெண்ட். ஸோ அதில் அந்த சாரையும் ப்ளஸ் தேனையும் சேர்த்து ஷர்பத் ஃபார்மில் அடித்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஸோ இதில் இருக்கிற ஆல்கலாய்டை தனியாக எடுத்து ஒரு பிராண்ட் பண்ணி ஒரு நேம் போட்டான்னா தட் இஸ் கால்ட் அலோபதிக் டேப்லெட். இந்த சார்லேருந்து ஒரு சொட்டும் ப்ளஸ் 99 பார்ட் ஆஃப் ஆல்கஹாலும் சேர்த்து ஃபிக்ஸட் ரொட்டேஷனில் விடுவோம். விட்டோம்னா ஆல்கஹால் மாலிகுலும் மெடிசினல் மாலிகுலும் ஒன்னா சேரும் போது உராயும் போது என்ன ஒரு எனர்ஜி வரும். தட் எனர்ஜி வி கால் இட் எஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் அகாலிஃபை இண்டிகா ஹோமியோபதிக் மெடிசன். நவ் யூ டெல் மீ மெடிசன்ஸ் எல்லாம் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க?
3: குப்பவேணி செடி
2: பிளான்ட்ல இருந்து.
3: ஓகே, பிளான்ட்
2: எல்லாமே ப்ரிப்பேர் பண்றது பிளான்ட் தான். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு பிளான்ட் கிங்டம் இருக்கு, மினரல் கிங்டம் இருக்கு, கெமிக்கல் கிங்டம் இருக்கு. ஓகே, கிங்டம்ஸ் ஆர் டிஃபரெண்ட். என்ன சொல்ல வேணா, திஸ் இஸ் ஹவ் த ரா ப்ராடக்ட் ஆர் சேம்ங்கிற த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவங்க அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நீ பண்ணும்போது தட் இஸ் கால் ஃபார்மகோபியா. அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நீ பண்ணிட்டதுனால வேற வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். அவன் பூச்சி கடிக்கு, இவங்க தொண்டை வலிக்கு, இவங்க வந்துட்டு வாந்தி எடுத்த கொடுக்கறது, அந்த மாதிரி மாறி மாறி வருது. ஸோ இந்த ரா மெட்டீரியல் வந்துட்டு ஒன்று தான். ஸோ இனிமே வந்துட்டு அப்புறம் எந்த எல்லா மருந்துங்களுமே அந்த இலை தழை பட்டை இதுலேருந்து வேறு இதுலேருந்து தான் செய்கிறாங்க. மெடிசன்ஸ் ஆர் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸும் வேரி ஆகுது. இது தான் வந்து பேஸ். ஐ திங்க் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு டாக்டரு 5.5 வருஷம் படிச்சுட்டு வர்ற கோர்ஸ் ஆஃப் மெடிசனை வந்துட்டு உங்களுக்கு சித்தாவும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 5 சிஸ்டத்தையும் இன்றைக்கி நீங்கள் படித்தாச்சு. இனிமே யாராச்சும் வந்து என்னை கேட்டாங்கன்னா இது நாட்டு வைத்தியமானு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் கேள்வி நான் என்ன தரமா கேட்பேன், உங்களுக்கு எந்த நாட்டு வைத்தியம் வேணும்னு
1: கேட்பேன்.
2: ஓகே, நவ் திஸ் க்வெஸ்சன் இஸ் வெரி கிளியர்.
3: எஸ் மேம், வெரி கிளியர். நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்ட மாதிரியே மேம், உங்ககிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கலாம், அது நீங்க எப்படி டாக்கிள் பண்ணீங்க மேம் இதே மாதிரி எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே?
2: நான் எப்பவுமே அப்படிதான். ஐ பிகாஸ் ஒன்னு வந்து எனக்கு வந்து என் சிஸ்டத்து மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒண்ணு.
3: ஓகே,
2: செகண்ட் திங் ஐ வாண்ட் டு ப்ராபகேட் அபவுட் இந்த சேஃபஸ்ட் சிஸ்டத்தை வந்து ப்ராபகேட் பண்றதுல எனக்கு எங்க அப்பா கிட்ட எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபுல் இன்ட்ரெஸ்ட் எனக்கும் உண்டு. அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற மீடியா தான் பவித்ரம்னே சொல்லலாம். ஸோ த்ரூ பவித்ரம் ஐ டேக் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் மோர் அவேர்னஸ் அபவுட் மை மெடிசன்.
3: ஓகே,
2: மை மெடிசன் நான் சொல்லும் போதே தெரியும் இட் இஸ் ஹோமியோபதியில எனக்கு எந்த அளவு இன்வால்மெண்ட் இருக்குன்னு
3: சொல்லி.
2: நாட் ஓன்லி மீ ஹோமியோபதி டாக்டர், மை பிரதர் இஸ் ஹோமியோபதிக் டாக்டர், மை சன் டாக்டர் நிஷாந்த் இஸ் ஹோமியோபதிக் டாக்டர், அண்ட் ஹிடிட் இஸ் எம்டி அண்ட் எம்எஃப் இன் மலேசியா. ஸோ இவ்வளவும் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே எங்களுக்கு ஹோமியோபதியில என்ன சொல்றது, அதனால எந்த வித குறையும் வந்ததும்
3: இல்லை.
2: வி ஆல் சொல்ல போனா எவ்வளோ இன்க்யூரபிள் டிசீஸும் கியூர் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு சொல்றது தான் வந்து அதனுடைய சுப்பீரியாரிட்டி.
3: ஓகே, இப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு உங்கள் விழிப்புணர்வுலாம் கொடுத்துருப்பீங்களா மேம்? அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷன் எத்தனை யங்ஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, அதனால உங்களுக்கு சந்தோஷமாக கிடச்சிதா, இல்லை எப்படி பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் நெகட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களான்னு நினைக்கிறீங்க?
2: எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக அதுதான் உண்மையான ஃபேக்ட். ஏன்னா ஒரு 800 சில்ட்ரன் உள்ள ஸ்கூலில் போயிட்டு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்லும்போது இத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறது, வியாதிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு ஈஸி. இவ்வளோ டான்ஸ்லேட்டிஸ் கண்டுபிடிச்சேன், அதான் முதல்ல நான் சொன்னேன், இவ்வளோ டான்ஸ்லேட்டிஸ் கண்டுபிடிச்சேன், இவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேர் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது அது திட்டவட்டமாக எங்களால் சொல்ல முடியும். ஆனால் அவங்களுடைய மனமாற்றங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களால் திட்டவட்டமாக எங்களுக்கு தெரியவும் தெரியாது சொல்லவும் முடியாது அந்த சேஞ்சஸை. ஆனால் வன்முறை இல்லாத சமுதாயம் உருவாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கட்டுரை போட்டி வச்சிருந்தேன் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா காலேஜஸ்க்கும், இந்த வன்முறை இல்லாத சமுதாயத்தை வந்து உருவாக்குறது எப்படின்னு, அதாவது எதுக்குன்னா வன்முறையே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் வருது, அதனால் வன்முறை இல்லாத சமுதாயத்தை எப்படி உருவாக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்தே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை கேட்டு எழுதியிருந்தோம். அப்போ வந்த கட்டுரைகள் அவங்க கொடுக்குற பதில் இருக்கு பாருங்க, சில சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பசங்க, அதையே வந்துட்டு அவங்க கல்லூரியிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வருது. ஏன்னா இதுவும் ஹோமியோபதிக் அப்ரோச்னு சொல்லலாம், சிமிலர் அப்ரோச். உங்ககிட்டங்கிறத எடுத்து இப்போ ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ்ல யாராவது ஒரு பொண்ணு ரொம்ப பேசிட்டு இருக்கான்னு அவளை கிளாஸ் லீடர் ஆகிடுவாங்க. ஸோ அவன் என்ன எல்லாத்தையும் பார்ப்பான்,
3: திருட கையிலே
2: லைக் தட். இது வந்து வன்முறை இல்லைதான் அந்த கட்டுரை போட்டியிலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஃபரன்ஸ் அது. அதே மாதிரி இப்போ பெண் சிசு கொலை தடுப்புவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வரை இது ஓவிய போட்டி வச்சிருந்தோம். அந்த ஓவிய போட்டிலேருந்து வந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பையனுங்களும் எழுதியிருப்பானுங்க, பையனுங்களும் வரைஞ்சிருக்கானுங்க. ஸோ சிசு கொலையை தடுக்கிறதுல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. ஸோ அது எப்படிலாம் தடுக்கலான்னு இப்போ அவங்களுக்கும் தெரியுது. ஸோ குற்றம் பண்ணுறவங்க அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லலை, இதுலேருந்து நமக்கே பாயிண்ட்ஸ் கிடைக்குது, அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது அங்கே நிச்சயமாக வந்து ஒரு பெட்டர் ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் வந்து வருது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன டிவிஎஸ்னுடைய கதை சொன்னேன் இல்லையா, அந்த பையன் எப்படி வந்து சேஞ்ச் ஆனான்னு. ஸோ அவனுக்குள்ள அந்த மாற்றம் வரும் நாங்களே எதிர்பார்க்கல, ஆனால் அன்னைக்கு வந்து அது ஆப்வியஸான சேஞ்சஸ் அது. ஸோ ஒரு பையன் சேஞ்ச் ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சத்தியவாணி முத்து நகரில் அந்த மாதிரி சமுதாயத்தில் வளர்ந்த குழந்தைகள் 94 மார்க் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குற விஷயமா, ஆனால் 94 மார்க் அதை வாங்கினவொடனே எல்லா பத்திரிக்கையும் ஃப்ளாஷ் பண்ணாங்க. ஸோ இது தான் வந்து எங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு, சந்தோஷம். ஸோ இது மாதிரி இன்னும் மேலும் சந்தோஷங்கள் வரும், கண்டிப்பாக கிடைக்கும்ன்ட்டு நிச்சயமாக நம்புகிறோம்.
1: மேம் இப்போ நீங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்தீங்க, அதனால் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது, ஒரு சில பேர் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இப்போ 94% அவள் வாங்கினா அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த தேசப்பற்று வந்து அப்போ தெரிஞ்சது, அந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணாங்க மேம். அவங்க வந்து உங்களோட கேம்ப்ஸுக்கு, உங்களோட அவேர்னஸ் நீங்கள் போகிற இடத்துக்கு வந்து நீங்கள் போகிற இடத்துக்கு வந்து கேம்ப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி, இப்போ ரூரல் ஏரியாஸ்லலாம் இப்போ கவர்மெண்டில் மெடிக்கல் அங்கே டாக்டர்ஸ் படிக்கிறது அவங்களே வந்து நாங்கள் 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி என்ஜிஓ கேம்ப்ஸுக்கு உங்களோட பவித்ரம் தொண்டு நிறுவனத்தில் வந்து எத்தனை இளைஞர்கள் நீங்கள் பண்ணுற அவேர்னஸ் கேம்ப்ஸால் இன்ஸ்பயர் ஆகி உங்கள் கூட நாங்களும் வந்து பண்ணுவோம், நாங்களும் வந்து நாங்கள் வந்து நாங்கள் கிராமப்புற இடத்துக்கு நாங்களும் உங்கள் கூட வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீச் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா, அந்த மாதிரி ஒரு
2: நிச்சயமா நிச்சயமா. என்னன்னா நீங்கள் சொல்கிறதா, கவர்மெண்ட் வந்து எப்படின்னா ஒருத்தவங்களை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறது, அது நீ 1 இயர் பண்ணி ஆகணும்னு. இது வந்துட்டு நீ காலேஜில் 5.5 வருஷம் கோர்ஸ் படிக்கணும்னா படிச்சு தான் ஆகணும், அவன் 1 இயர் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் பண்ணி தான் ஆகணும், முடிவு எடுத்துட்டாங்கன்னா. ஆனால் இது அப்படி கிடையாது, இது நானாக விரும்பி எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஓகேவா, இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி, இவன் எங்கள் அப்பா கூட என்ன ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது, நான் பண்ணுறதுனால எங்கள் அப்பா சந்தோஷப்படுறாரு, எங்கள் அப்பா சந்தோஷப்படுறதை பார்த்தா எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். இப்போ நாங்கள் எங்களுக்கு கேட்ட மாதிரி எங்களுக்கு வாலண்டியர்ஸ்னு ஒரு செட் ஆஃப் குரூப் எங்ககிட்ட இல்லை, ஆனால் நான் இப்போ இந்த ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் போகிறேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன்னா ஜாயிஸ் பண்ணுறாளா இந்த ஸ்கூலில் படித்தவங்களா அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட பேர் என்னோட வேல்யூ எஜுகேஷன் வந்து அங்கே நல்லா இருந்ததுனால அந்த ஸ்கூலில் நான் போன உடனே என்ன பண்ணால் எல்லா டீச்சர்ஸும் நான் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து அத்தனை ஸ்கூல் இன்க்ளூடிங் அட்மிஷன்ஸ் வரைக்குமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் என்னோட வாலண்டியர்ஸ். இப்போ திருச்சி காலேஜுக்கு போகிறேன்னா எப்படி, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக வராங்க, இன்னும் எத்தனை பேர் வாலண்டியர்ஸ் வேணும். இப்போ வந்து மேம் பேசும்பொழுது நான் வந்து வெட்டினரி காலேஜில் கேம்ப் பண்ணிட்டு இருந்தேன், இன்க்ளூடிங் த டீன், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும், பிஹெச்டி எல்லாருமே வராங்க, என்சிசி கூட. அப்போ வேற யார் வேணும் எங்களுக்கு? ஸோ இதெல்லாம் ஆமாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, ஏன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மேம் என்ன கூப்பிட்டாங்க, இங்கே பண்ணுங்க மேம். ஸோ இப்படி பார்த்து பார்த்து ஒரு ஒருத்தரும் எங்களுக்கு பண்ணுங்கள் எங்களுக்கு பண்ணுன்னு கேட்பாங்க. ஸோ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு நல்லா இருந்தால் அந்த அவுட்கம் நேச்சுரலாக எனக்கு பண்ண எனக்கு பண்ண அவங்களே கூப்பிடுவாங்க கேம்ப், நம்மளோட ஒத்துழைக்கிறதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. எனக்குன்னு செப்பரேட் குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் கிடையாது.
1: அப்போ நீங்க பண்ற அவேர்னஸ் பார்த்து நிறைய பேர் இளைஞர்களும் சரி மத்தவங்களும் சரி எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி
2: அவங்களே வந்துருவாங்க,
1: அவங்களே வந்துருவாங்க,
2: நிச்சயமா வந்துருவாங்க, ரொம்ப அவங்க ஊர்லயும் பண்றது கூப்பிடுவாங்க. சோ திஸ் இஸ் ஹவ் பவித்ரம் இஸ் எக்ஸ்டெண்டிங் இட்ஸ் சர்வீஸ்.
0: இவ்வளவு நேரம் பவித்ரம் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் ஜாய்ஸ் திலகம் அவர்கள் நமக்காக அவங்களுடைய அனுபவம் பலவற்றை நம்ம கூட பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கான எப்படி விழிப்புணர்வு தரணுன்ற பத்தி நிறைய விஷயத்த சொன்னாங்க. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: துரியோதனை, நீங்க முன்னாடி சொன்னப்பல இந்த பவித்ரம் தொண்டு நிறுவனத்துக்கு காரணம் வந்து தூண்டுகளா இருந்தது உங்க அப்பான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அதை விட இப்ப இந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கதான் செய்யும். என்ன காரணம்?
1: வளர்ச்சி அடைந்த காரணம், ஒரு ப்ரோக்ராம் பண்ணினா அதனுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா. நான் சொன்ன மெயின் திங் வந்துட்டு என்ன சொல்றது, உடல் வளர்ச்சியை விட மன வளர்ச்சி தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மனது தெம்பா இருக்கணும்னா மற்றவங்களோட அப்ரிசியேஷன்ஸ் தான் எங்களோட ரிவார்ட்ஸ். அந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு சொன்னால் அதுதான். ஸோ அதுதான் எங்களை வந்து மேலும் மேலும் செய்யணும்னு சொல்லி செய்ய வைக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி இப்போ அப்துல் கலாம் அவர்களோட பிஏவே நம்ம கூட இருந்து சேராரு, நமக்கு அப்ரிஷியேட் பண்ண. அவர் சொல்வார், இந்த ஏரியாவில் கவர் பண்ணுங்க டாக்டர், அந்த ஏரியாவில் கவர் பண்ணலாமா, இந்த ஃபோக்கஸ் நல்லா இருக்கு. சொல்லப்போனால் தாய்ப்பாலனுடைய மகத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லணும்னு சொன்னது அவர் தான். ஏன் சார் அது சொல்கிறீங்கன்னு கேட்டால், அப்போ இல்லை இப்போ நம்ம நாடு தான் வந்துட்டு வேறு ஸ்டைலில் போயின்ட்டுருக்கு, மேலை நாடுகள்லாம் வந்து தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஒன்லி திங், நம்ம நாட்டு பெண்கள் தான் வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறத விட்டுட்டு போறாங்க. ஆனால் இட்ஸ் அ ரைட் டைம் டு ஸ்டார்ட் அபவுட் தட்,

0: கிடைக்குது. அது எங்க அம்மாங்கிறது. ஒரு சப்போர்ட் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு, பாண்டேஜ் இருக்குது, ஃபியூச்சர் கடன், அவங்ககிட்ட பால் வாங்கியிருக்கிறேன், உனக்கு எதாவது செய்யணுங்கிறதும் இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்களும் இருக்கும் பொழுது அது பாட்டில் உனக்கு கொடுக்காது. ஸோ அதனால சார் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ அவரும் சொன்னார் அதனால வந்து தாய்ப்பால். ஸோ இது மாதிரியான ஆட் பெரிய பெரிய ஆட்கள், இப்போ டெல்ஃபி டிவிஎஸ்னுடைய வைஸ் பிரசிடென்ட் வெங்கட்ராமன் சாருக்கு சொன்னேன் நான், அவரோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. இந்தியா சிமெண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஹரிகர சுப்பிரமணியம் இருக்கார், அவர் எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் இயர்லி வந்துட்டு காம்படிஷன்ஸ் வைக்கிறோம். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தனித்தனி டாப்பிக்கில், இப்போ நான் சொன்னேன் வன்முறை இல்லாத சமுதாயத்துக்கு நான் சொன்னேன், தாய்ப்பாலுக்கு சொன்னேன், அதே மாதிரி பெண் சிசு கொலைக்கு சொன்னேன், இவங்களுக்கு எல்லாமே டிராயிங் காம்படிஷன், கட்டுரை போட்டி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் வெறும் தமிழ் என்ன, ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, நம்ம நல்லா இருக்கணும்னா ஒன்று வந்து நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும், இன்னொன்று நம்மளோட ஆண்மை நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணுன்றதுக்காக அறிவியலுக்கு 2 பரிசு, ஆன்மீகத்துக்கு 2 பரிசு அப்படின்னு சொல்லிட்டு 4 பரிசு வந்து நாங்கள் எவ்ரி இயர் கொடுக்குறோம் சிறந்த தமிழ் புத்தகங்களுக்கு. ஸோ அதுவும் பவித்திரம் வந்துட்டு எவ்ரி இயர் செய்துட்டு வர ஒரு தொண்டாக தான் இருக்கு. ஸோ இது மாதிரியான பீப்புளெலாம் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க நிச்சயமாக எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்யணும் செய்யணும்னு தான் தோணும்.
1: மேம், உங்கள் பவித்திரம் தொண்டு நிறுவனம் பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கும்ல மேம், நீங்கள் வந்து எங்ககிட்ட 3 நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை எங்கள் நேயர்கள்கிட்டையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா?
0: எங்களுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் வந்து நோக்கம் வந்துட்டு கிரியேட்டிங் அவேர்னஸ் அமங் ரூரல் பீப்புள், கிராமப்புற மக்களிடையே மருத்துவ விழிப்புணர்வை உண்டாக்குவது, தாய்ப்பாலின் மகத்துவத்தை கல்லூரி மாணவர்களிடையே எடுத்து சொல்லுவது, 3வது வேல்யூ எஜுகேஷன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், அது ஒன்று. அப்புறம் வந்துட்டு கிராமப்புற விவசாய பெண்மணிகளுக்காக தனி ஃபோக்கஸ் இருக்குது, ஃபீடிங் த புவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இலவசமாக துணிமணிகள் கொடுக்குறதும் ஃபுட்டு கொடுக்குறதும் அவங்களுக்கு விவசாய பெண்மணிகளுக்கு நாங்கள் இன்னொரு சர்வே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் விவசாய பெண்மணிகளை தேர்ந்தெடுத்தோம். விவசாய பெண்மணிகள் தேர் சஃபரிங் ஆக்சுவலாக. இப்போ நான் ஒரு வேலை செய்கிறது, மேம் ஒரு வேலை செய்கிறாங்க, ரிட்டையர் ஆனால் எதனா ஒரு அமௌண்ட் வரும், நம்ம வச்சு பழைக்கலாம். ஆனால் விவசாய பெண்மணிகளுக்கு அப்படி இல்லை, அவங்க கணவன் கிட்டேருந்து கூட டிட்டாச்சு லைஃபு, அவங்க சாலிடாக ஒரு அமௌண்ட் கிடையாது, உழைச்சி உழைச்சி உடம்பு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள ரத்தமும் கிடையாது, இதுவும் கிடையாது, அழகும் இல்லை, உடலும் இல்லை, எல்லாம் போயிட்டு தனியாக இருக்கும்போது கேட்பாராட்டு கிடக்குறாங்க. அதுதான் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் விவசாய பெண்மணிகளுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போர் ஃபீட்டிங்கும் சாரீஸ் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் வந்து, பட் ஷெல்டர்லாம் கொடுக்கணும்னு நினச்சோம்னா அது இட்ஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் இன்னும் பண்ணலாம், பட் கிவிங் த ஹெல்த் அண்டு கவுன்சிலிங் இது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா விமனு, ஸ்டூடெண்ட்ஸு அண்டு புவர் அண்ட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு அவங்களுக்கு மாரல் சொன்னேன், அதுக்கே நாங்கள் ஒரு செமினார் பண்ணினோம் இங்கே. அந்த செமினார் வந்துட்டு, அந்த செமினாருக்கு முன்னாள் இந்திய எலெக்ஷன் கமிஷனர் மிஸ்டர் கோபாலசாமி ஐஏஎஸ் அவர்களும் ப்ளஸ் நாஞ்சல் குமரன் ஐபிஎஸ் அவர்களும் அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் தனி ஒரு செமினார் நடத்தினோம். அதில் வந்து பச்சைப்பாஸ் காலேஜில் இருந்துட்டு லயோலா காலேஜ், அதுலேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள் எல்லாமே அங்கே வந்திருந்தாங்க. ஒரு 20 பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேம். அது அந்த காந்தீஸ்வரி மேடம், டாக்டர் காந்தீஸ்வரி பிஹெச்டி ஃப்ரம் லயோலா காலேஜ், அவங்க லீட் பண்ணி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய ரிக்வஸ்ட்டு வந்து பிளேஸ் பண்ணாங்க அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு முன்னால். ஸோ எல்லாருமே சேர்த்தே நாங்கள் வி ஹவ் மேட் ஒன் ரெப்ரஸன்டேஷன் டு தி கவர்மெண்ட் ஆல்சோ.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் நடத்திட்டுருக்க இந்த பவித்ரம் தொண்டு மூலயமா வந்து நிறையா சேவைகள் செஞ்சுருக்கீங்க, இதில் வந்து குறிப்பிட்ட சில நிகழ்வுகள்னு இருக்கும் உங்களுக்கு, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ஆனால் உங்கள் மனசில் இப்போ கூட நிற்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க?
0: நிச்சயமாக வந்துட்டு சுனாமிக்கு நாங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட் தான்.
2: மேம், இவ்வளோ நேரம் வந்து எங்களோட உங்களுடைய பொன்னான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பற்றி சொன்னீங்க. அதாவது முதல்ல ஆரம்பித்தோன்னா பிரஸ்ட் ஃபீடிங்லேருந்து உமென்க்கு வந்து வில்லேஜஸில் என்ன விதமான அட்ராசிட்டிஸ் நடக்குது அதை நம்ம எப்படி தடுக்கலாம், அதிலிருந்து ஹைஜீன், ஸ்கூல் சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் கை கழுவிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், டெய்லி குளிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தோன்னா நியூட்ரிஷன், சரியாக சாப்பிடாம எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது, நான் டயட்டிங் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்காங்க. அதிலிருந்து சுனாமி அஃபெக்ட் ஆன மக்களுக்கு நீங்கள் செஞ்ச சேவைகள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இது வந்து எங்கள் நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நேயர்களே உங்களுக்கு வந்து இந்த

0: நிகழ்ச்சி குறித்து வேற ஏதாவது சந்தேகங்கள் குவெரிஸ் இருந்துச்சுன்னா நீங்க எங்க வானொலியையும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா பவித்ரம் தொண்டு நிறுவனத்தையும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து
1: 9841555, அதாவது 9841555955.
0: நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம வந்து சமுதாயத்திற்காக இவர்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசணும். அடுத்த இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஹேமா
2: மற்றும் உங்கள் ராஜி.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகும்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய்.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி.
3: ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற பழமொழி கேட்டால் போல இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க திருமதி நட்ரோனி, தலைமை ஆசிரியர் அரசு நடுநிலைப்பள்ளி திருக்கழுக்குன்றம் நார். இதே ஊர்ல பிறந்து இதே ஸ்கூல்ல படிச்சு இதே ஸ்கூல்ல ஆசிரியரா பணியாற்றி இன்னைக்கு இதே பள்ளியில தலைமை ஆசிரியரா பணியாற்றாங்க. வாங்க இவங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம்மா, நல்லா இருக்கு.
3: இங்கேயே படிச்சு இங்கேயே பணியாற்றி இருக்கீங்க, இங்கேயே தலைமை ஆசிரியராகவும் இப்போ இருக்கீங்க, இந்த அனுபவம் பற்றி.
4: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1983-85 வரைக்கும் இதே ஸ்கூல்ல படித்தேன். அதுக்கப்புறம் 96-2000 வரைக்கும் இங்கே இடைநிலை ஆசிரியராக இருந்தேன். 2010 இன்றைய வரைக்கும் இந்த ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் இருக்கிறேன். அது பெரிய வரமாக தான் நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறது.
3: இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க. நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்தப்போ என்றைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, இங்கே தான் நம்ம வேலை பார்க்கணும், அப்படி பார்க்கும்போது இங்கே இப்படி இப்படிலாம் மாற்றணும், இதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிலாம் என்றைக்காச்சு?
4: ஒரு நாளும் நினச்சதில்லை. எனக்கு அதை பற்றி இந்த கால மாணவர்களைப் போல தெளிவான பார்வை அப்போ எங்களுக்கு கிடையாது. எங்கள் அப்பா என்ன டீச்சராக படிக்கணும்னு படித்தேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஸ்கூலில் வேலை செய்யணும்னுலாம் எனக்கு பெரிய எண்ணம் கிடையாது. எனக்கு ஒன்றும் சொல்லப்போனால் இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அதுக்கு வர வர இப்போ நான் வேலைக்கு வந்த பிறகு தான் இதை வந்து நம்ம அப்பவும் சரி இப்போவும் சரி இந்த ஸ்கூலை ஒரு சிறந்த பள்ளியாக மாற்றணுன்றதில் முயற்சி நான் வேலைக்கு வந்த பிறகு எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி அதை செய்து நிற்கிறதா நினைக்கிறேன்.
3: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேடம். கொரோனா பீரியட் கொஞ்ச நஞ்சம் இல்லை, இந்த பீரியடில் பாதிக்கப்பட்டதுலேயே அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னா மாணவர்கள், அதுலேயும் அரசு பள்ளி மாணவர்கள். போஸ்ட் கோவிட் எல்லா அரசு பள்ளிகளும் ஆனாலும் அட்மிஷன்ஸ் அதிகமாக இருக்குது, இதை பற்றி உங்கள் கருத்து?
4: பொதுவாக வந்து பணம் கட்ட முடியாதவங்க வந்தாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இந்த கொரோனா வந்து பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அரசு பள்ளியை நாடி வரும்போது நாங்கள் அவங்கள பரிசோதிக்கிறோம், அவங்களுடைய திறனை பார்க்கும்போது அரசு பள்ளி மாணவரை விடவே அவங்க தனியார் பள்ளியில் படித்தாலும் முழுமையான கற்றல் திறன் அடைந்தவங்களா தெரியல. அதை நாங்கள் சொல்கிற பட்சத்தில் சரிங்க தொடர்ந்து இங்கேயே படிக்கட்டும், அரசு பள்ளியும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தின ஒரு நல்ல நிகழ்வாக இந்த கொரோனா அமைந்திருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்.
3: கோவிட் பீரியட் பற்றி பேசினோம். கோவிட் பீரியடில் உங்கள் பள்ளியில் எப்படிலாம் பசங்களுக்கு பாடத்தை எடுத்து கொண்டு போனீங்க? அரசு பள்ளின்னு வரும்போது படிப்பு மட்டும் இல்லாமல் சாப்பாடு சீருடைன்னு ஒருபடி அதிகமாகவே சேர்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. அதை நீங்கள் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணீங்க?
4: எங்கள் பள்ளிக்கூடத்தில் மொத்தம் 380 பசங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கான உலர் சத்துணவுப் பொருட்கள் உலர் உணவுப் பொருட்கள் எல்லாமே வழங்க வேண்டியது இருந்தது. இதை வந்து டீம் ஒர்க் தான், தனிப்பட்ட என்னுடைய முயற்சின்னு மட்டும் சொல்ல முடியாது. எங்கள் அமைப்பாளர்கள் எங்கள் உதவியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அதை நாங்கள் கொடுத்தோம். அதே போல் கல்வின்றதோ வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குழு மூலம் அசைன்மெண்ட் கொடுக்கறது, அதில் எல்லாம் செய்து பேரண்ட்டு மட்டும் வர வச்சு அவங்கக்கிட்ட அசைன்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறது, அது போல் நிறைய எங்கள் டீச்சர்ஸ் மாடல் லெசன்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் எடுத்து அப்லோட் பண்ணி போட்டுருவாங்க. வீடியோ லெசன்ஸ் எல்லாம் போட்டு அது மூலம் தான் சரி பண்ணோம். மற்றபடி ஓரளவுக்கு பிள்ளைங்களை அதாவது 100% கற்றல்னு சொல்ல முடியாது, ஒரு 50% கற்றல் நிகழ்வு நடந்ததாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் இதை. அதனாலும் பரவாயில்லை, அதனால் பிள்ளைங்களும் நிறைய சரி பெற்றோர்களும் நிறைய ஆர்வத்தோடு அசைன்மெண்ட் கொடுக்கறது, வாரத்துக்கு ஒரு முறை வந்து திருத்தங்கள் பெற்று செல்வது அப்படி நல்லதாக நல்லா போச்சு. அதை வந்து கொஞ்சம் பிரேக் இருக்க தான் செய்யுது, ஆனாலும் எங்களால் முடிந்த முழு அர்ப்பணிப்போல எங்கள் ஆசிரியர்களும் நாங்களும் எங்கள் சத்துணவு அமைப்பாளரும் எல்லாரும் சேர்ந்து நல்லாவே கொண்டு செய்ததாக நினைக்கிறேன்.
3: இப்போ வெளியே தான் சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ரெண்டு வருஷமா ஒன்றும் பண்ணல அப்படின்னு. கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் மொத்தமாக நீங்கள் கொடுத்து உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கீங்க உள்ள.
4: ஆமாம் நிச்சயமாக, கல்வி தொலைக்காட்சி சேனல் வந்து எப்படி பார்க்கணுன்றத கூட நாங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்வோம். அந்த டைம் டேபிளில் வாட்ஸ்அப்பில் போடுவோம். ஸ்கூலில் பேனர் வச்சு எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த டிவி எந்தெந்த பாடங்கள் எந்த வகுப்புக்கு போகுது அப்படின்றத நோட்டீஸ் மூலமாக துண்டு பிரசுரங்கள்லாம் கொடுக்கறது மூலமாக பேரண்ட் வந்து புக்கு வாங்கும்போது அந்த பிரசுரத்தை அது கையிலே கொடுப்போம். இந்த நேரத்தில் இந்த சேனலில் இந்த டிவியில் இது போகுது அதை பாருங்கன்னு சொல்லுவோம். அதே போல் பேனர் இருக்கும் ஸ்கூல் வாசலில், அவங்க அதில் பார்த்தா தெரியும் எந்த தொலைக்காட்சியில் எந்த வகுப்புக்கு எத்தனை மணிக்கு அப்படின்றதும் அந்த டீட்டெயில் இருக்கும். அதே போல் குழு மூலமாகவும் எங்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்திட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் கொரோனாவில் பள்ளிக்கு வரலன்னு அது சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம விளக்க சொல்ல முடியுது.
3: கரெக்டு தான். போஸ்ட் கோவிட் பொருளாதார அடிப்படையில் கம்மியாக இருக்கிறவங்கலாம் ஒரு பக்கம் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் பக்கம் வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்த பசங்க பல பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் சில பேர் கல்யாணம் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அம்மா அப்பா உயிரிழந்தவங்க, பேரண்ட்லெஸ் சைல்டு, ட்ராப்அவுட்ஸ் இப்படின்னு பல பேர், இதெல்லாம் அதிகமாக இதனால் பாதிக்கப்பட்டதுனா திரும்பவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான். இதுக்கப்புறம் திரும்ப பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்க நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க?
4: நல்ல கேள்விம்மா. இது நாங்கள் வேலை செய்கிற சமய இடத்துல இருக்க ஒரு 84 84 குடும்பங்கள்லேருந்து இருளர் குழந்தைங்க வராங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சவால் தான். நாங்கள் எங்களுடைய கீழே எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் பிஆர்டிஸ் எல்லாமே நாங்கள் எப்போவுமே, இப்போ கோவிட் டைமுன்னு தான் இல்லை எல்லா நேரமுமே இந்த குழந்தைங்களை வீட்டில் போய் சந்திக்கிறது, வார வாரம் சந்திக்கிறது, அவங்க கூட பேசுறது, அவங்க வேலை செய்கிற மண்டபங்களுக்கே போய் பார்த்து பேசுறது, இப்படி ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து அந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூட வர முயற்சி பண்ணுவோம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா கடையில் வேலை செய்து அந்த கடையிலே போய் அந்த கடைக்காரர்கிட்டே சொல்லிவிடுவோம், நாங்கள் எம்மா இந்த குழந்தைங்கள வேலைக்கு வச்சிங்கன்னா இது வந்து சட்டப்படி குற்றம், இந்த பசங்களுக்கு நீங்கள் வேலை தரக்கூடாது அப்படின்ற முயற்சியும் செய்வோம். எங்கள் பிள்ளைங்க நிறைய அது மாதிரி இடைநிற்றல் இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கான உண்மை நீங்கள் சொல்கிறது யாருக்கும் வருமானம் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கான சூழ்நிலையும் இல்லை, சில குழந்தைங்களுக்கு அம்மா இல்லை, சில குழந்தைங்க அப்பா இல்லை. அப்போ அங்கே கல்வி தடப்பட தான் செய்தது. இப்போ மறுபடியும் நாங்கள் ரெகுலர் ஸ்கூல் தொடங்கும் போது அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி அனைவரையும் மறுபடியும் பள்ளிக்கு வர முயற்சி பண்ணோம். முக்கால்வாசி எல்லாருமே வந்துட்டாங்க, அப்படி யாரும் இடைநிற்றல் இல்லை.
3: ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர் அப்படிங்கிறவங்களுக்கு ஆசிரியர் பணி மட்டும்தான் இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆசிரியராக இருக்கும் போது எல்லா பணியும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது.
4: நிச்சயமாக, அதுவும் இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம் தினமும் ஒரு புள்ளி வரும். ஒரு ஆசிரியர்னா வந்து சாதாரண வேலை கிடையாது. பொதுவாக நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் திறன் குறைந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறது வந்து மடத்தனம் தான் நான் சொல்வேன், ஏன்னா கடுமையான வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆசிரியர் தொடக்க கல்வியில் இருக்கிறவங்களே கூட பிஜி படித்தவங்க தான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் பிஜி இல்லாத யாருமே கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே அப்போது ட்ரைனிங் ஸ்கூல் படிக்கணும்னா 1000 மேலே மார்க் கொண்டு வந்தால் ட்ரைனிங் ஸ்கூல் கவர்மெண்ட்லேயும் கிடைக்கும், டிஆர்பி கிளியர் பண்ணணும், இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அரசு பள்ளியில் வர முடியும். அரசு பள்ளியில் வந்தால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளோ திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லை தொடர்ச்சியான கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் ஈடுபடுத்தினால அவங்களுடைய அனுபவங்களும் மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டும். ஆனால் இதை நம்ம வந்து நுனிநாக்கு ஆங்கிலத்தை மட்டுமே நம்பி தான் நம்ம வந்து தனியார் பள்ளிகளை நோக்கி போகிறோம். ஆங்கிலம் என்றது அறிவு தானே கண்டி, அது ஒரு மொழி அவ்வளோதான், அது அறிவு கிடையாது, மொழி அதை எப்போ வேணால் கற்றுக்கலாம். சூழ்நிலை தேவை ஏற்படும் போது எல்லா மொழி எல்லாரும் கற்றுக்கிறோம், அதில் ஆங்கிலமும் ஒன்று, அவ்வளோதான். நம்ம அது மேலே மாறாக பற்று கொண்டு ஆங்கிலம் நம்ம எல்லாரும் திரும்ப சொல்லணும், எல்லாரும் அதுக்காக தான் போகிறோம். இது வந்து சமுதாயத்தினுடைய மாற்றமே கண்டி இங்கிலீஷ் படிச்சுட்டா சீக்கிரம் வேலை கிடச்சிரும் அப்படின்னு இதை உதாரணமாக வெள்ளையாரங்க போய் சொல்ல மாட்டாங்கன்றாங்க இல்லையா, அது போல தான் இதுவும்னு நான் நினைக்கிறேன்.
3: சூப்பராக சொன்னீங்க மேடம். கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் திருச்சியில் நடந்த மாநில அளவு மீட்டிங்கில் நாங்கள் எஸ்எம்சி எனப்படும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை வலுப்படுத்த போகிறோம், அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அதை சேர்ந்தவங்க ப்ரெஸ்ஸில் சொன்னாங்க. அதோட கண்டினியூவேஷனாக இப்போ பல ஸ்கூலில் எஸ்எம்சி எலெக்ஷனும் நடக்குது. இந்த ஸ்கீம் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா?
4: ஆ, உங்கள் கேள்வியிலே சொன்னீங்க வலுப்படுத்த போகிறேன்னு, அப்போ அது புதுசு இல்லை இல்லையா. எஸ்எம்சின்றது 2009 இருக்குது. அரசு பள்ளியில் முதல்ல புறவலர் திட்டம், அப்புறம் பெற்றோர் ஆசிரியர் கழகம், அன்னை ஆசிரியர் கழகம், அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த பள்ளி மேலாண்மை குழு. அதுக்கு முன்னால் இதுக்கு பேர் கிராம கல்விக்குழு. இதே தான், இதே செட்டப்பில் இதே 20 பேரை வச்சு தான் நாங்கள் இந்த குழு நடந்துட்டு தான் இருந்து. இப்போது அரசு சொன்னபடி வலுப்படுத்துதல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் தான் நடக்குதே கண்டு இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப காலமாக இந்த குழு தொடர்ந்து பள்ளியில் செயல்பட்டு வருது.
3: இந்த குழு பற்றி இதில் என்னெல்லாம் பண்ணுவீங்க இது மூலமாக அப்படின்னு?
4: இது வந்து முதல்லலாம் 5 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க, அப்புறம் 3 நாள் ட்ரைனிங். இதனுடைய செட்டப் என்ன அப்படின்னு சொன்னால், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளராக இருப்பார். பள்ளியில் வேலை இப்போ படிக்கிற மாணவருடைய பெற்றோர், அதில் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை, அவங்க தலைவராக இருப்பாங்க. துணைத்தலைவராக ஐஏடி குழந்தைகள், அதாவது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளின் பெற்றோர் துணைத்தலைவராக இருப்பாங்க. 14 பெற்றோர், அதாவது 1-5 வகுப்பில் இருக்கிற பெற்றோர் 8 பேரும், 6-7 படிக்கிற பசங்களுடைய பெற்றோர் 6 பேர், மொத்தம் 14 பேர். 1 ஆசிரியர் உறுப்பினர், 2 வார்டு உறுப்பினர், 1 கல்வியாளர், 1 இல்லம் தேடி கல்வி உறுப்பினர், இப்படி மொத்தம் 20 பேரை கொண்டது தான் இந்த பள்ளி மேலாண்மை குழு. இதுக்கு முன்னால் இல்லம் தேடி கல்வி இருக்க மாட்டாங்க, அதில் கல்வியாளர்னு இருப்பாங்க. ஏறக்குறைய 2-1 தான். இப்போ நம்ம அரசு வந்து அதிகப்படியான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுடைய பங்கு அரசு பள்ளிக்கு தேவை. இன்னைக்கு இருக்கிற சேலஞ்சான காலகட்டத்தில் ஆசிரியர்கள் மட்டும் மாணவர்களை நல்வழிப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை பெற்றோர்கள் மக்கள் இணைந்து செய்யுது. அதாவது உதாரணமாக இப்போ சொன்னேன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி முன் கேள்வி இதுதான், கொரோனா காலம். கொரோனா காலத்தில் 1.5 வருஷம் பிள்ளைங்களை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்துட்டாங்க. அவங்கள இப்போது கொஞ்சம் யாருமே ஒரு வேலையை 21 நாள் தொடர்ச்சியாக செய்தால் மட்டும்தான் பழக்கம், அது வழக்கமாகும். ஆனால் இப்போ 2 வருஷம் குழந்தைங்களுக்கு எல்லா பழக்க வழக்கம் மாறினதால் அவர்கள் எல்லாருக்கிட்டேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்களை ஆசிரியர்களால் மட்டும் சரி பண்ண முடியாது, அதனால் பெற்றோர்களே சேர்ந்து சரி பண்ணணும். எல்லாத்தையும் பள்ளியினுடைய கட்டமைப்பை மாற்றுவதற்கு, பள்ளியுடைய வளர்ச்சியில் பங்கேற்பதற்கு எல்லாமே பள்ளி மேலாண்மை குழுவால் முடியும் அப்படின்னு அரசு நம்பி இதை மறுகட்டமைப்பு பண்ணுது. அதுதான் இப்போ நடக்கிற ஒரு திட்டம்.
3: இப்போ பேசும்போது ஐஇடி பற்றி சொன்னீங்க, 2 வருஷமாக பள்ளிகளுக்கு வராமல் இருந்தாலேயோ என்னவோ மாணவர்கள் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த 1.5 வருட இடைவெளி மனசளவிலையும் அவர்களை ஏகமாக பாதிச்சிருக்கு. ஒரு பக்கம் அதை கவனிக்காமல் விட்ட பெற்றோர்கள்னாலும், இன்னொரு பக்கம் அதை பார்த்து பயப்பட பெற்றோர்களுமே இருக்காங்க. உங்கள் ஸ்கூலில் இதை மாதிரி மாணவர்கள் இருந்தாங்களா? அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசினது, நீங்கள் அதுக்காக எடுத்த முயற்சிகள், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த ஐஇடி பற்றி சொல்லும்போது, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள், அதை பற்றியும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள்.
4: சொல்லலாமா? உண்மைதான், மாணவர்களுடைய நடத்தை மாற்றம் இருக்க தான் செய்யுது. அந்த நடத்தை மாற்றத்துக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை, எல்லாரும் சூழ்நிலை, இன்றைக்கி இருக்கிற புற காரணிகள் எல்லாமும் காரணம்தான். அதை வந்து அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதோ பதட்டப்பட வேண்டியதோ இல்லை. அன்பு காட்டுங்க, அரவணைங்க, மறுபடியும் நிறைய நேரத்தை உங்கள் குழந்தைங்களோட செலவு பண்ணுங்க. இவ்வளோதானே எங்கள் பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது. திரும்ப திரும்ப எந்த குழந்தையும் குறை சொல்லக்கூடாது. நேர்மறையான எண்ணங்களோட நீ நல்லவன் 100 முறை சொல்லுங்கள், உங்கள் குழந்தை நல்லாயிடுவான். அவ்வளோதான் நான் சொல்வேன். என்னுடைய பெற்றோர்களுக்கு இன்றைக்கி இல்லை, முதல்லருந்தே நான் இது ஒன்று தான் சொல்வேன், யாரும் குழந்தைங்க இதில் திட்டாதீங்க, அடிக்காதீங்க, அன்பாக பேசுங்க, நிறைய நேரம் செலவு பண்ணுங்க, தூங்கும்போது பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க கூட மனதார பேசுங்க, அவனுடைய தினசரி வாழ்வினுடைய நடைமுறைகளை கேளுங்க. அதுவே போதும் ஒரு குழந்தைய நல்லவன் ஆக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் 2 குழந்தைக்கு அம்மா, என் பிள்ளைங்களை நான் அப்படி தான் வளர்த்தேன், அவங்க நல்லா இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இதை நான் சொல்கிறேன். எல்லா குழந்தையுமே நாம் கேட்டு இருக்கிற எல்லாருக்குமே அது ஒன்று தான் நான் சொல்வேன், எந்த குழந்தையும் குறை சொல்லாதீங்க. குறை சொல்லி வளர்க்குற குழந்தை நல்லதாக வளரவே வளராது. நம்ம மூலம் வந்ததுனால அது நம்ம உரிமையான பொருள் கிடையாது. அது நம் இந்த சமுதாயத்தினுடைய பிரஜை, ஒரு நல்ல பிரஜையை உருவாக்கணும். அடிக்கிறதாலேயோ, வன்முறையை கையாளுறதாலேயோ, அதிகப்படியான கோபப்படுறதாலேயோ எந்த நல்ல மாற்றமும் உருவாவதற்கான வாய்ப்பே கிடையாது. அன்பாக அன்பு அன்பு அன்பு அரவணைப்பு, நிறைய நேர செலவு, இவ்வளோதான் குழந்தைகள நல்ல குழந்தைய மாற்றுறதுக்கான ஒரே வாய்ப்பு. அது போல் இந்த ஐடி குழந்தைகளை பற்றி கேட்டிங்க. இப்போ நான் வந்து 1988 வேலைக்கு வந்தேன். அப்போ நிறைய பசங்க படிக்காமல் இருப்பாங்க, சில பசங்க பேசாமல் இருப்பாங்க, அவங்க யாருன்னு கூட நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சதில்லை. அவன் ஒரு அந்த வகுப்பில் ஒரு ஆளாக இருப்பான், போயிடுவான், பாஸ் பண்ணுவான், ஃபெயில் பண்ணுவோம், என்ன வேணால் இருக்கும். ஆனால் 2002 மாற்றுத்திறன் அப்படின்றது ஃபிசிக்கலி சேலஞ்சு எப்படி வேணால் சொல்வோம், அந்த குழந்தைங்களை நாங்கள் அதுக்கான முயற்சியாக ரொம்ப ரொம்ப அலப்பதியது அரசாங்கம் செய்யறது. அவங்க வந்து அந்த குழந்தைங்க ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது, அந்த நிறைய இருக்காது, அது சொல்லணும்னா பெருசாக சொல்லணும். ஆனால் எந்த குழந்தையும் எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி, அது வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிற குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தையும் பள்ளியில் பேர் சேர்த்து அவனுக்கு அடையாள அட்டை வழங்கி அரசால் தரப்படுகின்ற அத்தனை நலத்திட்டங்களையும் சேர்க்கறது அது அனைவருக்குமான உள்ளடக்கிய கல்வி. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் நினைப்பேன். ஏன்னா அந்த குழந்தை பள்ளிக்கூட வந்து போகிற கொஞ்சம் நேரமாவது மாணவர்களோட பழகும்போது கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இவன் சும்மா வீட்லேயே மட்டும் வச்சுருந்தாலா, இல்லை சில பேர் மைனராக தான் பிரச்சனை இருக்கும், அவனை கொண்டு போய் வேறு பள்ளியில் சேர்க்கும்போது அவன் இன்னும் பாதிக்கப்படுவான். இந்த எல்லா குழந்தைங்களோட சேர்க்கும் போது தான் அவனை நல்லா நிறைய பசங்க நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் 7-8 பசங்க இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க இன்னும் கேட்டால் சாதாரண மாணவர்களோட நான் 10 நாள் லீவ் போட்டால் கூட அம்மா எங்க அம்மா எங்கன்னு தேடுற ஐடி குழந்தைகள் தான் நான் என் லைஃப்பில் பார்த்துருக்குறேன். நிறைய பிள்ளைங்க நான் 10 நாள் வரலன்னா எங்கள் டீச்சர்கிட்டே கேட்பாங்க, அம்மா காணும் ஃபோன் பண்ணுங்க. என் பிள்ளைங்களை விட அந்த குழந்தைங்க ரொம்ப பாசமானவர்கள், அவங்க கவனிக்க வேண்டியவர்கள், அவங்க கடவுளின் குழந்தைகள்.
5: ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆசிரியர்கள் என்றைக்குமே இன்னொரு அம்மாவாக தான் இருக்காங்க. ஐடிக்கு இல்லம் தேடி கல்வி போஸ்கோவில் ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்களில் இதுவும் ஒன்று. இதை பற்றி நீங்கள் சொல்லும் போது, எஸ்எம்சி பற்றி சொல்லும்போது சொன்னீங்க, ஐடிக்கே பேரண்ட்ஸும் இதில் இருக்காங்க, ஐ மீன் அதோடய உறுப்பினர்களும் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு. இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா?
4: இல்லம் தேடி கல்வி அதாவது ஒரு 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணணும், அப்புறம் 2 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்களுடைய வார்டுக்குள்ளவே அவங்களுடைய பக்கத்திலேயே எல்லா அரசு பள்ளியில் பயில்கிற மாணவர்களும் கட்டாயம் அங்கே மாலை நேர வகுப்பு எடுக்கப்படுது. இது ஏன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப காலம் இடைவெளி விட்ட கல்வியை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ற அரசுடைய நோக்கத்தினுடைய முதன்மையான கொள்கை இது. இது மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. எல்லா குழந்தைங்களும் 4:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு தெரிந்த அக்காமார் அம்மாமார் அவங்கக்கிட்ட போயிட்டு படிக்கிறாங்க. இதனால் வந்து சிறந்த பலன் இருக்குது. எல்லா குழந்தைங்களும் இல்லை மேப்பிங் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் அந்த இல்லம் தேடி கல்வி தொடங்க எல்லாமே 99% தொடங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் தொடங்கணும். சிறப்பாக பயன் இருக்கிற திட்டங்களில் இது ஒன்று தான்.
5: அரசு பள்ளியில் இல்லாத பெனிஃபிட்ஸே இல்லை. இப்படி பார்த்தாலும் ப்ரைவேட்டை விட 100 மடங்குமே அதிகமாக நீங்கள் இங்கே பெனிஃபிட்ஸ் கொடுக்குறீங்க. ஆனாலும் இன்னுமே அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க பெற்றோர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணமாக அறியாமை அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற ஸ்கீம்ஸ் பெனிஃபிட்ஸ் அடிஷன்ஸ் பற்றிலாம் இன்னுமே நல்லா கூட மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து அண்ட் அப்படியே இப்படி நினச்சிட்ருக்க பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: சினிமா பாட்டு தான் சொல்லணும், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வெண்ணுபடி நாட்டில். அது மாதிரி அரசு பள்ளியில் என்ன வளம் இல்லை, எல்லாமே இருக்குது. நல்ல கல்வி இருக்குது, நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எல்லா பொருட்களும் விலையில்லாமல் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்களுடைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. சோஷியல் ப்ரெஷர், சமுதாயத்தில் நமக்கு ஒரு மரியாதை ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் மரியாதை. ஆனால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணாம், கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம், கவர்மெண்ட் வேலை வேணும். இது வந்து மெல்ல மெல்ல தான் மாறணும். அதாவது அது மட்டும் இல்லாமல் கை கட்டி ஷூ போட்டு போகிற மக்கள கல்வி தான் மக்களை இன்னும் கவருதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
5: ரொம்பவே அழகாக எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. உங்களை இன்டர்வியூ எடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி மேடம். எம்ஓபிசிஆர் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த இன்டர்வியூ பற்றின கருத்து அண்ட் நீங்கள் ஏதாச்சும் இந்த இன்டர்வியூ மூலமாக மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக சொல்லலாம்.
4: நன்றிம்மா. நான் ஒரு சாதாரண அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் தான். ஆனாலும் இந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா அது ஆசிரியர்களால் தான் முடியும் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா எங்கள் அறப்பணி மட்டும் இல்லை, விழிப்புணர்வு பணி எங்களுக்கு தான். அதே போல் ஒரு கை தட்டினா மட்டும் ஓசை வராது, எல்லா பக்கமும் சேர்ந்து பாடுபட்டால் தான் அரசு பள்ளியை தரம் உயர்த்த முடியும். எல்லாருமே அரசு பள்ளியை வலுப்படுத்தினா வலுப்படுத்தணுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வெளியில் தான் போயின்னு இருக்கிறோம். ஆனாலும் உள்ளே வந்து பார்த்தா தான் அது உள்ளே என்ன இருக்குது. பலாப்பழத்தோ மேலே முள் உள்ளே சுழ இருக்கும். அது போல தான் படித்து இப்போ வந்து 7.5 இந்த திட்டம் வந்த பிறகு எல்லாரும் மறுபடியும் அரசு பள்ளியை நோக்கி வராங்க. நீட்டு நீட்டு நீட்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல, மருத்துவம் மட்டும் ஒரு படிப்பு இல்லை, எல்லா படிப்பும் படிப்பு தான். அதை நம்ம குழந்தைக்கு எது வருது, ஆங்கில வழியாக தமிழ் வழியாலாம் இல்லை. நம்ம பையன் எதில் திறமையானவன், எப்படி படிப்பான் அப்படின்ற புரிதலோடு அவனுடைய திறனை வளர்க்குற கல்வி தான் முக்கியம். ஆனாலும் அடிப்படை கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் புரிதலோடு அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் படிக்கிறது தான் சிறப்பு. ஆங்கிலம் தேவை, ஆனால் தாய்மொழியில் கல்வி கற்கிற மாதிரி எந்த ஒரு பிற மொழிகளில் கல்வி கற்பது அப்படி ஒன்றும் எளிமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியறது ரொம்ப சுலபமாக புரியறதுனால அவன் சீக்கிரம் படிச்சிடுவான். மேலே உயர்கல்வியில் போகும்போது அவன் ஆங்கில வழி மாறிக்கிறது ரொம்ப எளிமை. ஆனால் அவங்ககிட்ட நம்ம எதையுமே கேள்வி கேட்காம நம்ம விருப்பத்தை திணிச்சு அவனை தின்போயும் தெரியுதா தெரியலையா, நம்ம சொல்லித்தருமா சொல்லித்தரமா தெரியாத அந்நிய மொழியில் போடுறோம். அதனால் நிறைய குழந்தைங்க தமிழும் தெரியாமல் ஆங்கிலமும் தெரியாமல் பாதிக்கப்படுறாங்க. அதனால் மாணவர்களுடைய உணர்வுகளோட அறிவோடையும் விளையாடாமல் அவங்களுக்கு ஏற்ற கல்வியை, அது அரசா தனியாரா அப்படின்னு இல்லை, ஆனாலும் புரிதலான கல்வி கற்பது தான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: என்ன மக்களே, எங்க கூட சேர்ந்த இந்த நேர்காணல நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? இந்த நேர்காணல் மூலமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க ஸ்கீம்ஸ் பெனிஃபிட்ஸ் பத்திலாம் நீங்களும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நம்புறோம். வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெய்தீபஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வந்து நீங்க இன்னைக்கு கேட்க போற நிகழ்ச்சி எதை பத்தினா மரங்கள் பத்தி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மரங்களின் முக்கியத்துவம் அப்படின்னு நாங்க ஒரு தலைப்பு கொடுத்திருக்கோம். இது ஏன் இந்த தலைப்பு நாங்க கொடுத்திருக்கோம் அப்படிங்கறது நீங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: ஒரு காலத்துல மாந்தோப்பு தென்னந்தோப்பு இல்லாட்டி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து இந்த வில்லேஜஸ் கிராம சைட் எல்லாம் போனீங்கனாலே அங்க இருக்கிற எல்லா விவசாயங்கள்லாம் வந்து அவங்க நிலத்தை வித்துட்டு இங்க சிட்டி கிளம்பி வந்துடுறாங்க. அப்ப அவங்க பசங்க எல்லாம் போய் அவங்க வந்து சிட்டில வந்து படிக்க போறாங்க, சம்பாதிக்க போறாங்க. சில பேர் சிங்கப்பூர் மலேசியா கூட எல்லாம் போறாங்க. சோ இப்ப வந்து நிலத்தை வித்துட்டு வித்துட்டு போறதுனால இந்த பெரிய பெரிய கட்டடங்க கட்டுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த நிலத்தை வந்து ஒரு நல்ல பிரைஸுக்கு வந்து இவங்களுக்கு வித்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த விவசாயங்கள்லாம் நினைக்கிறாங்கன்னா ஓ நம்மளுக்கு வந்து நல்லா பைசா கிடைக்குது அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதனால நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிரீன் கவர்னு சொல்லுவாங்க, தட் இஸ் நம்ம இருக்கிற நாட்டுல எவ்வளவு தூரம் இந்த காடுகள் தட் இஸ் ட்ரீஸ் பொதுவா எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் மினிமமா இருக்கணும். கிட்டத்தட்ட 33% சொல்றாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அந்த கிரீன் கவர் இருக்கணும்ட்டு. வேற நம்ம நாட்டுல அது குறைஞ்சிட்டே வருது. இத்தனைக்கும் நம்ம வந்து என்ன அக்ரிகல்ச்சர் கண்ட்ரினா வேற சொல்லிக்கிறோம் வெளிக்கிறோம். சோ அது குறைஞ்சிட்டே வருது. சோ இது வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதா இருக்கு. ஏன்னா பொல்யூஷன், அதுக்காம மழையே இல்லைன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம்
0: இதெல்லாம் வந்து வெறும்னா ஒரு ரெண்டு பிரச்சனை தாங்க. ஆனா இன்னும் நாங்க இப்ப சொல்ல போற நிகழ்ச்சியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது மரத்தோட உபயோகம் என்ன, மரத்தோ இல்லாம நமக்கு என்னெல்லாம் ஆகும். இப்ப 2009 எப்படி இருக்குன்னா 2020 எப்படி இருக்க போறதுன்னு நமக்கு தெரியலங்க. அதனால மரம் அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு நாங்க நினைச்சுதான் இன்னைக்கு இந்த டாபிக் நாங்க எடுத்திருக்கோம். சோ இப்ப முதல்ல வரப்போறது வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது மரத்தை இந்த மாதிரி நிலத்தெல்லாம் வித்துட்டு போறவங்களுக்கு எப்படி வாழ்வு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஆட்.
1: நம்ம மரங்கள் எவ்வளவு தேவை அப்படின்னு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான ஒரு பிஎஸ்சி
0: பாக்கலாம் வாங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துறாம், பணத்தை பார்த்துதான் வாழ்வு மாத்துறாம்.
2: என்ன கற்பகம், எங்க பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு எங்க கிளம்புற?
0: நாங்க பட்டணத்துக்கு போறோம்.
2: என்னது பட்டணத்துக்கு போறீங்களா? அப்ப இங்க இருக்க நிலம் விவசாயம் இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க?
0: உனக்கு தெரியாத விஷயமே, நித்திக்கு வந்தவருமா ஒரு பெரிய ஆளு பட்டணத்துல இருந்து, அவங்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி சொன்னாரு 20 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கறேன், நீ உன் நிலத்தை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. அதனால நாங்க நிலத்தை வித்துட்டு எல்லாரும் பட்டணத்துக்கு போறோம். பட்டணத்துல ஒரு பெரிய வீடும் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு.
2: அடியாத்தி என்னடி கொடுமை இது, வீடு வித்துட்டு எங்க போற?
0: வீடு இல்ல, நிலத்தையும் செத்து நாங்க வித்துட்டோம். நாங்க எல்லாம் ஜாலியா பட்டணத்துக்கு போறோம்.
2: என்னடி என்னாச்சு, இங்க நல்லா தானே இருந்த, வயல் நல்லா இருந்தது, நல்ல செல்வ செழிப்பா இருந்தீங்களே, இப்ப ஏன் வீடு வித்துட்டு போறீங்க?
0: இல்ல இல்ல, நாங்க எல்லாம் நல்லா யோசிச்சுதாமா முடிவெடுத்தோம். இப்ப பாருங்க, வருஷம் எங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் வித்தா மொத்தமா எவ்வளவு வருது? ஒரு 20,000 கூட வரமாட்டேங்குது. நாங்க இன்னும் புள்ள பசங்க எல்லாம் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, அவங்களை படிக்க வைக்கணும். பட்டணத்துல பெரிய பெரிய ஸ்கூல் எல்லாமும் இருக்கு. 20 லட்சம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. நாங்க சந்தோஷமா அங்க போயிருக்கிறோமே, இப்பதான் எல்லாரும் அங்கதான் வாழ்றாங்க. அதனால நாங்க எல்லாரும் சந்தோஷமா அங்க போக போறோம்.
2: என்னடி கண்டிப்பா தெரியுமா உனக்கு அங்க வீடு தராங்கன்ட்டு? நம்ம பக்கத்து வீட்டு இந்த பங்கஜம் இருக்காளே, அவளோட அத்தை பொண்ணா எவ்வளவு, அவ இந்த மாதிரிதான் போனா. கடைசியில பாத்தா இப்ப மூட்டை தூக்கிட்டு இருக்கா, வீடும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னுட்டாங்க. என்ன யோசிச்சு பண்றியா?
0: இன்னும் பயமுத்தாத, நாங்க எல்லாம் நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கோம். அந்த பெரிய ஆளுன்னு தெரியுமா பண்ணாரு, ஒரு பத்திரத்துல எல்லாத்தையும் விவரமா எழுதி கொடுத்தாரு, எங்களுக்கு படிச்சு வேற காட்டினாரு. அது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நாங்க எல்லாரும் அந்த கையெழுத்து போட்டுதான் இந்த முடிவுகள்லாம் நாங்க வந்திருக்கோம். நீ கவலைப்படாத, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் பட்டணத்துல இருந்து. பட்டணத்துல இருந்து நான் உனக்கு போன் பண்றேன், கவலைப்படாத.
2: எனக்கு என்னடி அம்மா, நீ நல்லா இருந்தா சரி, 5 பிள்ளைக்குட்டிய வச்சிருக்க, அதோட நல்ல உன் வாழ்க்கையை நடத்து.
0: கண்டிப்பா.
1: சரி இப்ப பாத்தீங்கல்ல, செல்வியும் கற்பகமும் என்ன பேசிட்டாங்கன்னு. இப்ப வந்து அவ ஜாலியா வந்து சரி சென்னையில போய் நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் நினைச்சிட்டு அவ கிளம்பிட்டாங்க. ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா 3 வருஷம் கழிச்சு சடனா செல்வி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா. என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேத்துக்கு வந்து இந்த பக்கத்து தெருல தண்ணியே வரலையாண்டி, குழத்தடியில அவ்வளவு சண்டை ஆயிடுச்சான்.
2: கேள்விப்பட்ட பங்கஜம், சரி கிணத்தடியில போய் பாக்க பாக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் சுத்தமா தண்ணியே இல்ல,
1: மழையே இல்லடி, என்ன பண்றதுன்னு தெரியல. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயம் கூட செய்ய முடியல, எல்லாம் காஞ்சு கிடக்கு. என்ன பண்றதுடி, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல.
2: யார் அது, செல்வி மாதிரி அங்க இருக்கே?
1: ஆமா, ஏ அவதான் பட்டணத்துக்கு போயிருந்தாலும் சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போறேன்னு ஒரே டமாரம் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாலும்
2: என்னன்னு தெரியலையே. வந்திருக்கா, கேக்கலாம் இரு.
1: போய் கேக்கலாம் வா.
2: ஏ செல்வி, செல்வி இங்க வாடி. செல்வி, என்ன செல்வி, என்ன திருப்பி வந்துட்ட, என்ன ஆச்சு? என்ன சென்னப்பட்டினம் போறேன் சென்னப்பட்டினம் போறேன்னு சொல்லிட்டு இருந்த, கடைசியில பார்த்தா தலைகளே காமிச்சிட்டு போலான்னு வந்தியா என்ன?
0: ஐயோ, அது கேட்காதடி, ஒரு பெரிய சோக கதடி.
2: ஏய், ஏண்டி அழுவுற, அழாத அழாத. நீ ஏண்டி அழுவுற, அங்க பாத்தியா உன் நிலத்த, எவ்வளவு பெரிய மில்லு ஃபேக்டரி வந்திருக்கு, 20 லட்சம் வேற குடுத்திருக்கான்ற, அப்புறம் ஏண்டி அழுவுற?
0: அது ஏன் கேக்குறமா, நாங்க பட்டணத்துக்கு போனா அங்க எங்கயுமே சுத்தமாவும் இல்ல, சும்மா தெரியல எங்கயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கங்க எப்ப பார்த்தாலும் ஒரே வண்டியா இருக்குது, பசங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாத வீடு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. வீடு என்னமோ சின்னதா ஒரு ஒரே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதுக்கு ஏறிக்கிட்டே இருக்கேன், 8 மாடி ஏறி ஏறி ஏறி ஏறி வீட்டுக்கே போக முடிய மாட்டேங்குதுமா. இதுக்கு வேற மாசம் மாசம் 2000 ரூபாய் கொடுக்க சொல்றாங்கம்மா. அந்த 2000 ரூபாய் கழிக்கிறேன் கழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படி எடுத்துட்டாங்க. மித்த 10 லட்சம் ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியலமா. என்னோட நலத்தை எனக்கு பார்த்தா அழுகே வருது, எங்க நலமே இல்ல. நான் ஏன் விட்டுட்டு போனேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க மழையும் பெய்ய மாட்டேங்குது, ஒண்ணும் பண்ண மாட்டேங்குதுமா. என்னால அங்க வாழவே முடியலமா, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோங்க. நான் பட்டணத்துல புருஷனுக்கும் வேலை கிடைக்கல, குழந்தைங்களுக்கும் பள்ளிக்கூடம் கிடைக்கல, ஃபீஸ் ஃபீஸ் ஃபீஸும் சொல்லிட்டு நல்லா மொழி வைக்கிறாங்கம்மா. நீங்களாவது இங்க சந்தோஷமா விவசாயம் பண்ணிட்டு வருஷ வருஷம் வர காசு வச்சுட்டு சந்தோஷமா இருப்பீங்க. சரி, அதே மாதிரி நம்ம பழைய வாழ்வுக்கே வந்துடலாம் சொல்லிட்டு ஊரோட ஊரா இருக்கலாம் சொல்லிட்டு போட்டி படக்கெல்லாம் தூக்கிட்டு நான் வந்துட்டேன்மா திரும்பியும்.
2: ஐயோ, நீ தப்பா நினைக்கிற, இங்க அதெல்லாம் நடக்கிறது இல்ல. இந்த மில்லு ஃபேக்டரி வந்ததுல இருந்து இதுல வர கழிவு நீர் வந்து நம்மளோட குளத்துல போய் சேர்ந்துருது. மீனுங்கள்லாம் செத்து போயிடுச்சு, மாடு தண்ணி குடிக்க முடியல, எதுவுமே நடக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துல மழையும் கிடையாது. சரி, நேத்துதான் நானும் பங்கஜமும் பேசிட்டு இருந்தோம் வாடி போய் தண்ணி எடுக்கலான்னு, கடைசியில பாத்துல குளம் எல்லாம் வத்தி போய் கிடக்குது, எங்கேயுமே தண்ணி வர்றது இல்ல. இங்க போக போக இப்ப பட்டணம் மாதிரியே ஆயிட்டு போகுது.
1: செல்வியோட சோக கதையை கேட்டீங்களா, கிராமங்கள்லாம் எப்படி ஆயிட்டு வருதுன்னு பாத்தீங்களா. அந்த காலத்துல நான் என்ன சொல்லுவாங்க, நம்ம தாத்தா எல்லாம், நம்ம அப்படி பச்சை பசேர்னு இருக்கும், தண்ணி எல்லாம் நதியில் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்ல. இந்த நிலைமை ஏன் வந்திருக்கு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப கிராமத்துல இருக்கிறவங்களும் அவங்க நிலத்தெல்லாம் வித்து வர்றாங்க. சோ இந்த கட்டடம் கட்டுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, செடி கொடி மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்துடுறாங்க. சோ இதெல்லாம் கம்மி கம்மியாயிட்டு வரதுனால நம்மளுக்கு வந்து மழையும் கம்மியாயிட்டு வருது. மழை கம்மியானா நம்ம பூமியில இருக்கிற தண்ணியும் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். சோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, மரத்தை நடுறதுதான். சோ நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல இருந்து ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா 4 மரம் நீங்க நடுவீங்க அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க.
0: என்ன நேர்களே, இந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருக்கீங்களா? இதுல இருந்தா உங்களுக்கு என்ன தெரியாது, மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு தெரியுது. சோ இன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கலாம், அதாவது மரம் நடணும். மரம் வெட்டுறதோ வெட்டாதது பத்தி நமக்கு இப்ப கவலை இல்ல, மரம் நம்ம நடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய மரத்தை வெட்டிட்டோம். சோ கண்டிப்பா இந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா நீங்க வந்து மரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. சோ இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரப்போகுது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கண்டிப்பா கேளுங்க, மரங்களை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
1: சரி, இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்து மரம்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்க. மரம் இல்லாம என்னெல்லாம் ஆகுது பாத்தீங்கல்ல, தண்ணி இல்ல, மழை இல்ல. இப்ப வடக்கு இந்தியால கூட என்ன சொல்றாங்கன்னா, ட்ரவுட், அது துளி சொட்டு மழையே இல்ல. அங்க வந்து பூமியில இருந்து தண்ணியும் ஃபுல்லா காஞ்சு போச்சு. அவங்களால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல, என்னது விவசாயம் நடுறது ஒண்ணுமே பண்ண முடியல. சோ இது வந்து மரங்கள் குறைஞ்சு குறைஞ்சு வர வர நம்மளோட வந்து நிறைய அதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நிறைய பாதிப்புகள் ஏற்படுறது. அதை தவிர்த்து இப்ப வந்து டிராபிக்னால வந்து மாசு, தட் இஸ் காத்துல உள்ள மாசு, தட் இஸ் ஏர் பொல்யூஷன் சொல்றாங்கல்ல, அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஏன்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டிராபிக்ல வந்து நிறைய இந்த தேவையில்லாத புகையெல்லாம் வருது. சோ இந்த புகைகள்லாம் இந்த மரங்கள்லாம் என்ன பண்ணணும், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது. சோ அப்சர்வ் பண்ணிக்கிறது நம்ம காத்து கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் சுத்தமா சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரியே இல்ல. சோ அதனால இப்ப வந்து நிறைய நிறைய யங்ஸ்டர்ஸ், எஸ்பி மிடில் ஏஜ் பீப்புளுக்கு எல்லாம் இந்த ஆஸ்மா ட்ரபிள், வீசிங் ட்ரபிள், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. சோ இதனால ஹெல்த் ஹசர்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சில சமயம் ரொம்ப நாய் போல அந்த ஆஸ்மா ட்ரபிள், வீசிங் ட்ரபிள், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. சோ இதனால ஹெல்த் ஹசர்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சில சமயம் ரொம்ப நாய் பொல்யூஷன்லயும் இருந்தீங்கன்னா வந்து தலைவலி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடும் சொல்றாங்க. சோ இதனால நம்மளுக்கு வந்து நிறைய உடல் ஆரோக்கியமும் ரொம்ப கெட்டு போகுது.
0: உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லங்க, பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுப்புற சூழல் ரொம்ப வந்து மாசுபடுறதுங்க. அதாவது இதனால இப்ப வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு வந்திருக்கு. குளோபல் வார்மிங்னா என்னன்னா வந்து நம்மளோட உலகமே வந்து வெப்பம் அடையறதுதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து எப்பொழுதுமே வந்து கிளைமேட் எப்படி இருக்கணும்னா வந்து இந்த டைமுக்கு இப்படி இப்படி இருக்கணும். அதாவது வந்து
1: மழை வந்து இப்போ வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் மழை இருக்கணும்னு சொல்றாங்க. அது இருக்கிறது இல்ல, ஏன்னா அதனால எவ்வளவு இப்பதானே சொன்னாலும் அதனால நம்மளால விவசாயம் ஒழுங்கா செய்ய முடியறது இல்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி சம்மருங்கிறது தட் இஸ் வெயில் காலம்ங்கிறது கரெக்டா வந்து அது வந்து ஏப்ரல் டு ஆகஸ்ட் தட் இஸ் ஜூலைக்குள்ளதான் இருக்கணும். வேற என்ன ஆறுது இப்ப வந்து வெயில் காலம் தான் போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு வந்து நவம்பர் செப்டம்பர்னு போயிட்டே இருக்கு. சோ அதுதான் வந்து சொல்றாங்க குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் அப்படின்னு
0: சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இப்ப உலகம் அப்படி வெப்பம் அடிச்சுட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹிமாலயாஸ் அப்புறம் மத்த இடத்துல எல்லாம் அந்த பெரிய பெரிய ஐஸ் கட்டி பெரிய பெரிய ஸ்னோ அதாவது பனி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப வெப்பம் அடைஞ்சிருதுன்னா அந்த வெப்பத்தினால வந்து அதெல்லாம் மெல்ட் ஆயிடுமா, அதாவது தண்ணியா மாறிடும். அது தண்ணியா மாறி இந்த தண்ணி எல்லாம் அப்படி இறங்கி வந்துச்சுன்னா ஒரு நாள் உலகமே வந்து பிளட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க.
1: உலகம் ஃபுல்லா கடல் ஆயிட்டு அப்படியே நம்ம இருக்கிற எல்லா நிலங்கள்லாம் அப்படியே ஃபுல்லா தண்ணியில முழுகி போயிடும். அதாவது சுனாமி சொல்றாங்கல்ல, அந்த சுனாமி வந்து ஒரு ஹோல் உலகத்துக்கே வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குங்க.
0: அது வந்து இந்த குளோபல் வார்மிங்கோட ஒரு பெரிய பிரச்சனை. இந்த குளோபல் வார்மிங் வந்து தடுக்கிறதுக்கு என்னன்னா வந்து இந்த கிளைமேட், அதாவது அப்பப்ப வெயில் வரணும், அப்பப்ப கரெக்டா மழை பெய்யணும். சோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மரங்கள் இருந்தாலே நமக்கு சொல்ற மாதிரி மழை வந்து கரெக்டா பெய்யும். இது மட்டும் இல்லாம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு
1: மரங்கள் இருந்தா மழை ஏன் பெய்யும் பாத்தீங்கன்னா அது நமக்கு கிளைமேட்டை ரொம்ப கூலா ஆக்கிடும். தட் இஸ் இப்ப நீங்க பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஈவினிங்க ஒரு 4 மணி 5 மணிக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாரும் எஸ்பெஷலி இந்த வயசானவங்க எல்லாம் போறாங்களா அவங்க சொல்லுவாங்க அங்க போனா அமைதியா கூலா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன், ஏன்னா அந்த மரங்கள்ல உள்ள அந்த பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா, அதே வந்து நம்மளுக்கு ரொம்ப கூலிங்கான ஒரு எஃபெக்ட் தரும் சொல்றாங்க. கண்ணுக்குமே அது ரொம்ப நல்லது, சூதிங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அது பாக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. தவிர்த்து நிறைய மரங்கள் இருந்ததுன்னா வந்து சன் ரேஸ் தட் இஸ் வெயிலோட டைரக்ட் எஃபெக்ட் நம்ம மேல இருக்காது. தட் இஸ் அது வந்து மரம் பாதி அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு பாதிதான் அனுப்பும். சோ பாத்தீங்கன்னா வெயிலே பாதி அளவுக்கு குறைஞ்சு போயிடுங்க. சோ அதனால மரங்கள் இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் கூலா நல்லா பிளசண்டா இருக்கும் சொல்றாங்க.
0: ஆமாங்க, அது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு சூரிய ஒளியில இருந்தெல்லாம் வரும். சூரிய ஒளி விட்டமின் டி கொடுக்குங்க இல்லன்னு சொல்லலாம். ஆனா வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்மளோட தோலையோ இல்ல உடல்லையோ
1: விட்டமின் டி எப்ப வரும் சொன்னாங்கன்னா காலங்கார்த்தால இருக்கிற இளம் வெயில்ல இருந்தா விட்டமின் டி, மத்தியானத்துல மண்டை பொளக்குற வெயில்ல ஒண்ணு விட்டமின் டி எல்லாம் வராதுங்க.
0: அதுல வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் வரும். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்னால ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுங்க. சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது வெயில் வந்து நம்ம மேல பட்டாலே சில பேருக்கு மயக்கம் வந்துடுறது, அப்படியே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆறுதுன்னே தெரியல. சோ இது மட்டும் இல்லாத கண்ணு கூட பிரச்சனை. இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து கண்ணுக்குள்ள போச்சுன்னா வந்து உங்க ஐ சைட் அதாவது பார்வை வந்து பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றாங்க.
1: வந்து ஸ்கின் கேன்சர், வெயில ரொம்ப நாள் இருந்தோம்னா அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் வேற காஸ் பண்ணும் சொல்றாங்க. ஏங்க அதெல்லாம் விடுங்க, இப்ப எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்து டூ வீலர் எல்லாம் போறாங்க, அங்க போனா என்ன சொல்றாங்க, எங்க தோல் கருத்து போயிடுச்சு, டேன் ஆயிடுறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க, இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்ங்கிறது வந்து ஜாஸ்தி ஆனதுனாலதான் இந்த ப்ராப்ளமே.
0: அது மட்டும் இல்லைன்னா வந்து இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதாவது அந்த வெதர் வந்து மாறி மாறிட்டு வருது. அதாவது எப்பப்ப வெயில் அடிக்கணுமோ அப்ப அடிக்க மாட்டேங்குது, எப்பப்ப மழை பெய்யணுமோ பெய்ய மாட்டேங்குது, திடீர்னு கிளைமேட்

0: மாறிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அது நம்ம உடல் நலத்துக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, நம்மளோட நலங்களுக்கு அதாவது விவசாயமும் பண்ண முடியலங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்ல இல்லங்க, ஹைதராபாத்ல வந்து மழையே இல்லாம பாத்தீங்கன்னா 30 ஃபார்மர்ஸ் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க, அதாவது தற்கொலை பண்ணிட்டாங்க நிறைய விவசாயிகள். மழை இல்ல அப்படிங்கறது ஒரு ரீசன்னால. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நலம் எல்லாமே குறைஞ்சு போயிடுத்து. ஃபாரஸ்ட் அதாவது காடுகள்ல எல்லாம் மரத்தை வெட்டி பெரிய பெரிய பில்டிங் கட்டி ஒரே மாசுபடுத்துறாங்க. மரத்தோட இன்னொரு முக்கியமா என்ன பண்ணும்னா வந்து அது வந்து நம்மளோட மண்ணை வந்து அடர்த்தியா வச்சு, அதாவது சாயில் இரோஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மரத்தோட ரூட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மண்ணை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கும். சோ நம்ம எப்ப தண்ணி ஊத்தினாலும் அந்த மண்ணெல்லாம் கூடவே வந்துடாது.
1: அதாவது தவிர்த்து சில சமயம் ரொம்ப ஹெவியா காத்தடிச்சிருந்தா கூட இந்த மேல இருக்கிற அந்த மண் அப்படியே வந்து காத்தோட பறந்து போயிடும் சொல்றாங்க. வேற இப்ப மரம் நட்டீங்கன்னா அது வந்து நம்மளோட அந்த வேர்கள், அந்த வேர்கள் வந்து நல்லா இழுத்து நம்ம மரத்தை நம்ம மண்ணை இழுத்து பிடிச்சிருக்கிறதுனால மண் லூசா இல்லாம நல்லா கெட்டியா இருக்கும்.
0: சோ ஏன் வந்து நீங்க மண்ணு கெட்டியா இருக்கணும் அப்படின்னு கேப்பீங்கன்னா வந்து இந்த மணல் வந்து ஏன் லூசா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா வந்து இந்த மணல்ல இருக்கிற மேல் பாகம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஃபர்டைல்ங்க.
1: அதாவது செழிப்பா அதுலதான் வந்து செடிகள் மரங்கள்லாம் அதுதான் செழிப்பா ரொம்ப வளரும். அது போயிடுச்சுன்னா எப்படிங்க மரங்களுக்கு வந்து அதுக்கு வேணுங்கிற சத்தே கிடைக்காது. சோ அதனாலதான் சொல்றாங்க மணல் வந்து இந்த சாயில் எரோஷன் சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம கட்டுப்படுத்தணும். அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? மரத்து நட்டாலும் கட்டுப்படுத்தலாம்.
0: அது மட்டும் இல்லங்க, நம்ம சாப்பிடுற அரிசியிலேருந்து கோதுமையிலேருந்து நம்ம சாப்பிடுற காய்கறிகள் இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து தான் வருதுங்க. விவசாயம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நலத்தை வித்துட்டே இருந்துட்டு இல்லைன்னா வந்து எல்லா மரங்களையும் வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நமக்கு கண்டிப்பா வந்து சாப்பிட சாப்பாடு கூட கிடைக்காம போயிடுங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு 2009 இருந்திருக்குன்னா வந்து 2020 நம்ம நிலைமை எப்படி இருக்கும்னு கண்டிப்பா எனக்கு தெரியலங்க.
1: சோ இத பத்தி நம்ம மரத்தை வந்து ஏன் வெட்டக்கூடாது, இதனால என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்கு, அண்ட் மரங்கள் நம்மளுக்கு எந்த வகையிலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப இருக்கிற பேப்பர் வந்து மொத்தத்துல மரத்துல இருந்து தான் வருது. இந்த பேப்பருக்காக எவ்வளவு மரத்தை வெட்டுறாங்க நீங்களே சொல்லுங்க. அதனாலயே வந்து ஃபர்ஸ்ட் மரம் குறைய காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பருக்காக தாங்க. சோ அதை முதல்ல நம்ம கட்டுப்படுத்தணும். சோ அதனாலதான் சொல்றாங்க இப்ப வந்து போய் பேப்பரை வந்து போய் அந்த பழைய பேப்பர் கடையில போடுங்க, அம்மா வந்து ஒன் சைட் ஷீட்ஸ் எல்லாம் யூஸ் படுத்திட்டு தூக்கி போட்டுறாதீங்க, இன்னொரு சைடு வேணா வந்து நம்ம சும்மா ஏதாவது எழுதுறதுக்கு வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா இதுக்கு இதாங்க காரணம்.
0: மட்டும் இல்லங்க வந்து இப்ப என்ன MOP சமுதாய வானொலி 107.8 நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருக்கு அனைத்தும் மரங்களை பத்தி, மரங்களோட மெடிசினல் ப்ராப்பர்டிஸ், அதாவது மருந்து எதெல்லாம் மரங்கள்ல இருந்து பண்றாங்க, அது தவிர அது என்ன விதத்துல எல்லாம் நமக்கு உபயோகமா இருக்கு, மரங்கள் என்னென்ன மரங்கள் என்னென்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி வந்து இப்போ நிகழ்ச்சிகள் சொல்ல போறோம். கேட்க தவறாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. MOP சமுதாய வானொலி 107.8. நேர்களே, அடுத்ததா MOP சமுதாய வானொலி 107.8 போட ஒரு நிகழ்ச்சி, மிஸ் வைஷ்ணவியோட ஒரு இன்டர்வியூ. வைஷ்ணவி பாத்தீங்கன்னா வந்து பூமி சென்னை அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன் வந்து திங்க் கிரீன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதனால என்னன்னா இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து மரம் நடுறது இந்த மாதிரி அண்ட் மரத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து சொல்லற ஒரு ஆர்கனைசேஷன். வைஷ்ணவி வந்து இப்ப என்ன சொல்லறாங்க நமக்குன்னு சொல்லிட்டு. Thank you, Vaishnavi, for consenting to give an interview to MOP Community Radio 107.8. இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சி எல்லாமே வந்து மரங்கள் பத்தி. சோ இப்ப வந்து நீங்க வந்து உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
2: நான் பூமின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க 20 ஆர்கனைசஸ் மற்றும் கம்யூனிட்டி சென்டர்ஸ்ல இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர்த்து எங்களுக்கு ஒரு என்வரன்மெண்டல் இனிஷியேட்டிவ் இருக்கு, அதுல வந்து கிங் கிரீன் பேரு. நாங்க ரெசிடென்சியல் ஏரியாஸ் அதாவது லோக்கல் ஏரியாஸ்ல மரம் நட்டு வரோம்.
0: அப்புறம் வந்து பூமி ஆர்கனைசேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு.
2: பூமி ஆர்கனைசேஷன் வந்து 3 ஆகுது தொடங்கி. இது வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸால தொடங்கப்பட்ட ஒரு சின்ன ஆர்கனைசேஷன். இப்போ எங்க கிட்ட ஒரு 300 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அண்ட் எங்களோட கம்ப்யூட்டர் இனிஷியேட்டிவ்ல நிறைய அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாமே சென்னை சிட்டிக்குள்ள தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம்.
0: இப்ப வந்து பூமியில வந்து திங்க் கிரீன் அப்படிங்கிறது தான் அந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் பத்தியான ஆர்கனைசேஷன்ல. அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட அந்த அந்த ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன?
2: மெயினா ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா, இப்போ குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா அதை பத்தி எதுவுமே ஆக்டிவா எதுவுமே ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது கிடையாது. அதை பத்தி எல்லாருமே பேசுறோம், பட் அதுக்காக என்ன பண்றோம் அப்படிங்கறது கேள்வி இன்னும் பெரிய விஷயம். சோ அதுக்காக வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில மெயினா அவேர்னஸ் கொண்டு வர்றதுதான் எங்களோட ஐடியா, அதாவது சிந்திரியனோட ஐடியா. அதுக்காக நாங்க சின்ன ஏரியாஸ்ல எடுத்துட்டு அங்க இருக்கிற அசோசியேஷன் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தேவையான மரங்களை ஃப்ரீயா நட்டு கொடுத்து ஃபென்ஸும் போட்டு அவங்ககிட்ட எப்படி அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதையும் நாங்க சொல்லித்தரோம்.
0: ஓகே, சோ இப்ப இதுவரைக்கும் நீங்க என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணிருக்கீங்க உங்க ப்ராஜெக்ட்ல? இதுவரைக்கும் வாட் ஆல் திங்ஸ் யூ அண்டர்டேக்கன்?
2: இதுவரைக்கும் இங்க பெத்தல்புரம் அப்படின்ற ஒரு லோக்கல் ஏரியால 25 மரம் நட்டிருக்கோம். அதை தவிர்த்து இப்போ கூட்டுப்புறம்ல கூவம் பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்க, PWD பார்க் வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களோட வாலண்டியர்ஸ் எவ்ரி சண்டே, அதாவது 2வது மற்றும் 4வது வாரத்துல வர சண்டேல ஒரு 2-3 மணி நேரம் அங்க வேலையை செஞ்சு வரோம். அப்புறம் அதை தவிர்த்து ஃப்ரீ தி ட்ரீ கேம்பெயின், அதாவது மரத்துல இருக்கிற ஆணிகளை உள்ள இருக்கிற ட்ரில் பண்ணி இருக்கிற ஆணியை நாங்க ரிமூவ் பண்றோம். இது மெயினா வந்து ஷாப்பிங் ஏரியாஸ், அதாவது டிநகர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பில் போர்ட்ஸ் எல்லாம் மரத்துல ட்ரில் பண்ணிருப்பாங்க. சோ அதை எடுத்துட்டு அதை எடுக்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம்.
0: ஓகே, சோ இப்ப வந்து வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ் for the thing green?
2: இந்த நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்க வந்துட்டு மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரிக்கிறதுக்கு யங்கர் ஜெனரேஷன் மற்றும் அங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ் மத்தியில பொதுவான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதுதான் எங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். அண்ட் அப்கோர்ஸ் இன்னும் இந்த மாதிரி நிறைய பார்க்ஸையும் டெவலப் பண்ணி சென்னையை இன்னும் ஒரு கிரீனர் சிட்டி ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கும். இது வந்து எங்க பூமிங்கிற என்ஜிஓட எங்களுக்கு வந்துட்டு மரங்களை பத்தி எஜுகேஷன் கம்மியா இருக்கிறதுனால நாங்க நிழல்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்றோம். அவங்க எங்களுக்கு வந்து எந்த மரம் நடலாம், இந்த மாதிரி மரம் நடுறத பத்தி கத்து கொடுத்து எங்களுக்கு அவங்க கைடன்ஸ் தராங்க.
0: சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஹவு ஆக்டிவ் ஆர் யூத், அதாவது இளைஞர்கள் இப்போ இந்த என்விரான்மெண்ட் அவேர்னஸ் அண்ட் உங்களோட பூமியில எஸ்பெஷலி ஹவு ஆக்டிவ் ஆர் தே?
2: அதாவது பூமியில வந்து ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் வந்துட்டு மெயினா வந்து டீச்சிங் பர்பஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு திங்கிரியன் கதையில வாலண்டியர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதனால இந்த பார்க் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்லோவா இருக்கு. மெயினா வந்துட்டு அவங்க ஜாயின் பண்றது நாங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால அவங்கள ஓரளவு எங்களை ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஆனா இந்த ஆக்டிவிட்டி ரெகுலரா பண்றதுனால இனிஷியலா ஒரு 5-10 இருக்கிறது போய் இப்போ எங்களுக்கு ஒரு 50 வாலண்டியர்ஸ் எவ்ரி வீக்கெண்ட் வராங்க, வந்து எங்களுக்கு இந்த பார்க்ல ஹெல்ப் பண்றாங்க. சோ இளைஞர்களுக்கு வந்து நமக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்து அதர் தேன் பிளான்டிங் ட்ரீஸ், மரங்கள் வளர்க்கறது தவிர வந்து வேற என்னெல்லாம் பண்ணா வந்து இந்த என்விரான்மெண்ட்டை சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னால போய் மரம் நட முடியாது, எனக்கு 60 ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் வந்து வீட்டுல பண்ண முடியறது பேரு காம்போஸ்டிங். காம்போஸ்டிங் என்பது வந்து எப்படி மக்கிற குப்பையை வீட்டிலேயே மக்கிக்கலாம், அதை எடுத்துட்டு போய் ரோட்ல போய் குப்பை தொட்டில கொட்டுறதோ இல்ல ரோட்ல அப்படியே காலனில இருந்து வெள்ள டஸ்ட்பின கொட்டுறதோ இல்லாம அது ஒரு சின்ன ஒரு ஒரு பாட்லயோ இல்ல உங்களுக்கு வந்துட்டு வீடு சுத்தி இடம் இருந்ததுன்னா ஒரு சின்ன குழியை நோண்டி எடுத்துட்டு இந்த டெய்லி மக்கிற குப்பை மட்டும், ஆனா அதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், மக்கிற குப்பையை மட்டும் எடுத்து அந்த குழியிலயோ அல்லது அந்த பாட்லயோ போட்டு கொஞ்சம் ஓரளவு காத்து வர அளவு அதை டெய்லி கலரி விட்டுட்டே வந்தோம்னா அந்த பாட் ஃபுல்லான பிறகு 60 நாள் அது அப்படியே அந்த பாட்டை தொடாத வரைக்கும் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அந்த அந்த குப்பையெல்லாம் ஃபுல்லா மக்கிடும். மக்கின அந்த அதாவது மேன்யூர், வெரி ஃப்ரெஷ் வீட்லயே பண்ற எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத அந்த மேன்யூர் எடுத்து உங்க கார்டன்ல இருக்கிற செடிகளுக்கு உபயோகப்படுத்தலாம்.
0: ஓகே. அண்ட் இப்போ வந்து இப்போ நீங்க வந்து பிளாஸ்டிக் யூசஸும் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டெப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புதுசா ஒரு இனிஷியேட்டிவோட யூ ஹாவ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் இல்லையா, கேன் யூ டெல் மீ அபவுட் தட்?

0: கேட்டீங்கன்னா, அதாவது அவங்க நெக்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போகும்போது அந்த பிளாஸ்டிக் கவர் இல்லாதபடிக்கு இந்த கிளாத் பேக் எடுத்துட்டு போய் ஷாப்பிங் பண்ணலாம்.
1: ஓகே, அண்ட் டூ யூ நோ எனி அதர் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி என்விரான்மெண்டல் அவேர்னஸ் கிரியேட் பண்ற பூமி மாதிரி ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்கா?
0: பூமியோட, அதாவது நாங்க நெழல்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்குதான் எங்களுக்கு வந்து நிறைய என்வரன்மெண்டல் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மரம் நட்டா இந்த ஒரு டைவர்சிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது நிழல். அதை தவிர்த்து இஷா யோகா வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சாப்ளிங்ஸ் தராங்க. ஏன்னா நாங்களும் ஒரு என்ஜிஓங்கிறதுனால அவங்க வந்து மரக்கன்றுகளை வந்து ஃப்ரீயா தராங்க.
1: ஓகே, அண்ட் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இளைஞர்களுக்கு என்ன கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ் பத்தி?
0: என்வரன்மெண்ட் அவேர்னஸ், குளோபல் வார்மிங் தான் பெரிய ஒரு விஷயம், எல்லாருமே சும்மா பேசிட்டு இருக்கோமே தவிர அதாவது அதுக்கு தேவையானது ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். அதாவது வீட்டுல இப்ப சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க. சும்மா கடைக்கு ஒரு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனா கூட ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கவர் வேண்டாம்னு சொல்ல கத்துக்கோங்க. இல்லைன்னா நிறைய பொருள் வாங்கிட்டு போறீங்கன்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு கிளாத் பேக் எடுத்துட்டு போங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் சேகரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தீங்கு விளையும். அப்புறம் பிளான்ஸ் நடலாம், உங்க ஏரியால இருக்கிற பிளான்ஸ் நடணும்னா நீங்க பூமியை கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் காம்போஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம வந்து லாங் ரன்ல குளோபல் வார்மிங் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: ரொம்ப நன்றி வைஷ்ணவி எங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. கண்டிப்பா வந்து நேயர்கள் எல்லாரும் இதை கேட்டு காம்போஸ்டிங் பண்ணி மரத்தை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் வித் அஸ். தேங்க்யூ சோ மச். ஸோ நேயர்களே, நீங்களும் வந்து பூமி சென்னை ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட்காக மரம் வளர்க்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் பூமியில ஒரு பார்ட்டா இருக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா வந்து நெட் இன்டர்நெட் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது பூமி சென்னை .org bhumichennai.org போனீங்கன்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இளைஞர்களே பண்ணுங்க. மரங்கள் இப்ப எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா நீங்களும் பூமியில ஒரு பார்ட்டா வந்துட்டு பிளீஸ் டூ இட்.
2: சரி, இப்ப வந்து மிஸ் வைஷ்ணவி அவங்களோட இன்டர்வியூல மரங்கள் எவ்வளவு முக்கியம், அது ஏன் நடணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எடுத்து சொன்னாங்க. இதுல வந்து நம்மளால இந்த மரங்களை வளர்க்கறதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொன்னாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா மரங்களுக்கு வேற வேற விதமான யூசஸ் இருக்கு. இப்ப நான் இப்ப என்ன சொன்னேன்னா பேப்பர் தான் வந்து ஒரு மேஜரான யூஸ் மரங்களுக்கு. அம்மா நம்ம வீட்டுல பண்ற பர்னிச்சர்ஸ். சரி, இப்ப வந்து மரங்களோட மேஜர் யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பேப்பர் பண்றதுதான் சொன்னேன். இப்ப பேப்பர் மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல பாக்குற மரங்கள், தென்னை மரம், மாமரம், வாழை மரம், இந்த புளிய மரம், அந்த மாதிரி எல்லா மரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான யூஸ் இருக்குங்க. ஒரு விதமான நிறைய யூஸ். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல வாழை மரத்துக்கு ஒவ்வொரு பாகமும் எல்லாமே யூஸ்ட் அப்படின்னு
3: தலைமுடிக்கு ரொம்ப யூஸ் ஆகுது.
2: முக்கியமான விஷயம்
1: என்னன்னா வந்து இந்த டெண்டர் கோகனட், அதாவது இளநீர். இளநீர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து வெயில் காலத்துல குடிச்சீங்கன்னா உங்க உடம்பு வந்து நல்லா கூல் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ஹீட்டா இருக்கிற பாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இளநீர் குடிச்சாங்கன்னா வந்து வெயில் காலத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாத எந்த வயிறு பிரச்சனையும் வராது, டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த இளநீரை வந்து குடிச்சதுக்கு அப்புறமா அதை வெட்டி அந்த உள்ளுக்குள்ள இருந்து தேங்காய் எடுப்பாங்க பாத்தியா. அந்த தேங்காய் பாத்தீங்கன்னா நிறைய வந்து
3: நிறைய ஸ்வீட் பண்ணலாம், லைக் பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி,
2: சாக்லேட் மட்டும் இல்ல, அது வந்து வெறும் நம்ம வந்து இளநீர் குடிச்சோன்னே அதை வெட்டி அதை எடுத்து சாப்பிட்டா கூட அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க தேங்காய் ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தியா ஆயிடும் சொல்லுவாங்க.

0: அந்த மாதிரி எல்லாம் இல்லங்க. அப்கோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா எது வேணாலும் சாப்பிட்டாலும் அது உடம்பு கெடுதல் தான். இது அளவுக்குள்ளதான் சாப்பிட்டீங்கன்னா தேங்காய் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சு நல்ல ஒரு அதுல இருந்து வந்து பால் வருங்க. அந்த தேங்காய் பாலை வந்து வினிகர் யூஸ் படுத்துறதுக்கும் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய கேரளா டிஷஸ்ல எல்லாம் யூஸ் படுத்துவாங்க இந்த தேங்காய் பால். தேங்காய் என்ன கூட ரொம்ப ஃபேமஸ் கேரளா சைட்ல.
1: அது மட்டும் இல்லங்க, தேங்காய் துருவி வந்து இது மோர குழம்பு அவியல் அந்த மாதிரி நிறைய சமையல் விஷயத்துக்கெல்லாம் மட்டும் போடுவாங்க. இந்த சமையல் உடல் நலத்துக்கு மட்டும் இல்ல, தேங்காய்க்கு இன்னும் நிறைய யூசஸ் இருக்கு.
2: பாத்தீங்கன்னா இங்க தேங்காய் நார் இருக்குல்ல, நீங்க தேங்காய் துருவினதுக்கு அப்புறம் அந்த வெள்ள இருக்கிற அவுட்டர் ஷெல் இருக்குல்ல, அது ஹேண்டிகிராஃப்ட்ல எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. புது விஷயம் பாத்தீங்கன்னா அது உள்ள மட்டும் துருவி எடுத்து அதை உள்ள விளக்கு வச்சு அது மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க.
1: அது மட்டும் இல்லங்க, பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கூட பண்றாங்க அதை வச்சு. அந்த மாதிரி நிறைய ஷோகேஸ் ஐட்டம்ஸ் பண்ணலாம்.
3: இப்ப வந்து தேங்காய் நார் இலைகள் வச்சு கூட நிறைய பண்ணலாம். தொடப்பம் அப்புறம் ஹேட்ஸ் கூட மேட் இதுக்கெல்லாம் உபயோகமா இருக்கு. தேங்காய் வந்து சாப்பிடறதுக்கு மட்டும் இல்லாமல் பொருட்கள் பண்றதுக்கெல்லாம் கூட உபயோகமா ஆகுது.
1: அடுத்தது ரொம்ப முக்கியமான மரம் என்னன்னா வாழை மரங்க. உங்களுக்கே தெரியும் வாழை மரம் வந்து ஒரு மரம் வந்து எல்லா பார்ட்டும் அதாவது ஒவ்வொரு இலையா இருக்கட்டும் ரூட்டா இருக்கட்டும் ஸ்டெம்மா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப உபயோகமா இருக்குங்க. முதல்ல நம்ம எடுத்துக்கலாம் வந்து வாழை இலை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடுவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன்னா வந்து வாழை இலையில தான் வந்து சாப்பாடு போடுவாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வாழை இலையில இருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்க இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறது. இது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து வாழை இலையில இருந்து நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வந்து பசி நல்லா அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து சில பேர்லாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருக்கிறவங்க எச்சல் அப்படின்னு வேற பாப்பாங்க. சோ இப்ப வந்து ஒரு தடவை நீங்க வாழை இலையில சாப்பிடுச்சுன்னா அது தூக்கி போட வேண்டியதுதான். அதை வந்து நம்ம வந்து எச்சலுக்குலாம் அந்த இடமே கிடையாது. அதே மாதிரி வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்றாங்களே இப்ப அதுவும் அதே தான். ஏன்னா அது வந்து இலைங்க நேச்சுரலா கிடைக்கிற ஒரு இலை. சோ அதுல சாப்பிட்டு நம்ம தூக்கி போட்டோம்னா அது என்ன போய் திரும்ப மண்ணில சேர்றது. மண்ணில சேர்ந்ததுன்னா அது வந்து நம்ம இன்னும் நம்ம இருக்கிற மண்ணை இன்னும் செழிப்பாக்குறதுக்கு உதவுது. சோ இது இன்னொரு ஃபேக்டர் வாழை இலையில சாப்பிடுறதுங்கிறது.
1: அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து நிறைய காய்கறிகள் நமக்கு கிடைக்கிறது வாழை மரத்துல இருந்து. அது வந்து வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பழம் முக்கியமா காய்கறிகள் மூணு அண்ட் பழம் ஒண்ணு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து வாழைப்பூ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த வயர் பிரச்சனைக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் அதாவது கல் வந்துடும் வந்து கிட்னில.
0: சோ இப்ப சொன்னாங்கல்ல நம்ம சிறுநீரகத்துல சில சமயம் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகி அதுல கல் ஃபார்ம் ஆயிடும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிடும் சொல்லுவாங்க. இதுக்கு அப்கோர்ஸ் இப்ப மெடிக்கலி ரொம்ப என்னது மெடிசன்ஸ் வச்சிருக்காங்க, மத்த கியூர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இருக்கிறது இந்த வாழைப்பூ சாப்பிடுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா இதே இந்த ஸ்டோன் பிரச்சனைக்கு
1: வாழைத்தண்டு சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும், அது சாப்பிடறதுக்கு டேஸ்டியாவும் இருக்கும். வாழைக்காவும் அதே மாதிரிதான் வந்து நல்ல ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கும் நமக்கு, அது எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நமக்கு நாள் முழுக்க. அடுத்தது முக்கியமானது வந்து வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து எப்போதுமே சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா எல்லாரும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப கரெக்டும். ஏன்னா வாழைப்பழம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தா இருக்கும், சாஃப்டா இருக்கும். நீங்க வாழைப்பழத்தை சாப்பிட்ட உடனே அது என்ன பண்ணுமா உங்க இன்டெஸ்டைன் அதாவது உங்க உள்ள பார்ட்ல இருக்கிற எல்லா அழுக்கையும் எல்லா ஃபுடையும் வந்து அப்படியே அது கலெக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு பிளாடர்ல இருக்கும். சோ இதனால உங்களுக்கு டைஜஸ்டிவ் பிரச்சனை எல்லாம் வராது. சோ நீங்க என்ன சாப்பிட்டாலும் உடனே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்க வயிறு வந்து சுத்தமா சூப்பரா இருக்குங்க.
0: வாழைக்காய் இன்னொரு வாழைக்காய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வாழைக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எல்லா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிக்கும். இது வந்து சிப்ஸாவும் பண்ணி சாப்பிடுறாங்க இப்போ. சோ கண்டிப்பா வந்து எஸ்பெஷலி நீங்க வந்து இந்த பிராமின் வீட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா வாழைக்காய் ரோஸ்ட் ரொம்ப சூப்பரா கிடைக்குங்க. சோ அது வந்து ரொம்ப பெரிய டெலிகசி. அடுத்தது பாத்தீங்கன்னா மாமரம்ங்க. இந்த மாம்பழம் அப்படின்னு சொன்னி கேட்டீங்கனாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழங்க இது. அது ஆக்சுவலி அதை சொல்றாங்க கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, ருமானி, பங்கனப்பள்ளி, அம்மா வந்து அல்போன்சோ, அப்புறம் வந்து மல்கோவா. சோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் இருக்கு. இருக்கு. சோ வந்து மல்கோவா சப்போஸ் டு பி தி பெஸ்ட் வெரைட்டி ஆஃப் மாம்பழங்க. சோ அது வந்து சேலத்துல தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாம்பழத்தை வந்து எக்ஸ்போர்ட்டும் நம்ம பண்றோம். இந்த எஸ்பெஷலி ஹைதராபாத் போனீங்கன்னா இந்த மாம்பழ ஜெல்லின்னு ஒண்ணு வைப்பாங்க, அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் மாம்பழத்துக்கு முன்னாடி வி ஹேவ் தி சீசன் ஆஃப் மாங்கா. மாங்கா வந்து எல்லாரும் இப்ப பீச் சைட் எல்லாம் போனீங்கன்னா எல்லாரும் வந்து எடுத்து வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. அது ஒண்ணு. இந்த மாங்கால வந்து எவ்வளவு பிக்கல்ஸ் போடுறாங்க, வீட்டுல போடுறாங்க. ஆமா, ப்ரொஃபஷனலா இந்த ஆவக்கா, அந்த ஆந்திரா ஆவக்கா அவ்வளவு ஃபேமஸ் இல்ல. சோ அது ஒண்ணு இருக்குங்க. சோ மாங்காங்கிறது வந்து வெறுமனையும் சாப்பிடறவங்களும் இருக்காங்க. இந்த மாங்கால போடுற பிக்கல்ஸ் ஊர்கா தான் ரொம்ப ஃபேமஸ்.
1: மாங்கா வந்து இப்படி எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா கேள்விப்பட்டோம். மாங்கா வந்து நம்ம உடலுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த மேங்கோ ஃப்ரூட், அதாவது மாம்பழம் வந்து ஒரு ரெஸ்டோரேட்டிவ் டானிக். அந்த மாம்பழம் ஜூஸ் குடிச்சீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்க, உங்களோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா வந்து மாம்பழ ஜூஸ் வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் எப்பன்னா வந்து இந்த வெயில் காலத்துல இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வந்து அது கம்மி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாங்கொட்டை இருக்குல்ல, மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இருக்கிற கொட்டையை வந்து ஆஸ்துமா டானிக் வந்து யூஸ் பண்ணுவாங்களா. இது வந்து இது கண்டிப்பா நம்ம யாருக்குமே தெரியாத விஷயம். அந்த கொட்டையை நம்ம அப்படியே தூக்கி போட்டுறோம். இது வந்து திரும்பி மலம் வளர்க்கறதுக்கு மட்டும் இல்ல, கண்டிப்பா அந்த மருந்துக்கெல்லாமும் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாத வந்து அந்த மா மரத்தோட அந்த வுட், அதாவது பார்க் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அதை வந்து ஹெமோரேஜ் கியூர் பண்ணலாம். ஹெமோரேஜ்னா வந்து அந்த உள்ளுக்குள்ள வந்து நம்ம உடம்பு உள்ள ரத்தம் வந்து தன்னால ஒரு பிளீடிங் ஆகுமா, இன்டர்னல் பிளீடிங்னு சொல்லுவாங்க அந்த ஹெமோரேஜ்க்கு. அதை கியூர் பண்றதுக்கு வந்து இந்த மாம்பழத்தோட பார்க்ல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட், அதாவது அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணி மருந்து பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லங்க, ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த மேங்கோ மாம்பழம் ஒரு மாங்கா எல்லாத்துக்குமே விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விட்டமின் சி நமக்கு தெரியும் வந்து ஏன்னா ஆன்டி இன்ஃபிளமேஷன், அதாவது இந்த ஆன்டி கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேன்சர் கியூர்க்கு கூட இந்த மாம்பழம் வந்து ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சாண்டல்வுட், அதாவது சந்தன மரம்.
0: சந்தனம் பாத்தீங்கன்னா இந்த மைசூர் சைடு தான் ரொம்ப ஃபேமஸ். மைசூர், பெங்களூர் அந்த சைடுல தான் ரொம்ப ஃபேமஸ்ங்க. சோ இந்த சந்தனத்திலிருந்து வர அந்த ஆயில் என்ன, சாண்டல்வுட் ஆயில், அது வந்து சோப்ஸ் தான் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அது வந்து பியூட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிம்பிள்ஸ், இந்த வெறும் சந்தன கட்டையை நம்ம சும்மா அரைச்சு பிம்பிள்ஸ் மேல வச்சாலும் அந்த மார்க்கே இல்லாம சுத்தமா அது போயிடுமா. அதுக்கப்புறமா வந்து அது வந்து பெர்ஃபியூம்ல கூட யூஸ் பண்றாங்க. ஏன்னா சந்தனம் மூந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வாசனை இருக்குல்ல அதுக்கு. சோ அது வந்து நிறைய பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் பண்றதுக்கு கூட யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து சந்தனம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கூலிங் ஏஜென்ட், நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா ஃபீவர் எல்லாம் சில சமயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 104 degrees அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் சந்தனத்தை இழைச்சு தலையில தடவி விட்டுருங்க, அம்மா ஆட்டோமேட்டிக்கா ஜுரம் எல்லாம் கம்மி ஆயிடும் சொல்றாங்க. சோ அது ஒரு விஷயம்.
2: அடுத்த மரம் பாத்தீங்கன்னா புளிய மரம். புளி இப்ப எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, நீங்க வைக்கிற ரசம் சாம்பார் எல்லாத்துலயும் நம்ம புளி தான் யூஸ் பண்றோம். இப்ப உங்களுக்கு அதுல விட்டமின் சி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு கோல்டு காய்ச்சல் அப்படிதான் இருந்ததா, நீங்க ரசத்தோட கொஞ்சம் புளி, புளி சேர்த்த ரசத்தோட கொஞ்சம் பெப்பர் போட்டீங்க, அது குடிச்சா உங்களுக்கு 2 நாள்லயே உங்களுக்கு அந்த கோல்டு காய்ச்சல் எல்லாம் குறையும்.
1: இல்லங்க, இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, புளி வந்து அரைச்சு வந்து இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அது ஒரு மெடிசனோட மிக்ஸ் பண்ணுவாங்களாம். அதை மிக்ஸ் பண்ணி வந்து அந்த தடவினாங்கன்னா வந்து இந்த ஜாயிண்ட் பெயின்ல இருந்தெல்லாம் வந்து ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
0: அதே சமயத்துல ஏன் அந்த காலத்துல நம்ம சாம்பார் ரசம் வெத்த குழம்பு எல்லாம் புளி சேர்க்கிறாங்கன்னா, ஏன்னா அது நம்ம அஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. டக்குனு நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் வராதுன்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் மெயினா நம்ம சவுத் இந்தியன் சமையல் எஸ்பெஷலி புளி சேர்க்கறதுக்கு ஒரு மேஜர் காரணங்க. இன்னொரு முக்கியமான மரம் என்ன பாத்தீங்கன்னா மருதாணிங்க. இந்த மருதாணி வந்து அந்த காலத்துல இருந்து பாட்டியம்மாவா இருக்கட்டும், சின்ன பொண்ணுங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் அதை வந்து அரைச்சு கையில வந்து இட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆக்சுவலி இதை கையில ஏன் இட்டுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மள குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு அது ரொம்ப உதவுதுங்க. தட் இஸ் ஏன்னா வந்து சம்மர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு எஸ்பெஷலி அந்த அக்னி நட்சத்திர டயத்துல எல்லாம் வந்து சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ நம்ம உடம்ப வந்து இன்டர்னலா கூலா வச்சுக்கலாங்கிறதுனா மருதாணிங்க. கையில இட்டுக்கங்க, உள்ளங்கையில இட்டுக்கிறது. சில சமயம் இந்த துபாய் அம்மா அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை விட அவ்வளவு சூடு அங்க ஜாஸ்தியானா அது உள்ளங்கால கூட வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து இன்ன யூஸ் ஆஃப் ஹென்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹென்னாவா தலையில போடுறது. இந்த வந்து எஸ்பெஷலி அது வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கிறது வந்து அது வந்து கலர் கொடுக்கறது இல்ல, நம்ம வந்து கையில வச்சு அது சிவப்பாவது இல்ல. சோ அந்த கலரிங் ஏஜென்ட் இருக்க துண்டு அதை வந்து இந்த வயசானவங்களா நரமுடிய கவர் பண்றதுக்காக அது வந்து தயிர் அப்புறமா வந்து கொஞ்சம் யூகலிப்டஸ் ஆயில் அப்புறமா எலுமிச்சை பழத்தோட சேர்த்து கலந்து வச்சுட்டு ராத்திரியில வச்சுட்டு காத்தால எடுத்து தலையில தடவிட்டு ஊறிட்டு அலசிடுவாங்க. அப்படி அலசிங்கன்னா தலை வந்து நல்ல கலராகவும் ஆயிடும். அதே சமயத்துல தலை நல்ல சாஃப்டா இந்த பொழுது அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம கிளீனா ஆயிடும் தலை. அதாவது இந்த மருதாணி என்னன்னா ஆயுர்வேதத்துல வந்து நம்ம ஸ்கின்ல பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன அலர்ஜி எல்லாம் வருதுல, அதெல்லாம் கூட கியூர் பண்றதுக்காக நம்ம ஆயுர்வேதத்துல அதை யூஸ் படுத்துறாங்க.
1: ரொம்ப ரொம்ப முக்கியமான மரம் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன உடல் நல பிரச்சனையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வேப்பலை மரம். வேப்பலன்னு சொன்னாலே இமீடியட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம்னா மருந்து அப்படிங்கறது தான் உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும். வேப்பலை நம்ம வந்து மத்த இலைகள்லாம் மாதிரி வந்து சாப்பாடு செய்யறதுக்கோ இந்த மாதிரி எதுக்கோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வேப்பலை மரத்தோட ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒரு ஒரு டிஃபரெண்ட் மருந்துகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து வேப்பலை மரத்தோட அந்த பார்க் எடுத்தீங்கன்னா வந்து ஃபீவருக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்களாம். அது வந்து ஒரு பெரிய அனர்ஜெசிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வேப்பலை பூ, சின்ன சின்ன பூ வரும், அதை வந்து மொட்டோட நீங்க பிச்சுட்டு இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது சில பேருக்கு வந்து இந்த வயிறு வந்து இன்ஃபிளேம் ஆயிடுறது அண்ட் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. சோ அதனால அதுக்கும் வந்து வேப்பலை யூஸ் பண்றாங்க.
2: இந்த வேப்பலை பூவை நீங்க நல்லா வறுத்துட்டு அதை சைட்ல வச்சுட்டு அதை கொஞ்சம் நெய்யோட மிக்ஸ் பண்ணி நீங்க சாதத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப நல்லது.
1: ஆமாங்க, அது கரெக்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து வேப்பலை. வேப்பலை உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா அம்மன், அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வேப்பலை இது வைப்பாங்க. மெயினா வந்து இந்த அம்மா போடுறது இந்த சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் அந்த போடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் வந்து வேப்பலை அரைச்சு போட்டாங்கன்னா மஞ்சளோட மிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிடும்.
0: அது வந்து அம்மா போடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா எல்லா வகையான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் அதை யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து சில சமயம் வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குளிக்கிற தண்ணீர்ல கூட வேப்பலை வெறும்னு சோக் பண்ணிட்டு அந்த தண்ணி எடுத்து குளிப்பாங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு இருக்கிற அழுக்கு, அம்மா வந்து அந்த அலர்ஜி எல்லாமே போக்கிடும். எஸ்பெஷலி அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு டெட்டால் அது இதெல்லாம் இருக்கு சொல்றாங்கல்ல, சோ அத வந்து அந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வேப்பலையில இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேப்பம் கொழுந்து தட் இஸ் எலசா இருக்கிற எல்லைய மஞ்சளோட அரைச்சு காத்தால சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் தருவாங்க. ஏன்னா அந்த திசை இட்ஸ் அ டிவர்மன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வயசுல பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து இந்த காத்தால இந்த வேப்பம் குழந்தை மஞ்சளோட அரைச்சு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த வயதுல இருக்கிற பூச்சி எல்லாம் போயிடும். சோ இது வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் அந்த வேப்பலைய வந்து ஜூஸ் ஆக்கி கூட குடிக்கிறாங்க. சில சமயம் இந்த ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் டாக்டர்ஸே சொல்றாங்க வேப்பலை ஜூஸ் குடிச்சா நம்மளுக்கு ஜீரண ப்ராப்ளம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல நம்ம வந்து பழைய படத்துல எல்லாம் பார்த்தோம்னா வந்து எல்லாரும் வந்து காத்தால வந்து இந்த வேப்பம் குச்சிய வச்சு பல்ல தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த குச்சியிலயும் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்டிஸ் இருக்கு. அது நம்ம பல்ல வந்து வெள்ளையாவும் ஆக்கிடும், அதே சமயத்துல நம்ம ஈர்களையும் நல்ல ஆரோக்கியமா.
1: சோ பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு இந்த வேப்பலை மரத்துல யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வேப்பலையோட அந்த ஃப்ரூட்டோட கொட்டையை கூட யூஸ் பண்ணுவாங்களாங்க. இந்த மாதிரி இந்த அகைன் அந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் கூட இந்த லெப்ரசி அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸை கியூர் பண்றதுக்கு கூட அந்த வேப்பலையோட அந்த கொட்டையை யூஸ் பண்ணுவாங்க.
0: இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இருக்கிற பில்டிங்ல வந்து ஒரே ஒரு வேப்ப மரம் நட்டு வச்சா கூட நம்மளுக்கு வந்து வர டிசீசஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடும் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு அவ்வளவு நல்ல கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற காத்தை கூட அவ்வளவு பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து நல்ல காற்றா மாத்தி கொடுக்கறது. சோ அது வந்து எல்லா மரங்களுக்கும் இருக்கு. இந்த வேப்பலைக்கு அந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்டிஸ் சொன்னால அது ஜாஸ்தியா இருக்கிறது. வேப்பலை நம்ம வீட்டுல இருந்தாலே நம்மளுக்கு வர ஹெல்த் பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடும் சொல்றாங்க.
2: சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயா டிராவல் பண்றச்ச அவங்க பேக்ல வேப்பலை வைப்பா, ஒரு ரெண்டு அல்லது மூணு லீவ்ஸ் வைப்பா. அது ஒரு ஆஸ்பிஷியஸ் ஆன சைன் மாதிரி அவங்க ஜேர்னி நல்லா இருக்கணும் அவங்க சில பேர் வேப்பலை வைப்பாங்க.
0: அதே மாதிரி அந்த காலத்துல இருக்கிற அந்த அரிசியோட அந்த ட்ரம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலயும் வந்து ஒரு கொத்து வேப்பலை வச்சிருவாங்க. ஏன்னா வேப்பலை இருந்தா அந்த வண்டு வருது, அதுக்கப்புறமா வந்து அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் வராம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அதான் திரும்ப திரும்ப சொல்றோம்ல அந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்டிஸ் அது இருக்க தொண்டு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு.
1: பாத்தீங்களா ஒவ்வொரு மரத்துக்கும் எவ்வளவு உபயோகங்கள். இப்ப இங்க நாங்க சொன்னது வந்து ஒரு சில மரங்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மரத்துக்கும் இன்னும் எத்தனையோ உபயோகங்கள் இருக்குங்க. இதெல்லாம் மிக முக்கியமான மரங்கள் அவ்வளவுதான். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியால வந்து எல்லா மரங்களுக்கும் என்ன யூஸ் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் மரங்கள் இல்லாம நம்ம வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நமக்கு மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இனிமே என்ன பண்ணுங்க, நீங்க வந்து மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுங்க. அது மட்டும் இல்லாத எங்க முடிஞ்சாலும் மரத்தை வளங்க கண்டிப்பா. ஏன்னா மரங்கள் இல்லாம பாருங்க தென்னை மரம், மாமரம் இந்த வேப்பல மரம் இது எல்லாம் எவ்வளவு நமக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சோ தயவு செஞ்சு மரத்தை வெட்டாதீங்க, கண்டிப்பா நிறைய மரத்தை வளங்க, அதுதான் நம்மளோட உறுதிமொழியா இருக்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வந்து மரங்களின் முக்கியத்துவம் நிகழ்ச்சியை கேட்டு நீங்க நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். சோ இன்னைக்கு வந்து நாங்க என்ன சொல்லி விடைபெற போறோம்னா, தயவு செஞ்சு மரங்களை வெட்டாதீங்க, நிலங்களை விற்காதீங்க. விவசாயம் அப்படிங்கறது நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். மரங்கள், காடுகள் இது எல்லாமே நமக்கு ரொம்ப அவசியம். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கலாம், கண்டிப்பா மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோட இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
3: சுஜிதா,
4: அபிநயா,
1: சரண்யா. நன்றி, வணக்கம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8.
5: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ஏ வாடா முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
0: பா விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா?
2: கால செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதான் நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவும் இல்லமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு.
3: ஆமாமா, நாங்க இதுமல்லாந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எல்லா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வர.
1: சரிடா.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா கொஞ்சம் வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவான், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா?
0: சரிடா கண்ணு. ஏமா ஒரு முதல் பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முதல்பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முதல் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம் நினைக்கிறேன், என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க, கொஞ்சம் மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: என்னமா என் பொண்ணு நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா டேக் கேர் ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம்.

0: எவ்ரிபடி நான் உங்க ஹரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. எம்ஓபி
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க. வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜி சுனிதா. இந்த நிகழ்ச்சி நிழலா நிஜமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னும் என்னோட பார்ட்னர் ஆர்ஜே ராதிகா ஸ்டுடியோக்கு வரல, சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டா. நீங்களே கேளுங்களேன், ஆஸ் யூஷுவல் இன்னைக்கும் ஒரு கதை இருக்கும். வாமா மின்னல் உக்காரு, இன்னைக்கு என்ன ஆச்சு?
2: நான் சொன்னா நம்ப மாட்டேன் சுனிதா, நான் இன்னைக்கு பஸ்ல ஸ்டுடியோக்கு வந்துட்டு இருக்கிறப்போ சடனா ஒரே கூச்சல், பயங்கரமா கூட்டம் சேர்ந்துச்சு. என்னன்னு போய் பாக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஆளை கண்ணா பின்னான்னு போட்டு திட்டிட்டு இருந்தா. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா செமையா போட்டு அடிச்சிருப்பா. என்னன்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது அந்த ஆளு தப்பான முறையில் நடந்துட்டான.
1: ஐயோ நிஜமா அவ சொல்ற? அந்த பொண்ணுக்கு அவ்வளவு தைரியமா?
2: ஆமா நிஜமாதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கும் நம்ம ஷோக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு. ஆனா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து சைல்ட் அபியூஸ்.
1: சைல்ட் அபியூஸ் பத்தி டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி, சைல்ட் அபியூஸ்னா ஒரு குழந்தைய உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் துன்புறுத்துறது. அதாவது நம்ம வார்த்தைகள் இல்ல செயல்களோ அவங்க உடல் ரீதியா மன ரீதியா துன்புறுத்துச்சுன்னா அதான் சைல்ட் அபியூஸ்.
2: இந்த மாதிரி நடக்கிறதுக்கு எல்லாம் யாரு காரணம் நினைக்கிற சுனிதா?
1: பேரண்ட்ஸோட அலட்சியம் தான் காரணம் நான் நினைக்கிறேன்.
2: இதுக்கு பேரண்ட்ஸ் மட்டும் காரணம் சொல்ல முடியாதே, ஏன்னா எல்லா நேரமும் எல்லா இடத்துலயும் பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட இருக்க முடியாதுல்ல.
1: கரெக்டா சொன்ன ராதிகா. உதாரணத்துக்கு பசங்க ஸ்கூல்ல விளையாட போகும்போதும் இல்ல ஸ்கூல் பஸ்ல டிராவல் பண்ணும் போதும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு.
2: இதுக்கு என்னதான் தீர்வு?
1: எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, அதே மாதிரி இதுக்கும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். உனக்கு தெரியுமா ராதிகா, அதிகபட்ச சைல்ட் அபியூஸ்ல உடல் ரீதியா 31%, அதாவது 31% குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க.
2: நிஜமாவே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் சுனிதா இது. சைல்ட் அபியூஸ்ல நிறைய விதமான சைல்ட் அபியூஸ் இருக்கு. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம இந்திய சட்டத்துல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, குழந்தை பாலியல் பலாத்காரத்துல ஈடுபடுற ஒரு ஆண் அவனுடைய ஆணுறுப்பை பயன்படுத்தினால் மட்டுமே அது ஒரு குற்றமா கருதி தண்டனை வழங்குறாங்க. மற்றபடி பொருட்களாலோ அல்லது மற்ற உடல் பாகங்களாலோ ஒரு குழந்தைய பலாத்காரம் செஞ்சாங்கன்னா கடுமையான தண்டனைகள் நம்ம சட்டத்துல எதுவுமே இல்லை. செக்ஷன் 377 பிரிவின் படி ஒரு குற்றவாளிக்கு அதிகபட்சமா 7-10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்குன்னு நம்ம சட்டம் சொல்லுது. ஆனா இந்த மாதிரி குற்றங்களுக்கு நம்ம நாட்டுல அதிகபட்சமாவே 3 வருஷம் தான் தண்டனை கொடுக்கறாங்க. ஒரு குழந்தைய ஒரு தடவைக்கு மேல உடல் ரீதியா துன்புறுத்தினாங்கன்னா அந்த குழந்தை ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா இந்த குற்றத்துக்கு எந்த விதமான தண்டனைகளும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு 10 வினாடிக்கும் ஒரு குழந்தை பாலியல் கொடுமைக்கு ஆளாறாங்க.
1: நேர்களே, நீங்க சைல்ட் அபியூஸ் பத்தி நல்லா புரிஞ்சுக்க டாக்டர் யமுனா பீடியாட்ரிஷியன் மற்றும் அடலசன்ட் பிசிஷியன் இவங்க ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க.
3: ஒரு சைல்டு கேம் வித் சிகரெட் பட் மார்க்ஸ். ஓகே, 3-year-old பாய் நான் ஃபுல்லா சிகரெட் பட் மார்க்ஸ் ஆனஸ் தொடையில வந்து மார்க் இருந்தது, ரவுண்ட் ரவுண்டா மார்க். அது வந்து எந்த ஸ்கின் டிசீஸ் இதுலயும் ஃபிட் ஆகல. அப்புறமா கேள்வி கேட்க போனப்பதான் தெரிஞ்சது வந்து அவங்க தாத்தா வந்து சிகரெட் குடிச்சிட்டு இருந்தப்போ இந்த பையன் வந்து தூங்காம ஏன் பிடிக்கிறான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அந்நேரத்துக்கு அவருக்கு கோபம் வந்து பையனை வந்து அந்த மாதிரி சூடு போட்டார். ஸோ இது அந்த தாத்தா கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மற்றபடி வேற ஏதாவது அல்டீரியர் மோட்டிவ் வேற ஏதாவது இருந்ததாங்கிறது தெரியல, இவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடியும்.
2: நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு வெளிநாட்டுலதான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற சுனிதா?
1: இது 100க்கு 100 தவறான ஒரு கருத்து. தப்பு எங்க வேணா நடக்கல ராதிகா. துளிர் ஒரு என்ஜிஓ, இவங்க குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு எதிராக பாடுபடுற ஒரு நிறுவனம். 2006 ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதாவது பாலியல் கொடுமைனால 42% பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க.

0: அதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா தரப்பட்ட குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. இதுல 48% ஆண் குழந்தைகளும் 39% பெண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க.
1: இந்த இடத்துல கண்டிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். பொதுவா பெண்கள் பாலியல் கொடுமையில ஈடுபடுறது இல்லைன்னு ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. ஆனா அவங்களும் இதுல ஈடுபடுறாங்கன்னு ஒரு சின்ன புள்ளி விவரம் நம்மளுக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்கு.
0: இது பத்தி ஒரு பெற்றோர் கிட்ட நாங்க கருத்து கேட்டோம். மிஸ்ஸஸ் சோஃபியா, வைஸ் பிரின்சிபல் ஆஃப் SBOS ஸ்கூல் சென்னை. மேம், உங்க குழந்தைகிட்ட யாரா தவறா நடந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: தவறா நடந்துட்டானா யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு அந்த ஆளை வந்து ஒன்னு நல்லா அறைய விட்டுருவேன், இல்ல அந்த ஆளை போய் நல்லா வந்து அவனை நாக்கு பிடிங்க சாகுற மாதிரி நல்லா நாலு கேள்வி கேட்டுட்டு அவனை வந்து அவன் பண்ணது தப்புன்றத உணர வைப்பேன் அவன் அந்த ஆளை. அப்புறம் என் குழந்தைகிட்டயும் வந்து நான் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லணும், என்கிட்ட மம்மிக்கிட்ட பயப்பட வேண்டாம், உன் மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டு அவளுக்கு மைண்டில் அந்த ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை உண்டாக்கிடுவேன். அதனால் அந்த தைரியமாக என்கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவான்.
1: இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். என்னோட அம்மா 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட அம்மா சைலண்டாக தான் இருப்பாங்க.
0: கவலைப்படாத ராதிகா, உங்கள் அம்மா மட்டும் இல்லை, நிறைய அம்மாக்கள் இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்தால் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, குடும்பமானம் போயிடும் பயத்திலே சும்மா தான் இருப்பாங்க. நேர்களை இந்த இடத்துல ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்டே டியூன்ட், MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
3: அம்மா நிறுத்துங்க, என்ன பண்றீங்க? என்னால சிரிப்ப நிறுத்தவே முடியல.
4: இதுதான் கிச்சு கிச்சு மூட்டுறது, இப்படி பண்ணா சிரிப்பு வரும்.
0: உங்க குழந்தை எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க குழந்தையோட ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஒரு பெற்றோரா இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்க குழந்தை உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நலமா இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? இதுல ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஒரு பெற்றோரா உங்க கடமையில இருந்து நீங்க தவறிட்டீங்க.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம சைல்ட் அபியூஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த செக்மெண்ட்ல ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தையோட செயல்கள் மற்றும் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு பாப்போம்.
0: பாதிக்கப்பட்ட குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும் டாக்டர்?
5: இப்ப சிலதெல்லாம் அந்த குழந்தை வந்து எவ்வளவு அளவுக்கு அபியூஸ்க்கு பழக்கப்பட்டிருக்குங்கிறது முக்கியம். லைக் இப்போ சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கிறதோ திட்டுறதோ உதைக்கிறதோ அதெல்லாம் வந்து சாதாரணம். சில குடும்பங்களில் சூடு போடுறது இது சாதாரணம். பட் வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து இப்போது ஒரு பையன் ஒருத்தன் வந்தான், 15-year-old பையன். அவன் வந்து என்னென்னா 3-4 மாதத்துலேருந்து அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, நான் வந்து அடிக்காமல் ஒரு வேளை கூட நான் சாப்பாடு ஊட்டினது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ 15 வயசில் அவன் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முகத்துலலாம் கீரை, 15-year-old பாய். என்னன்னு கேட்டால் அந்த அம்மாவே சொன்னாங்க, நான் தான் தாங்க முடியாமல் அவனை முகத்தை கீறினேன் நான் தான் அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவன் டெய்லி அபியூஸ்க்கு பழக்கப்பட்டவன். அந்த பையன்கிட்ட கேட்டான், சி வி ஹாவ் அ க்வெஸ்டன், வாட் ஆர் 3 விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொன்னான்னா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளானே எங்கள் அம்மாவோ அப்பாவோ என்னை அடிக்காமல் இருந்தால் போகும், அது ஃபர்ஸ்ட் விஷ் தான். செகண்ட் விஷ் வந்து எங்கள் அம்மாவுக்கு என் மேலே சந்தோஷம் இல்லைங்கிறது தெரியுது, அதனால தான் அடிக்கிறாங்க. அவங்கள எப்படி எனக்கு சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு புக் ஏதாவது இருந்ததுன்னா நான் படிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் சில பேரண்ட்ஸ் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறதுனால பிள்ளைங்க வந்து தான் இன்னும் யூஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை யாருக்கும் பிடிக்காது, ஸோ நம்மளால் மற்ற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பையன் இஸ் ஒன் லோனர், இப்போ பார்த்தாலும் லோனாக தான் தனியாக தான் சுற்றிட்டுருப்பான் அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யாரையான ஒருத்தர் வந்து நம்ம ரொம்ப கொடூரப்படுத்திட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தன்மையிலே நம்பிக்கை இல்லாம போகும்.
1: பாதிக்கப்பட்ட குழந்தைங்க கிட்ட உடல் ரீதியா சில அறிகுறிகள் தென்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. படாத இடத்துல பட்ட காயங்கள், இல்லனா அழற குழந்தைங்களை பார்த்தா இவங்க பயப்படுவாங்க, வெளியால் யாராவது தொட்டாங்கன்னா கூட கத்துவாங்க, சில சமயம் ரொம்ப வெறித்தனமா நடந்துக்குவாங்க, இல்லனா ரொம்ப அமைதியா இருப்பாங்க.
0: சோஃபியா மேம், இந்த இஷ்யூ சம்பந்தமா உங்க குழந்தைங்க நீங்க என்ன சொல்லி வளர்ப்பீங்க?
2: நான் வந்து குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து எப்படி நடந்துக்கணும், வெளியாளுகிட்ட யார்கிட்ட ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பேன். அப்புறம் யாரையும் உன்னை தொடரத்துக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பேன். அப்புறம் அதுக்கும் மீறி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தா உனக்கே வந்து உனக்கு அன்னீசியா இருக்கிற மாதிரி இருந்தா நீ வந்து சத்தம் போட்டு ஏன் என்ன தொடர அப்படின்னு சத்தமா நீ கேட்டுரு. அப்ப மத்த பக்கத்துல இருக்கிறவங்க உன்ன பாத்துட்டு அப்ப அவங்களும் உனக்காக உதவிக்கு வருவாங்க. அந்த மாதிரி சொல்லி வளர்த்தேன்.
1: இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். சில ஸ்கூல்ஸ்ல அடுத்தவங்க நம்ம கிட்ட பழகும் போது எந்த மாதிரி கண்ணோட்டத்துல பழகுறாங்கன்னு தெரிஞ்சுக்க சில விதமான டச்சஸ் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது குட் டச் பேட் டச் பத்தி எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க.
0: டிஃப்ரெண்ட் டச்சஸ்ன்னு பார்க்கும்போது பெற்றோர்கள் இல்லைனா வேற யாராவது அரவணை போல தொடும்போது அது குட் டச்ன்னு சொல்லுவாங்க. பேட் டச், தப்பான எண்ணத்துல தொடும்போது குழந்தைகளுக்கு வலி ஏற்படும், அது மட்டும் இல்லாம ஒரு கஷ்டமான ஃபீலிங்கை ஏற்படுத்தும். அடுத்தது கன்ஃபியூசிங் டச், தெரியாதவங்க தொடும்போது ஒரு அருவறுப்பான உணர்வு ஏற்படும். முக்கியமான விஷயம் இல்ல என்னன்னா பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட் டச் பேட் டச் பத்தி முன்கூட்டியே சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தவிர்க்கலாம்.
1: பள்ளிக்கூடத்துலதான் குழந்தைங்க நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அத அவங்களுக்கு சேஃப் நினைக்கிறீங்களா சோஃபியா மேம்?
2: கண்டிப்பா சில்ட்ரன் வந்து கண்டிப்பா ஸ்கூல்ல சேஃபா தான் இருக்காங்க. 90% மேல சேஃபா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்கூல்ல ரெண்டு ஸ்கூல்ல ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற தவறுனால வந்து மொத்தமா வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது. அதனால ஸ்கூல்ல கண்டிப்பா சேஃபா இருப்பாங்க.
0: குழந்தைகள் பயணம் செய்யற ஸ்கூல் பஸ்ஸஸ், வேன்ஸ், ஆட்டோ ரிக்ஷாஸ், அது மட்டும் இல்லாம ஸ்கூல் டாய்லெட்ஸ், இந்த இடத்துல கூட நிறைய தவறுகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் இந்த இடத்துல தனியா இருக்கும் போது நிறைய பேர் இதை வாய்ப்பா ஏற்படுத்திக்கிறாங்க. சோஃபியா மேம், நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி இடத்துல தவறுகள் நடக்கிறது எப்படி தவிர்க்கலாம்?
2: டாய்லெட்ஸ்ல கூட எல்லா டாய்லெட்லயும் வந்து ரெண்டு கேர்ள்ஸ் டாய்லெட் ரெண்டு ஆயா இருக்கும், ஜென்ஸ் டாய்லெட் ரெண்டு ஆள் நிக்க வச்சிருப்போம் கண்டிப்பா. அப்புறம் காரிடர்லயும் வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. அதனால அந்த மாதிரி ஆளு கண்காணிக்கிறான் தெரிஞ்சாலே தவறு நடக்கிறத பாதி தடுத்துடலாம். அதுக்கும் மீறி எதாவது நடக்கிறதா இருந்தா கூட நம்ம வந்து கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட வந்து பிள்ளைங்க வந்து போய் எதுவா இருந்தாலும் சொல்லிடணும். சொல்லிட்ட உடனே அவங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி எப்படி இதெல்லாம் தடுக்கலாம்னு சொல்லி இப்ப தைரியமா வந்து முதல்ல தைரியமா வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியத்தை நம்ம கொடுக்கணும். குழந்தைங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா பழகுனா அவங்க வந்து எப்போதுமே கான்பிடன்ஸ் இருக்கும் அந்த டீச்சர்ஸ் மேல இருந்து. எது நடந்தாலும் எப்பவும் வந்து தைரியமா சொல்லிடுவாங்க. அது சொல்லிடுவாங்கன்னு தெரிஞ்சாலே மத்தவங்க வந்து சொல்லிட போறாங்கன்னு தெரிஞ்சே அவங்ககிட்ட அந்த மாதிரி தவறு நடக்காத தடுத்துடலாம். ஸ்கூல் பஸ் எல்லாம் எப்படியும் டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால வந்து முக்காவாசி நடக்காது. அப்படியும் மீறி ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து பண்ற மாதிரி இருந்தா கூட அந்த ஸ்கூல் பஸ்ல போற குழந்தைங்கிட்ட முதலே வந்து எல்லாம் சொல்லி எதுவா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிடணும், டீச்சர்ஸ் கிட்டயும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அந்த மாதிரி ஏதாவது பண்றவங்களா தான் அவங்களுக்கு சிவியர் ஆக்ஷன் எடுத்துட்டு அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு திருப்பி நல்ல ஆளா வைக்கணும்.
1: இப்போ ரீசெண்டா கூட நம்ம மனசு உலுக்கிய ஒரு சம்பவம், செப்டம்பர் 30 அன்னைக்கு மதுரவாயில கூட ஒரு 10 வயசு பையன் அவங்க அப்பா டிவி பார்க்க விடலன்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். நம்ம ஸ்கூல்ஸ்ல கூட நிறைய குழந்தைங்களுக்கு கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கறாங்க. இன்னும் சில டீச்சர்ஸ் குழந்தைங்கள சரியா நடத்துறது கூட இல்லை. சோ இதனால குழந்தைங்க அவங்களோட எமோஷனல் பேலன்ஸ இழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம சூசைடுன்னு ஒரு பயங்கரமான முடிவையும் எடுக்கிறாங்க. டாக்டர், இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
5: இப்ப குடும்பங்கள் நடுவுலயே வந்து அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் இல்ல மத்த பெரியவங்க ஆகட்டும் எது இருந்தாலும் சரி, ஆனா லைக் சாதா பேச்சுவார்த்தையிலேயே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு பதிலா நான் செத்து போலாம், லைக் இங்க வாழறத விட நான் எங்கேயானு ஓடி போலாம், லைக் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறத விட நான் பரலோகம் போய் சேரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு வழக்கு பேச்சாயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து டெய்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க, உன்னை பெற்று நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறத விட நானே செத்து போலாண்டா, நான் உன்னை சாவடிக்கிறத விட நான் செத்து போலாம். இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டில் வந்து இமோஷனல் அப்யூசஸ் கோயிங் ஆன் உங்களுக்கு. ஸோ இந்த பிள்ளைங்க மனசுக்குள்ள வந்து எதையான சமாளிக்க முடியலையா சாவு தீர்வு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு. பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னாக்கா உங்களுக்கு மீடியாலையும் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சம்திங் நோன் அஸ் காப்பி கேட் சூசைட்ஸ், ஒரு சூசைடை பத்தி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சூசைடை பார்த்து அதே மாதிரி சூசைட்ஸ் உங்களுக்கு நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து சாதாரணம். அப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து தே டோன்ட் டாக் டு சில்ட்ரன் அட் ஆல், உங்களுக்கு வெறும் படி சாப்பிட்டியா உட்காந்தியா சின்ன மணி இருக்கிறாங்களே ஒழிய நமக்கு அப்படிங்கிற ஒரு சுத்தமா அந்த மாதிரி எண்ணமே இல்லை. வெறும் ஏதோ ஒரு நாங்க பெத்தோமா, நாங்க இத்தனை நாள் நான் உனக்காக கண்ணு முழிச்சு நாங்க பாத்துட்டு நாங்க கஷ்டப்பட்டோமா, அதுக்கு நீ எனக்கு பிரதிபலன் என்ன பண்ற அப்படிங்கிற ஒரு பார்கெயின்ல தான் வந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை எப்ப மாறுதோ அப்பதான் நம்ம பிள்ளைங்க இமோஷனல் அபியூஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும், பிசிக்கல் அபியூஸ்ல இருந்தும் அவங்களை காப்பாற்ற முடியும். இமோஷனல் அபியூஸ் நிறைய பார்த்தேங்க. ஸோ சுடு சொற்கள்னும் போது அவங்களுக்கு வந்து என்ன டாக்டர் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் வந்து என்ன சொன்னோம், நீ படிக்கலைன்னா உருப்பட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி, உருப்பட மாட்டேங்கிற வார்த்தையே வந்து எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தை. லைக் அதோட பொருள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம பெரியவங்க எல்லாம் நாங்கள் இருக்கிற சமயத்தில் எங்களை யாராவது ஒருத்தர் நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னால் தாங்கிப்போமா? பிள்ளைங்க அவ்வளோ அடி கொடுக்குறாங்க, அந்த அடி கொடுத்துட்டு அந்த பசங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்குதுங்க அடியை. அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற பொறுமை வேறு யாருக்குமே கிடையாது. அந்த பொறுமை எல்லாம் மீறும் பொழுது தான் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. இதை நம்ம தடுக்க வேண்டியது வந்து இந்த சமுதாயத்தோட பெரிய பெரிய பொறுப்பு. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும், அப்போ தான் நம்ம மாற்ற முடியும் இந்த நிலைமை.
1: சோஃபியா மேம், உங்களோட கருத்து என்ன இதை பற்றி?
2: முதல்ல வி ஹேட் டு ப்ரிப்பேர் த அடல்ட்ஸ் டு ஹேண்டில் த சில்ட்ரன். அவங்க எப்பொழுதுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயோ சில்ட்ரன்கிட்டயோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியாக நடக்கணும். அவங்கக்கிட்ட வந்து தப்பு பண்ணால் கூட அதை வந்து நல்லதனமாக எடுத்து சொல்லணும். கோபமாக திட்டலாம் கூடாது, இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது இல்லையா, நீ பண்ண தப்பு அதனால எவ்வளோ கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லணும். அந்த சைல்டுக்கு அவன் பண்ணது தப்புன்னு சொல்லி அவனே உணர்ற மாதிரி கொண்டாடணுமே தவிர நம்ம வந்து கத்தி ஈத்தி அவரை மிரட்டி எதுவும் பண்ணக்கூடாது.
0: நானும் ஒத்துக்கிறேன், ஸ்கூல் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்கன்னா குழந்தைகள் பயம் இல்லாம ஸ்கூலுக்கு போக விரும்புவாங்க.
1: சரி நேர்களே, பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாகிற குழந்தைகள் பொதுவா 4 வயசுக்கும் கீழே இருக்கிறவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல டெத் ரேட் பாத்தீங்கன்னா 75% நினைக்கும் போது நிஜமாவே ஒரு கஷ்டமான விஷயம். சரி நேர்களே, இப்போ ஒரு ஸ்மால் பிரேக், சோ ஸ்டே டியூன். MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: வாங்க ரம்யா, உள்ள வாங்க.
1: ஹலோ சுரேஷ்.
0: எங்க உங்க பொண்ணு ஸ்ருதி? அவளுக்கு எங்க வீட்டுக்கு வந்து விளையாடணும்னா ரொம்ப பிடிக்குமே, எங்க அவ?
1: அவ எனக்கு பின்னாலதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா, ஏன்னே தெரியல. அவ உள்ள வர மாட்டேங்கிறா. உள்ள வா ஸ்ருதி, நீ அங்கிள் வீட்டுல தானே எப்பவுமே விளையாடுவ, இப்ப ஏன் பயப்படுற?
2: மா, எனக்கு அங்கிள் சொல்லி கொடுக்கற விளையாட்டு எதுவுமே பிடிக்கலம்மா, நான் உள்ள வர மாட்டேம்மா.
3: மென்மையானவர்கள் குழந்தைகள். உங்கள் குழந்தை சொல்வதை புரிந்து கொள், அவை தானாய் அறிய வேண்டியவை.
4: சனியே சனியே, உனக்கு ஏன் தான் பெத்தன்னு தெரியல, என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்க. எங்க போய் தொலை போ, செத்து தொலை போ. எத்தனை வாட்டி சொல்றது, நீ எல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டடா, எழுதி வச்சுக்கோ, நீ செத்தாதான் எனக்கு நிம்மதி.
5: நீங்க சொன்ன இதுல ஒண்ணு நடந்தா கூட உங்களால தாங்கிக்க முடியுமா? உங்கள் குழந்தை நலனை கருதி யோசித்து செயல்படு.
6: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நம்ம சைல்ட் அபியூஸ்ன்னு ஒரு சீரியஸான டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, சைல்ட் அபியூஸ் தினம்னு ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது.
5: ஆமா, அது வந்து 19 நவம்பர் அன்னைக்கு அனுசரிக்கப்படுது. போன செக்மெண்ட்ல குழந்தைங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த சைல்ட் அபியூஸ்ன்ற கொடுமையை எப்படி தவிர்க்கிறது, அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்குண்டான கவுன்சிலிங் முறைய பத்தி இப்ப பேசுவோம்.
6: சோஃபியா மேம், நீங்க சொல்லுங்க. வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி, சைல்ட் அபியூஸ் பத்தி சொல்லி கொடுக்க எது சரியான வயசுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
7: சொல்லி கொடுக்கறது ரைட் ஏஜ் ராங் ஏஜ் அப்படின்ட்டு இல்ல, கொஞ்சம் அந்த பிள்ளைங்க ஒரு 8-10 அது மாதிரி வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அப்படியே அது வந்து கேஷுவலா நடக்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை மென்ஷன் பண்ணி, இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ட்டு இன்னொருத்தருக்கு நடக்கிற மாதிரி சொல்லி நம்ம எப்படி நடந்துக்கணும், அவன் அந்த பொண்ணு பாரு, அந்த பையன் பாரு, இந்த மாதிரி நடந்துக்கல, அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிட்ட பிறகு, அப்போ ஓ இந்த மாதிரிலாம் நடந்தால் தப்பு அப்படின்ட்டு அவளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிய வரும்.
5: சரியா சொன்னீங்க மேம். டாக்டர் யமுனா, இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
8: ஏஜ் அப்ரோப்ரியேட் எஜுகேஷன் முதல்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். லைக் சி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிசிக்கல் அபியூஸும் இமோஷனல் அபியூஸும் பேரண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம பேசணும். லைக் ஒருத்தங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களோட டெம்பரமெண்ட் எப்படி, அவங்க அம்மா அப்பா எப்படி அவங்கள வளர்த்தாங்க, அடிச்சு வளர்த்தாங்களா இல்ல திட்டி வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வளர்த்தாங்கன்னா சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது நல்ல முறைன்னு அப்படி வளர்த்தாங்கம்மா, அதே மாதிரி தான் உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிறத முதல்ல அந்த கல்யாணம் ஆகிற பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி நம்ம சொல்லி கொடுத்தோம். அது சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாம். பட் மெயினா வந்து நம்ம பார்க்க வேண்டியது, இப்ப அடி கோதா வாங்குறாங்கன்னா பசங்க வந்து நம்ம இந்த பிள்ளைங்க வந்து இப்போ இளமையான வயசுல வந்து ஏன் அடிக்கிறீங்கப்பா, ஏன் இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்க தெரியாது அந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ அந்நேரத்துக்கு வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பிள்ளைங்க வந்து மற்றவங்க பெரியவங்க கிட்ட சொல்லலாம். லைக் அப்பா அடிக்கிறாங்கன்னா அம்மா அப்பா அடிக்கிறாங்கம்மா என்ன அடிக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்லலாம். பட் இது வந்து பெரியவங்க மனநிலை தான் மாறணும், அந்த வயசுல உங்களுக்கு எதுவும் நடக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் செக்ஷுவல் அபியூஸுக்கு பசங்களை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். லைக் உன்னுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை உன்னோட பர்மிஷன் இல்லாம வேற யாரும் தொட முடியாது, உங்க அம்மாவோ இல்லை அப்பாவோ உனக்கு குளிப்பாடுறதுக்கும் டாக்டருங்க பரிசோதனை பண்றதுக்கும் மட்டும்தான் உன்னோட ப்ரைவேட் பார்ட்ஸை தொடலாம். மற்றபடி உன்னுடைய அதே மாதிரி அங்கங்களுடைய பேரும் தெரியணும், இதுதான் பீனஸ், இதுதான் ஸ்க்ரோட்டம், இது வந்து வல்வா, எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படிங்கிறத முதலிருந்தே சொல்லி கொடுக்கணும். லைக் எப்படி அம்மாவும் அப்பாவும் வந்து கண் எங்க, மூக்கு எங்க, நாக்கு எங்க, பல்லெங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தொப்பை வயிறெல்லாம் சொல்லித்தராங்க, அதுக்கப்புறம் உடனே கால் தான் போயிடுறாங்க. யாரும் வந்து இந்த பார்ட்ஸை பற்றி சொல்கிறது என்ன, பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்ன யார் என்னத்தை இது பண்ணுறாங்க, தொடுறது தப்பா இருப்பா ஒன்றுமே தெரியாது. அதனால நிறைய பசங்க வந்து 6-7 பார்த்தீங்கன்னா தே கோ த்ரூ த செக்ஷுவல் அப்யூஸ், அதை பற்றி வெளியிலேயும் சொல்ல தெரியாமல் அப்படியே வந்து வீட்டில் வந்து சொன்னாங்கனாலும் நீ என்ன பண்ண அப்படிங்கிறதா முதல் கேள்வி நிறைய பேரண்ட்ஸ் வீட்டில். அப்படி இல்லைன்னா வந்து அந்த மாதிரி யாரானும் பர்பட்ரேட் பண்ண அந்த சைல்டு அப்யூசர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கு முக்கியமான மனுஷாலாக இருக்கலாம். லைக் சொந்த தாய்மாமாவாக இருக்கலாம், இல்லை சித்தப்பாவாக இருக்கலாம், இல்லை வீட்டில் வந்து அவங்களுடைய சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பமே நடக்கிறதா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பெசாம கண்டுக்காத, நீ எதாவது இமேஜின் பண்ணி இப்போ பெசாம இரு, கப்புன்னு கப்புச்சுப்புன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாயை அடக்கிடுறாங்க. இப்போ ஒரு குழந்தை ஒன்று வந்தது, 7 குழந்தை, பர்த்டே அன்னைக்கு பிங்க் கலர் ஃப்ராக் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்ததான், பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் தான் விளையாடிட்டு இருந்திருக்குது. அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு மாமா வந்திருக்காரு, அந்த மாமா கூப்பிட்டு சாக்லேட் கொடுத்தாராம், சாக்லேட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதோ பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு சொல்லி எனக்கு இன்னைக்கும் அந்த நினைப்பு தான் எனக்கு இருக்குதுன்னு, 17 இருக்கும் அந்த பொண்ணு. நான் பண்ணிட்டேன் தப்பு. ஏன்னா வீட்டுக்கு வந்து நான் சொன்ன உடனே அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க வீட்டுக்கெலாம் போனேன்னா அப்படி தான் எல்லோரும் தொட்டு பார்ப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்குன்னு என்ன, ஒரு பொண்ணு ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாதா இந்த உலகத்தில் உங்களுக்கு? சரி, ரிவீலிங் க்ளோத்ஸ் தான் வேண்டாம்ப்பா. நம்ம எல்லாரும் வந்து ஆபாசமாக நம்ம உடை போட்டுட்டோம்னா அப்போ பிரச்சனை இருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு நார்மலாக ஒரு பிங்க் கலர் ஃப்ராக் போட்டுட்டு அந்த குழந்தை ஸ்கூலுக்கோ இல்லை பர்த்டேக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே அங்கிள்னு போய் சொல்லி ஒரு சாக்லேட் கொடுக்கறதுல என்ன தப்பாச்சு? இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, பையனுங்களையும் நிறைய பேர் சைல்டு அப்யூஸ் அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஒன்று மிரட்டுறாங்க, லைக் நீ எதானோ வெளியில் நீ சொன்னேன்னா அவங்க அப்பாவை நாங்கள் ஏதாவது கொடுமைப்படுத்திடுவோம், அம்மாவுக்கு தீங்குப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கசின்ஸ், எஸ்பெஷலி இந்த மேல் கசின்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய பாலியல் பருவம், அதாவது உங்களுக்கு இந்த பாலியல் மாற்றங்கள் வரக்கூடிய வளரினம் பருவத்தில் ஒரு 17-18 வயசு அவங்களுக்கு இருக்கும் பொழுது யாரானு தன்னுடைய அங்கங்களை தொட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு சமாளிக்கிறதுக்காக நிறைய பசங்க வந்து வீட்டில் இருக்கிற சின்ன பையனுங்களை தே டேக் தம் இன்டு கான்ஃபிடன்ஸ், இங்கே வாடா இது பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே பழத்தோடு அங்கே தொடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை எக்ஸிபிட் பண்ணுறாங்க தன்னுடைய பாடி பார்ட்ஸை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அப்யூஸ் த சில்ட்ரன் உங்களுக்கு இருக்குது. நம்ம எல்லாம் வந்து பெண்களுக்கு தான் நிறைய இதுன்னு கிடையாது, பையனுங்களும் நிறைய பேர் இருக்குவாது, பட் அவங்க எல்லாம் சைலண்டாக தான் சஃபரிங். பெண்கள் அட்லீஸ்ட் வெளியில் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சொல்லணுங்கிற துடிக்க வந்து துடிக்கிறாங்க, பட் பையனுங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. பட் சொல்லாதனால அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு வருது. அவங்களால ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஈவன் வித் வைஃப் அவங்களால முடியாது. ஒரு காலத்தில் ஓன் குழந்தைகிட்ட கூட பக்கத்தில் போகிறதுக்கு யோசிக்கிறாங்க, நான் சுத்தமானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு இது. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம தடுத்தாங்கன்னா முதல்ல பிள்ளைங்களுக்கு பாடி பார்ட் சொல்லிக் கொடுக்கணும் ஏஜ் அப்ராப்ரியேட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் உன்னுடைய பாடியை இது பண்ணவும் கூடாது, தொடவும் கூடாது அப்படிங்கறத தெரிவிக்கும்.
6: சைல்ட் அபியூஸ் தடுப்பு முறைகள் பத்தி டாக்டர் யமுனா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
8: சரி, நமக்கு வந்து நிறைய பிரச்சனை என்னன்னா பெரியவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாதுப்பா, எங்க ஸ்கூல்ல கிடையாது. சரி, இப்போ ஸ்கூல்ல போய் பேசணும் அப்படின்னா எங்க ஸ்கூல்ல யாரும் எதுவும் எந்த தொந்தரமே கிடையாதுங்க, அப்படியே 100% நார்மல் சில்ட்ரன் அப்படின்னு. ஸோ ஸ்கூல்லையும் தேர் நாட் ஓப்பன். பேரண்ட்ஸ் கேட்டோம்னா எங்க சொந்தக்காரங்களெல்லாம் போய் இப்படி தப்பா சொல்றீங்களா நீங்க? ஒரு 21 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, நான் பெரிய கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன், எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நான் 10 இருக்கும்போதே அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ பெரியப்பா தாத்தா இவங்க எல்லோரும் நாங்கள் கூட்டு குடும்பத்தோடு தான் இருப்போம். 10 வந்து எங்கள் பெரியப்பா வந்து சரி அப்பா எப்படி நீ கட்டி பிடிச்சி படுத்துப்பியோ அதே மாதிரி என்னை போ கட்டி பிடிச்சி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்நேரத்துக்கு எனக்கு அப்பா செத்து போனதுனால நான் இது பண்ணேன், இப்போவும் ஹீஸ் இன்சிஸ்டிங் அதே மாதிரி தான் படுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு 4-5 ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இப்போ புரிய ஆரம்பிச்சது, அது வந்து இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னோன்னே எங்கள் அம்மா வந்து இல்லை நம்ம அவங்கள நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம், அவங்க என்ன பண்ணுறாங்களோ பொறுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ சரி, இந்த நிலைமை எப்போ நமக்கு மாறப்போகுது? அன்லஸ் வந்து நம்மளுடைய குடும்பங்களும் பெரியவங்களும் இப்போ எல்லாரும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைய நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அந்த பெற்றோர்களுக்கு கடமை இருக்குது. அந்த குழந்தைய வந்து வெறும் சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்கறது மட்டும் வேலை கிடையாது, அந்த பிள்ளைங்களுடைய எல்லா இதுலேயும் நீங்கள் நம்ம காப்பாற்றணும். உண்டு, அது வந்து ஒரு உறுதிமொழியாக எல்லாரும் எடுக்கணும். முடிஞ்ச வரையிலாம் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், பார்ப்போம் மாற்றம் வரும். எதுவுமே நம்ம ஊரில்

0: வந்து கொஞ்சம் நிதானமா வரும், பட் ஒன்ஸ் மாற்றம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அது நிரந்தரமா இருக்கும். சோ அந்த பயம் கிடையாது நமக்கு.
1: தேங்க் யூ டாக்டர். சோஃபியா மேம், இதுக்கு உங்களோட பதில் என்ன?
2: When such things happening-னா அது முதலே வந்து நம்ம அந்த பிள்ளைய வந்து யாருக்கிட்டையுமே, அப்பா அம்மாவை தவிர யாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. போய் அவங்க மடியில் உட்காரு, இவங்க மடியில் உட்காரலாம் பழகினான்னா அதே அவங்க வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நடந்து தவிர நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம முதல்ல இருந்தே வந்து ஒரு டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுற மாதிரி நடந்து பழகணும். குழந்தைகளுக்கு முதல்ல எது நடந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட எதுவும் ஒழிக்காமல் மறைக்காமல் சொல்லிடணும். அது பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைக்கும் நல்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எது நடந்தாலும் முதல்ல அவங்கக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். என்ன அதுவும் இன்னொன்று வந்து ஒரு நாள் நடக்கிறது எல்லாத்தையுமே லைனாக அது வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி அது அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாம் நடக்கிறதுலாம் சொல்லிட்டே வரும்போது அது அன்யூஷுவலாக நடக்கும்போதோ இல்லை அன்றைக்கி அந்த குழந்தை குவயட்டாக இருந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி மென்டல் டிஸ்டர்ப்டாக இருக்குதோ இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும்.
3: வெல் செட் மேம். நேர்களே, நம்ம எல்லாருக்கும் இப்ப சைல்ட் அபியூஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம சைல்ட் அபியூஸ் ஒரு கிடப்பில் கிடக்கும் கதை அல்ல. சரி நேர்களே, இந்த செக்மெண்டோட முடிவுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ டாக்டர் யமுனா அண்ட் மிஸ்ஸஸ் சோஃபியா. நீங்க ஷேர் பண்ண வியூஸ் கண்டிப்பா நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் லிசனர்ஸ், இந்த பிரேக்கு அப்புறமா இன்னொரு விதமான சைல்ட் அபியூஸ் பத்தி நம்ம பேச போறோம். சோ ஸ்டே டியூன்ட்.

0: மாலை நான் எடுத்துட்டு போறேன்.
1: மஞ்சு, அவ அந்த குடும்ப ஒட்டியானத்தை போட்டுட்டாளா பாரு.
0: மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களான்னு
1: பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
0: ராஜு, வந்திருக்கிறவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி கொடுத்து கவனி.
1: ஏமா, மீனா ரெடி ஆயிட்டாளான்னு பாரேன்.
2: அம்மா, கல்யாணம்னா என்னம்மா?
3: பத்து வயது மணப்பெண்ணின் கேள்வி இதுவென்றால் அவளது எதிர்காலம்.
4: அம்மா, இந்த டிராயிங் நல்லா இருக்கா?
5: ஏ, சீரியல் பாத்துட்டு இருக்கல, உயிர வாங்காத போ.
4: அப்பா, இந்த டிராயிங் நல்லா இருக்கா?
6: முக்கியமான கால் பேசிட்டு இருக்கல, போ.
4: அம்மா, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன், நான் வெளியில போய் விளையாடுறேன்.
5: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வீட்டிலே இரு.
4: அப்ப நான் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வரேன்.
6: சரிடா கண்ணா, போயிட்டு வா.
1: உங்க குழந்தைய நீங்க பாராட்டாம வேற யார் பாராட்டுவாங்க? ஒரு பெற்றோரா உங்க கடமையில இருந்து தவறிடாதீங்க.
7: சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்.
1: வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பிரேக்குக்கு முன்னாடி ஆர்ஜே சுனிதா சொன்ன மாதிரி இன்னொரு விதமான சைல்ட் அபியூஸ் பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். அதாவது சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள். இப்ப நாம சில உண்மை கதைகள், சில உண்மை கண்ணீர் கதைகளை பத்தி பேச போறோம். இந்த குழந்தைங்க அவங்க குழந்தை பருவத்தை தொலைச்சிட்டு வேலை செஞ்சாங்க, ஆனா இப்போ அதனால அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிர்கதியா நிக்கிறாங்க. நம்ம எத்தனையோ குழந்தை தொழிலாளராக பாக்குறோம் நம்ம கண்ணு முன்னாடியே, ஆனா அதை பத்தி நம்ம ஒன்றும் செய்யறதே இல்லை.
5: இந்த உண்மை சம்பவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி சைல்ட் லேபர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் சில குழந்தைகள் சில வேலைகள் செய்வாங்க, ஆனா அந்த வேலையோ அல்லது காசுக்காக செய்யற வேலை, உதாரணத்துக்கு தொழிற்சாலை வேலை, இல்லைனா வீட்டு வேலை, இல்ல மெக்கானிக் ஷாப், இந்த மாதிரி இடத்துல செய்யற வேலைகள் குழந்தைகள் செய்யும் போது அது அவங்க வளர்ச்சியை தடுக்கும், அவங்கள மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பாதிக்கும். இதுதான் சைல்ட் லேபர். அதுக்கும் மேல குழந்தை பருவத்துல அவங்களுக்கு அத்தியாவசியமான என்னெல்லாம் கிடைக்கணுமோ, அதாவது சரியான அளவு உணவு, கல்வி, தூக்கம், விளையாட்டு, இதையெல்லாம் தடுக்கிற மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அது சைல்ட் லேபருக்கு சமம். இந்த பிஞ்சு பருவத்துல இந்த மாதிரி கொடுமையான காயங்கள் பட்டா அது நீங்கா தழும்ப அவங்க மனசு விட்டும் உடலை விட்டும் என்னைக்குமே மறையாது.
1: அது மட்டும் இல்லாம குழந்தைகள் செய்யற வேலை அவங்க தன்னம்பிக்கையும் தன்மானத்தையும் பாதிக்கிற அளவுக்கு இருக்க கூடாது. நான் இப்ப சொல்ல போற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், குழந்தைங்களை அடிமையா நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம பாலியல் தொழில ஈடுபடுத்தப்படக்கூடாது. பொதுவா இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாகிற குழந்தைங்களுடைய வயசு பாத்தீங்கன்னா 7-15 வயசு வரைக்கும் இருக்கும். குழந்தை தொழிலாளரா இருந்து எத்தனை சோகங்களா அனுபவிச்சிருக்காங்கன்னு ஒரு உண்மை கதைய இப்ப நாம கேட்க போறோம்.
8: என் பேரு சிவா, என் வயசு 17. எனக்கு 5 வயசு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆள் என் அக்கா கிட்ட வந்து என்னமோ ரகசியமாக பேசினான். அவங்க பேசினதை நான் ஒட்டு கேட்டேன். என்னை கடத்திட்டு போகிறதுக்காக அந்த ஆள் வந்திருந்தான். என் அக்கா அதுக்கு உதவியாக இருந்தா. அவன் எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துக்கு என்னை கடத்திட்டு போய் 4 மாசமாக ஒரு வீட்டில் அடைச்சி வச்சுட்டான். அதுக்கப்புறமா ஒரு பேர் தெரியாத நாட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் என்னை இன்னொரு ஆள்கிட்ட விற்றுட்டான். அங்கே ஒட்டகம் பார்த்துக்கிறது தான் என் வேலை. நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு சம்பளமே தரல, சரியாக சாப்பாடு கூட போடலை. எனக்கு எப்பவுமே பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு கேட்டால் என்னை பயங்கரமாக போட்டு அடிப்பாங்க. நான் சரியாக வேலை செய்யாததுனால என்னை எங்கேயே திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஒரு தடவை நான் திருடி சாப்பிடும்போது போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துட்டாங்க. எப்போவாவது என்னை பார்க்க என்னோடய அம்மா வருவாங்க, அவங்க தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். என்னோடய ஆசை எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுக்கணும், அதுதான் என் கனவு, லட்சியம், எல்லாமே.

0: நீங்க இப்போ கேட்டது சிவாவோட கதை. இந்த சின்ன வயசுலயே எவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. உலகம் எங்கும் 60 லட்சம் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களா தினம் தினம் கஷ்டப்படுறாங்க. இதுல 7 லட்சம் குழந்தைகள் ஆபத்தான தொழில கூட ஈடுபடுறாங்க.
1: நேர்களே, மீடியா அதாவது ஊடகம் துறை ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். மீடியாவை சரியா யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த சமுதாயத்துல கொண்டு வரலாம். சரி, ரேடியோ துறையில இருந்து மிஸ்டர் வீரமணி, இவர் பிக் எஃப்எம்ல சீனியர் ப்ரோமோ ப்ரொடியூசரா இருக்காரு, இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
2: பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுவோம், நீ ஃபர்ஸ்ட் வந்து கையில பொம்மை விளையாடுறதுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா இதான் பண்ணுவோம். இப்போ நீ அதுக்கு போல வேற ஏதாவது ஹெவியாக ஏதாவது கொடுத்துன்னு வச்சுக்கோ, அதை அக்செப்ட் பண்ணாத விஷயத்தை கொடுத்துட்டேன்னா அதால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம் தான் ஆகும். உனக்கு என்ன பிடிக்குமோ அது உனக்கு அந்த டைத்துக்கு அது கொடுக்கணும். சாப்பாடாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகளுக்கு படிப்பாக இருந்தாலும் சரி, அப்படி கொடுக்காத பட்சத்தில் அது வந்து அதுக்கு ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகும், வேற பாத்தில் போகிற மாதிரி ஆகும், அது தப்பாக கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைல்டு லேபரோ இல்லை சைல்டு அப்யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான். இப்போ ஹோட்டலில் எடுத்துக்கிட்டா பசங்க எடுத்துக்கிட்டா சைல்டு லேபர்னு சொல்கிறான். அவனுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோம், அந்த சமயத்தில் பைசா வாங்குறோம் தான் தெரியுமே தவிர எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அதனுடைய வேல்யூ என்னன்னு அவனுக்கு தெரியாது. எப்போ தெரியும், அவன் 18 வயசு வளரும்போது அவனுக்கு அந்த பாதிப்பு வந்து மென்டலி ஏற்படும் போது, ஒரு சைக்காவோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மென்டலி ஏதாவது ஒரு இல்னஸ் வந்து அவன் அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதை மாற்றணும் அப்படின்னா நம்ம மீடியாவில் என்ன பண்ணலாம், பெற்றோர்களுக்கு முதல்ல வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துடணும். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் குழந்தைகள நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. அதனுடைய உடம்பு மட்டும் இல்லை, மனமும் கொஞ்சம் ஒழுங்காக வளரணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் அந்த சமுதாய பொறுப்பு இருக்குது, பெற்றோர்களுக்கு மெயினாக. ஸோ அந்த பெற்றோர்களுக்கு சமுதாய பொறுப்பு கரெக்டாக வரும்போது பிள்ளைகளும் அதுக்கேற்ற மாதிரி ரூட் தானாக பிடிச்சிருவாங்க. இந்த மூலமாக நம்ம மீடியாவுக்கு ஒரு சோஷியல் பப்ளிக் ஃபிலிம் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்காக ஒர்க் பண்ணுற ஒரு என்ஜிஓ இல்லை ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் உள்ள ஒரு லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்ககிட்டலாம் ஒரு கருத்து கேட்டு அதை ஒரு ரிசர்ச் மாதிரி எடுத்துட்டு அதை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சொன்னால் கூட தப்பு கிடையாது. இந்த மாதிரி இவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஆல்ரெடி அஃபெக்ட் ஆனவங்களை வச்சு பேசி இந்த மாதிரி பசங்க சைல்டு லேபரோ இல்லை சைல்டு அபியூஸ் நிறைய இடத்துல நடக்குதுல்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து அஃபெக்ட் ஆனவங்களே வந்து என்னோட பிள்ளை இந்த மாதிரி ஆயிருக்காங்க, உங்களுடைய பையனோ இல்லை உங்களுடைய பொண்ணோ பிள்ளைகளோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரீட்டு கரெக்டாக வரும்பொழுது அந்த நாடு கரெக்டாக வரும், நாடு கரெக்டாக வந்தோன்னா அந்த உலகமே அழகாக நம்ம மாற்றிவிடும். இதை வந்து ஒரு மீடியாவோட கடமை நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக இது எடுத்துக்காத வரைக்கும் எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சைல்டு லேபர் நடந்துட்டு தான் இருக்கும், சைல்டு லேபருங்கிறது இல்லாமல் போகாது. நீ போர்டு போட்டுக்கலாம், எல்லா இடத்துலையும் போர்டு போட்டுருவோம் குழந்தைகள் இங்கே வேலை செய்யலை அப்படின்ட்டு, பட் உண்மையில அப்படி கிடையாது. எல்லாரும் 4 பேர் இருக்கா, 4 பேர் இருக்கிற இடத்துல 3 பேர் இருக்கான் அவ்வளோதான், பட் அந்த இடம் நடந்துட்டு தான் இருக்கும். இதை நம்மளாக போய் திட்டாத வரைக்கும் கற்றுருந்தாரு. மீடியாவுக்கு வந்து அதில் ஃபுல் பொறுப்பு இருக்குது பண்ணால், ஏன்னா மீடியாவுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, யாரையும் எந்த சமயத்துலையும் பார்க்கலாம், எப்பவும் அதை தடுத்து கேட்கலாம். அது பண்ணாத வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சைல்டு அபியூஸோ இல்லை சைல்டு லேபரோ. குறிப்பாக காலேஜஸில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அந்த பொறுப்பு, ஏன்னா யங் ஜென்ரேஷன் வரும்போது அவங்களுக்கு அந்த பிளட்லேயே வந்து இது தப்பு நடந்தால் அதை வந்து தாங்கிக்க முடியாது. ஆனால் வந்து சொசைட்டி என்ன பண்ணால், இல்லை நீயும் நீ ஒருத்தனால் அதை மாற்ற முடியாது, நீ வந்து பேசாமல் இருக்கணும், நீயும் லைஃப்பில் சொசைட்டியில் ஒரே ஆளாக இருந்தால் தான் நீ லைஃப் லீட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா நம்மளும் அவங்கள மாதிரி ஒருத்தனாயிடுவோம். ஸோ நீ என்ன கனவு, எப்படி அதை ட்ரெம் பண்ணி அது எப்படி அந்த விஷயத்தை ஃபார்வர்ட் திங்கிங்கில் வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொண்டு வர முடியாது. உங்களுடைய ஐடியாஸ் வந்து அந்த சமயத்துலேயே வந்து செத்து போயிடும். ஸோ இப்போ சைல்டு லேபரோ இல்லை சைல்டு அபியூஸ் பற்றி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை ஜென்ரல் யூத் ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன், யங் ஜென்ரேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மனசில் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை உடனே வந்து ஆக்டிவாக நீங்கள் வந்து செயல்படுத்திடுங்க. அது தப்பாக கூட இருக்கலாம், ரைட்டாக கூட இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எதை நினைக்கிறீங்களோ, சமுதாயத்தில் ஒரு தப்பு நடக்குது அதை நம்ம மாற்றணும்னு நினைக்கணும்னா, நம்ம ஒருத்தர் வந்து மாறினா கூட ஆட்டோமேட்டிக்காக 2வது 3வது 4வது ஆள் மாற்றிடுவோம். ஸோ நம்ம வந்து ஐயோ சொசைட்டியில் இந்த மாதிரி இருக்குது, நம்மளும் அந்த மாதிரி ஆகிட்டோம்னா நமக்கு பாதிப்பு ஏற்படும்னு பயந்துட்டோம்னா அந்த ஒரு பிரச்சனையை மாற்ற முடியாது. இது சைல்டு லேபராக இருக்கட்டும், சைல்டு அபியூஸாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு சோஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், நம்மளாக வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம யங் ஜென்ரேஷன் அதை நம்ம நம்மளுடைய ரைட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா தான் அதை வந்து நம்ம மாற்ற முடியும். கரண்ட் மீடியா பொறுத்தவரைக்கும் இப்படி இப்போ பார்த்தோம்னா, இப்போது நிறைய எல்லா லைன்லேயும் டிவி ஆகட்டும் இல்லை ரேடியோ ஆகட்டும் இல்லைன்னா பத்திரிகைகள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இஷ்யூன்னு வந்து அதை வந்து பிரம்மாண்டப்படுத்திடுவாங்க ஆக்சுவலாக பார்த்தோம்னா. ஏன்னா அது பிரம்மாண்டப்படுத்தினா தான் அது ஒன்ஸ் அவங்களுக்கும் அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி பிஸ்னஸாகவும் இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கும் ஒரு நேம் வரும், பப்ளிசிட்டிக்காகவும். அந்த சமயத்தில் அதை மட்டுமே பார்க்காம தனக்கும் உண்டான பங்கு சொசைட்டியில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இன்றைக்குமே வந்து பில்லர்னு சொல்லுவோம் நம்ம, பத்திரிகையாகட்டும் மீடியா தேர் பில்லர் ஃபார் த சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த பில்லரே வந்து நம்ம அப்படி இப்படி திரும்பி ஒரு செல்ஃபிஷாவோ இல்லைனா ஜென்ரலாக ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணாமல் அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துட்டு சோசியலுக்காகவும் சோசியல் அவேர்னஸ்க்காகவும் நம்ம பண்ணுறோம்னு நினச்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு காலம் இல்லை ஒரு பேஜ் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம பண்ணால் கூட அது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் திருத்தினாலுமே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஒவ்வொருத்தரும் திருந்துகிட்டே இருக்கும். அது எந்த ஒரு சோசியல் இஷ்யூவாக இருக்கட்டும், குறிப்பாக சைல்டு லேபர் சைல்டு அபியூஸ்னு வந்ததுன்னா கூட மீடியாவோ இல்லை ரேடியோவோ டிவியோ எது மூலமாக வந்தால் கூட நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பசங்களோ இல்லை இந்த ஒரு குழந்தைகள் வந்து கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஐதர் பை தி வே ஆஃப் எஜுகேஷன் ஆர் பை தி வே ஆஃப் வேற ஏதாவது ஹெல்ப் நீடு அவங்களுக்கு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பத்திரிகைகளும் இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை ஒவ்வொரு மீடியாவில் இருக்கிற ஒருத்தர் இது பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக அந்த குழந்தைகளுடைய வாழ்வு வந்து நிச்சயமாக அது ஃப்ளரிஷ்டாக தான் இருக்கும், நல்ல சந்தேகம் இருக்காது. ஸோ மீடியா வந்து அது ஒரு ஒரு ஒரு டியூட்டியாக எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் கமர்ஷியலைஸ்ட்.
1: வீரமணி சார் ரொம்ப நன்றி உங்க கருத்தை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு. குழந்தை தொழிலாளர் பத்தி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க கிட்டே போய் கேட்டோம், ஒரு ஒரு ஏரியாவுக்கு போய் அவங்க கிட்ட கருத்து கேட்டும் போது இப்போ நுங்கம்பாக்கம்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
3: தொழிலாளர் சொன்னா உங்க மனசுல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கும்? அடிமைத்தனம்.
4: ரொம்ப கொடுமையானது.
5: குழந்தை தொழிலாளிகள் என்று சொல்லும் போது தமிழ்நாட்டின் சிவகாசி தான் நினைவுக்கு வரும். புத்தகங்களையும் வயதிலே அவர்கள் வேலை செய்து கொண்டு இருப்பது வருத்தத்துக்குரியது.
3: ப்ரூட்டல், ரொம்ப பாவம். க்ரூயல்டி அட் டெண்டர் ஏஜ்,
4: வன்முறை.
3: மிகவும் பரிதாபமான நிலை குழந்தை தொழில் என்றால்
4: அனுமதிக்கக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது.
0: சென்னை சிட்டியில குழந்தை தொழிலாளர் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோவோட RJ ரஞ்சிதா ஒரு ஹோட்டல்ல ஒரு சின்ன பையனோட பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னு இப்ப கேட்போம்.
6: உன் பேர் என்னப்பா?
7: என் பேர் பிரவீன்குமார். கா
6: என்ன பண்ற நீ இப்போ?
7: நான் வந்து இப்ப வேலை செய்ய.
6: என்னவா வேலை செய்யற?
7: ரெஸ்டாரண்ட்.
6: ஓகே. வயசு என்ன ஆகுது?
7: என் வயசு 16.
6: ஸ்கூல் போலியா?
7: ஸ்கூலுக்கு வந்து போல, இந்த வருஷம் போல. 10th எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டேன், அதனால தான் இந்த வருஷம் போல. அடுத்த வருஷம்.
6: அதுக்கு நீ வேலை செய்யற? எதுக்கு வேலை செய்யற?
7: குடும்ப கஷ்டத்தை வச்சிருந்தேன், வீட்டில் இருப்பேன். குடும்ப கஷ்டத்தை வச்சிருந்தேன், வீட்டில் இருப்பேன்.
6: எத்தனை பேருக்கு?
7: எங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை.
6: அம்மா என்ன பண்ணுறாங்க?
7: அம்மா BSNL ஹவுஸ் கீப்பிங் தான் இருக்கும்.
6: அக்கா என்ன பண்ணுறாங்க?
7: அக்கா வந்து BNT வேலை செய்ய.
6: உங்களுக்கு மாதம் சம்பளம் எவ்வளோ?
7: 2000.
6: நீ எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்வே?
7: 8 hours.
6: ஃபியூச்சர்ல பெரிய ஆளா ஆகணும்னு ஆசை இருக்கா? என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
7: நானா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
6: சாஃப்ட்வேர் ஆகணும். கம்ப்யூட்டர் அவ்வளவு இஷ்டமா உனக்கு?
7: கம்ப்யூட்டர் கிளாஸ் பண்ணிடுறேன்.
6: போயிட்டு இருக்கியா? என்ன கிளாஸ் போடுறேன்? கம்ப்யூட்டர் என்ன கிளாஸ் போடுறேன்?
0: சரி நேர்களே, இப்போ நம்ம ஷோல அடுத்ததா ஒரு பிரேக். பிரேக்கு அப்புறமா ஒரு சின்ன நாடகம் குழந்தை தொழிலாளர்களை பத்தி. ஸோ ஸ்டே டியூன்.

0: ஏய் லக்ஷ்மி, என்னடி இப்பலாம் ஸ்கூலுக்குலாம் வரதே இல்ல?
1: நான் இனிமே ஸ்கூலுக்கு வர மாட்டேன்டி.
2: என்னாச்சு லக்ஷ்மி உனக்கு? ஆனா ஸ்கூல்ல தானே ஜாலியா இருக்கும். அதுவும் இல்லாம தினமும் நம்ம நிறைய அங்க தானே கத்துக்குவோம்.
1: ஆமா எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்றது?
3: ஏய் லக்ஷ்மி உள்ள வா.
2: சரி நாங்க கிளம்புறோம், ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. வர லக்ஷ்மி.
4: எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கற்கும் உரிமை உள்ளது. இன்றே நிறுத்துவோம் குழந்தை தொழிலாளர்களை.

0: அம்மா, இது என்னது?
1: ஐயோ, என்னதான் குடிச்சு தொலைச்ச?
2: குழந்தைகளை அபாயமான பொருட்களிலிருந்து காப்பது பெற்றோரான உங்களின் கடமை.
3: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க சுனிதா, வித் மீ ராதிகா. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற டாபிக் குழந்தை தொழிலாளர். நம்ம ப்ரோக்ராம்ல வரப்போறது ஒரு சின்ன நாடகம், குழந்தை தொழிலாளர்.

0: என்ன மீனா, ரொம்ப நாள் ஆச்சு உன்ன பார்த்து.
1: இல்ல ராஜிகா, பையனை வேற ஸ்கூல் மாத்திர வேலைய அலைஞ்சிட்டு இருந்தேன். அதான்
0: உன் வீடு இவ்வளவு அழகா இருக்கே, நிறைய மரம் எல்லாம் வச்சிருக்க.
1: சரி சரி வந்து உக்காரு. ராணியோட ரெண்டு பொண்ணை பசங்களை பாத்திருக்கியா?
0: இல்லையே, ஏன் கேக்குற?
1: அதுங்க ரெண்டு பேரும் எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்குது தெரியுமா? ஆடு மாடு கோழியையும் பாத்துக்கிட்டு வயலையும் பாத்துக்கிட்டு, பாவம் வீட்டு வேலையும் அதுங்கதான் பாத்துக்கிட்டு இருக்குதுங்க.
0: எவ்வளவு சின்ன பசங்களா இருந்துகிட்டு அவ்வளவு வேலையே செய்துங்க, ஆச்சரியமால இருக்கு.
1: ஆமா ராஜிதா, அதுங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? என் பிள்ளைங்களுக்கு 11 வயசுதான் ஆகுது, இதுங்களுக்கு 2-3 வயசு கூட தான் இருக்கும்.
0: ராணி அவங்கள பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்ப மாட்டா, ஒருவேளை வீட்டு வேலையை கத்துட்டா போதும்னு நினைக்கிறாளோ என்னமோ.
1: சின்ன பசங்க வளர்ற கருது. எந்த வயசுல படிக்காம வேற எந்த வயசுல படிக்க போகுது? 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினாதானே நம்மளுக்கும் பெருமை.
0: இந்த வயசுல இவ்வளவு வேலையை செஞ்சா உடம்புக்கு என்ன ஆவறது? இப்பவே பார்த்தா குச்சி மாதிரி இருக்காளுவ.
1: அங்கா, நான் கூட கேள்விப்பட்டேன், இப்பவே ஒழுங்கா சாப்பிடலனா பொறவு சத்து எப்படி கிடைக்கும்?
0: அதுங்க பெருசாச்சுங்கன்னா புள்ள பத்துக்கு கூட உடம்பு தாங்காது, பாவம்.
1: நம்ம என்ன பண்றது? என் பிள்ளைங்களும் தான் ஸ்கூலுக்கு போகுதுங்க, ஆனா வீட்டு வேலையும் தானே செய்துவ.
0: ஆமாண்டி, நான் கூட பாத்திருக்கேன், எல்லா குழந்தைகளும் வீட்டு வேலையும் செய்யுதுங்க.
1: ஆமா ஆமா, நீ எல்லாம் பாப்ப.
0: நான் என்னடி பண்றது, என்ன சுத்தி நடக்கறத பாக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியலையே. அதுவும் இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்க்கா, நாம போய் ராணி கிட்ட பேசலாமா?
0: யாரு ராணி கிட்டியா? நம்ம சொல்றத அவங்கயாவது காது கொடுத்து கேப்பாளா?
1: பொறுமையா எடுத்து சொன்னா 6 வேணாலும் கேப்பாங்கக்கா. இந்த வயசுல தான் மத்த பிள்ளைங்களோட பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேற எந்த வயசுல போக முடியும்?
0: வேணும்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்னு சொல்லலாமே தவிர, அவங்க வீட்டு வேலை செய்யறத பத்தி சொல்றதுக்கு நாம யாருடி?
1: நீ சொல்றதும் சரிதான்க்கா, படிப்பு எவ்வளவு முக்கியம்னு எடுத்து சொல்லலாம். எழுத படிக்க தெரிஞ்சாதான நல்லது, பிற்காலத்துல அவங்க யாரையும் நம்பாம பொழைக்கிறதுக்கு அப்படிதானே இருக்க முடியும்?
0: ஆமா ஆமா, 4 எழுத்து படிக்க தெரிஞ்சாதானே கல்யாணம் ஆன அப்புறம் அவங்க புள்ள குட்டிங்களுக்கு 4 வார்த்தை சொல்லி கொடுக்க முடியும்.
1: சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம ராணி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிட வேண்டியதுதான். என்னதான் இருந்தாலும் நம்ம 3வது மனுஷங்க தானேக்கா, அவங்க பிள்ளைய எப்படி வளர்க்குதுன்னு நம்மளா சொல்ல முடியும்? நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்குப்போ?
0: அது சரி, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நாம இது

0: ஏதாவது பண்ணி ஆகணும். இருகிரு, எனக்கு ஒரு வாசனை தோணுது. என் வீட்டுல மாடு கண்ணு போட்டு இருக்குல்ல, சீமா பால் கொடுக்கற சாக்கல போய் ராணி கிட்ட இத பத்தி பேசிடலாம், சரியா?
1: ஆனா அவ சந்தேகப்பட மாட்டாளே.
0: இல்ல இல்ல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சலாம். என்ன நான் சொல்றது?
1: அட, இது நல்ல யோசனையா இருக்கே. நாம அவ வீட்டுக்கு போறது ரொம்ப யதார்த்தமா இருக்கணும். நாம பேசி வச்சுட்டு போற மாதிரி தெரிஞ்சிட கூடாது.
0: சரி கிளம்புக்கா. எவ்வளவு சீக்கிரமா போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைங்களுக்கு தான் நல்லது.
1: அட, ஆமா நீ சொல்றது.

0: இந்த நாடகத்துல வர அம்மாக்கள் மாதிரியே எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய படிப்பு, விளையாட்டு, ஓய்வு சரியான அளவுல கிடைச்சதுன்னா நாளைக்கு அவங்க எதிர்காலத்துக்கு அதுவே ஒரு அஸ்திவாரமா அமையும். சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகலனா எழுத படிக்க வாய்ப்பே இல்லாம போயிடும். அதுவும் இல்லாம வெளி உலக அனுபவமும் அவங்களுக்கு இல்லாம போயிடும்.
1: அறிவாற்றல் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனால மட்டும்தான் இந்த சமுதாயத்தை திருத்த முடியும்.
0: இதுதான் ஒவ்வொரு குடிமகனோட கனவாவும் கடமையாவும் இருக்கணும்.
2: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேடியோ துறையில இருந்த மிஸ்டர் வீரமணி என்ன சொன்னாருன்னு கேட்டோம். மிஸ்டர் இக்னேஷியஸ் ராஜ்குமார், இவர் விஜய் டிவில சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்காரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
3: நான் ஒரு டெலிவிஷன் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சைல்ட் லேபர் இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல ஒரு பெரிய இஷ்யூ. இதுக்கு மீடியா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியா அதாவது ஊடகத்துக்கு வந்து மேபி ப்ரெஸ் ஒரு டெலிவிஷன் ஒரு ரேடியோ ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இதை ஒழிக்கிறதுக்கு. எப்படி ஒழிக்கணும்னா, ஜென்ரலாக அவேர்னஸ் ப்ரோமோஸ் நிறைய போடணும். நம்ம சைல்டு அவேர்னஸ் சைல்டு லேபர் அவேர்னஸ் ப்ரோமோஸ் வந்து மக்கள் பார்க்குற மாதிரி. இன்றைக்கி வந்து டிவியோ இல்லை ரேடியோ இல்லைனாலுமே இல்லாத வீடே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்கும்னா, இஃப் யூ ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் ஆனால் சைல்டு லேபரை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோஸ் ப்ரொமோட் பண்ணணும். பட் இதை வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணக்கூடாது. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, எவ்வளோ பேர் இதை வந்து அக்கறை எடுத்து கமர்ஷியலாக பண்ணாமல் ஃப்ரீயாக ஏர் பண்ணுறாங்க, ஒரு டெலிவிஷனும் சரி ஒரு ரேடியோவும் சரி, ரொம்ப கம்மி தான். அண்ட் மோரவ் என்னென்னா, இது ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்றுன்ற மாதிரி இல்லாமல் ஃப்ரீக்வன்சிஸ் நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கணும். ஒரு ப்ரொமோவோ ஒரு ஸ்பாட் பண்ணுறோன்னா சைல்ட் லேபர் பண்ணுறோன்னா அதோடய ஃப்ரீக்வன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா மக்கள் மனதில் போய் ஆழமாக பதிகிற அளவுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அண்ட் மெயினாக இது ஒரு கமர்ஷியல் பர்பஸாக இருக்கவே கூடாது. சரி, இங்கே ஒரு இந்த பிரச்சனை நடக்குது, சைல்ட் லேபர் ப்ராப்ளம் இருக்குது, இதை நம்ம காட்டுறோம், இதை நம்ம மக்கள் காட்டுறதுனால இவங்க வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேர் வாங்குறதுக்காக பண்ணாமல் இதை ஒரு கடமையாக எடுத்து பண்ணணும். அதாவது உள்நோக்கம் டெஃபினட்டாக உண்மையாக இருக்கணும். ஆமாம், இந்த இந்த இந்த ப்ரோமோ ஆர் இந்த ஸ்பாட் நம்ம ப்ளே பண்ணுறோன்னா, நம்ம டெலிவிஷன் மூலமோ இல்லை நம்ம ரேடியோ மூலமாக ப்ளே பண்ணுறோன்னா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். ஜஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா இது போய் ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்றது நம்ம டெஃபினட்டாக தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ஒரு ஃபாலோஅப் இருக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து சைல்ட் லேபர் பற்றி இன்றைக்கி ஒரு இந்த ஒரு இது ஒரு ப்ரோமோ ப்ளே பண்ணோம், ஒரு ஸ்பாட் ப்ளே பண்ணோம், இது எந்த அளவுக்கு போயிட்டு மக்கள் ரீச் ஆகிருக்கு, அதுக்கான சொல்யூஷன் நம்ம கிடச்சிருக்கா இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சிருக்கா, அந்த விதத்தில் வந்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும் முடிஞ்ச அப்புறம். சரி, அப்போ தான் வந்து இது நமக்கு இன்னும் ஒரு ஒரு கடமையாக இருக்கும். இது இல்லைன்னா என்கிட்ட கொடுத்தாங்க, நாங்களும் இந்த மாதிரி ஒரு சைல்ட் லேபருக்காக ஒரு ஸ்பாட் பண்ணோம், ஒரு ப்ரோமோ பண்ணோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. கிரியேட் பண்ணி இதோட ஃபாலோஅப் டெஃபினட்டாக வேணும். இது கிளியர் பண்ணோம், இவ்வளோ பேர் சைல்ட் லேபர் இருந்தாங்க, இதுலேருந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கா, அது தெரிஞ்சு வி ஹவ் டு கீப் ஆன் ப்ரொமோட்டிங் இட். ஸோ வருஷத்துக்கு வருஷம் நம்ம பண்ணுறப்ப எவ்வளோ குறைஞ்சிருக்கு இல்லை உண்மையாலுமே போய் ரீச் ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியும். இது வந்து என்னென்னா, உண்மையாக சொல்லப்போனால் அக்கறை, இதுலேருந்து கமர்ஷியல் வேலையும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியா ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு ப்ளே. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பத்திரிகைகள்லாம் தான் நிறைய பார்த்துருக்கோம், பேப்பர் நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ இல்லை மேகசின்ஸ்லேயோ பார்த்துருக்கோம். டெலிவிஷனோ ரேடியோலேயோ எந்த அளவுக்கு இது ரீசன்ட் டேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு, தோ ஐம் ஒர்க்கிங் இன் அ டெலிவிஷன் கம்பெனி, எனக்கு தெரிஞ்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணது இல்லை எனக்கு தெரிஞ்சு. இருந்தாங்களோ எப்போ நான் வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும். நாட் ஒன்லி சைல்டு லேபர், எனி சோஷியல் காஸ், எனி சோஷியல் இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு அப்யூஸ் ஆர் ஈவன் எய்ட்ஸ் ஆர் டொனேட்டிங் ஐஸ் ஆர் டொனேட்டிங் பிளட், இந்த மாதிரி சோஷியல் காசஸ் வந்து நிறைய வந்து மீடியா கேன் ப்ரொமோட். ஒன்லி மீடியா கேன் டூ தேட். ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறப்ப அஸ் இண்டிவிஜுவல் எனக்கும் நிறைய தாட்ஸ் இருக்கும், அது எந்த அளவுக்கு என்னோட மீடியா மூலமாக நான் கொண்டு வர முடியுன்ற அந்த வாய்ப்புகள் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதை நம்ம ஸ்ட்ராங்காக போடணும் ஆனால், ஏன்னா இந்த கமர்ஷியல் வேர்ல்டில் டெஃபினட்டாக இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வி கேன் டெஃபினெட்லி மேக் எ சேஞ்ச். அஸ் காந்திஜி சேட், பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி. முதல் நான் ஐ ஹேவ் டு டூ தட். நோ, நான் பண்ணால் தான், நான் ஆஸ் அ பர்சன் நான் என்ன பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்கேஸ் நான் எங்கேன்னா போயிட்டு நான் ஒரு ஹோட்டலோ இல்லை வேறு ஒரு கம்பெனி போகிறப்ப, இஃப் எ சி ஹச் நோ சைல்டு ஒர்க்கிங், ஒரு சின்ன பையன் வயசுக்கு, அந்த வயசுக்கு அவன் வேலையை செய்யக்கூடாது. அதுக்கான முதல் கேள்வியை நாங்கள் எழுப்பணும், என்ன சுத்தி இருக்கவங்க எழுப்பாங்க எழுப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பின்வாங்கிட்டாங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. ஒன் டு முந்த அந்த காலத்துலலாம் ஒன் டு ஒன் பர்சனாக போயிட்டு ஃபேம்லெட்ஸ் கொடுத்து ஹேண்ட்லெட் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அந்த எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல. ஒரு பேப்பர் கையில் கொடுத்தா கூட வாங்கி கசக்கி போட்டுருவாங்க. இன்றைக்கி மக்கள் ஆர்வமாக டிவி பார்க்குறாங்க, ரேடியோ பார்க்குறாங்க, எந்த நேரமும் அதுக்கான டைமை ஒதுக்குறாங்க, ட்ராவலிங்கில் கூட எஃப்எம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறப்ப ஒரு 30 seconds ஆர் 20 seconds ஆஃப் திஸ் பப்ளிக் சர்வீஸ் மெசேஜ் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் பீப்புள். ஸோ ஐ திங்க் பட் அதை நம்ம பண்ணியிருக்கோம்னு எனக்கு தெரியல, பட் டெஃபினட்டாக வந்து மீடியா கேன் சேஞ்ச் நோ சேஞ்ச் ஆல் திஸ். இந்த மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூ வந்து கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, மனசார கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் பண்ணால் டெஃபினட்டாக விஷயங்கள் மாற்ற முடியும்.
1: தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் இக்னேஷியஸ். உங்க கருத்து கண்டிப்பா நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கோம் நாங்க நம்புறோம். மீடியா என்ற துறையை இனிமே நம்ம மக்கள் சரியா பயன்படுத்துவாங்க நாங்க நம்புறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. ஆஜி ரஞ்சிதா இன்னும் ரெண்டு சின்ன குழந்தைங்களோட பேசினாங்க. ஒருத்தவங்க மெக்கானிக், இன்னொருத்தவங்க பூ விற்கிறவங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு இப்ப கேட்போம்.
4: பேர் என்ன?
5: தேவிகா.
4: உனக்கு என்ன வயசு ஆகுது இப்போ தேவி?
5: 9 வயசுக்கா.
4: சரி, இப்போ நீ படிக்கிறியா எங்கேயாவது வேலை பண்ணுறியா?
5: வேலை எதுவும் பூ விற்கிற வேலை பார்க்கமா கூட சே விற்கிறேன்.
4: சரி, வரைக்கும் படிச்சிருக்கேன். ஸ்கூல் போயிருக்கியா நீ?
5: போயிருக்கேன், 3rd வரலும் படிச்சிருக்கேன்.
4: 3rd வரைக்கும் படிச்சிருக்கியா?
5: ஆமா.
4: உங்க அப்பா அம்மாலாம் என்ன
5: பண்ணுறாங்க? எங்க அப்பா வீட்டுக்கு வரமாட்டாரு, அவர் எப்பவுமே குடிச்சிட்டு இருப்பாரு. எங்க அம்மாவும் நானும் தான் சேர்ந்து பூ விற்கிறோம்.
4: தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கா?
5: தம்பி குட்டி பாப்பா, தங்க வந்து வீட்டுல இருக்கா.
4: சரி, எங்கெல்லாம் போய் பூ விற்பீங்க நீங்க? நீ அம்மாவும் கடை எங்கேயாவது வச்சிருக்கீங்களா இல்ல இங்க பீச்லயே விற்பீங்களா?
5: கடைலாம் எதுவும் கிடையாதுக்கா. வரவங்க கிட்ட போய் கையில வச்சுன்னா அவங்க கிட்ட கேட்போம்.
4: சரி, உங்க வீடு எங்க இருக்கு?
5: சாந்தோம்.
4: சாந்தோம்ல இருக்கீங்களா? சரி, இவனுக்கு பெருசானா என்ன ஆகணும்னு ஆசை இருக்கு? என்னவா ஆகணும்?
5: பெருசானா டீச்சர் ஆகணும் ஆசை இருக்கு.
4: இப்போ உன படிக்க அனுப்பிச்சா படிக்க போவியா? படிக்க இஷ்டம் இருக்கா?
5: ம், போவேன்.
4: படிப்பியா?
5: ஆ, படிப்பேன்.
4: உன் பேர் என்ன?
6: சதீஷ்.
4: உனக்கு என்ன வயசு ஆகுது இப்போ?
6: 8.
4: ஸ்கூல் போயிருக்கியா?
6: 2nd year.
4: வேலை செய்யா?
6: கடையில் வேலை செய்வோம்.
4: அப்பா அம்மாலாம் இருக்காங்களா?
6: அப்பா இல்லை, அம்மா வண்டி வீட்டு வேலை செய்கிறாங்க.
4: தம்பி தங்கச்சியில் யாராவது இருக்காங்களா?
6: ஒரே தங்கச்சி.
4: தங்கச்சி ஸ்கூல் போதா?
6: இல்லை.
4: பெருசானா உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை?
6: சொந்தமாக ஒரு கடை வைக்கணும்னு, மெக்கானிக் கடை வைக்கணும்னு ஆசையா.
1: சரி நேர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ ஸ்டே டியூன்ட்.

0: என் பேர் ராஜா. என்னோடய வயசு 15. எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செய்வேன். ஒரு நாள் என்னோடய தோள்பட்டையில் அடிபட்டுருச்சு. அதனால் அந்த கடையில் என்னால் வேலையை தொடர முடியல. அப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு வேலையை தேடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுலேருந்தே என்னோடய கனவு லட்சியமெல்லாம் ஒரு டாக்டர் ஆகணும்னு தான்.
1: எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அழகான கனவு உண்டு. அவர்கள் கனவுகளை வென்றிட கை கொடுங்கள் அல்லது கற்றுக்கொடுங்கள்.
2: அப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா?
1: இந்த மாதிரி விஷயங்களை உங்க குழந்தைங்க மனம் விட்டு பேசுவாங்க. ஆனா அவங்க மன ரீதியா என்ன அனுபவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க என்னைக்காவது முயற்சி எடுத்திருக்கீங்களா?

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நம்ம ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட்க்கு வந்தாச்சு.
1: நாங்க சொன்ன மாதிரியே இந்த ஷோ ஃபுல்லா மக்கள் கருத்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அண்ணா நகர்ல இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: தொழிலாளர் சொன்னா உங்க மனசுல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கும்?
3: இட்ஸ் அகைன்ஸ்ட் தி லா, சைல்ட் லேபர்,
4: இட்ஸ் எ கிரைம்,
5: தப்பான விஷயம்,
6: கிரஷ்ட் இன்னசென்ஸ்,
7: ரொம்ப அநியாயம், அது
8: அவங்கள படிக்க விடணும்,
9: கல்வி மேம்பாடு கண்டிப்பா குறையும்,
10: படிப்பை தொலைச்சிட்டு சின்ன வயசுலயே வேலை பண்றாங்கன்னு இருக்கும்,
11: தே ஆர் மிஸ்ஸிங் தியர் சைல்ட்ஹுட்,
12: வசதி கம்மியா இருக்கிறதால நான் வேலைக்கு வரேன்,
13: பெரிய தப்புதான்,
14: படிப்போன சுதந்திரம்,
15: சைல்ட் லே ஒழிக.
0: அண்ணாநகர்ல இருக்கிற மக்கள் குழந்தை தொழிலாளர் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டோம். அடுத்து மயிலாப்பூர்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
2: தொழிலாளர்னு சொன்னா உங்க மனசுல வர ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன இருக்கும்?
16: இலக்கணமான குழந்தையின் மீது இந்த சமூகம் அவிழ்த்து விடுகிற வன்முறை என்பதுதான் குழந்தை தொழிலாளர் என்றவுடன் எனக்கு தோன்றுகிற சிந்தனை.
2: Shattering of dreams, abolition.
17: சிவகாசி ஃபயர்வார்க்,
18: பரிதாபம்,
19: ரூட் அண்ட் ஹார்ஷ்,
20: எக்ஸ்ப்ளாய்டேஷன்,
21: தவறு,
22: பரிதாபம்.
0: இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க பெயர் மானு. குழந்தை தொழிலாளரா இருந்து வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சு அதையும் தாண்டி இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்கன்னா அது நிஜமாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். வாங்க அவங்க கிட்டயே நேரடியா பேசுவோம். வணக்கம் மிஸ் மானு, வெல்கம் டு அவர் ஷோ.
23: வணக்கம், என்ன இந்த ஷோக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: சொல்லுங்க மானு, நீங்க குழந்தை தொழிலாளரா இருந்த அனுபவத்தை இங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
23: நான் ஒரு துணி கம்பெனியில வேலை செஞ்சேன். அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். எங்க வீட்டில் நாங்கள் மொத்தம் 8 பசங்க. எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்ப வீட்டில் வசதி இல்லை. அப்போ எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டவுனில் இருக்கிற கம்பெனி அட்ரஸ் கொடுத்தாரு. அந்த டவுன் கம்பெனியில நான் 6 வருஷம் வேலை செஞ்சேன்.
0: இந்த இக்கட்டான சூழலிருந்து எப்படி வெளியில வந்தீங்க மானு?
23: எனக்கு அப்போ 12 வயசு இருக்கும். 14 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த அதை குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அதனால என்னை ஃபேக்டரியிலிருந்து வெளியே அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு என்னோட படிப்பை நான் முடிச்சிட்டேன்.
1: இப்போ உங்களுக்கு 23 வயசு ஆகுது, நீங்க இப்போ என்ன பண்றீங்க?
23: கஷ்டங்களை அனுபவிக்கிற என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு எனக்கு இருக்கிற கொஞ்ச படிப்பை வச்சு என்னால் என்ன சொல்லி கொடுக்க முடியுமோ அதை சொல்லி கொடுக்குறேன்.
0: ஆச்சரியமா இருக்கு மானு. அதுவும் இல்லாம உங்களை பத்தி ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டோம். நானே சொல்லட்டுமா இல்ல நீங்க சொல்றீங்களா?
23: நானே சொல்றேன். நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன். எனக்கு இப்போ 7th month.
1: கங்க்ராச்சுலேஷன்ஸ் மானு, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்க. உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க குழந்தைய நீங்க எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க?
23: நானும் என் கணவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் அதுக்கு ஒரு முழுமையான சந்தோஷமான குழந்தை பருவம் அமைக்கணும்னு கண்டிப்பா நாங்க பாடுபடுவோம். டெஃபினட்டா எங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க குழந்தைய பெரிய படிப்பு படிக்க வைப்போம். பெற்றோர்களால மட்டும் ஒரு குழந்தைய முழுமையா பாதுகாக்க முடியாது. இதுல சமுதாயமும் சேர்ந்து செயல்படணும். குழந்தைங்களுக்கு எதிரான அக்கிரமங்கள் அநியாயங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. அரசாங்கமும் இதுக்கு முன் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
0: நேர்களே, நீங்க இப்ப கேட்டது தாயாக கூடிய ஒரு பெண்ணின் குரல். அது அவங்க குரல் மட்டும் இல்ல, அவங்க வேண்டுகோளும் கூட இந்த சமுதாயத்திற்கு.
1: இந்த ஷோவை கேட்டுட்டு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா அமையும் நாங்க நம்புறோம். இவங்கள மாதிரி, அதாவது மானு மாதிரியே எல்லா பெற்றோர்களும் சிந்திச்சாங்கன்னா ஒவ்வொரு குழந்தையோட எதிர்காலமும் ஒளிமயமா அமையும். மானு, ரொம்ப நன்றி எங்க ஸ்டுடியோக்கு நீங்க வந்ததுக்கு. உங்க வாழ்க்கை கதையை எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அட் தி சேம் டைம் உங்க லைஃப் எல்லாருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா அமையும் நாங்க நம்புறோம். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் மானு, அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி லைஃப்.
23: என்னை இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம்க்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்.

0: செய்யும் தீமைகளால் அல்ல, நாம் அதை திருத்த முனைவதில்லை என்பதனால். சரி நேர்களே, இந்த பழமொழியோட நம்ம ஷோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த ஷோல கலந்துகிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாக்டர் யமுனா, மிஸ்ஸஸ் சோஃபியா, மிஸ்டர் முத்து, மிஸ் தபிதா, மிஸ் லாவண்யா அண்ட் சரண்யா. நேர்களே, அது வரைக்கும் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் மறந்துடாதீங்க, பி அ வாய்ஸ் ஃபார் அ சைலண்ட் சைல்ட். அண்ட் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப், ஆர்ஜே ராதிகா
1: அண்ட் சுனிதா.
0: டேக் கேர், பை பை.
1: This program is produced by First MA Broadcast Communication students Aishwarya, Ashiana, Ranjita, Radhika and Sunita.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம.
3: என்னடா சம்பந்தமே இல்லாம வளர்றான்னு பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்ல மக்களே, திருக்குறள் தான். ஆனா இந்த விஷயம் இந்த திருக்குறள் இல்ல, இதோட பொருள் தான். இதோட பொருள் என்ன அப்படின்னா, உழவத் தொழில் இருக்கிற நெருக்கடிகளை எண்ணி எண்ணி வேற வேற தொழிலுக்கு சென்றாலும் உலகம் ஏறின் பின்னாலதான் இயங்குகிறது அப்படின்னு தான். சரி, இப்ப இது எதுக்கு சொன்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம நேர்காணல ஒருத்தர் சந்திக்க போறோம். ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவரை பத்தி இப்போ இன்னைக்கு சூழ்நிலை என்னதான் நம்ம எல்லாம் விவசாயத்தை காப்பாத்தணும்னு பேசினாலும், விவசாயத்தை முழு நேரமா செஞ்சுட்டு இருக்க பல பேர் வந்து அதோட நெருக்கடிகளை எண்ணியே அதை விட்டு வேற தொழிலுக்கு மாறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பொழுதுல இவர் வந்து முழு நேர தொழிலா ஆசிரியர் பணியை செஞ்சு கொண்டே இன்னொரு பக்கம் விவசாயத்தையும் விடாம செஞ்சுட்டு இருக்காரு. ஆச்சரியமா இருக்கல கேக்குறதுக்கு? வாங்க, இவர்கிட்ட பேசி இவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. இப்ப நான் சொன்னது வந்து உங்களை பத்தி ஒரு பகுதி தான். உங்களை பத்தி பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்களே உங்களை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்ல முடியுமா?
4: என் பெயர் வந்து மனோகரன். நான் வந்து 1991 முதல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். எம் விவசாயம் என்பது வந்து என்னுடைய பாட்டன் தொழில், முப்பாட்டன் தொழில். நாங்கள் வந்து அந்த எனக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து எங்கள் தாத்தா விவசாயி, எங்கள் அப்பா விவசாயி, ஒரு ஜவுளி வியாபாரி. அவருக்கு பல தொழில் தெரியும். அவர் ஜவுளி வியாபாரி, ஒரு சிறந்த சமையலர், ஒரு தையல் கலைஞர், கொடை கூட பின்னுவார். அவர் கொடை, மழை கொடை இருக்கீங்களா, அந்த கொடை கூட பின்னுவார். அவர் கிட்டத்தட்ட அவருக்கே ஒரு 5 தொழில் தெரியும். அவர் எங்கள் அப்பா, அவர் பேர் வந்து துரைன்னுவாங்க. அதனால் அவர் விவசாயம் பண்ணார். அதே வழியில் எங்களுக்கு வழி வழியாக பரம்பரையாக விவசாயம்ன்றதுனால நாங்களும் விவசாயம். எங்களுக்கு 2 ஊரில் நிலம் இருந்தது, களத்தூர், எடையூர்ன்ற கிராமத்துலேயும் களத்தூர்லேயும் திருக்கழுக்குன்றத்துலேயும் நிலம் இருந்தது. நிலம் இருந்ததுனால இதுக்கான பிரத்யேகமான பயிற்சியோ ஆர்வமோ விரும்பியோ போனதெல்லாம் இல்லை. அவ்வளோதான் பாட்டம் செஞ்சோம். அடுத்தது அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள். பூர்வீக சொத்து இருக்கிறதுனால விவசாயம் தொடரும்.
3: ரொம்ப ரொம்ப அருமையான பதில் சார். வேற என்னெல்லாம் பண்றீங்க இந்த விவசாயம் ஆசிரியர் பணி இல்லாம?
4: ஆசிரியர் தொழில், அது இல்லாம வந்து ஓய்வு பொதுவா வந்து எழுதுவேன். ஏற்கனவே விழித்த மலர்கள் அப்படின்ற பேர்ல ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டிருக்கோம். கவிதை புத்தகம் வெளியிட்டிருக்கோம். கவிதை எழுதுறதுக்குன்னு தனிப்பட்ட நேரங்கள்லாம் வந்து எடுத்துக்கிறது இல்லை. பசங்களுக்கு பாடம் நடத்தும் போது கூட இயல்பா வந்துடும். அதை அப்படியே பேப்பரில் பதிவு பண்ணிடுவோம். எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் எழுதுவேன். அதுக்குன்னு பிரத்யேகமான நேரம்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஐக்கூ கவிஞர், அதற்கு நிறைய சான்றுகள் வாங்கிடுவோம் மின்னிறர் சார்பாக. மரபு கவிதைகளும் எழுத தெரியும். மரபு கவிதையில் வெண்பா எழுதுவேன், ஆசிரியப்பா எழுதுவேன். மரபு கவிதைகளும் எழுத தெரியும், புது கவிதையும் எழுத தெரியும். ஐக்கு கவிதையும் எழுத தெரியும், கட்டுரைகளும் எழுதியிருக்கேன்.
5: ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். ஒரு பக்கம் விவசாயம் பேஷனாக பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் ஆசிரியர் பண்ணி ப்ரொஃபஷனாக பண்ணுறீங்க, நடுவில் ஹாபின்னு சொல்லிட்டு கவிதை எழுதுறீங்க, எப்படி டைம் பத்துது எல்லாத்துக்கும் சேர்த்து?
4: இல்லை அது நான் முதல் வந்து திருக்குழுக்குன்றம் அரசாங்கம் பள்ளியில் படிக்கும்போது எட்டாம் வகுப்பு படிக்கிற போது ஒரு விபத்து மாதிரி கவிதை எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அன்றைக்கி எழுத ஆரம்பித்தது தான். டைம் வந்து டைம்னு ஒன்று அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒதுக்கிறதுலாம் இல்லை, ஓய்வு நேரங்களுக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான். எப்போ போகலாம் ஓய்வு இருக்கோ அந்த நேரங்கள் படிப்பதற்கும் கவிதை எழுதுவதற்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கிறோம். இப்போ காலையில் ஒரு 5:30 எழுந்துருவோம் வழக்கமாக, எழுந்தோம்னா ஒரு 6:00 கழனிக்கு போயிட்டு வந்து நடைபயிற்சி, அதுக்கப்புறம் மாலை வந்து பள்ளிக்கூடம் விட்ட உடனே பள்ளி நேரம் முடிஞ்ச உடனே விவசாயத்துக்கு போயிடுவேன். 4:30 நேராக பள்ளியிலிருந்து நேராக வயலுக்கு தான் போவோம். ஒரு 6:00 வரலாம் இருந்துட்டு இது பண்ணுவோம். சனி ஞாயிறு விவசாயத்துக்கு முழுசாக பயன்படுத்திக்கிறோம்.
5: ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். சரி, முதல்ல விவசாயத்தை பற்றியே பேசுவோம். விவசாயத்தை பார்த்து பயந்து ஓடுற இந்த காலத்தில் அதை விட்டுறக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க, வழி வழியாக வந்தது. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, உங்கள் விவசாய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதுக்கு என்னென்னலாம் விதை போடுறீங்க, எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு?
4: விவசாயம் வந்து நாங்கள் வந்து பூர்வீக தொழில் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக அதை விடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். எனக்கு அப்புறம் என் பையன் விவசாயம் பண்ணணும், என் பையனுக்கு அப்புறம் என் பேரன் விவசாயம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். விடக்கூடாது, ஏன்னா அது வந்து சோறு போடுற தொழில். வள்ளுவர் சொல்லும்போது சுழன்றும் ஏறு பின்னது உலகம் அப்படின்ற மாதிரி, ஏறு ஓட்டுறதுனால தான் உலகம் சொல்லுது. விவசாயி பசியாக இருந்தாலும் விவசாயம் மற்றவங்கள பசியாக விடாது. விவசாயி ஒன்றா பசியாக இருப்பான், ஆனால் விவசாயம் மக்களை பசியில் விற்காது. விவசாயி ஒன்றா பசியில் கிடப்பான், வைக்கிற அவன் பயிர் செய்கிறதுக்கு தகுந்த லாபம் கிடைக்காமலையோ இல்லை இயற்கையினுடைய இடர்பாடுகளால் விவசாயத்தில் பல இடர்பாடுகள் வருது எங்களுக்கு. சில நேரங்கள் இப்போ இந்த தடவை பயிர் வச்சோம், சரியாக இந்த மழையின் காரணமாக விளைச்சல் இல்லை. ஸோ போன சில நேரங்களில் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறதுனால விளைச்சல் இல்லாமல் போகுது. இது மாதிரி சில இயற்கையின் காரணமாக எங்களுக்கு இடர்பாடுகள் வந்தாலும் உலகம் முன்னே உழைக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் விவசாயத்தை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்கள் பாட்டன் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் விதைகளை வந்து வச்சாங்க. எனக்கு நினைவு தெரிந்து எங்கள் கழனியில் வந்து பூங்காறு, கொள்ளக்காறு, சம்பா பயிர் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சே நானே வந்து எங்கள் களத்தூர் நிலத்தில் கிட்டத்தட்ட அந்த சம்பா பயிர் வந்து 5-6 உயரம் நிற்கும் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா காலத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து சம்பா பயிரும் வச்சார், புன்னி பயிரும் வச்சார். எங்கள் காலத்தில் மரபணு விதைகள் மாற்றம், புதிய விதைகளை வந்து மரபணு மாற்ற விதைகளை பயிர் செய்கிறோம். இப்போ இருந்தாலும் நாங்கள் இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்.
5: சூப்பர் சார்.
4: இயற்கை விவசாயம் பண்ணின்னு இருக்கிறேன். அதிகமான ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறதில்ல, அதுக்கு பதில் வந்து தொழு உரமும் தழை உரமும் புண்ணாக்கு எல்லா வகையான புண்ணாக்கும் போட்டு பயிர் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த தடவை வந்து தங்க சம்பாங்கிற ஒரு பாரம்பரிய நெல் ரகத்தை வந்து பயிர் செஞ்சோம்.
5: ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ இது ரெவல்யூஷன் மாதிரி வந்துட்டு இருக்கு, நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அது சும்மா மொட்டை மாடியில் வச்சு பண்ணுறவங்கலாம் அது எவ்வளோ பெருசாக வரும்னு தெரில. ஆனால் அது நிலத்தில் உழும்போது அதோட வேல்யூவே ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க?
4: இயற்கை விவசாயம் வந்து என்ன விஷயம்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து பசுமை புரட்சி வந்த பிறகு விளைச்சலை பெருக்கி உணவு பற்றாக்குறையை நீக்கணும்னு பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க. அந்த பசுமை புரட்சியின் விளைவாக என்ன பண்ணாங்க, மேலை நாடுகள்லேருந்து ரசாயன உரங்களை, யூரியா பயன்பாடு ரசாயன உரங்களை வந்து கொண்டு வந்தாங்க. யூரியா பயன்பாடு கொண்ட ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வந்து தெளித்தாங்க பயிர்களுக்கு. அதை நாங்களும் தான் செஞ்சோம் ஒரு காலத்தில். அது என்ன ஆகிப்போச்சுன்னா மண்ணை வந்து மலடாக்கிடுச்சு, மண்ணையும் மலடாக்கிடுது, அந்த உணவையும் மலடாக்கிடுது. இயற்கையாக நிலத்திலிருந்து வரக்கூடிய இயல்பான எந்த ஒரு சத்தம் அந்த இயற்கை, அதாவது செயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த தானியங்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. அதனால் என்ன இப்போ என்ன விளைவு என்னன்னா, நிறைய நோய்கள், புதிய நோய்கள் உணவின் மூலமாக வருதுன்னு சொல்கிறாங்க அறிஞர்கள். ஏன்னா அது ஒரு காரணமாக என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் எது எப்படி இருந்தாலும் செயற்கை விவசாய முறையில் ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தி செய்கின்ற உணவு தானியங்களில் ருசி கிடையாது. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது. இப்போ நான் ரசாயன உரம் போட்டும் பயிர் செஞ்சுருக்கிறேன், இப்போ இயற்கை விவசாயம் போட்டும் பயிர் செய்கிறேன், தோட்டப்பயிரும் செய்கிறோம். இப்போ என் வீட்டை சுற்றி ஒரு 12 செண்டு நிலம் இருக்குது. நான் 12 நிலத்துக்கு இடையில் தான் வீடு கட்டின்னு இருக்கிறேன். அந்த 12 செண்டு நிலத்தில் எனக்கு தேவையான கீரை வகைகள், காய்கறி வகைகளை நான் பயிர் செய்கிறோம். மருந்து இல்லாமல், ரசாயன மருந்து இல்லாமல் வெறுமனுமே தொழு உரமும் புண்ணாக்கும் போட்டு பயிர் செய்கிறோம். இப்போ அந்த காய்கறிக்கும் கடையில் போய் வாங்குகிற ரசாயன உரம் மருந்து பூச்சிக்கொல்லி தெளித்த பூச்சி மருந்து தெளித்த அந்த காய்கறிகளுக்கும் வித்தியாசம் தருது. அது இல்லாமல் இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த காய்கறி வகையில் நாட்டு காய்கறி விதைகளே இப்போ இல்லை, அது வந்து வழக்கொழிந்து போய்விட்டது. இப்போ அந்த காலத்தில் வந்து கத்திரிக்காயில் வந்து நாட்டு கத்திரிக்கான்னு ஒரு ரகம் வரும், அந்த கத்திரிக்காயினுடைய மேலேயே முள் இருக்கும். கத்திரிக்காயினுடைய காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த காம்புக்கு மேலே முள் இருக்கும். அந்த முள்ளை இப்போ எடுத்துகிட்டு கத்திரிக்காய் செய்ய அதுவே ரொம்ப நமக்கு சிரமமாக இருக்கும் அந்த காலத்தில். அந்த அந்த கத்திரிக்காய் வந்து என்ன வடிவம் அப்படி, அந்த கத்திரிக்காயில் சமையல் செஞ்சோம்னா அவ்வளோ ருசி இருக்கும். இப்போ இருக்கிற கத்திரிக்காயில் வந்து இவங்க வந்து நிறைய மருந்து அடிக்கிறாங்க. அந்த அது ரெண்டாவது, விதையில்லாத காய்கறிகள் இருக்கு, அதுதான் மிகப்பெரிய கொடுமையே. விதையில்லாத காய்கறிகளை வந்து இவங்க இப்போ வந்து இந்த மரபணு என்கிற முறையில் வந்து விதையில்லாத காய்கறிகளை, விதையில்லாத விதைகளை வந்து இது பண்ணாங்கன்னா அடுத்த தலைமுறை எப்படி காய் பயிர் செய்ய முடியும்? இப்போ அந்த காலத்தில், இப்போ என் பாட்டங்காலத்தில் என்ன, நாங்களே விதையை நேர்த்தி செய்வோம், நாங்கள் பயிர் செஞ்சு. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பொன்னி பயிர் செய்வோம், சம்பா பயிர் செய்வோம். என்ன பண்ணுவோம்னா அரப்பு அறுத்து கையால் அறுத்துன்னு வரும்போதே விதைக்கான ஒரு இடத்த வந்து ஒதுக்கிடுவோம். விதைக்கான ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த விதைக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துலேருந்து அறுவடை செஞ்சு அதில் ஏதேனும் கலப்பு பயிர்கள் இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு விதை நேர்த்தி செஞ்சு ஒரு பெரிய சாலுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பானைங்க இருக்கும் எங்கள் வீட்டுங்களில், 4 உயரம் இருக்கும், 5 அடி 6 அடி 8 இருக்கும். அதில் என்ன பண்ணுவோம், அந்த விதையை வந்து 10 நாள் 5 நாள் காய வச்சு அது கூட நொச்சி தழை, ஆடாத்தோட தழை, எருக்கந்தழை, இந்த மாதிரி தழைகள்லாம் போட்டு பூச்சி அந்துப்பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், நேர்த்தி பண்ணி அந்த தழைகளோடு சேர்ந்து அந்த சாலில் வந்து விதை நேர்த்தி செஞ்சு இப்போ காப்பாற்றி வைப்போம். அது 10 வருஷம்னாலும் அந்த விதை வந்து கெடாது. மறுபடியும் அடுத்த பருவம் வரும்பொழுது அந்த விதை, சொந்த விதைகளை தான் நாங்கள் வந்து பயிர் செய்வோம். இன்றைக்கி வந்து சொந்த விதைகளை வந்து பயிர் செய்கிறது கிடையாது யாருமே. ஏன் சொந்த விதைகளை பயிர் செய்கிறதுலன்னா, இன்றைக்கி வந்து எல்லாமே மரபணு விதைகள் வருது. நம்ம விதை நேர்த்தி செய்வதற்கான அறிவு இந்த தலைமுறைக்கு இல்லை, கடையில் தான் போய் வாங்குகிறாங்க. பாரம்பரிய நெல் விதைகள் வந்து வந்து குறைஞ்சி போச்சு, அதனால் மீண்டும் பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டெடுக்கணும். என்ன அப்ப நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதாவது இயற்கை விவசாயத்தினால என்ன பெனிஃபிட்னு கேட்குறீங்க. பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தைப்படுத்துவது என்பது ரொம்ப கடினமாக இருக்குது. பேசலாமா? என்ன அப்போ ஒரு கேள்வியை வந்து நீங்கள் எழுப்புனீங்க, அதாவது இயற்கை விவசாய முறையில் நீங்கள் என்ன உங்களுக்கு இடர்பாடுகள் நன்மை தீமைகள்னு பார்க்கும்போது, இயற்கை விவசாயத்தை இயற்கை விவசாயத்தில் அதாவது பாரம்பரிய நெல் விதை வகைகள் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் மருத்துவ குணமுள்ள விதைகளை தான் வந்து பயிர் செஞ்சாங்க. ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒரு குணம் இருக்குது. மாப்பிள்ளை சம்பா அப்படின்னா அது வந்து ஒரு ஊட்டமான உணவு. கருப்பு கவினின்னு ஒரு நெல், தங்க சம்பான்னு ஒரு நெல், சீரக சம்பான்னு ஒரு நெல், கிச்சிலி சம்பான்னு, இது மாதிரி ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 500க்கும் மேலான பாரம்பரிய நெல் வகைகள் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு நெல் வகைகளுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருந்தது. ஒரு மகப்பேறு பெற பெண் குழந்தைகளுக்கு கூட மகப்பேறுக்கான நெல் வகைகள் கூட இருந்தது. அதே மாதிரி இந்த இப்போ நீரிழிவு நோயின்னு சொல்கிறாங்க, நீரிழிவு நோயை போக்குற நெல் வகைகள் இருந்திருக்கு. இப்போ சொர்ண சம்பா, சொர்ண மசூரின்னு ஒன்று உண்டு, அதை வந்து திருச்சி பக்கம் தங்க சம்பான்னு சொல்லுவாங்க. இந்த சொர்ணமசிரின்ற இந்த நெல் வயிற்று வலியை போக்கிடும், பெண்களுக்கான அந்த கர்ப்பப்பை வயிற்று வலியை போக்கக்கூடிய குணம் படைத்தது அந்த சொர்ணமசிரி. இப்படி அவங்க வந்து தன்னுடைய சுய அனுபவ அறிவினால் மீண்டும் மீண்டும் பயிர் செஞ்சு ஆய்வு பண்ணி அந்த ஆய்வின் அடிப்படையில் அவங்க வந்து விதைகளை வந்து கண்டறிஞ்சு விதை நேர்த்தி செய்து பயிர் செஞ்சு நம் நோயில்லாமல் வாழ்வதற்கான வழியை அவங்க இருந்தாங்க. இடையில் நம்ம வந்து பொருளாதார பெருக்கத்திற்கும் உணவு உற்பத்தியை அதிகமாக்குவதற்கும் நாம் என்ன பண்ணோம், ரசாயன உர பயன்பாடு மரபணு விதைகள் வந்து இது பண்ணுறது கலப்பு விதைகளை உருவாக்கி நான் தலைமுறையினுடைய வளர்ச்சியை ஒன்று கெடுத்துட்டோம். ஏன்னா அந்த காலத்தில் சாதாரணமாக ஒரு குழந்தை ஒரு 8வது குடிக்கிற பையன் கூட 5 அடி 6 அடி உயரம் இருப்பான். ஆனால் இன்றைக்கி ஒரு +2 படிக்கிற பையன் கூட 4 அடி உயரம் தான் இருக்கிறான். இந்த வளர்ச்சி எங்கே தடைப்பட்டது நம்ம யோசிக்கணும். இப்போ நோய்களினுடைய இதுக்கும் இதுதான் காரணம். ரெண்டாவது, இப்போ இயற்கை விவசாயம் பண்ணணும், ஒரு மிகப்பெரிய புரட்சி உருவாகினு சொல்கிறீங்க. ஆனால் இந்த புரட்சி என்பது மக்கள் மையத்தில் இன்னும் ஏற்படலை. மக்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணி பெறுகிற விதைகளை தானியங்களை வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறான். ஏன் யோசிக்கிறான்னா, நீங்கள் இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு 1100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ரசாயன உரத்தினால் பயிர் செய்யப்பட்ட அரிசியை வாங்கி வந்து சாப்பிட்றான். அந்த 1100 ரூபாய்க்கு இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட தானியத்தை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, நாங்கள் புண்ணாக்கு போட்டு பயிர் செய்கிறோம். புண்ணாக்கு எல்லா புண்ணாக்குகளுடைய விலையும் அதிகம், தொழு உரம் தழை உரம் இதை போட்டு செய்யும்பொழுது இன்னொரு செய்யும்போது எங்களுக்கு செலவினங்கள் அதிகமாகும் கொஞ்சம். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, ரசாயன உரத்தில் பயிர் செஞ்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு 30 மூட்டை 35 மூட்டை அறுவடை பண்ணுறோம்னா இயற்கை விவசாயத்தில் 35 மூட்டை அறுவடை பண்ண முடியாது. ரசாயன உரத்தில் 35 மூட்டை அறக்கிறோம்.

0: டாக்டருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறான், ஆனால் இயற்கை விவசாய பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு தயாராக இல்லை. அதனால் இயற்கை விவசாயத்தில் பயிர் செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் நல்லா பண்ணலாம், ஆனால் அந்த பொருளை சந்தைப்படுத்துவது தான் கடினமாக இருக்குது.
1: உணவே மருந்துன்னு இருந்தது போய் இதெல்லாம் தெரியாதனால தான் என்னவோ மொத்தமாக மருந்தே உணவுன்னு இப்போ மாறி போய் கிடக்குது. சரி, அப்படியே அடுத்ததுக்கு வருவோம். இருக்கும் போது உங்கள் ஆசிரியர் தான் இதை ஆரம்பித்து வச்சாரு, அங்கேருந்து அந்த ஆசை வந்தது அப்படின்னு சொன்னீங்க. நீங்களும் இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருக்கீங்க. இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்?
0: நான் பொதுவாக வந்து ஆசிரியர் பணியை வந்து தொழிலாக கருதுறதில்லை. ஆசிரியர் பணி வந்து தொழிலாக கருதுகிற ஒரு எண்ணப்பாடு உள்ளவன் கிடையாது. எனவே ஆசிரியர் பணி என்பது என்னை பொறுத்த வரையில் ஒரு தொண்டு, அவ்வளோதான். ஒரு பக்கம் ஊதியம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் ஆசிரியர் பணி என்பது தொழில் அல்ல, தொண்டு. தொண்டாக கருதி தான் நாங்கள் வந்து இந்த தொழிலை இவ்வளோ நாள் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கு வந்து என்னோட பணிபுரிகிற சக ஆசிரியர்களுக்கு தெரியும், நேரங்காலங்கள்லாம் பார்க்குறதில்ல. எவ்வளவு நேரமானாலும் எவ்வளவு காலங்கள் வேண்டுமானாலும் பள்ளி பணிக்காகவும் கல்வி பணிக்காகவும் இதுவரையில் கொடுத்து வந்திருக்கின்றேன். அதனால் இது வந்து தொண்டு தான் எனக்கு, என்னை பொறுத்தவரையில் பணி அல்ல. ஊதியத்திற்கான பணியாக நான் கருதுறதில்ல, சமூகத்திற்கான ஒரு தொண்டாக தான் கருதி இதுவரையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி தான் மாணவர்களோடும் அணுகிறோம், பழகிறோம்.
1: அதனால தான் என்னவோ சொல்லும் போதே ஆசிரியர் பணின்னு சொல்கிறாங்க போல, துறைன்னு சொல்லாமல்.
0: ஆமாம், எனக்கு எப்போவும் எப்போதெல்லாம் தோணுகிறதோ அப்போதெல்லாம் எழுத தொடங்கிடுவேன். ரெண்டாவது எப்படின்னு சொன்னால், நான் சாதாரணமாக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஒரு சிந்தனை வருதுன்னா அப்போது ஒரு கவிதையை எழுதிடுவேன். அந்த மாதிரி ஒரு குணம் படைத்த ரெண்டாவது செஞ்சோலை அப்படிங்கிற புனைப்பெயரில் எழுதுவேன் நான், செஞ்சோலை அப்படின்றது.
1: சூப்பர் சார், சூப்பர் சார்.
0: எழுதுவது என்பது எங்கேருந்து தொடங்குறதுங்கிறதுக்கான பதில் பார்த்திங்கன்னா, எனக்கு சிறு வயதிலிருந்தே அந்த பழக்கம் தான். இதுக்கான பிரத்யோகமான முயற்சிகள்லாம் எதுவும் கிடையாது. அவர் எட்டாவது படிக்கும்போதே எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ப்ளஸ் டூலாம் படிக்கும்போது மாணவர்களோடு சேர்ந்து நிகழ்ச்சிகளை, வகுப்பறை நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் கவிதை எழுதி தருவது, சொந்தமாக மேடைகளில் பேசுவது, பள்ளிக்கூட நாடகங்களில் நடிப்பது. எட்டாவது படிக்கும்போதே எங்களுடைய ஆசிரியர் பால்ராஜ் அப்படின்றவர், என்னுடைய குருநாதர் அவர், அவர் வந்து மேடை நாடகங்களில் வந்து எங்களை பங்கேற்க வழி செஞ்சார். அவர் தான் எங்களுக்கு ஆர்வத்தை முதல் ஊட்டினவர். அவருடைய பெயர் வந்து பால்ராஜ். வன்னியர் சங்க நடுநிலை பள்ளியில் ஒரு இடைநிலை ஆசிரியராக இருந்தார். அவர் தான் முதல்ல இந்த எழுத்தார்வத்தையும் நாடகங்களில் நடிக்கிற ஆர்வத்தையும் பேச்சு ஆர்வத்தையும் உருவாக்குனார். அப்படியே அது வழி வழியாக வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் டூ வரும்போது அதற்கான வயதுக்கேற்ற அறிவோட கவிதைகளை எழுத ஆரம்பித்தோம். அப்புறம் இடையில் வந்து ஆசிரியர் பயிற்சி வகுப்பு, அப்புறம் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே தொடர்ச்சியாக எழுத தொடங்கிட்டோம், அவ்வளோதான். அதுக்கான பிரத்யோகமான பயிற்சி என்பதெல்லாம் சொல்ல முடியாது என்னால். ஆனால் நான் அதுக்கான நேரங்கள் ஒதுக்கி எழுதுகிற பழக்கம் என்கிட்ட கிடையாது.
1: ஒரு சின்ன விளையாட்டு க்வெஸ்சன் தான். இப்போது மூணு விஷயம் பண்ணுறீங்க, விவசாயம் பண்ணுறீங்க, எழுதுறீங்க, ஆசிரியர் தொழில் பண்ணுறீங்க. இந்த மூணு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்றத்தை பிக் பண்ண சொன்னால் எதை பிக் பண்ணுவீங்க, ஏன்
0: பிக் பண்ணீங்கன்னா? புரியலையே,
1: எதை சூஸ் பண்ணுவீங்க? இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று தானே பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா அது எதுவாக இருந்திருக்கும்?
0: இல்லை, மூணு தான் தேவை எனக்கு, மூணுமே தான் தேவை, எதையும் விட முடியாது.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த இன்டர்வியூ மூலமாக இதை கேட்டிருக்க மக்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா?
0: மக்களுக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து கொரோனா காலத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விதவிதமான நோய்கள் வந்து இன்றைக்கு விதவிதமான நோய்கள் வந்து உலகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு, பெயர் தெரியாத நோய்கள் வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து உலகமயம் தாராளமயம்ன்ற ஒரு கோட்பாட்டில் இன்றைக்கி வந்து உலகம் சுருங்கி போயிருக்கு. பொருளாதாரம் தான் பெருசுன்னு நினச்சி ஓடிட்டு இருக்காங்க எல்லா ஜனமும். பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணப்பாட்டிலிருந்து மக்கள் வெளியே வரணும். சமூகத்திற்காக வாழக்கூடிய ஒரு பழக்கம் வரணும் ஜனங்களுக்கு. அந்த பழக்கம் வந்து இன்றைக்கி அறிக்கை போயிடுச்சு. எல்லாருமே வந்து பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மனிதத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மனிதத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சகோதர உணர்வோடு வாழ பழகணும். எதை செஞ்சாலும் தனக்கு மட்டும் தேவை என்ற நிலைப்பாட்டிலிருந்து செய்யாமல் நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் தேவைப்படும் வகையில் எந்த ஒரு வேலையை செய்தாலும் உலகம் உய வாழலாம்.
1: ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நிறைவான இன்டர்வியூவாக இருந்தது சார், ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காகவும் இந்த நேரத்தை ஒதுக்கியதுக்கு இன்னுமே ரொம்ப தேங்க்ஸ்.

0: இன்டர்வியூ பத்தி உங்க கருத்து?
1: இந்த கருத்துகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களா இருந்தா, உண்மையானவைகளா இருந்தா மக்கள் மையத்துக்கு போனா நல்லது.
0: சூப்பர் சார், தேங்க்யூ சார். இந்த நேர்காணல் மூலயமா விவசாயத்தை பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் நிறையவே தெரிஞ்சிட்டு இருப்போம். ஆனா அதை விட முக்கியமா ஒரு அழகான கருத்து என்னன்னா, இங்க பல பேரோட பிரச்சனையான எனக்கு பிடிச்ச வேலை ஒன்று, கிடைச்ச வேலை ஒன்று அப்படிங்கிற கேள்விக்கான முற்றுப்புள்ளி தான். பிடிச்ச வேலையை செஞ்சு கொண்டே கிடைச்ச வேலையும் செய்யலாம், கிடைச்ச வேலையை செய்து கொண்டே பிடிச்ச வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்பவே அழகா இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது எங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். குழந்தையின் பசி போக்க உணவூட்டும் தாய் தெய்வம் என்றால், நம் பசியை போக்க உழவூட்டும் விவசாயம் தெய்வம் தானே. அப்பேற்பட்ட தெய்வங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா எங்க நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, வேறொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே தீபஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: You're listening to MOP 107.8. It's enriching.

0: ரேணு இருக்கால ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091 இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி
3: ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ஹலோ லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. இன்னைக்கு நம்ம MOP லைப்ரரி ஷோல ஜெனரல் நாலேஜ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இருக்க உலகத்துல நிறைய பேருக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. தினமும் நாம நியூஸ் பேப்பர் படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வாங்க, இந்த நிகழ்ச்சியில நாம அரிய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு அறிவாளியா இருக்காங்கன்னு இன்னைக்கு பாக்கோம். ஹாய் பவித்ரா, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
2: என்னோட ஹாபிஸ்னா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தினமும் நான் படிப்பேன், அப்புறம் நிறைய டிவிஸ்லாம் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேன்.
1: இப்போ நம்ம கூட இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க யாரும்.
3: ஹலோ, என்னோட பேர் சௌமியா, நான் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புக்ஸ் படிக்கனாலே ரொம்ப ஆர்வம். அது மட்டும் இல்லை, பொது விஷயங்கள் நான் நிறைய டிவி பார்த்து கற்றுப்பேன். அது மட்டும் இல்லை, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாமே படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: இப்போ நான் உங்களை நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறேன். ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற ஆப்ஷன் தான் நான் வந்து ஃபைனலாக எடுத்துப்பேன். நீங்கள் நடுநடுவில் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த க்வெஷ்சன்ஸுக்கு ஆன்சர் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த க்வெஷ்சன் பாஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான க்வெஷ்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழில் ராமாயணத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவாசகர், ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் சி திருவள்ளுவர். யா, சௌமியா கை தூக்கிட்டாங்க, அவங்க தான் ஆன்சர் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். சௌமியா, உங்க ஆன்சர்
3: சி கம்பர்.
1: கரெக்ட் சௌமியா, யூ ஆர் ரைட். ஆரம்பமே செமையா இருக்குங்க. வாங்க செகண்ட் க்வெஸ்சனுக்கு போலாம். செகண்ட் க்வெஸ்சன், எல்லோரா கேவ் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ மைசூர், ஆப்ஷன் பி பிஜாப்பூர், ஆப்ஷன் சி அம்ரித்சர், ஆப்ஷன் டி அவுரங்காபாத். இப்போ பவித்ரா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள் பவித்ரா.
2: ஆப்ஷன் டி அவுரங்காபாத்.
1: எஸ் பவித்ரா, யூ ஆர் ரைட். நம்ம இப்போ தேர்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். டொர்னாடோவின் இன்னொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சைக்ளோன், ஆப்ஷன் பி தென்மேற்கு பருவமழை, ஆப்ஷன் சி வடகிழக்கு பருவமழை, ஆப்ஷன் டி ஆன்டி சைக்ளோன். என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க, ஆன்சர் தெரியலையா? இது வந்து ஃபுல்லாகவே மழை பற்றினது தாங்க. ரெண்டு பேரும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. சௌமியா பார்த்தா ஆன்சர் சொல்ல வர மாதிரி இருக்கு. வாங்க உங்களுக்கு கேட்கலாம்.
3: சி தென்மேற்கு பருவ காற்றா?
1: இல்லை சௌமியா, இட்ஸ் அ ராங் ஆன்சர். என்ன பவித்ரா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: ஆப்ஷன் ஏ சைக்ளோன்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த க்வெஸ்சன், எந்த பருவ காலத்தில் சுழல் காற்று ஏற்படும்? ஆப்ஷன் ஏ வெயில் காலம், ஆப்ஷன் பி மழைக்காலம், ஆப்ஷன் சி குளிர்காலம், ஆப்ஷன் டி இலையுதிர்காலம். பவித்ரா கை தூக்கியிருக்காங்க, அவங்ககிட்ட ஆன்சர் கேட்கலாம்.
2: ஆப்ஷன் ஏ வெயில் காலம்.
1: யூஆர் கரெக்ட் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், நம்ம அணைகளை பற்றி பார்க்கலாம். டெஹ்ரி அணை எந்த நதியில் உள்ளது? ஆப்ஷன் ஏ அலக்னந்தா, ஆப்ஷன் பி பாகீரதி, ஆப்ஷன் சி யமுனா, ஆப்ஷன் டி மந்தாகினி. இந்த வாட்டி சௌமியா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க.
3: ஆப்ஷன் பி பாக்கிரதி.
1: ஓ, கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்தது நம்ம உடல் சார்ந்த ஒரு கேள்வி. ட்ரிப்சின் என்கிற சுரப்பி நம்ம உடல்ல எங்கிருந்து சுரக்கிறது? ஆப்ஷன் ஏ பேங்க்ரியாஸ், ஆப்ஷன் பி லிவர், ஆப்ஷன் சி தைராய்டு, ஆப்ஷன் டி ஸ்டொமக். பவித்ரா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க, வாங்க பவித்ரா கேட்கலாம்.
2: ஆப்ஷன் பி லிவர்.
1: ஓ சாரி, நீங்க தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க பவித்ரா. என்ன சௌமியா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
3: ஆப்ஷன் ஏ பான்க்ரியாஸ்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்த கேள்வி, ஹவா மஹால் அதாவது காற்றின் மாளிகை எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர், ஆப்ஷன் பி அம்ரித்சர், ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் டி டெல்லி.
3: ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர்.
1: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்ததான் நம்ம கோயில்கள் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். மகாபலேஸ்வரர் கோயில் எங்கே உள்ளது? ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம், ஆப்ஷன் பி பூரி, ஆப்ஷன் சி உஜ்ஜைன், ஆப்ஷன் டி மும்பை.
2: ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம்.
1: நோ, ராங் ஆன்சர் பவித்ரா.
3: சௌமியா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: இல்ல, எனக்கு சரியா தெரியல.
1: சரி, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உஜ்ஜைன். இது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இப்போ நம்ம அடுத்து மேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். உங்களுக்கு பேப்பர் பென்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் இந்த சம்மை ட்ரை பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லணும். தந்தை மற்றும் மகனுடைய வயது ரேஷியோவில் உள்ளது, அதாவது 4:1. அவர்களுடைய வயதை பெருக்கினால் 196 வரும். 5 வருடம் கழித்து அவர்களுடைய வயதின் ரேஷியோ என்ன? ஆப்ஷன் ஏ 3:1, ஆப்ஷன் பி 10:3, ஆப்ஷன் சி 11:4, ஆப்ஷன் டி 14:5. ரெண்டு பேரும் அவசர அவசரமாக போட்டுட்ருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. என்ன நேயர்களே, நீங்களும் போட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் போட்டுட்ருக்கக்குள்ள நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: உங்களை டேபிள்ஸ் தானே உங்க அம்மா படிக்க சொல்லிட்டு போனாங்க, இங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்க அம்மா என்ன நம்பி அனுப்பிச்சதுக்கு நல்ல வேலை பண்றீங்க. இருங்க, உங்க அம்மா வந்துடும்னு சொல்றேன்.
5: எங்க அம்மா எல்லாம் இப்ப வரமாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். போய் சொல்லாதீங்கக்கா.
4: உங்க ரெண்டு பேரோட அம்மாங்க அங்க வராங்க பாருங்க. நல்லா
6: மீனாட்சி, இவ்ளோ நேரம் என் பொண்ணு படிச்சிருப்பா, நான் போனோட டேபிள்ஸ் ஒப்பிக்க போறா பாரு.
7: நான் போகும்போதே என் புள்ள படிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கூட படிச்சுட்டு தான் இருக்கும்.
6: உங்களை படிக்க தானே சொன்னா, நீங்க என்ன படிக்காம இங்க விளையாடிட்டு இருக்கீங்க?

0: டூ சார்.
1: என்ன முழுங்குற, சொல்லு ஒழுங்கா.
2: என்னாச்சு உங்களுக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க, இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க.
0: எங்க அம்மா 9 டேபிள் படிக்க சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா.
3: எங்களுக்கு படிக்கவே பிடிக்கலக்கா, புரியவே இல்லக்கா எதுமே.
2: டேபிள்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாதுமா, அது ரொம்ப சுலபம். அதுக்குலாம் ஒரு வழி இருக்கு, இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லி தர.
4: கல்வி சுமையாக இருக்க கூடாது, சுகமாக இருக்க வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், எம்ஓபி சமுதாய வானொலி, 107.8.
2: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில எல்லாரும் மும்முரமா ஒரு சம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, யார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம். பவித்ரா போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவித்ரா, உங்க ஆன்சர்?
5: ஆப்ஷன் சி, 11:4.
2: வாவ், கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. மேக்ஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருக்கீங்க. அடுத்த கேள்வி, இது உங்க கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி கேக்குறீங்க, இதை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்வேன், நல்லா கேளுங்க. லைட் இஸ் டார்க், டார்க் இஸ் கிரீன், கிரீன் இஸ் ப்ளூ, ப்ளூ இஸ் ரெட், ரெட் இஸ் ஒயிட், ஒயிட் இஸ் எல்லோ. வாட் இஸ் த கலர் ஆஃப் பிளட்? ஆப்ஷன் ஏ ரெட், ஆப்ஷன் பி டார்க், ஆப்ஷன் சி ஒயிட், ஆப்ஷன் டி எல்லோ. சௌமியான க்வெஸ்சன் கேட்டு முடிச்சவனே கை தூக்கிட்டாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
5: ஆப்ஷன் சி ஒயிட்.
2: கரெக்ட் ஆன்சர் சௌமியா, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து நான் உங்களை வெறும் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பேன், ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். சப்போஸ் ரெண்டு பேருக்குமே என்ன ஆன்சர்னு தெரியலன்னா உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். வேர்க்கடலை எங்கு அதிகமாக விளைகிறது?
5: ஐ திங்க் இட்ஸ் ஆந்திர பிரதேஷ்.
2: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. க்வெஸ்சன் போகலாம், கரும்பு எங்கே அதிகம் விளைகிறது? பவித்ரா இதுக்கு கை தூக்கியிருக்காங்க. பவித்ரா, உங்களுடைய ஆன்சர்?
5: உத்தரப்பிரதேஷ்.
2: யா, கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டீ எங்கே அதிகம் விளைவிக்கப்படுகிறது?
5: எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் நினைக்கிறேன்.
2: தமிழ்நாடுல எங்கன்னு சொல்ல முடியுமா?
5: நீலகிரிஸ்ல.
2: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அரிசி எங்கே அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்த க்வெஸ்சனுக்கு பவித்ரா கை தூக்கிருக்காங்க, அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு கேட்போம்.
5: ஹரியானா.
2: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், பட்டு நூல்கள் எங்கே அதிகம் தயாரிக்கப்படுகிறது?
5: கர்நாடகா.
2: இல்லை இல்லை, காஞ்சிபுரம் தான் கரெக்டு. சௌமியாக்கும் பவித்ராக்கும் விவாதமே நடக்குதுங்க. காஞ்சிபுரத்துலேயும் வந்து பட்டு உற்பத்தி செய்கிறாங்க, ஆனால் அதிகமாக உற்பத்தி செய்கிறது வந்து கர்நாடகா தான். ஸோ பவித்ரா இஸ் கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். இல்லை, ஃபஸ்ட்டு கேட்குற க்வெஸ்சனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அதில் வர ரெண்டு லெட்டர்ஸ் ஒரே மாதிரியே வந்துட்டுருக்கும், அதாவது எதுகை சொற்களாக இருக்கும். இந்த ரவுண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வழியை குறிக்கும் ஒரு சொல்?
5: பாதை.
2: இல்லை, தப்பான ஆன்சர்.
5: நடைபாதை.
2: இல்லை, தப்பான ஆன்சர்.

0: இது மூணே மூணு லெட்டர் வேர்ட்.
1: தடம் கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
0: இப்போ உங்களுக்கே இந்த ரவுண்ட் எப்படி விளையாடணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
0: மனதில் உறுதி வேண்டும், இதை நம்ம எப்படி சொல்லலாம்?
1: திடம்
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த கேள்வி, நதியினிலே செல்லும் ஒன்று,
1: படகு. இல்லை, தப்பான ஆன்சர் சௌமியா. ஓடம்
0: கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். தெய்வம் அமரும் ஒரு இடம், இதை எப்படின்னு சொல்லுவாங்க?
1: பீடம் கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
0: பெண்களை ஆங்கிலத்தில் மரியாதையாக இப்படி அழைப்பார்கள்,
1: மேடம். இது கரெக்டா?
0: யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் பவித்ரா. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். பழைய காலத்தில் விளக்கு வைக்கும் ஒரு இடம்,
1: மாடம். கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
0: நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: என்னம்மா காவ்யா, என்ன பண்ற?
3: அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்றேன் தாத்தா.
2: அட்மிஷன் ஃபார்ம் எதுக்கு? படிப்பெல்லாம் தான் முடிஞ்சிருச்சே.
3: US போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன்.
2: ஏண்டி மீனாட்சி, இங்க வந்து பாரு கொடுமே. ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறாளாமா நம்ம காவ்யா?
3: அந்த ஃபார்ம தூக்கி போடு, ஜாதகத்தை எடுத்துட்டு வா. வயசு 21 ஆச்சு. உன் வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருந்தது.
4: தாத்தா பாட்டி, இது நியாயமே இல்ல. அண்ணாவை மட்டும் படிக்க அனுப்புனீங்க, என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க.
5: Education is the first and most important step to empowerment. Stand up for yourself. Education is your right. Is your right.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இப்போ MOP லைப்ரரி ஷோல நம்ம நிகழ்ச்சியில விறுவிறுப்பா க்வெஸ்சன்ஸ் கேட்டுருக்கோம். சௌமியாவும் பவித்ராவும் ஆன்சர்ஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இதுக்கான ஆன்சர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாம். ஓர் இசைக்கருவி கையினால் வாசிப்பது, உங்களுக்கு யாராவது தெரியுமா?
1: எனக்கு தெரியும், ஆன்சர் வந்து கடம்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாழ்வாரம் முற்றம் இவற்றோடு தொடர்புடைய ஒன்று,
1: இதுக்கான ஆன்சர் கூடம்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பின் காண்பிப்பது,
1: கற்பூரம்.
0: கற்பூரத்தோட இன்னொரு பேர் சௌமியா,
1: சூடம்.
0: யா கரெக்ட் ஆன்சர். நீங்க மறந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இந்த ஆன்சர்லாம் வந்து எதுகையில் வரும். நீங்க அதையே வச்சு யோசிச்சு பாருங்க. சாமியார்கள் வசிக்கும் ஒரு இடம்,
1: மேடம்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசைவற்ற ஓர் நிலை,
1: ஜடம்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இந்த நான் கேட்க போகிற க்வெஷ்சன்ஸுக்கு நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சூரியன் உதிக்கும் நாடு,
1: ஜப்பான்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. செகண்ட் க்வெஸ்சன், நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது?
1: நார்வே.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1000 ஏரிகளை கொண்ட ஒரு நாடு,
1: ரோம்.
0: ராங் ஆன்சர் சௌமியா.
1: மியான்மர்.
0: பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
1: மியான்மர்.
0: நோ, ராங் ஆன்சர். இதோட ஆன்சர் பின்லாந்து. காற்றாலைகளின் நாடு இது,
1: ஹாலந்து.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. வெள்ளை யானைகளை கொண்ட ஒரு நாடு,
1: தாய்லாந்து.
0: கரெக்ட் ஆன்சர். தங்க ரதங்களின் நாடு,
1: டோக்கியோ.
0: நோ, ராங் ஆன்சர் சௌமியா. பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
1: மியான்மர்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் எது?
7: ஸ்வீடன்.
0: ராங் ஆன்சர்.
7: ஸ்விட்சர்லாந்து.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் போர்க்களம் எது?
7: பெல்ஜியம்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் கடைசி குழந்தை எது?
7: ரஷ்யா.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் நோயாளி, இந்த நாடு ஒரு நோயாளி நாடு.
7: எகிப்த்.
0: ராங் ஆன்சர்.
7: டர்க்கி.
0: ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் துருக்கி. ரொட்டிகள் அதிகம் உண்ணப்படும் நாடு எது?
7: ஸ்காட்லாந்து.
0: கரெக்ட் ஆன்சர். கங்காறுகளை அதிகம் கொண்ட நாடு எது?
7: ஆஸ்திரேலியா.
0: கரெக்ட் ஆன்சர். தென் உலகத்தின் பிரிட்டன் என்று அழைக்கப்படும் நாடு எது?
7: இங்கிலாந்து.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அதிகாலை அமைதி கொண்ட நாடு எது?
7: கொரியா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது?
7: ஆஸ்திரேலியா.
0: ராங் ஆன்சர்.
7: கியூபா.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. கிராம்பு தீவு என்று அழைக்கப்படும் இந்த தீவு எது?
7: தெரியல எனக்கு.
0: இதோட ஆன்சர் இஸ் சான்சிபார். நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நாடு எது?
7: எகிப்த்.
0: கரெக்ட் ஆன்சர். முத்து தீவுகள் என்று அழைக்கப்படுவது எது?
7: பஹ்ரைன்.
0: கரெக்ட் ஆன்சர். மரகத தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது?
7: அயர்லாந்து.
0: கரெக்ட் ஆன்சர். புனித பூமி என்று அழைக்கப்படும் நாடு எது?
7: இத்தாலி.
0: ராங் ஆன்சர்.
7: பாலஸ்தீன்.
0: ரைட் ஆன்சர் சௌமியா. இடி மின்னல்கள் கொண்ட நாடு எது?
7: பூட்டான்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. உலகின் காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு எது?
7: பிரேசில்.
0: கரெக்ட் ஆன்சர். கீழே நாடுகளின் முத்து என்று அழைக்கப்படும் நாடு எது?
7: சிங்கப்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. பொற்கோவிலின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
7: அமிர்தசரஸ்.
0: கரெக்ட் ஆன்சர். அரண்மனை நகரம் எது?
7: கொல்கத்தா.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் பூந்தோட்டம் நகரம் எது?
7: பெங்களூர்.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நுழைவு வாயில் நகரம் எது?
7: கேரளா.
0: நோ, ராங் ஆன்சர்.
7: மும்பை.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
7: மும்பை.
0: கரெக்ட் ஆன்சர். இளஞ்சிகப்பு நகரம் எது?
7: கொல்கத்தா.
0: நோ, ராங் ஆன்சர்.
7: ஜெய்ப்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர். அரபிக் கடலின் அரசி என்று அழைக்கப்படும் நகரம் எது?
7: கொச்சின்.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நறுமண தோட்டம் எங்கு அமைந்துள்ளது?
7: மேகாலயா.
0: நோ, ராங் ஆன்சர்.
7: கேரளா.
0: கரெக்ட் ஆன்சர். பஞ்ச நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
7: பஞ்சாப்.
0: கரெக்ட் ஆன்சர். கிழக்கின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது?
7: மேகாலயா.
0: கரெக்ட் ஆன்சர். ஏழு தீவுகளின் நகரம் எது?
7: சண்டிகர்.
0: நோ, ராங் ஆன்சர்.
7: மும்பை.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் விளையாட்டு மைதானம்?
7: காஷ்மீர்.
0: கரெக்ட் ஆன்சர். பாறை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
7: கொல்கத்தா.
0: நோ, ராங் ஆன்சர்.
7: பஞ்சாப்.
0: ராங் ஆன்சர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் சண்டிகர். இந்தியாவின் ஆபரண நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
7: மணிப்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
7: கான்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
7: புவனேஸ்வர்.
0: கிழக்கு நாடுகளின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் நாடு எது?
7: ஆலப்புழை.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் கூரை என்று அழைக்கப்படும் நாடு எது?
7: திபெத்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எது?
7: ஆசியா.
0: ராங் ஆன்சர்.
7: ரஷ்யா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது?
7: ஆசியா.
0: கரெக்ட் ஆன்சர். அதிக மக்கள் தொகை உள்ள நாடு எது?
7: சீனா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு கூடம், அதாவது தீவு எது?
7: இந்தோனேஷியா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு எது?
7: கிரீன்லாந்து.
0: உலகின் மிகப்பெரிய தீபகற்பம், அதாவது பெனின்சுலா எது?
7: அரேபியா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய கடல் எது?
7: பசிபிக் பெருங்கடல்.
0: ரைட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய ஏரி எது?
7: காஸ்பியன் கடல்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது?
7: பைக்.
0: ராங் ஆன்சர்.
7: சுப்பீரியர்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிக ஆழமான ஏரி எது?
7: பைகால்.
0: கரெக்ட் ஆன்சர். மிகப்பெரிய வளைகுடா எது?
7: மெக்சிகோ.
0: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது?
7: சஹாரா பாலைவனம்.
0: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது?
7: இந்தியா.
0: கரெக்ட் ஆன்சர். உலகில் தாமிரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் நாடு எது?
7: சிலியா.
0: கரெக்ட் ஆன்சர். இதோட நம்மளுடைய ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட சௌமியாவும் பவித்ராவும் ரொம்பவே ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய க்வெஷ்சன்ஸுக்கும் கரெக்டான பதிலெலாம் சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய், நான் உங்கள் மிமி ஆனந்த். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம், நமது
5: கம்யூனிட்டி ரேடியோ 107.8. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க.

97.8. வணக்கம் நேர்களே, இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சந்திப்போமா நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே பத்மஸ்ரீ.

0: என்ன நேயர்களே, நான் பாடினது உங்களுக்கு பிடிச்சதா? இந்த பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என் பாட்டி மிஸ்ஸஸ் ஹேமா மாலினி. அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு லீடிங் லாயராகவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் மியூசிக்கை தன்னோட கெரியராகவும் ஹாபியாகவும் ஃபுல் டைமாகவும் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ஒரு ஃபுல் டைம் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்துட்டு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்து இதை எப்படி ஃபுல் டைமா பண்றாங்கன்னும், எப்போலேருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம இன்னைக்கு நேர்காணல்ல கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மிஸ்ஸஸ் ஹேமமாலினி.
1: வணக்கம்.
0: நீங்க எப்ப மியூசிக்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க?
1: எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போதுலேருந்து. இப்போ எனக்கு 66 வயசு ஆகுது. 10 வயசு எனக்கு இருக்கும்போது ஹைஸ்கூலில் சேர்ந்த உடனேயே நான் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கோம் மேம். டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்கள் ஏன் மியூசிக்கை சூஸ் பண்ணீங்க?
1: என்னோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அவங்க வந்து தன்னோட குழந்தைக்கு மியூசிக் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போது வந்து அழகப்பு செட்டியார் ட்ரைனிங் காலேஜ் மாடல் ஹைஸ்கூலில் தான் நான் சேர்ந்தேன். அந்த அழகப்பு செட்டியார் இன்ஸ்டிடியூஷன்லேயே மியூசிக் ஸ்கூலும் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் மியூசிக், டான்ஸ் எல்லாமே இருந்தது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஒப்பீனியன்னாக்க, டான்ஸ்னால் தொடர்ந்து ஆட முடியாது, கொஞ்சம் வயசானதுக்கப்புறம்லாம் ஆட முடியாது, பாட்டுன்னா எந்த வயசுலேயும் பாடலாம் அப்படின்ட்டு பாட்டு மியூசிக் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க.
0: மியூசிக் ஒருத்தவங்க கற்றுக்கிறதுக்கு வந்து செவரல் ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க வரதுக்குன்னே பாட்டு கற்றுந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. எல்ஸ் அதை கெரியராக எடுத்துக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. ஆர் மற்றவங்க பாடுற மியூசிக்கை ரசிக்கிற அளவுக்கு ஞானம் வேணுங்கிறதுனாலும் நிறையா பேர் கற்றுக்குறாங்க. நீங்கள் எதனால் கற்றுண்டீங்க?
1: நான் கற்றுண்டது 55 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து கெரியரெல்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு பீப்புள் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் மியூசிக்கில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்னால என்னை சேர்த்து விட்டாங்க. ஒன்ஸ் ஐ ஹவ் ஜாயின்ட் வந்து அதுக்கப்புறம் எனக்கும் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. முதல்ல மியூசிக் ஸ்கூலில் கற்றுனேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய அங்கே போட்டியெலாம் நடக்கும். திருப்பாவை திருமம்பாவை போட்டியெல்லாம் இன்டர் ஸ்கூல் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி போட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து என்ன சூஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க அதுக்கெல்லாம். அதெல்லாம் நிறையா நான் நிறையா ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி திருப்புகழ் போட்டியும் நடக்கும். அதுவும் எல்லா ஸ்கூலுக்கும் காமனாக எல்லாருக்கும் சேர்த்து உள்ளது. அதுலேயும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன்.
0: ஸோ அதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ்?
1: ஆமாம்.
0: அதுலேருந்து ஒரு பாட்டு எங்களுக்கு பாடி காட்ட முடியும்.
1: போட்டியில் கலந்துன்றதெல்லாம் வந்து திருப்பாவை திருவம்பாவை திருப்புகள் தான். திருப்பாவை பாடட்டுமா?
0: ஆ ஷூர்.

0: ரொம்ப நல்லா இருந்தது மேம்.
1: தேங்க் யூ.
0: உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு?
1: எனக்கு 15 and half.
0: சோ கல்யாணத்துக்கு அப்புறம் a lot of times வந்து இன்லாஸ் ஃபேமிலில சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சதாசிவம் சார் இல்லனா எம்எஸ் மேம் வந்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி உங்க ஹஸ்பண்டும் உங்க மதர் இன் லாவும் டு வாட் எக்ஸ்டென்ட் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க இந்த மியூசிக் கரியரா எடுத்துக்கிறதுல?
1: என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார், ஃபேமஸ் லாயர் சிதம்பரம். இன்லாஸ் வந்து அப்போ இருந்தாங்க. அப்புறம் நிறைய எனக்கு சிஸ்டர் இன்லாஸ் அண்ட் பிரதர் இன்லாஸ் வந்து என்னோட ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க 11 பேர். அதனால் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசில் பாடுறதுக்கு கூட டைம் கிடையாது, சும்மா பாடி பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்காது, அப்படி தான் இருந்தது. மோரோவர் நான் வந்து பியூசி படித்த உடனேயே கல்யாணம் பண்ணினேன். அப்புறம் பிஏ வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் அப்போ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருந்ததுனால அதில் வந்து சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். அந்த படிக்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டதுனால சஃபிஷியன்ட் டைம் வந்து படிக்கிறதுக்கு கூட அந்த ஃபேமிலியில் இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்னால கிடைக்காதனால என்னால் அப்போ கொஞ்ச நாள் வந்து மியூசிக்கை வந்து பர்சியூ பண்ண முடியல. அது ஆனால் இந்த மியூசிக் கற்றுக்கணும், அதை பாடி பார்க்கணும், அதில் நம்ம ஒன்றி போகணுங்கிறது என்னோட உயிர்லேயே உடம்புலையே ஊறி போயிடுது அப்போவே. அதனால எப்படியான அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு அப்புறமும் கற்றுன்ட்ருந்தேன்.
0: ஸோ மேடை ஏறின அனுபவம் ஏதாவது உண்டா உங்களுக்கு?
1: மேடை ஏறினதுனாக்க அங்கே பாண்டிச்சேரியில் வந்து தமிழ் பாடல்களுக்காக நாங்கள் இன்னொரு ரெண்டு பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் மூணு பேருமா போய் அங்கே ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆகி எவ்ரி 3 months ப்ரோக்ராம் கொடுத்துட்டுருந்தோம்
0: பாண்டிச்சேரி ரேடியோ
1: ஸ்டேஷனில். பதிண்டியா ரேடியோ பாண்டிச்சேரியில் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்தாங்க, ஹாஃப் அன் அவர் ஸ்லாபு. மூணு பேர் சேர்ந்து பாடினோம். அதுக்காக அங்கே வந்து தமிழ் பாடல்கள் வந்து ஏற்கனவே நான் தீக்ஷிதர் கிருதி, தியாகராஜர் கிருதி, சாமா சாஸ்திரி அந்த மாதிரி கர்நாடிக் வந்து பேசிக்காக கற்றுன்ருந்தேன். தமிழ் பாட்டு ரொம்ப இப்போ கற்றுக்கலை. அப்புறம் ரேடியோவில் வந்து தமிழ் பாடல் தான் கேட்டாங்க, அதனால திரும்ப தமிழ் பாடல்கள்லாம் கற்றுண்டு ஒரு 40 வயசு இருக்கும்போது கற்றுண்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பாடிட்டு இருந்தோம்.
0: அதுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்கு பாட முடியுமா மேம்?
1: ஆ, பாடுறேனே.

0: ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் பாட்டு வந்து இஸ் ஆல்வேஸ் லைவ்லி. அது ஏன்னு எனக்கு தெரியல, அது வந்து நமக்கு லாங்குவேஜ் புரியறதுனாலயா இல்லை தமிழோட அதே அழகா அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல.
1: ரெண்டுமே தான், லாங்குவேஜும் புரியுறது, அர்த்தமும் நல்ல அர்த்தத்தை நல்லா உள்ளடக்கி பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க.
0: இந்த சினிமா சங்கீதத்துலலாம் மேம் வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அட் த பிகினிங் வந்து ரொம்ப கிளாசிக்கலாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது. வீவ் கம் டு அ பாயிண்ட் டுடே தட் இங்கிலீஷ் பாட்டை அப்படியே எடுத்து தமிழ் பாட்டை ரீமேக் பண்ணுற அளவு வரைக்கும் நம்ம வந்தாச்சு. வாட் யூ திங்க் இஸ் த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இன் கர்நாடிக் மியூசிக் ஆஸ் சச்? அந்த காலத்தில் இருந்த ஆத்தென்டிசிட்டி அப்படியே இருக்கா இல்லை இப்போ குறைஞ்சி போயிட்டா?
1: இல்லை, தில்லானா மோகனாம்பாள் படம்லாம் மதுரமணியரோட இங்கிலீஷ் நோட்டே வந்து இந்த சிவாஜி கணேசன் நாயனம் இதில் வந்து நாதஸ்வரத்தில் வாசித்தார். அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. மதுரமணியோட நோட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். அதை வந்து சினிமாலேயும் கொண்டு வந்து நாதஸ்வரத்துலேயும் வாசித்தார். அவர் வந்து பாடின்னு இருந்தார், இவர் வாசிச்சுட்டு இருந்தார். இப்போ வெஸ்டர்ன் மட்டும் இல்லை, இந்துஸ்தானி நார்த் இந்தியாலாம் இந்துஸ்தானி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கர்நாடிக் மியூசிக்லேயே கடைசியில் பஜன் அப்புறம் அபங் அதெல்லாம் பாடும்போது இந்துஸ்தானியும் சேர்த்து தான் பாடுறா, அதுவும் நல்லா தான் இருக்குது. அதனால் அந்த அதில் பார்த்துட்டு எனக்கு கூட இந்துஸ்தானி மியூசிக் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் இருந்தது. அதனால் ஒரு இந்துஸ்தானி டீச்சரை பார்த்து நான் கொஞ்ச நாள் அதை கற்றுண்டு அதுவும் பாடி பார்த்துட்டு இருந்தேன்.
0: எங்களுக்காக ஒரு ஹிந்துஸ்தானி பாட்டு பாட முடியுமா?
1: பாடுறேனே.

0: ஹிந்துஸ்தானி இசையே இந்த நல்ல நளினம், அஸ் இன் ரொம்ப மெலோடியஸா இருக்கு. நம்ம கர்நாடிக் மியூசிக்ல பாத்தீங்கன்னா நிறைய ராகம் வந்து அழிச்சு பாடுவாங்க, அதோட எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். பட் ஹவர் ஹிந்துஸ்தானி எனக்கு எப்போதும் கேட்கும் போது இந்த ரொம்ப நளினமான, ரொம்ப ஸ்வீட் ஸ்வீட்டான எஃபெக்டா தான் தெரியறது. இஸ் தட் ட்ரூ வித் எவ்ரி சாங்?
1: ஆமா, இது கொஞ்சம் அந்த ராகங்களே கொஞ்சம் மெலோடியஸா தான் இருக்கு. நிறைய அதோட கவுண்டர் பார்ட் நம்ம கர்நாடிக் மியூசிக்லேயே இருக்கு. இது வந்து நான் இப்போ பாடினது வந்து யமன் கல்யாணி. இந்த நம்மளுடைய கர்நாடிக் மியூசிக்லேயும் மேஜ கல்யாணின்னு மேலக்கர்த்தா ராகத்தில் இருக்கு, அதுலேயும் ஆல்மோஸ்ட் ஸ்வரம் வந்து ஒரே இது தான். கல்யாணிக்கு சரிகம பதனிசா சாணிதப்ப மகரிசா, இதுக்கு வந்து நெரிகமா தனிசா சாணிதப்பா மகரிசா, அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் அதுலேருந்து இது வந்ததுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் வே ஆஃப் ரெண்டரிங் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மெலோடியஸாக பாடணும். இந்த கர்நாடிக் மாதிரி அழுத்தி பாடக்கூடாது. உதாரணமாக கல்யாணியில் உன்னைய

0: சாணிதப்பா மாகரிசா ஒரே ஸ்வரம் தான், ஒரே ஸ்தானத்தில் தான் இருக்குது, ஆனால் வே ஆஃப் ரெண்டரிங் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ்.
1: வெரி நைஸ் மேம், வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நாலெட்ஜபிள் ஆல்சோ. உங்கள் ஃபேவரட் கிருதி என்னது?
0: நான் 10 வயசில் கற்றுக்க ஆரம்பித்தேன் இல்லையா, அப்போ வந்து காப்பி ராகத்தில் எங்கள் குரு வந்து அரியக்குடி ராமானுஜெயங்காரோட டிசைப்பிள், அவர் தான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஆஃப்டர் மியூசிக் ஸ்கூல் அவர்கிட்ட தனியாக படித்தேன், நானும் எங்கள் பிரதருமா. அதுலேருந்து ஒரு பாட்டு பாடுறேன்.
1: ஷூர்.

0: நீங்க அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார்ட்ட இருந்து கத்துண்டீங்க இல்லையா?
1: இல்ல இல்ல, அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார்ட்ட கத்துண்டவர் தான் எங்களோட குரு. அவரோட டிசைபிள்ட்ட
0: கத்துனோம் மாதிரி.
1: ஆமா, அவரு அதனால வந்து அவரோட பாணி, இந்த பாணியில நிறைய கீர்த்தனை சொல்லி கொடுத்தாரு.
0: நிறைய கீர்த்தனை வந்து சிலது ரொம்ப ஸ்பெஷலா எல்லாரும் கேக்குற கீர்த்தனை மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குறையொன்றும் இல்லை, என்னத்தவம் செய்தனையெல்லாம், இந்த மாதிரி பாட்டு, நகுமோ, இந்த மாதிரி பாட்டுலாம் பப்ளிக் ஜென்ரலாக நிறையா கேட்டுட்டாங்க. ஆனால் கேட்கப்படாத நிறையா கீர்த்தனைங்க, ரேர் கிருத்திஸ்லாம் இன்னும் இருக்கு.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குரு டெந்து கத்துண்ட கீர்த்தனை எல்லாம் எது வந்து உங்கள் குரு பாணியில் வந்த கீர்த்தனை ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு, எது வந்து நன்னா இருந்து ஸ்டில் ஹஸ்ன்ட் கம் அவுட் டு த பப்ளிக்?
1: இல்லை, எங்களுக்கு நாங்கள் கத்துண்டது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள ஒரு 150 கீர்த்தனை போல சொல்லி கொடுத்தா. அதில் அது இப்போ எல்லாமே ரேர் மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா இந்த இப்போ ஜானகி ரமணா இப்போ பாடினேன் இல்லையா காப்பி ராகத்தில், அது கூட அவர் சொல்லி கொடுத்தது தான். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேர் பாடவே இல்லை. யூடியூப்பில் இப்போ இன்டர்நெட்டில் நிறையா பாட்டு கேட்குறோம். அதில் வந்து நான் கத்துண்டதாக சொல்கிற ஒரு 150 கீர்த்தனையில் ஒரு 10-20 தான் கேட்ட மாதிரி இருக்கு, பாக்கி எதுவுமே கேட்ட மாதிரி இல்லை. எனக்கு வந்து அதெல்லாம் வந்து பிரபலப்படுத்தணும், அட்லீஸ்ட் என்னோட கிராண்ட் சில்ட்ரனுக்காவது அதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவா மூலமாக, இல்லைன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ் சம் ஆஃப் தம் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் லேர்ன் இட் ஃப்ரம் மீ. ஐ எம் ரெடி டு டீச் யூ ஆல்.
0: ஷுவர் மேம், ஐ பிலீவ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட். MOP has always been a place, it has been an opening portal. Nariya knowledge vella kattak mudiyada knowledge la naanga inge kattukiradhu vandu has been a habit, generation generation adha nadandirukku. So I strongly believe that our students will approach you on that. Idha thavara neenga vandu eppadi indha part la prabala padatha mudiyum neenga nenikireenga?
1: Adhu kattinde paadi adhu veliyila vandhadhaane prabalam aagum. அதனால கத்துண்டு இல்லைனாக்கா நானும் நீயும் கூட, நீ பேத்தியா இருக்க உனக்கும் பாட்டு தெரியுது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த பாட்டெல்லாம் நம்ம கத்துண்டு உனக்கு கத்து கொடுத்தாக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பாட்டியும் பேத்தியுமா ஒரு மேடையில கூட பாடலாம்.
0: அது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்திருக்கு. அண்ட் ஐ ஹோப் ஐ கேன் சூன் லிவ் தி ட்ரீம்.
1: அதுக்கப்புறம்

0: பி ராஜமேயர், மாயவரம் பி ராஜமேயர்னு கேள்விப்பட்டிருப்பாள் எல்லாரும். அவரோட சிஷியர்ட்டையும் நான் கற்றுனேன், ஒரு 15-20 பாட்டு அவர்கிட்டையும் கற்றுனேன். கோமல் சங்கரையர்னு அவர் ராஜமேயரோட குரு பரம்பரையில், குரு சிஷிய பரம்பரையில் அவரோடையே தங்கி, குருவோடையே தங்கி அவருக்கு அவரோடையே இருந்து பல காலம் கற்றுண்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அவர் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் அவர் நைபர், அதனால் அவர்கிட்ட ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சது.
1: ஸோ மேம், நீங்கள் தமிழ் பாட்டு மட்டும் கற்றுண்டீங்களா, நிறையா கீர்த்தனை பேஸ்டாக கற்றுண்டீங்களா?
0: கீர்த்தனை தான் நிறைய கற்றுனேன். தமிழ் பாட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆல் இண்டியா ரேடியோ பாண்டிச்சேரியில் எங்களுக்கு ஆடிஷனில் செலக்ட் ஆகி பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழ் பாட்டெல்லாம் நிறையா மோஸ்ட்லி அந்த இதில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மியூசிக் காலேஜ் இருக்குது. மியூசிக் காலேஜ் வந்து தமிழ் இசை கல்லூரி தான் அது. அதில் வந்து அவ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட்டம் கொடுக்கறது வந்து இசை மாமணி அந்த மாதிரி தான் கொடுக்குறாள். அதனால் அங்கே இந்த தண்டபாணி தேசிகர், உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவரோட பாட்டெல்லாம் எங்களுக்கு சிஎஸ் நரசிம்மன் அங்கே படித்தவர் வந்து எங்களுக்கு ரேடியோவுக்கு ப்ரோக்ராம்க்காக நிறையா தமிழ் பாட்டு சொல்லி கொடுத்தார்.
1: இப்போ நாங்கள் வந்து தமிழ் பாட்டுன்னு சொன்னாலே எங்களுக்கு வந்து திருப்பாவை, திருவெம்பாவை, பாரதியார் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட்டு தோன்றது. பட் இதை தவிர நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, நிறைய கம்போசர்ஸ்,
0: நிறைய பேர் இருக்கா? இப்போ நம்ம பெரிய கம்போசரே பாபநாசம் சிவன் நிறைய தமிழ் பாட்டு எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த சிதம்பரம் பேஸ்டு வந்து இந்த உளுந்தூர்பேட்டை சண்முகம், அப்புறம் வந்து உவே சுவாமிநாதையர் நிறைய தமிழ் பாட்டு இருக்குது. அப்புறம் நால்வர்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்து இப்போ கரெக்டாக எனக்கு ஞாபகம் வரல, அந்த நால்வர் வந்து ஃபுல்லாக தமிழ் பாடி அந்த பாட்டெல்லாம் வந்து நாங்கள் கற்றுண்டு அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மியூசிக் காலேஜில் பாடினோம் ஒருத்தரம் நால்வர் இசைன்னு.
1: அந்த வகையில் ரொம்ப ஃபேமஸ் ஆகாத ஆனால் நல்ல தமிழ் பாட்டை எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா?
0: நான் காட்டுறேன், பாடுறேன்.

இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில மிஸ்ஸஸ் ஹேமமாலினி வெங்கட்ராமன் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு இன்டர்வியூ ஏன் ஸ்பெஷல்னா, அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம அவங்க என் பாட்டியாவும் இருக்கிறதுனாலதான். அவங்க ஒரு பாரம்பரியமான இசை கலைஞரா மட்டும் இல்லாம வளரும் என்ன மாதிரி இசை கலைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்து லைஃபை எப்படி லீட் பண்ணும் அப்படிங்கறதுல ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நிக்கிறாங்க. ஒரு நதிக்கும் ஒரு குளத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு நதி ஓடிண்டே இருக்கும், ஆனா ஒரு குளம் தேங்கியே நிற்கும். அந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷன், நம்ம எடுக்கிற ப்ரொஃபஷன்ல நம்ம இன்னும் இன்னோவேட்டிவா இருந்து புது விஷயத்த கத்துண்டு ஒரு ஒரு நதி போல ஓடிண்டே இருக்கணும். ஒரு குளம் ஆட்டம் கத்துண்டதையே வச்சுண்டு தேங்கி நிக்க கூடாதுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பெரிய மெசேஜா நம்ம எடுத்துட்டு போறோம். இவ்வளோ நேரமா நம்ம ஸ்டூடியோக்கு வந்து பேசிட்டு இருந்த மிஸ்ஸஸ் ஹேமமாலினி வெங்கட்ராமன் அவங்க வயதையும் முதுமையும் ஒரு பேரிகேடா நினைக்காம தான் கத்துண்ட கலைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணுங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. இவ்வளோ நேரம் அவங்க கூட நம்ம இசை பயணத்துல கொஞ்சம் தூரம் பயணிச்சோம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஆர்ஜே.

0: 97.8.
1: Hi listeners, I'm music director Raj. You're listening to MOP Community Radio 107.8, our radio, our community of pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
2: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். MOP சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லையும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்கு. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்கார், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்து இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டமிடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லிக் கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கியாகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கியாகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

என் பேர் டாக்டர் ஆர் சுரேஷ் குமார். உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான மாதிரின்னு சொன்னோன்னா, நான் வந்து சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், அதாவது நியூஸ் ப்ரெசென்டராக இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய நிகழ்ச்சி டாப் 10 மூவிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஒழுக்கமின்மை. ஒழுக்கத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக கடைப்பிடிச்சோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்றது 100% உண்மை. இதை கடைபிடிப்போம்.

0: வணக்கம், நான் உங்க கொஞ்சம் நடிங்க பாஸ் ஆதவன். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு சிட்டியில் எல்லாரும் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக இருக்கணும், டிரைவ் சேஃப். ஹெல்மெட் போடுறது அப்படிங்கிறது உங்களுடைய சேஃப்டிக்காக, அது ஜஸ்ட் நாட் பிகாஸ் ஆஃப் ரூல்ஸ். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே டிரைவ் சேஃப் அண்ட் ஹெல்மெட் மறந்துடாங்க.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.
2: நான் உங்களோட ஃபேவரட் டார்ஜே சென்னை பொண்ணு ஸ்ருதி. இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டி ரேடியோவில் வந்திருக்க செலிப்ரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நடிங்க பாஸுங்கிற ஃபேமஸான ஷோவோட ஆங்கர் மிஸ்டர் ராதவன் சார். சார், வெல்கம் டு மை ஷோ.
0: வணக்கம்.
2: ஸோ நீங்கள் வந்து செம்மையாக மிமிக்ரி பண்ணுவீங்க சார். வென் டிட் தட் ஸ்டார்ட்?
0: ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து அப்போல்லாம் அந்த ஆட்ஸாப்னு ஒன்று வைப்பாங்க கல்ச்சுரல்ஸில். அப்போ ஆட்ஸாப் பண்ணிட்டு இருக்கும்போதே சாதாரணமாக கேரக்டர்ஸாக பண்ணாமல் அது ரெண்டு நடிகர்கள் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே ஆரம்பித்தோம். அப்படியே இட் கண்டினியூட். ஸோ மிமிக்ரி பண்ணுறது, அதுக்கப்புறம் ரேடியோ, அதுக்கப்புறம் டிவி. ஸோ அது மிமிக்ரி தான் ஸ்டார்ட்.
2: உங்களுக்கு ஏன் சார் மீடியாவில் வரணுங்கிற ஆசை இருந்தது?
0: சின்ன வயசுலேருந்து சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சினிமா வந்து ஒரு இட்ஸ் எ மீடியம், அதாவது என்னென்னா நம்மளை எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற ஒரு மீடியம் அது. நம்மளுடைய நமக்கு அறியாமல் நமக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, ஆனால் நிழலை பார்த்து நம்ம வந்து எக்ஸைட் ஆகும், அழுவோம், சிரிப்போம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நமக்குள்ளே கொண்டு வர ஒரு மீடியம் அது. ஸோ மீடியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது சின்ன வயசுலேருந்து. அது எப்படி வந்து மற்றவங்களை அழ வைக்க முடியும், மற்றவங்களை சிரிக்க வைக்க முடியும், ஒருத்தர் திடீர்னு நம்ம எஞ்சி ஒரு ஆக்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஆக்ஷன் இரவு மாறிடுவோம், அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு.
2: வெரி நைஸ் சார், உங்களோட ஷோ வந்து செம்ம ஹிட்டாக போயிட்டுருக்கு. எல்லாரும் வந்து ஆதித்யா போட்டோடே ஆக்சுவலாக உங்கள் ஷோ தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
0: நைஸ், அதாவது என்னன்னா சாதாரணமாக யாரையுமே வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டால் கொஞ்ச நேரம் கலாய்ப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போது ஒரு திரைப்படம்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு காமெடியன் வந்து கூட இருக்கிற சக காமெடியினை கலாய்க்கலாம், ஒரு ஹீரோவை கலாய்க்கலாம், அது மாதிரி நடக்கும். பட் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்ததுன்னா, நம்ம கலாய்க்கிறதே பப்ளிக்கு தான். ஆனால் பப்ளிக் கலாய்க்கும் போது அவங்க ரொம்ப பயங்கரமாக அதுக்கு வரவேற்பும் தராங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பிகாஸ் ரிலாக்ஸிங், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எல்லாருமே வந்து ஸ்டிஃபாக உட்காந்துருக்க முடியாது. ஸோ எப்போயாவது கொஞ்சம் நேரம் சிரிக்கணும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, எல்லார்ட்டையுமே இந்த ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ஹியூமர் சில பேர் சொல்லுவாங்க இவங்க சரியான உமனாக முடிஞ்சு சரியாக பேசவே மாட்டாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லார்ட்டையுமே அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்குது. அந்த சென்ஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை பார்த்து எல்லாருமே ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் பீப்புள் ஆல் லவ் இட். பண்ணிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பல பேர் வந்து இந்த ஷோ பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டு ஆல் விஜய் சார்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த ஷோ வந்து ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் இன் ஃபியூச்சரில் வந்து ஆக்டிங், அதாவது என்னென்னா ஃபார் எவ்ரி திங் யூ நீட் அ ஸ்கூல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கணும், ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கணும். அது மாதிரி இது வந்து டெலிவிஷனில் வந்து இட்ஸ் எ ஸ்கூல், ஹவு டு ஆக்ட், ஹவு டு ரியாக்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அவங்க இது மாதிரி தெரிஞ்சவங்க வந்து சினிமாவில் நடித்தாங்கன்னா பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புதுசாக வந்து நடிக்கிறதுக்கு வராமல் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வர்றது அப்படின்னு.
2: நீங்கள் நிறையா பேர் கொஞ்சம் கலாய்க்கிறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க, உங்களை யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா?
0: நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றி வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக தான் எடுத்துவேன். ஏன்னா பிகாஸ் கலாய்க்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். லைக் என்னென்னா ஒரு ஒரு ரொம்ப ஹெவி ஹார்ட்டை வந்து டப்புன்னு ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது வந்து கலாய்க்கிறது. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கும் போது வந்து சில பேர் வந்து என்ன ஹர்ட் பண்ணுறானு எனக்கு தெரிஞ்சு வந்து ஹர்ட்டிங்கே கிடையாது. என்ன யாராவது கலாய்ச்சாங்கன்னா நான் பதிலுக்கு நான் அவங்களை கலாய்ப்பேன். கலாய்ச்சி என்னடா போதுமாடா நல்லா கலாய்ச்சியா அப்புறம் அப்படின்னு. ஸோ அது என்னென்னா ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயம், அதை வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதில் வந்து ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸே கிடையவே கிடையாது, அது ஒன்று தான் நம்ம எல்லோரும் சிரிக்கிற ஒரு விஷயம்.
2: மீடியா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் என்டர்டெயின் மட்டும் பண்ணாமல் எஜுகேட்டும் பண்ணது. இப்போ நம்ம ஒரு ஆக்டர் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் அதை காப்பி பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இப்படி பப்ளிக் ஃபிகராக இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ சோஷியலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: பப்ளிக் ஃபிகராக இருக்கவங்க மட்டுமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக்குக்கு அந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் வேணும். அவங்க வந்து அதாவது என்னன்னா, இப்போ நாங்கள் சொன்னால் நடக்கும், இவர் சொன்னால் வந்து கண்டிப்பாக மரம் வச்சுருவாங்க, இவர் சொன்னால் தண்ணி ஊற்றுவாங்க அப்படி கிடையவே கிடையாது. எப்பவுமே வந்து ஒரு நார்மல் ஜென்ரல் பப்ளிக்கில் இருக்க ஒருத்தர் கூட வந்து இப்படி எழுந்து வந்து நான் நல்ல விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே தான். பட் என்ன மீடியாங்கிறது டிவிலையோ ரேடியோலையோ பேசும்போது எல்லாருக்கும் தெரியறதுனால அவருடைய ஃபேஸ் தெரியுது. பட் அந்த ஃபேஸ் ஃபெமிலியாரிட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுவோன்னா, இப்போ நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து பண்ணவே மாட்டேன் நீங்கள், அது வந்து அட் எனி காஸ்ட் கிடையாது. அதே சமயத்தில் வந்து ஒரு வண்டியில் டூ வீலரில் போகும்போது நான் நிறைய பேருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன், ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுறது, இதெல்லாம் வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, நாங்கள் அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. சமயத்தில் நம்ம நம்மளே சொல்லுவாங்க, அவரே செய்கிறதில்ல, அவர் சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, நம்ம ஃப்ரீயாக நம்ம பப்ளிக்கோட மிங்கிளாகி சில விஷயங்களை பார்க்க முடியாது, நம்ம ஒரு தனியாக தான் தெரியணும். அவங்க உங்களுடைய ஒரு மினிமம் பாதுகாப்பு. ஸோ வந்து ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் வந்து வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து எங்கே அடிபட்டாலும் காப்பாற்றலாம், தலையில் அடிபட்டால் காப்பாற்ற முடியாது. இட் இஸ் வெரி சீரியஸ் திங், அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு புரிஞ்சுக்கிட்டு பில்லியன் ரைடர்ஸ் ஹெல்மெட் போட சொல்கிறோன்னா வண்டியில் கிரிப்பே கிடையாது, டப்புன்னு இடிச்சோடனே கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுந்தோடனே ஏதாவது சின்ன கல்லில் அடிபட்டால் கூட நமக்கு வந்து அது பெரிய லாஸ். அதனால் ஹெல்மெட் போடுறதுங்கிறது இந்த ரூல்ஸு டிராஃபிக் கான்ஸ்டபிள் பார்ப்பாங்க, கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. நமக்கு சேஃப்டி ஒரு நல்ல விஷயம், அது ஹெல்மெட் போட்டுருவாங்க.
2: இந்த மெசேஜ் இதை விட பெட்டரா யாராலையுமே கன்வே பண்ணிருக்க முடியாது சார். நீங்க ஒரு டாக்டர் ரெஃபரன்ஸோட வேற சொல்லிருக்கீங்க, அட்லீஸ்ட் இன்னில இருந்தது எல்லாரும் ரொம்ப சீரியஸா எடுத்திருப்பாங்க.
0: அப்படி கண்டிப்பா அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஒரு நாள் நான் வண்டி ஓட்டுறதை பார்த்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வந்து டூ வீலர் ஓட்டுற காலத்துல எந்த காலத்துமே ஹெல்மெட் இல்லாம ஓட்டுனேன். அப்படி கண்டிப்பா அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஒரு நாள் நான் வண்டி ஓட்டுறதை பார்த்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வந்து டூ வீலர் ஓட்டுற காலத்துல எந்த காலத்துமே ஹெல்மெட் இல்லாம ஓட்டுனதே கிடையாது.
2: ஸோ மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க, உங்களோட பார்வையில் எல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்குள்ளேயும் ஒரு ஆக்டர் இருக்காங்களா?
0: கண்டிப்பாக, ஏன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்கிறது என்னென்னா அப்சர்வேஷன், ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தா அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான். இப்போ சம்திங் லைக் இப்போ ரஜினியை பார்த்துட்டு ரஜினி மாதிரி பேசுகிறோம், கமல் பார்த்துட்டு கமல் சார் மாதிரி பேசுகிறோம், விஜய் மாதிரி பேசுகிறோம், அஜித் மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள அப்சர்வ் பண்ணி உள்வாங்கி பண்ணுற ஒரு விஷயம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க நடிக்கணும்னு அந்த விருப்பம் இருந்து நடிப்புங்கிற அந்த ஒரு உள்ள ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது வரும். ஸோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு சிறந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எங்கேயுமே கற்றுக்கிறதில்ல, எங்களுக்கு எதுவும் ஸ்கூல்லாம் கிடையாது, சினிமாவை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்த்து பார்த்து கற்றுக்கிற ஒரு விஷயத்திலே ரொம்ப தலை சிறந்த ஒரு கலைனா மிமிக்ரி அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லாருக்கும் வராது, ஆனால் சில பேருக்கு வந்து அது பர்ஃபெக்டாக வரும்.
2: சார் நீங்க ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நீங்க வந்து நிறைய வாய்ஸஸ் பண்ணிருப்பீங்க, அதுல உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப ஃபேவரட்டா உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வாய்ஸ் எது, அந்த வாய்ஸ்ல கொஞ்சம் பேசி காமிக்க முடியும்?
0: எனக்கு அப்ரிஷியேட் பண்ண வாய்ஸ் அப்படின்னா, எனக்கு பொதுவா நான் பண்ற வாய்ஸ் எல்லாமே பிடிக்கும், ஓரளவு பர்ஃபெக்டா ஒரு வாய்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம், வராத வாய்ஸ் வேணாங்க வராது அப்படின்னு. அதில் வந்து ரஜினி சார் வாய்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அண்டு ஒரு சில சமயத்தில் ஒரு படத்தில் கோச்சரியான ஒரு படத்துக்காக வந்து ரஜினி சாருக்கு ஒரு சின்ன கிளாஷ் டப்பிங் கொடுக்கறதுக்கு நான் பண்ணியிருந்தேன், ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டாட்டர்ஸ் ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டுடியோவில் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ஒரு காலர் டியூனுக்காக ஒரு இது விஷயம் அது, அதுக்காக பண்ணியிருந்தேன்.
2: ரொம்ப பெருமையா இருக்கு சார், ஆக்சுவலா உங்களை இன்டர்வியூ பண்ணுறது ரஜினி சார் வாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கு.
0: இப்போ ரஜினி சார் வாய்ஸ்ல இப்போ இதை சொல்லணும்னா, எல்லோருக்கும் வணக்கம், யூ ஆர் லிசனிங் டு ஹிமோபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அப்படியே சொன்னாங்க, நமது வானொலி நமது சமுதாயம் நமது பெருமை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்தது, இந்த மாதிரி பேசணும்னு நினச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைய சமுதாயங்கள், நாளைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் அப்படியே சொல்லுவாங்க, உங்களுக்கு நிறைய பொறுப்புணர்ச்சி இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.
2: தேங்க்யூ சோ மச் சார், அப்படி செம்ம பெர்ஃபெக்டா இருந்தது. நிஜமாவே ரஜினி சார் மட்டும் இருந்திருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும். உங்க வாய்ஸ் அப்படி மேட்ச் ஆச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன் மை ஷோ சார்.
0: தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் கம்யூனிட்டி ரேடியோ. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கம்யூனிட்டி ரேடியோல ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். அண்ட் திஸ் இஸ் அ வெரி குட் திங். ஒரு ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து இன்னைக்கு நிறைய தாட் ப்ரொவேக்டிவான ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ரேடியோ மூலியமாக தெரிவிக்கிறது அப்படிங்கிறது, அது ஒரு மீடியம் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஐ விஷ் எம்ஓபி ஃபார் திஸ் கம்யூனிட்டி ரேடியோ ஃபார் அ லாங் டைம் சக்ஸஸ்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ எம் ஷுர் எல்லாரும் அவர் சொன்ன மெசேஜை கரெக்டாக புரிஞ்சிருப்பீங்க. ரஜினி சார் வாய்ஸையும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது வானொலி.

0: மாணவிற்காக
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எல்லாரும் வந்து இப்ப சம்மர் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு காலேஜ் போக ரெடியா இருப்பாங்க. சோ இந்த சம்மரை எல்லாரும் வந்துட்டு ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு நிறைய பிளேஸ்ல வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப நம்ம கூட வந்து சைலஜா ராமகிருஷ்ணன் இருக்காங்க. அவங்க அவங்க சம்மரை எப்படி வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சைலஜா.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க சைலஜா, இந்த சம்மரை நீங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்க, எங்க போனீங்க?
2: நான் இந்த சம்மருக்கு வந்து லட்சத்தீவு, அதாவது கொச்சின்ல இருந்து அரேபியன் சீல வெஸ்ட்ல இருக்கிற அகாத்தி ஐலாண்டுக்கு போயிருந்தேன். இந்த அகாத்தி ஐலாண்டுங்கிறது பேசிக்கா வந்து 3.2 km² ஐலாண்டு தான். அங்க வந்து ஒரு பாப்புலேஷன் ஆஃப் 7500 பீப்புள்ல இந்த அகாத்தி ஐலாண்ட்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு வாரத்துக்கு நான் போயிருந்தேன்.
1: சோ அதோட ஜியோகிராபி எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: ஓகே, லட்சத்தீவுங்க அப்படிங்கறதுல 36 ஐலாண்ட்ஸ் இருக்கு. இந்த ஐலாண்ட்ஸ்ல பாதி வந்து சம்டைம்ஸ் சப்மர்ஜ்டா இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து இதுவா இருக்கலாம், சிலதுல வந்து செடி புல்லு கூட வளர முடியாத மாதிரி இருக்கு. இப்போ அகாத்திங்கிறதுல வந்து சாயில் அப்படிங்கறது கிடையாது, ஃபுல்லா சால்ட் வாட்டர்ல சரௌண்ட் ஆனதுனால இந்தோட ஜியோகிராபி எப்படின்னா ஒரு கோரல் ஏட்டால் அப்படிங்கறது மேல இருக்கு. இந்த கோரல் ஏட்டால் அப்படிங்கறது என்னன்னா, இது வந்து கோரல் ஸ்ட்ரக்சர்ஸால ஃபார்ம் ஆன ஐலாண்ட், அது மேல நடுவில் ஒரு லேண்ட் இருக்கும். இதனால சுனாமியோ இல்ல எர்த்குவேக்கோட தாக்குதல் எதுவுமே இது அஃபெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் தான் அகாத்தி.
1: ஓகே, நீங்க சொல்றதே வந்து அபூர்வமா இருக்கு. அங்க இப்ப நம்ம டூரிஸ்ட் காரங்களா போறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அங்க நடக்கும்? சும்மா இப்ப வந்து நீங்க ஊட்டி போனீங்கன்னா, ஊட்டி போனீங்கன்னா வந்துட்டு நிறைய ஃப்ளவர் கண்காட்சியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த அகாத்தி இடத்துல உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்?
2: ஓகே, அகாத்திங்கிறது வந்து கோஸ்டல் ரீஜன்ங்கிறதுனால அங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இப்போ அகாத்தி சுற்றியே குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் பங்காரம், கல்பெட்டி, தின்னகரா அந்த மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் போயிட்டு வாட்டர் ஆக்டிவிட்டி, ஸ்னார்கலிங், ஸ்கூபா டைவிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்கூபா டைவிங் அண்ட் ஸ்னார்கலிங் தான் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இங்கே. இங்கே அங்கே போயிட்டு ஒரு டெப்த் ஆஃப் 7 meters வரைக்கும் ஸ்னார்கலிங்க்கு எல்லாரும் கூட்டிகிட்டு போவாங்க. இதனால நம்ம வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் நிறையவே பார்க்கலாம். அகாத்தியில பர்டிகுலரா இண்டிஜினஸா இருக்கிற ஃபிஷ் வந்து சி அனமோன். சி அனமோன்ங்கிறது எவ்ரிடே யூசேஜ் வேர்ட்ஸ்ல வந்து கிளவுன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளவுன் ஃபிஷோட நாங்க வந்து பலவிதமான ஃபிஷஸும் இருக்கும், லைக் பேரூட் ஃபிஷஸ், ஆயில் ஹட், இந்த மாதிரி நிறைய. இதெல்லாம்

0: ஸ்நார்க்கலிங் போகும்போதே நம்ம நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். அதோட அவங்க ஹாபிட்டட், அதோட கோரல்ஸையும் நம்ம பார்க்க முடியும். அகாத்தில என்ன ஸ்பெஷல்னா, கோரல்ஸ் எல்லாமே லைவ் கோரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்தமான் தீவுகள்லாம் நாங்க பார்த்தோம்னா நம்ம கோரல் ஐலாண்ட் எல்லாமே இருக்கும். ஆனா அங்க இருக்கிற எல்லா கோரலுமே டெட் கோரல்ஸ் ஆகி அது ஹார்ட் ஆகி கால்சியம் ஆயிடுறது. சோ ஒயிட்டா தான் நம்ம பார்ப்போம். வேற அகாத்தில அந்த மாதிரி எல்லாமே லைவ் கோரல்ஸ், பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கிறதுனால அது நேராவே அதோட ஹாபிட்டட்ல நம்மளால பார்க்க முடியும். சோ இதுல ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்நார்க்கலிங், ஸ்கூபா டைவிங் எப்படின்னா எல்லா எக்யூப்மெண்ட்மே அங்க இருக்கு. சோ இந்த இதுல ஸ்கூபா டைவிங்க்கு ஒரு பர்சன் அங்க போனா ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் வீக் தே கேன் ஈவன் டேக் தி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தா சர்டிஃபைட் பண்ணி வேர்ல்ட் வைட் எங்க வேணாலும் ஸ்கூபா டைவிங் பண்ற அளவுக்கு தே கெட் சர்டிபிகேஷன்.
1: சோ ஷைலஜா, நீங்க அந்த டைவிங் எல்லாம் கத்துக்கிட்டீங்க?
0: நான் வந்து ஸ்கூபா டைவிங் கோர்ஸ் போலனாலும் ஸ்விம்மிங் தெரியாததுனால இந்த ஒரு வாரத்துல ஸ்விம்மிங் கத்துட்டேன்.
1: வெரி வெரி குட். ஓகே, இதை தவிர வேற என்னெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அங்க?
0: அகாத்தில வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு தான், 7 கிலோமீட்டர்ஸ்க்கு. இதுல ஒரு எண்ட்ல ஏர்போர்ட் இருக்கு, இன்னொரு எண்ட்ல வந்து லகோன் பீச் இருக்கு. இதுல வந்து ரெண்டு ஜெட்டி இருக்கீங்க, போட் ஜெட்டி. சோ தீஸ் ஆர் பேசிக்கா ஹார்பர்ஸ். இங்க வந்து பாசஞ்சர் ஷிப்ஸ் அண்ட் அதர் கார்கோ ஷிப்ஸும் வந்து டாக் ஆறதுக்காக ரெண்டு ஜெட்டி. வெஸ்ட் சைட்ல வெஸ்ட் ஜெட்டி அண்ட் ஈஸ்ட் சைட்ல ஈஸ்டர்ன் டாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக்கா டூரிஸ்ட் வந்து ஸ்டே பண்ணும் போது பாக்கலாம். தே ஆல்சோ ஹாவ் அ கோல்டன் ஜூப்ளி மியூசியம்னு. அந்த மியூசியம்ல இந்த பீப்புளோட கல்ச்சர் அண்ட் ஆல்சோ ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிஃபாக்ட்ஸ், ஐலாண்ட்ஸ்ல கலெக்ட் பண்ண கோரல்ஸ் எல்லாத்தோட சாம்பிள்ஸ்மே வச்சிருக்காங்க.
1: ஓகே ஷைலஜா, இப்ப நீங்க கல்ச்சரை பத்தி சொன்னீங்க, சோ அவங்களோட கல்ச்சர் எல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா?
0: ஓகே, அகாத்தில 100% முஸ்லீம் பாப்புலேஷன் அண்ட் அதோட அவ தே கிவ் ப்ரையாரிட்டி தட் எல்லா குழந்தைகளுக்குமே எஜுகேஷன் இருக்கணுங்கிறது அவ கண்டிப்பா ஒரு நெசசிட்டியா வச்சிருக்காங்க. இங்க வந்து 3 ஸ்கூல்ஸ் இருக்கு, 3 ஸ்கூல்ஸ்மே சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து கேஜி கிண்டர் கார்டன்ல இருந்து 4th ஸ்டாண்டர்டும், 4th to 9th அண்ட் 10th to 12th 3 ஸ்கூல்ஸ். இங்க எஜுகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒன்ஸ் தே பினிஷ் ஸ்கூல் எல்லாருமே ஹையர் ஸ்டடிஸ்க்கு தே வில் ஹாவ் டு கோ டு இந்தியா ஆர் மத்த எங்கேயாவது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போய் தான் படிக்கணும். இங்க என்ன கல்ச்சர்னா, மோஸ்ட் பீப்புள் எஜுகேஷன் வந்து இப்போ ரீசெண்டா தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ்ல தான் எல்லாருமே இன்டல்ஜ் ஆயிருக்காங்க. சோ இங்க இருக்கிற லைவ்லிஹுட்டே ஃபிஷிங் தான், எல்லாருமே அதுல சர்வைவ் ஆகி அதுதான் மெயின். இது இங்க என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இங்க கல்டிவேட் பண்ண முடியாதனால தே வில் ஹாவ் டு இம்போர்ட் எவ்ரிதிங். எல்லாமே கொச்சின்ல இருந்து ஷிப்ஸ்ல தான் வருது. இந்த ஷிப்ஸ் வந்து வீக்லி வீக்லி வரதுனால அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தே யூஸ் இட் ஃபார் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இங்க மெஜாரிட்டி வந்து தே டிபெண்ட் ஒன்லி ஆன் ஃபிஷிங் அண்ட் தே டோன்ட் யூஸ் திஸ். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்டா டூரிஸ்ட்காக யூஸ் பண்றதுக்கு தான் இம்போர்ட் பண்றாங்க. அதோட இங்க வந்து யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து மெஜாரிட்டி எல்லாருமே மலையாளம் தான். தே ஹாவ் ஜெசரி டயலெக்ட். இந்த டயலெக்ட் வந்து லிரிக்ஸ் கிடையாது, அதாவது எழுத முடியாது, ஒன்லி ஃபார் டாக்கிங். இது வந்து தே யூஸ் ஒன்லி அமாங் தேர் கம்யூனிட்டி. யார்ட்டையும் வெளியே இருக்கிறவங்களுக்கு ஜெசரி டயலெக்ட் யூஸ் பண்றது இல்ல. சோ எல்லார்ட்டையும் யூஸ்வலா பேசுறது மலையாளம் தான்.
1: சோ இப்ப எல்லாமே வந்து இம்போர்ட் தான் சொன்னீங்க. சோ வாட்டர் சப்ளை எல்லாம் எப்படி?
0: நான் முன்னாடி சொன்ன ஈஸ்ட் ஜெட்டி கிட்ட ஒரு டீசலைனேஷன் பிளான்ட் இருக்கு. இதை யூஸ் பண்ணி சீ வாட்டரை சர்க்குலேட் பண்ணி தே கிரியேட் போர்ட்டபிள் வாட்டர் ட்ரிங்கிங்க்கு எல்லா யூசேஜ்க்குமே. இதை வந்து எப்படி பண்றாங்கன்னா, கீழே ஒரு சிஸ்டம் ஆஃப் வாட்டர் சப்ளை வச்சிருக்காங்க. எவ்ரி 10 மீட்டர்ஸ் தர் இஸ் அ டேப். அந்த நான் ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு தான் சொன்னேன் இல்லையா, சோ அந்த ரோட்ல எவ்ரி 10 மீட்டர்ஸ் தர் இஸ் ஒன் டேப். அந்த டேப்ல இருந்து தே சப்ளை திஸ் மினரல் வாட்டர் டு எவ்ரி ஒன். அந்த டேப்ல தே ஹாவ் ஆல்டர்னேட் டேஸ்ல தே வில் சப்ளை ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் 2-3 ஹவர்ஸ். இதுல கலெக்ட் பண்ணி தே கேன் யூஸ் திஸ் வாட்டர் ஃபார் தேர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இதோட வாட்டர் சப்ளைன்னு வரும்போது பவர் சப்ளையும் கேட்கும். சோ அதனால தே ஹாவ் திஸ் பவர் ஹவுஸ் இன் அகாத்தி. அங்க வந்து அது ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேஸ்ல இருக்கு, வேர் தே சப்ளை பவர் டு எவ்ரி ஒன்.
1: ஓகே சைலஜா, இப்ப நீங்க டிரான்ஸ்போர்ட் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: டிரான்ஸ்போர்டேஷன் வந்து அகாத்திக்கு கொச்சின்ல இருந்து மட்டும்தான் போக முடியும். இங்க கொச்சின்ல இருந்து எதர் பிளைட்ல போலாம் இல்ல ஷிப்ல போலாம். ஷிப்ல போனா ஒரு நாள், பிளைட்ல போனா 1.5 ஹவர்ஸ். அண்ட் எவ்ரி டே தர் இஸ் ஒன் பிளைட், ஒரு பிளைட் ஃபார் 6 டேஸ் அ வீக். இதுல வந்து மேக்ஸிமம் ஒரு 60 பேசஞ்சர்ஸ் வரலாம். வேற பேசஞ்சர் போட்ஸ் வந்து வீக்லி வீக்லி ஆர் சம்டைம்ஸ் டெய்லியும் வருது. அதுல தே ஹாவ் அ கெபாசிட்டி ஆஃப் நியர்லி 1000 to 2000 பீப்புள். வித் இன் அகாத்தி டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு வரும்போது உள்ள வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட்னால தே ஹாவ் ஆட்டோ, சைக்கிள்ஸ் அண்ட் பைக்ஸ். இதை என்ன பண்ணா, இங்க இருக்கிற மக்கள் எப்படின்னா யாருக்கிட்ட வேணாலும் லிப்ட் ஏறி ஏறிடலாம். ஒரு போகும்போது எந்த டைரக்ஷன் பார்த்துட்டு அந்த நம்ம டைரக்ஷன்ல போறவரா இருந்தா அவர்கிட்ட கை காமிச்சா அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ உள்ள வந்து டிரான்ஸ்போர்ட்ங்கிறது ரொம்ப கஷ்டமே இல்ல, யார் வேணாலும் கூட்டிட்டு போவாங்க.
1: அப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவீங்களா?
0: கண்டிப்பா.
1: ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்துட்டோம். அங்கே போனால் வந்து அங்கே ஃபுல்லாக வந்து சால்ட்டு தான் இருக்கும். லைக் அப்போனா வந்து ஃபுட்டு அப்போலாம் எப்படி இருக்கும்?
0: ஓகே, அவள் வந்து மெஜாரிட்டி சீ ஃபுட் தான், அதான் ஸ்பெஷலைசேஷனே. பட் நான் வெஜிடேரியனாக அங்கே போனும்போது எங்கள் அப்பா அம்மாவோட தான் போனேன். ஸோ வி ப்ரிப்பேர்ட் அ லிட்டில், கொஞ்சம் ரைஸ் அண்ட் எங்களுக்கு ஏற்ற சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அங்கே வந்து இதுவும் நாங்கள் போன டைம் வந்து ரமதான் டைமாக இருந்ததுனால ஃபாஸ்டிங்னால அவள் நிறையா சமைக்கிறதும் இல்லை அண்ட் இம்போர்ட் பண்ணுறதும் இல்லை. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். இப்போ மற்றவங்க சீசன் டைம், அதாவது செப்டம்பர் அக்டோபர்லாம் போனா தே வில் ஹாவ் அப்ரோப்ரியேட் ஃபுட். அதை அரேஞ்ச் பண்றதுல பிரச்சனையே இல்ல, பக்கத்திலேயே அவங்க ரொம்ப ஹைஜீனிக்கா குக் பண்ணி தரத்துக்குலாம் இருக்காங்க.
1: ஓகே சலஜா, இப்ப அங்க ஏதாச்சும் வித்தியாசமா ஏதாச்சும் பாத்தீங்களா?
0: அங்க வித்தியாசமா நோட்டீஸ் பண்ணது அப்படின்னா, அங்க வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறது ரொம்ப ப்ராமினா இருக்கு. எல்லாருமே என்னன்னா, கேர்ள்ஸ வந்து எஜுகேட் பண்ணும், அவங்க இண்டிபெண்டா வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல தான் இருக்காங்க. அதோட இப்ப கல்யாணம் ஆறுது அப்படின்னா, இந்த அவ கம்யூனிட்டிலேயே எப்படின்னா, பொண்ணு பையன் கல்யாணம் ஆகி வரும்போது பையன் தான் முழு கல்யாணத்துக்கே செலவு பண்ணும். பொண்ணோட ஜுவல்லரி, டவுரி எல்லாமே அந்த பையனே பார்த்துட்டு, அதோட அவ பொண்ணு வீட்டுக்கு போய் தான் இருப்பான். சோ இப்போ வந்து வீடு எல்லாத்துலயுமே பேரு கூட பொண்ணோட பேரு தான் இருக்கும், எங்கேயுமே அவ பையனோடய அப்பாவோட பேருமே இருக்காது. இதுதான் நான் வித்தியாசமா தெரிஞ்சுட்டு, இது ஒரு நல்ல விஷயமாவும் இருந்தது. ஏன்னா அங்க எல்லாருமே கேர்ள்ஸ் தான் வந்து ஈக்குவலாவே ட்ரீட் பண்றாங்க, அவங்கள ஹையர் ட்ரீட் பண்ணும்னு அவங்க கேட்கல. அதோட இங்க அகாதி லேண்ட் அண்ட் மத்த ஐலாண்ட் எல்லாமே இங்க இருக்கிற ஃபேமிலியோட பேர்ல தான் இருக்கு. சோ ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு ஒருத்தரோட சன்ஸ் இல்ல டாட்டர்ஸ்க்கு பாஸ் ஆயிட்டே போகும். பட் இங்க ஒரு ரூல் இருக்கு, சப்போஸ் இந்த சன் ஆர் டாட்டர் வந்து எங்கேயாவது ஃபாரின்ல இல்ல இந்தியாலயே போய் செட்டில் ஆனா, அதாவது அகாதி இல்ல அந்த தீவுகளை விட்டு வெளியே போய் செட்டில் ஆனாலே அவளுக்கு அது வராது. சோ இவளோட என்ன இதுனா, இவங்க கம்யூனிட்டியை கல்ச்சரை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி. எல்லாருமே இங்கே இருந்து இங்கே வாழ்ந்தா மட்டும்தான் அங்க உண்டு. இவங்க வெள்ள டூரிசம்க்கு கூட லேண்ட் எல்லாம் விக்கிறது எதுவுமே கிடையாது.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க சைலஜா. இப்போ டிரான்ஸ்போர்ட் பத்தி எல்லாம் நம்ம பேசணும். சோ அங்க வந்து எக்ஸ்பென்சிவ்லாம் எப்படி இருக்கும்?
0: எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு வரும்போதே அங்க கிரைட்டீரியா என்னன்னா, ஃபுட்டுக்கு பே பண்ணுவோம், மத்தபடி ஆக்டிவிட்டீஸ், ஐலாண்ட் எல்லாம் பாக்குறது இதுக்கெல்லாம் தான். இப்போ ஃபுட் அப்படின்னு வரும்போது வெஜிடேரியன்ஸா நாங்க வந்து ஒரு 100 பர் மீல் அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம். டசன்ட் மேட்டர் பிரேக்ஃபாஸ்ட் டின்னரா லஞ்ச் அண்ட் திஸ் இஸ் த எஸ்டிமேட் தர். இப்படி நான் வெஜிடேரியன் அப்படின்னு வரும்போது இட் வில் ஆக்சுவலி பி சீப்பர், ஏன்னா அவங்க வந்து சீ ஃபுட்ல தான் ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. வெஜிடேரியன் ஃபுட் தான் இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இட் வில் பி சீப்பர் தென் திஸ். மத்தபடி ஆக்டிவிட்டி ஸ்கூபா டைவிங் அதெல்லாம் பண்றதுனால தே ஹாவ் ஃபுல் ஃபிளெஜ்ட் கியர், ஆக்சிஜன் மாஸ்க்ஸ், சிலிண்டர்ல இருந்து எல்லாமே. இதெல்லாம் மெயின்லேண்ட்ல இருந்து வரதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். இப்போ ஒரு ட்ரிப் ஆஃப் ஸ்கூபா டைவிங் போனோம்னா, ஒரு 10 minutes ட்ரிப் போனோம்னாலே இட் வில் பி 5,000 பர் பர்சன் இந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. வேற ஸ்னார்க்கலிங் அந்த மாதிரி ஸ்னார்க்கலிங் கிளாஸஸ் அதெல்லாம் ஹையர் பண்ணோம்னா இட் வில் பி அ பர் ஆர் ரேட், பர் ஆர்க்கு 2,500 அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து எய்தர் யூ கேன் சூஸ் டு பை த கிளாஸ் பிராண்டட் கிளாஸ் அந்த மாதிரி வரும்போது இட் இஸ் ஒரு கிளாஸே வந்து 2,000 அந்த மாதிரி ஆறுது. அது நம்ம கிட்டே எக்யூப்மெண்ட் இருந்தா அதை யூஸ் பண்ணி கூட பீச்சஸ் ஆர் ஓபன், பப்ளிக் ஸ்பேசஸ் தான், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை தவிர வாட்டர் பைக்ஸ் அதெல்லாமே இருக்கு, அது எல்லாத்துக்கும் அப்ரோப்ரியேட் ரேட்ஸ் வெப்சைட்ல கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறதுக்கு பே பண்ணணும்னா, மெஜாரிட்டி இங்க வந்து பெட்ரோல் விலை வந்து ஜெனரலா வந்து இட் ரைசஸ் அகார்டிங் டு தி இம்போர்ட் ரேட்ஸ் தான். இப்போ நாங்க போன சமயத்துல 100 ரூபாய் கொடுத்தா இங்க வந்து பெட்ரோல் வந்து தே ஓன்ட் ஃபில் இட் டைரக்ட்லி இன்டு தி டேங்க், ஒரு பாட்டில் கொடுத்துருவாங்க, 1 liter பாட்டில். சோ 1 லிட்டருக்கு 100 rupees பே பண்ணிட்டு வாங்கிட்டு நம்ம எந்த வெஹிக்கிள் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க.
1: வெரி நைஸ் சைலஜா. சோ இப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து டூர் போறவங்கலாம் வந்துட்டு நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா?
0: கண்டிப்பா. இந்த லட்சத்தீவுகள் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவோட கல்ச்சர் ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம நாட்டிலேயே பொல்யூஷன் இல்லாம இவ்வளவு ஃப்ரீயா இருக்கிற இடம் இதுதானே நான் நம்புறேன். அதனால நான் போன சம்மர்ல இல்லைனாலும் சீசனல் டைம்ஸ்ல, அதாவது செப்டம்பர் அக்டோபர்ல கண்டிப்பா யாராவது போலாம். அதோட நான் ஒரு வாரம் போயிருந்தேன். இன்ஃபேக்ட் அவ்வளோ பாக்குற அளவுக்கு அங்க இல்லைனாலும் 2-3 days will be perfect. கண்டிப்பா அகாதிக்கு எல்லாருமே ஒரு தடையாவது போகணும்னு நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன்.
1: தேங்க்யூ சைலஜா. சோ இப்ப நம்ம நேயர்கள்லாம் வந்து இந்த ஷோவை கேட்டுட்டே இருப்பாங்க, நாங்க ஏதோ வந்து அகாதிக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. தேங்க்யூ சைலஜா, உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு,
0: எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு MOP CLS 107.8 நன்றி.
1: சோ இதே மாதிரி இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில உங்க சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜேஸ்வரி. நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: 플리에트.
1: I am Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம். நான் லவ்குரு, எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக. நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்கே திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்ன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நாம் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம் நினச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமாக நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாகவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போகிறாங்கங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும், பழிவாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்லை, நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசை விட்டுறாதீங்க. உங்களை சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சமுதாயம் நமக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதே சமுதாயத்துக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறத உங்க மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க. உங்க மனசாட்சி என்ன பதில் சொல்லுது? இல்லன்னு சொல்லுதா? சமுதாய தொண்டு செய்யணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், அப்புறமா நமக்கு வந்து ரொம்ப நேரம் செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்களேன்னு ரொம்ப டெலிகேட்டா ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்படி எல்லாம் நினைச்சிருந்தா நமக்கு ஒரு வெள்ளை தேவதையான மதர் தெரசா கிடைச்சிருப்பாங்களா? இந்த மாதிரி சமுதாய தொண்டுகளை தங்களோட மனசு உணர்ந்து செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக பணி செய்யற மனிதர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுற நிகழ்ச்சி தான் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும்

0: சமுதாயத்திற்காக இவர்கள். நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: வணக்கம் நேர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில நான் பேசுறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா,
2: மகாலட்சுமி,
3: ரோஸ் மர்லின்.
4: ஹாய் மகா.
2: ஹாய் மர்லின்.
4: என்ன டல்லா இருக்க, இதே யோசிச்சுட்டு இருக்க போல?
2: ஆமா, கதையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: அப்படி என்ன சம்பவம்?
2: கதையில ஒரு குழந்தைய பார்த்தேன் மர்லின்.
4: குழந்தை தானே? குழந்தை இல்லைன்னு இருக்கு.
2: அந்த குழந்தையில தான் விஷயமே இருக்கு.
4: அப்படி என்ன விஷயம்
2: சொல்றேன் கேளு. கதை, நான் காலேஜ் கிளம்பி வந்துட்டு இருந்தேன்னா, அப்ப நான் ஷேர் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
4: சரி,
2: ஈத்தாப்ல ஒரு குழந்தைய பார்த்தேன். குழந்தை திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை கிட்ட போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி ஏதாவது கேட்கலாமா, ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
4: சரி,
2: ஆனா மனசுக்குள்ள ஒரு டைலமா, கேட்கலாமா வேணாமா அப்படின்ட்டு.
4: கடைசியா கேட்டியா இல்லையா?
2: மனசு அப்புறம் தேத்திக்கிட்டு போய் நான் கேட்டேன் இந்த குழந்தை கிட்ட, ஏன் இங்க நிக்கிறேன்னு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு.
4: வீட்டை விட்டு ஓடி வந்துடுச்சம்மா?
2: ஆமா மாலு.
4: அப்படி என்ன கஷ்டமா அதுக்கு?
2: எல்லாருக்கும் இருக்கிற காமனான ஒரு கஷ்டம் தான்.
4: அது என்னடி?
2: எக்ஸாம் ஃபியர் தான்.
4: ஐயோ,
2: அந்த குழந்தை எக்ஸாம் பயத்துல ஓடி வந்துருச்சான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்க ஒரு டிராபிக் காப் இருந்தது, நான் பார்த்தேன். அந்த குழந்தைய கூட்டி போய் அவர்கிட்ட ஒப்படைச்சு, சார் இதனாலதான் இந்த குழந்தை ஓடி வந்துருச்சான், கரெக்டா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரும் சரிமா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
4: அதான் போலீஸ் கிட்ட சேஃபா இருக்கேன், நீ எதுக்கு இன்னும் கவலைப்பட்டு இருக்க?
2: இல்ல, அந்த குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், சின்ன குழந்தையா இருக்கா, அழுதுட்டு வேற இருந்துச்சு, கரெக்டா சேஃபா வீட்டுக்கு போயிருக்குமா போகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு.
4: ஏய், நீ ஒப்படைச்சது தமிழ்நாடு போலீஸ் கிட்ட, அவங்க எல்லாரும் கரெக்டா பாத்துப்பாங்க, நீ கவலைப்படாத, வா கிளாஸ்க்கு போலாம்.
2: சரி மல்லன், வா போலாம்.
1: இப்போ ஒரு சின்ன உரையாடல் நீங்க கேட்டீங்க. தினம் தினம் குழந்தைகள் காணவில்லை அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பர்லயும் டிவிலயும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களை என்ன ஆறாங்க அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. அப்படியும் யோசிக்கிற ஒருத்தர் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. அவர் தான் லயன் ஜவஹர்லால் நேரு. இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை பத்தியும் அவர் சமுதாயத்திற்கு செய்த தொண்டை பத்தியும் நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காரு. வணக்கம் சார்.
5: வணக்கம்
1: சார். உங்க பேரே முதல்ல எங்களுக்கு கேட்ட உடனே ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த பேர் வர காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: காரணம் என்னன்னா, எங்க அப்பா வந்து வில்லேஜில் இருந்தாரு, திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டைங்கிறது அருகில் உள்ள ஒரு வில்லேஜ். எங்க அப்பா காங்கிரஸ் பற்றியாளர், தியாகி, அவர் ஐ மீன் ஃப்ரீடம் ஃபைட்டர். அதனால என் கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே நேஷனல் லீடர்ஸ்னுடைய நேம் தான் வச்சாங்க. எல்லாத்துக்கும் மூத்த எங்கள் அண்ணன் பேர் ஜெயபிரகாஷ் நாராயணன், அடுத்த அண்ணன் பேர் சுபாஷ் சந்திர போஸ், என்னுடைய பேர் ஜவஹர்லால் நேரு, இப்போ என் பொண்ணுக்கு பேருக்கு கூட இந்திரா காந்தின்னு பேர் வச்சிருக்கிறேன்.
1: கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த காலத்திலயும் தேசப்பற்று ஆட்களோட பேர் வைக்கிற சில நபரை நம்ம சந்திக்க முடியுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற பேர் இருக்கு, இப்போ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒரு தலைவர் பேர் யாரையாவது சொல்லுங்க சார்.
5: இப்போ இருக்கிறவங்களை சொல்றீங்களா, இறந்து போனவங்களை சொல்றீங்களா? என் நேதாஜி ரொம்ப பிடிக்கும், பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேஷனல் லீடர், அவரே ரொம்ப பிடிக்கும்.
1: சரி சார், காரணம் ஏதாவது, தனி காரணம் ஏதாவது அவருக்கு பிடிச்சிருக்கிற காரணம்?
5: அவங்க எல்லாம் சுயநலம் இல்லாம நாட்டுக்காக பாடுபட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களால சுதந்திரம் கிடைச்சது.
1: ஓகே சார், இப்போ நீங்க சமுதாயத்திற்காக செய்யற ஒரு தொண்டு அப்படிங்கறத பத்தி, என்னென்ன தொண்டுகள் செய்யறீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: 1972 சென்னைக்கு வந்தேன். வந்த புதுசில் பார்த்தா நான் கோட்டூர்புரம்ங்கிற ஒரு பகுதியில் வச்சு வந்தேன், ஸ்லம் ஏரியா அது. அங்குள்ள பிள்ளைங்கள்லாம் காசு வச்சு கோலி ஆடுறது, கில்லி ஆடுறது, காத்தாடி வர்றது, இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் திருத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும், அங்கே ஒரு இரவு பாடசாலை ஆரம்பித்தேன், இலவச இரவு பாடசாலை. ஒரு 20 நடத்தினேன். அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதை விட நல்ல டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தேன், நல்ல பேர் இருந்தது, பிள்ளைகள் மத்தியில் பெற்றோர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது, நல்லா இருந்தாங்க. அடுத்தபடியாக ஸ்கூலுக்கு கட்டடிச்சு சுற்றுற பசங்கள் நிறைய உண்டு சென்னையில். எல்லாம் ஸ்கூல் பேக்கோட யூனிஃபார்மோட அங்கங்கே பார்க்கு, பீச்சு, பிளே கிரவுண்டு அங்கங்கெல்லாம் சுற்றுவாங்க, சினிமா தியேட்டர் முன்னாடியெல்லாம் பார்க்குறது உண்டு. அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து கண்டுபிடிச்சி அவங்க ஸ்கூலில் உள்ள ஐடென்டி கார்டு இல்லை நோட்புக்கில் அவங்க பேர் எழுதியிருப்பாங்க, அதில் பார்த்துட்டு அவங்க எந்த ஸ்கூல்னு தெரிஞ்சுட்டு முடிஞ்சால் அவங்கள என்னோட கூட சைக்கிள்லையோ அப்புறமா பைக்கிலையோ கூட்டு போவேன், இல்லைனா அந்த அட்ரஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுருவேன். அவன் மறுபடியும் அவங்க ஸ்கூலில் போய் அவனுடைய நேமு, எந்த செக்ஷன், கிளாஸ் எல்லாம் சொல்லி அவனுடைய பர்டிகுலர்ஸை கேட்பேன், அட்டண்டன்ஸ் பர்டிகுலர்ஸ், அவன் எத்தனை நாள் ஆப்சென்ட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு 1 or 2 அப்படின்னா விட்டுடுவேன். மோர் தென் ஒன் வீக் ஒன் மந்த் ஆப்சென்டான கேஸ்லாம் எத்தனையோ பேர் என்கிட்ட மாட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் அட்ரஸ் வாங்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த தகவலே தெரியாது. எப்பவும் போல அவன் ஸ்கூலுக்கு வருவான், வீட்டுக்கு போயிடுவான், அந்த டயத்துக்கு லீவ் நாள்லாம் வீட்டில் உட்காந்துக்குவான். இப்போ ஸ்கூலுக்கு போறானா வரானாங்கிறது அவங்க கண்டுக்கிறது இல்லை, அவங்க அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் போய் சொன்னப்பறது அவங்களுக்கு ஷாக் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போய் எல்லாம் விசாரிச்சு திரும்ப அன்னையிலேருந்து அவங்க அந்த பிள்ளைங்களை சரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களை நான் சந்திச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்தில் ஒரு 10,000 பிள்ளைகளை நான் அந்த மாதிரி சந்திச்சிருக்கிறேன். அதோடு கூட வெளியூர்களிலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு ஓடி வர்ற பிள்ளைகள் நிறைய, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் நான் சந்திச்சிருக்கிறேன் கடந்த 25-30 வருஷங்களில். என்ன காரணத்துக்காக வர்றாங்க அப்படின்னா சினிமா முகத்தில் வந்துடுறாங்க, அடுத்து மாற்றாந்தாய் கொடுமையினால் அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்க முடியாமல் ஓடி வந்துடுறாங்க, தகப்பனார் குடிச்சிட்டு அடிக்கிறதுனால ஓடி வந்துடுறாங்க, ஸ்கூலில் ஃபெயில் ஆகிறதுனால பயந்து போய் வீட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க, சில பேர் நண்பர்களாக 2-3 பேர் சேர்ந்துட்டு சினிமாவில் நடிக்கலாங்கிற எண்ணத்துலையும் ஓடி வந்துடுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் நான் நிறைய அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறேன். இன் அடிஷன் டு தேட்டு கோட்டூர் புறத்தில் அந்த இரவு பாடசாலை நடத்தினேன். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருந்தேன், ஒரு 800 மெம்பர்ஸ் சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக, அது ஒரு 10-12 வருஷம் நான் ரன் பண்ணேன். நான் தான் ஆர்கனைசராக இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 50 பேர் எங்களுடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க. நான் தான் அதுக்கு ஆர்கனைசராக இருந்து இது பண்ணோம். நல்ல திருட்டுகள்லாம் நிறைய குறைஞ்சிது அதனால.
1: இப்பவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இரவு பாடசாலை அதெல்லாம் நடக்குதா சார்?
5: இல்ல, இரவு பாடசாலை 20 வருஷம் நடத்திட்டு இப்ப நான் விட்டுட்டேன். அதன் பிறகு என்னோட படித்த மாணவர்கள் அதை தொடர்ந்து நடத்தினாங்க. இப்போ அவங்களும் கார்பின் ஸ்கூல்ல நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காதனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து நான் 20 வருஷம் நடத்தின பிறகு ஐடென்டி கார்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணாங்க டிபார்ட்மெண்ட்ல. முதல்ல ஒரு 2-3 ஸ்டேஷன்ல வச்சிருக்கும் போது கொடுத்துட்டாங்க. சவுத் மட்டத்தில் 20 ஸ்டேஷன் இருக்கு, அவ்வளோ ஸ்டேஷனையும் பண்ணும்போது ஜாயிண்ட் கமிஷனர் தான் அதுக்கு இன்சார்ஜ், அவர் தான் ஐடி கார்டு கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்திட்டே வந்தனால என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராப் அவுட் பண்ணி போயிட்டாங்க. அதனால சுத்தமாக விட்டாச்சு, இப்போ இல்லை அந்த சர்வீஸ்.
1: கரெக்டான கனெக்டிவிட்டி கிடைக்காததுனால உங்களால் அதை இன்னும் தொடர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: ஆமாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்கரேஜ்மெண்ட் இல்லாததுனால நாங்கள் விட்டுட்டோம்.
1: சார், நீங்கள் இது வரைக்கும் 10,000 குழந்தைங்களை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. முதல் சூழ்நிலை உங்களுக்கு எப்படி உருவாச்சு, யாரை காப்பாத்தீங்க அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: அதாவது வெளியூர்லேருந்து ஓடி வந்தது யாருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஸ்கூல் கட்டடிச்சதுல முதல் முதல்ல ஒரு பையனை சந்திச்சேன். இப்போ என் பேர் ஜவஹர்லால் நேரு, அந்த பையன் பேர் ஜவஹர். அவங்க அப்பா வந்து சென்னை யூனிவர்சிட்டியில பெரிய ப்ரொஃபஸர்,
1: நல்ல ஒரு தொடர்பு பேரும் பேரும்.
5: அவன் நான் டிநகர் பகுதியில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்தது, டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சைக்கிளில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பிளே கிரவுண்ட்லாம் விளையாடிட்டு இருந்தான் யூனிஃபார்மோட. அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டால் அவன் சும்மா ஏதோ போய் சொன்னான். அப்புறம் அவனுடைய அட்ரஸை நோட் பண்ணிட்டு எந்த ஸ்கூலு என்ன செக்ஷன் தெரிஞ்சுட்டு ஸ்கூலில் போய் விசாரிக்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அவன் ஸ்கூலுக்கு போகலை. அவங்க ஸ்கூலில் நேமை ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெட் மாஸ்டர் தயாராக இருந்தாங்க. நான் உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த பேரண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன் சொல்லிட்டு சாட்டர்டே எனக்கு லீவ் இருந்தது. அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீடு கேகே நகர். அந்த கேகே நகரில் போய் அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட சொன்னால் ஷாக் ஆகிட்டார். ஒரு பெரிய ப்ரொஃபஸர், நம்ம பையன் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி 7th படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன். அதன் பிறகு நெக்ஸ்ட் டே அவர் போய் ஹெட் மாஸ்டர் பார்த்து அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்து அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தான். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஸ்கூலுக்கு கட்டடிக்கிற பசங்கள்.
1: ரொம்ப நல்லா இருக்கு சார் கதை கேட்கவே எங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் வெளியே சுத்திட்டு இருக்காங்க ஸ்கூல் கட்டடிக்கிற பசங்க, இவங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க சார்? பசங்க கட்டடிச்சுதான் சுத்துறாங்க, இவங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க, அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க சார்.
5: ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யூனிஃபார்மோட தான் சுத்துவாங்க. பார்க்ல விளையாடி இருக்காங்க, கிரவுண்ட்ல இருக்கிறாங்க, பீச்சில் சுத்துறாங்க அப்படின்னா அவங்க யூனிஃபார்மோட இருக்கிறதுனால நிச்சயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நமக்கு தெரியும். ஸ்கூல் பேக் எல்லாம் ஒரு வாரம் வச்சு தான் விளையாடிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க போய் கூப்பிட்டு பேசி அவன் ஸ்கூல் நோட் புக் எடுக்க சொன்னால் அந்த லேபிளில் தெரியும் அவன் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கான், எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஸ்கூல் ஐடென்டி கார்டு கொடுத்துட்றாங்க இப்போ எல்லாருக்குமே சென்னையில். ஈவன் கார்பரேஷன் ஸ்கூலில் கூட ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க. அந்த ஐடி கார்டை வச்சு கரெக்டாக அவன் எந்த ஸ்கூலு எந்த கிளாஸ் அப்படிங்கிறத டீட்டெயில் நான் நோட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அவங்கள நான் ஸ்கூலில் போய் அவங்களுடைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸை மீட் பண்ண முடியுது.
6: சார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு தனி நபருக்கு இருக்கக்கூடிய வேலையை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். தன்னுடைய வீட்டில் இருக்க குழந்தைகளை பார்த்துக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். அது அப்படி இருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு எதனால் இந்த மாதிரி எண்ணம் தோணுச்சு, அடுத்தவங்களுடைய குழந்தை இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து பண்ண, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அடிபட்டிருக்கீங்களா, எதனால் இந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு தோணுச்சு, இதை சொல்லுங்களேன் சார்.
5: நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கள் அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் ரொம்ப சமூக தொண்டு செய்கிறவர் எங்கள் கிராமங்கள்லையே. அந்த இது பாரம்பரியமாக எனக்கு அது உள்ளூரவே ஊறி போச்சு. அதனால் சென்னையில் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது, இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, ஏன் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம திருத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி. ஏன்னா ரோட்டில் போகிறவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போயிட்டே இருப்பாங்க. நான் சில சமயம் சில பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் என் பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சு பேசிட்டு என்னுடைய ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் ஆஃபீஸர் கேட்பார், என்ன அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான் எங்களுக்கு ஆஃபீஸர், அவர் கேட்பார், நாங்களாம் ரோட்டில் போகிறோம் வரோம், எங்கள் கண்ணிலலாம் யாரும் மாட்ட மாட்டேங்கிறாங்க, உங்கள் கண்ணில் மட்டும் எப்படி மாட்டிடுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் யாரும் இதான் அந்த எண்ணத்தோடு போகிறதில்ல, நான் அந்த மென்டாலிட்டியோடய போகிறதுனால ரோட்டில் சைடில் பார்த்துட்டே போகும்போது நான் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன், சைக்காலஜியில் நான் கண்டுபிடிச்சிடுறேன் அவங்களோட என்ன நேச்சரை பார்த்து இவங்க ஸ்கூலுக்கு கட்டடிச்ச பசங்க தான் அல்லது இவங்க வெளியூர்லேருந்து ஓடி இருந்த பிள்ளைங்க தான் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிடுறேன். நான் திங்க் பண்ணால் 99% அது கரெக்டாக இருக்குது அப்படின்மே.
2: சார், எந்த ஏஜ்லேருந்து இந்த மாதிரி பசங்க இப்படி மிஸ் ஆகிறாங்க, ஏதாவது ஏஜ் குரூப் இருக்கா?
5: மோஸ்ட்லி டீனேஜர்ஸ் தான், 13 to 19 வரைக்கும் உள்ளவங்க, ஸ்கூல் பாய்ஸ் தான் மோஸ்ட்லி.
6: அப்படி டீனேஜாக இருக்கவங்க எதனால் சார் மிஸ் ஆகுறாங்க, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா அதுக்கு?
5: வீட்டை விட்டு ஓடி ஓடுறாங்கன்னா மோஸ்ட்லி சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி ஓடி வந்துடுறாங்க, சினிமா நடிகர் நடிகைகளை பார்க்கணும்னு வர்றாங்க. அடுத்து வீட்டில் மாற்றாந்தாய் கொடுமை, அதனாலையும் பிள்ளைகள் அங்கே இருக்க பிடிக்காமல் நம்ம விட்டு விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. கையில் காசு இல்லைனாலும் திருட்டு ரயில் ஏறியாச்சும் வந்துடுறாங்க. சில பேர் வீட்டில் காசை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறி வந்துடுறாங்க, அதோட காசு சரியாக போகுது, வந்துங்க கஷ்டப்படுறாங்க. அதன் பிறகு குடியார தகப்பனார் இருப்பார், அந்த பிள்ளைகள் எவ்வளோதான் நல்லா இருந்தால் கூட அவன் சும்மா வேணும்னே என்ன செய்கிறது, அடிக்கிறது, தொல்லைப்படுறது, இந்த தொல்லை தாங்க முடியாமல் பிள்ளைகள் மன அழுத்தத்தினாலையும் ஓடி வந்துடுறாங்க.
6: அப்படி மிஸ் ஆகுற குழந்தைகள் ரொம்ப சேஃபான இடத்துல போய் சேர்றாங்களா, இல்லை அவங்க யாராவது மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா?
5: சென்னைக்கு வர்ற பிள்ளைகள் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி 2-3 பிள்ளைகளை நான் சந்தித்தேன். நான் டிநகர் ஏரியாவில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஏரியாவில் ஒரு நடிகருடைய வீட்டு வாசலில் ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அவன் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 50 ரூபா தாளை கொடுத்து அந்த கடையில் போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொன்னார். நான் வாங்கிட்டு வந்து கொடுத்து சில்லறையை கொடுத்தேன். திரும்ப என்கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், 500 ரூபா கொடுத்தேன்னு சொல்லி அந்த கடையில் போய் நீ சொல்லு, 500 ரூபா கொடுத்தேன் எனக்கு மீதி தரல, நீங்கள் 50 ரூபாய்க்குள்ள சில்லறை தான் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லு. அந்த நேரத்தில் நானும் பின்னாடி வந்துடுறேன், வந்துட்டு அவன்கிட்ட அந்த 500 ரூபாய வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கடைக்காரன்ட்ட சொல்லி, கடைக்காரன் பார்ப்பான், 500 ரூபாத்தால் நிறைய கிடந்ததுன்னா இவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் 500 ரூபாய் கொடுத்துருவான். இந்த மாதிரி 1-2 இடங்களில் பண்ணும்போது எனக்கு பயமாகி போச்சு, எங்கே நம்ம போலீஸில் மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஆள்லேருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அதன் பிறகு அவன் அட்ரஸ் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே டிக்கெட் எடுத்து கொடுத்து பஸ் ஏற்றி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டேன்.
6: இதை கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு, ஏதாவது பசங்க தொலைஞ்ச பசங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி? இதுவும் வந்து ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இன்னும் வேற ஏதாவது?
5: ஒரு தடவை நான் பல்லாவரத்துல பைக்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு, ஒரு பையன் ஒரு 10-12 வயசு இருக்கும், அவனை அடிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு போனாரு. அவன் வரமாட்டேன்னு சொன்னா அவர் அடிக்கிறாரு இழுக்கிறாரு இது மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. நான் உடனே கொஞ்சம் தூரம் போனவேன், பைக் அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வந்து என்ன அது சச்சா டே இவர் யார்றா ஏன்டா ஒன்று அடிக்கிறார் அப்படின்னா, அந்த ஆள் அவன் பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், ஏன் பையன் தான் அப்படிங்கிறாரு. இந்த பையனை கேட்டால், இல்லை இல்லை எனக்கு பெசன்ட் நகர், என்னை அங்கேருந்து இவர் கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே டக்குன்னு நான் பிடிச்சிட்டு போய் பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன், பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டு மேலே இருக்குது, உடனே அங்கே போயிட்டு ஹேண்டோவர் பண்ணேன். ஹேண்டோவர் பண்ண அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆள் பைத்தியம் மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் எங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே நான் திருவான்மூர் ஏரியா தான், அந்த பையன் பெசன்னா நான் கொண்டு அவங்க பேரண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி என் வண்டியில் என் கூடவே கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் ஒன்றே நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது, திருடுறதுக்கு பயன்படுத்துறது, இன்னும் சொல்ல போனால் சென்னையில் இப்போ நிறைய கிட்னி தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆளை கிட்னி எடுத்துட்டு ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க, ஒரு கிட்னி எடுத்தால் உயிரோடு இருந்துருவான், ரெண்டு கிட்னி எடுத்துட்டு ஆளை சாகடிச்சு ஆற்றுல கூவத்தில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. சில இடங்களில் கண்ணு வேணுங்கிறதுக்காக கண்ணை நோட்டிட்டு, கண்ணை பயன்படுத்துறதுக்கு இல்ல கண்ணை நோட்டிட்டு பிச்சை எடுக்க ஓடுறாங்க.
6: நீங்க அந்த மாதிரி ஏதாவது பாத்திருக்கீங்களா சார்?
5: இல்ல, நான் கேள்விப்பட்டதுதான்.
6: கேள்விப்பட்டிருக்கீங்க
2: சார். நீங்க இவ்வளவு காலமா இந்த சேவைகள் செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்றீங்க, இதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கிறவங்க யாரு சார் இவ்வளவு வருஷங்கள்ல, சொல்ல முடியுமா யாராவது?
5: நான் சென்னை கோட்டூர்புரத்துல இரவு பாடசாலை நடத்தும் போது முத முதல்ல ஆரம்பிச்சது ஒரு நண்பருடைய வீட்டுல வச்சுதான் ஆரம்பிச்சேன். அவர் பேர் மிஸ்டர் காசிராமன், அண்ணா யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணி இப்ப அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவர் அவருடைய வீட்டில் ஒரு ரூம் எனக்கு கொடுத்தாரு. அப்போ ஒரு 40 பிள்ளைகள் வரைக்கும் அங்கே வந்தாங்க. இங்கிலீஷ் கிராமர் மட்டும் சொல்லிக் கொடுத்தேன். கிராமர்னா என்ன பர்பஸ்னா, அந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைகள் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள டிசிப்ளின் கொண்டு வரணும், டைரக்டாக நாம் சில அட்வைஸ் பண்ணோம்னா சரி சரிம்பாங்க, அப்புறம் நம்ம இந்த பக்கம் போனோம்னா இவருக்கு எதுக்கு இந்த வேலையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத ஒபே பண்ண மாட்டாங்க. டெய்லி நம்மகிட்ட வந்து பாடம் படிக்க வந்தாங்கன்னா நம்ம சொல்கிறத அவங்க நிச்சயமாக கேட்பாங்க, அவங்க திருந்துவாங்க. அந்த ஒரு நல்லெண்ணத்தில் அந்த இரவு பாடசாலை கிராமர் மட்டும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு ஆசிரியர் ரொம்ப எளிய முறையில் கிராமர் சொல்லிக் கொடுத்தார். நான் செங்கோட்டையில் படிக்கும்போது அந்த மெத்தடில் சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல வரவேற்பு வந்தது. அப்போ அவருடைய வீட்டில் எனக்கு இடம் கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு ஆரம்பத்தில் உதவி செஞ்சது. ஸ்ட்ரென்த்து சேர சேர சேர அவர் வீட்டுக்குள்ளே இடம் இல்லை. அப்போ லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்ட்ரல் மெட்ராஸ்னு இருக்குது சென்னையில், அவங்க எங்கள் கோட்டுப்புறம் ஏரியாவை அடாப்ட் பண்ணாங்க. அவங்கள்ட்ட போய் மூவ் பண்ணி சென்னை கார்பரேஷன் அவங்கள் மூலமாக அணுகி அவங்க வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஈவினிங் டெய்லி 2 hours 6 to 8 ஃப்ரீ டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பித்தேன். முதல்ல கிராமர் மட்டும் சொல்லிக் கொடுத்தேன். நான் பேரண்ட்ஸோட ரிக்வஸ்ட்னால மேத்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பாடமும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி கேட்டாங்க. அப்போ எனக்கு வாலண்டியர்ஸ் ஒரு 10 பேர் வந்தாங்க. அந்த நண்பர்களை கொண்டு சிறப்பாக 20 வருஷம் நான் அதை நடத்தினேன்.
1: இப்போவும் அந்த சேவை தொடருதா சார்? உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த மாதிரியான சேவைகள்?
5: இப்போ அந்த இரவு பாடசாலை இல்லை, ஆனால் நிறைய ஸ்கூல்ஸில் போய் கிராமர் கிளாஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் ஒரு பீரியடு 2 பீரியட் இல்லை, 4 பீரியடு. ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பித்து லஞ்ச் பில் அடிக்கிற வரைக்கும் 4 பீரியட்ஸ் 3 hours வித்தவுட் பிரேக் நான் கிராமர் கிளாஸ் எடுத்தால் கூட நோபடி இஸ் கெட்டிங் போரிங். அந்த 4 பீரியட் எடுத்து முடிச்சுட்டு பாய் அப்படி சொன்னால் திரும்ப எப்போ வருவீங்க எங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஈகர்னஸை கிரியேட் பண்ண பார்த்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. திரும்பவும் நான் அங்கே போய் செய்வேனா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால லீவ் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் போய் ஸ்கூலில் கிளாஸ் நடத்திருக்கிறேன். அந்த அனுபவத்தில் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கும் நான் எழுதியிருக்கிறேன். அது இதுவரைக்கும் 8 எடிஷன் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார். ஏதாவது ஒரு சூழ்நிலையினால உங்களால் காப்பாற்ற முடியாமல் போன விஷயம் ஏதாவது இருக்கா? காப்பாற்ற முடியாமல் போன குழந்தைகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்
5: இல்லை? அந்த மாதிரி இல்லை. நான் மோஸ்ட்லி பாய்ஸ்னு அந்த மாதிரி மீட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு தடவை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஆந்திராவிலேருந்து ஓடி வந்துச்சு வீட்டை விட்டு. அவருக்கு 15-16 வயசு இருக்கும். அப்போது ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் நான் அப்போ டிநகரி ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அந்த பொண்ணை ரவுண்ட் அப் பண்ணி சுற்றிக்கிட்டு அவளை கடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே அந்த பொண்ணுக்கிட்ட நான் அரைகுறை தெலுங்கில் பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துலேயே பாண்டிபஜார் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அந்த பொண்ணை அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அவங்க அதுக்கு அவளை கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு எங்ககிட்ட கொண்டு வந்து இதை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு. இப்போதான் சைல்டு கேர்னு சொல்லி ஒரு நம்பர்லாம் வந்திருக்கு. வந்துட்டு உடனே அந்த நம்பருக்கு போனால் உடனே அங்கேருந்து வருவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, கேர் எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் ரிக்வஸ்ட் பண்ணி சொன்ன பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பேரண்ட்ஸுடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி இமீடியட்டாக அவங்க ஈவினிங்லே கிளம்பி 7 மார்னிங் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த நைட்டில் மட்டும் அவங்களை தெரிஞ்ச ஒரு இடத்துல தங்க வச்சுருந்தாங்க. தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த பேரண்ட்ஸோடு அந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சாங்க. அதுதான் எனக்கு நான் சந்திச்ச பொண்ணு. மற்றபடி எல்லாம் பாய்ஸ் தான், வீட்டு விட்டு ஓடி வர்றது, ஸ்கூல் கட்டடிக்கிறது எல்லாமே.
1: இப்ப இந்த மாதிரி வேற வில்லேஜ்ல இருந்து பக்கத்து ஊர்ல இருந்து அந்த மாதிரி வர்ற பசங்களை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க? ஸ்கூல் பசங்களா யூனிஃபார்ம்னு சொன்னீங்க, பட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எப்படி கண்ணில் படுது?
5: நான் யூஸ்வலா ஆபீஸ் போயிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே சைட்ல பார்த்துட்டே போவேன். அப்படி பார்த்துட்டே போகும்போது பார்த்தா சிக்னல் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து ஓடி வர்ற பசங்க கையில ஒரு மஞ்சள் பை வச்சுட்டு இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஸ்கூட்கர்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. வச்சுட்டு சிக்னலில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே அங்கேயும் பராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி பையங்களுடைய காலை பார்த்தா ஒரே அழுக்காக இருக்கும். ஊரெல்லாம் சுற்றி இருப்பான், சாப்பாடு இல்லாமல் வேலை கேட்டு கேட்டு பார்த்து ஒருத்தர் வேலை கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த ஆளை பார்த்தோடனே சைக்காலஜிக்கலாக எனக்கு தெரிஞ்சிடும். பை காட்ஸ் கிரேஸ் அதை நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். நான் போய் விசாரித்தேன்னா 99% நாங்கள் சரி நினைக்கிறது கரெக்டாக இருக்கும், வெளியூர்லேருந்து ஓடி வந்த பையன் தான். 1% தான் மிஸ் ஆகுறது உண்டு. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி முதல்ல கூப்பிடும்போது வரமாட்டான். நான் மீசிங் கீசையும் பார்த்தோன்னே என்ன போலீஸ்காரன் சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அப்புறம் நான் அவன் சொல்லுவேன், டே பயப்படாத, நான் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில், நீ உண்மையை சொன்னால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை ஊருக்கு கூட அனுப்பிச்சு கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அவன் உண்மையை சொல்லுவான். எந்த ஊர், எதனால் வந்தேன், எத்தனை நாள் இங்கே மெட்ராஸில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவான். நான் கூப்பிட்டு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து ஊருக்கு போக விருப்பமானால் நானே என்னுடைய காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து கொடுத்து பஸ் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுருவேன். அப்படி இல்லை அங்கே வீட்டில் உள்ள சில பிரச்சனைகளை சொல்லுவான். அங்கே நான் போக விருப்பப்படலைன்னு சொன்னான்னா இங்கே எங்கேயாவது டீ கடை, ஹோட்டல், பெட்டி கடை, இந்த மாதிரி கடைகளில் வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு அவனுடைய அட்ரஸ் எப்படியாவது வாங்கி அவங்க ஊருக்கு தபால் எழுதி போட்டுருவேன். இப்போ தான் ஃபோன் வசதியெல்லாம் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக அந்த சர்வீஸை பண்ணிட்டுருக்கேன். அப்போ தபால் போட்டு அன்றைக்கு பெற்றோர் உடனே கிளம்பி வர்றது உண்டு. வந்த உடனே அவர் எங்க நான் வேலைக்கு சேர்த்து விடுங்க நேரம் அங்க கூட்டு போவேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னா மாறி மாறி அழுகுவாங்க. அழுத உடனே என்னடா வீட்டுக்கு வரையா போ.

0: அப்படிம்பாங்க, இவன் சரி அப்படின்டுவான். ஏன்னா இங்கே பட்ட கஷ்டத்தெல்லாம் நினச்சி வீட்டுக்கு போகணும்னு நினச்சிடுவான். ஆனால் ரேராக ஒரு சில பசங்கள் பேரண்ட்ஸு வந்து கூப்பிட்டும் நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவான். நான் தனியாக கூப்பிட்டு கேட்டால் கூட, சார் நான் போகலை சார், எனக்கு பிடிக்காம தான் நான் வந்துட்டேன், என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். உடனே நான் பேரண்ட்ஸை தனியாக கூப்பிட்டு, ஐயா நீங்கள் இந்த பிள்ளைய திரும்ப கட்டாயப்படுத்தி கூப்பிடாதீங்க, நான் அனுப்பிச்சா இப்போ வந்துடுவான், வேற எங்கேயாவது ஓடி போயிட்டான்னா அப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் போயிடும். இப்போவாச்சும் எங்கிட்ட இருக்காங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஊருக்கு போங்க, கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், என் கஷ்டத்தில் எங்கேயாவது இடத்துல வேலைக்கு இரு சேரட்டும். ஆனால் விருப்பப்படும் பொழுது நான் அவனை உங்களுக்கு வண்டி ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறேன், உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்திடுவேன், அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்ச உடனே பொங்கல் தீபாவளி ஏதாவது பண்டிகை வரும், அவனா சொல்லுவான், சார் நான் ஊருக்கு போகிறேம்மா, சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன், அவங்க பேரண்ட்ஸுக்கும் இன்டிமேட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் போயிருக்கிறாங்க.
1: சார் இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நீங்க காப்பாத்துறதா சொன்னீங்கல்ல சார், பேரண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க சார்? பசங்க இப்படி ஓடி வர்றதுக்கான முக்கிய காரணமே சில பேர் பேரண்ட்ஸா தான் நினைக்கிறாங்க, குழந்தைங்க சொல்றத இப்ப நீங்க சொல்ற கதைகளை கேட்டா. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது குறிப்பா மாற்றான் தாய் குடும்பங்கும் போது, தகப்பனார் அந்த பையனுடைய தாய் இறந்த பிறகு ரெண்டாவது தரம் கல்யாணம் பண்ணிடுறாங்க, இந்த பையனை பொறுப்பாக பார்த்துக்கக்கூடிய மனைவியாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் ஒன்று, இல்லை கல்யாணம் பண்ண பிறகு அந்த மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி இந்த பையனை நீ நல்லா கவனிச்சிக்க கொண்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுங்க, குடிச்சிட்டு வர தகப்பனார்கள் பிள்ளைகளை நினைக்கக்கூடாது, அடித்து துன்புறுத்தக்கூடாது, அந்த மாதிரி அடிக்கும்போது அந்த மனத்தாங்கல்ல வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. அடுத்து பிள்ளைகள் ஒரே வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் மாறி மாறி அடித்து சண்டை போட்டு அதனாலே ஓடி வந்துடுறாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்தது பண்ணும்போது இவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் பண்ணி இந்த பிள்ளைகளுடைய அடித்தடி சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாதிரி பிள்ளைகள் விட்டு விட்டு ஓடி வர மாட்டாங்க.
1: சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க பேரண்ட்ஸ்னால முக்கால்வாசி ஓடி வந்துடுறாங்கன்னு, பசங்க இப்படி ஓடி வர்ற பசங்க சில பேர் சைல்ட் லேபர் அப்படிங்கிற ஒரு மிக ஒரு கொடுமையான சிச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க, அந்த மாதிரி பசங்களை நீங்கள் யாரையாவது காப்பாற்றிருக்கீங்களா சார்?
0: நிறைய பிள்ளைகள், ஏன்னா நான் டீனேஜ் பாய்ஸ் தான் மேக்ஸிமம் இப்படி மாதிரி விட்டு விட்டு ஓடி வர்றாங்கன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி வர்ற பிள்ளை என் கண்ணில் படாத அநேக பிள்ளைகள் அவங்களாகவே வேலை தேடி அலையும் போது சில டீ கடை ஹோட்டல் வச்சுருக்கோம் வேலைக்கு சேர்த்துடுறாங்க. வேலைக்கு சேர்த்து விட்டு சாப்பாடை மட்டும் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ரெண்டு மாதம் மூணு மாதம் வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவன் பார்ப்பான், சம்பளமே கொடுக்காம ஏன் வேலை செய்யணும், அவனா வெளியே வந்துடுவான். அப்படி வந்து வெளியே சுற்றுற பசங்களையும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். கண்டுபிடிச்சிட்டு என்கொயரி பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ நாளாக வேலை பார்த்தேன் சம்பளம் தெரிஞ்சுனா நேரம் அவனை கூட்டிகிட்டு கடைக்கு போவேன். அந்த கடன் கட்ட இவ்வளோ நாள் வேலை பார்த்து உண்மையாக சம்பளம் கொடுக்குறியா இல்லையான்னு கேட்பேன். அது நீயாரியா கேட்கறது எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். நேரம் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நானே ஒரு கம்ப்ளைண்ட் பையனை வச்சு எழுத சொல்லி நான் கார்டின் போட்டு இது பண்ணுவேன். உடனே அவர் ஓனரை கடைக்கு முதலாளியை ஸ்டேஷனுக்கு வர வச்சு அந்த பையனுக்குள்ள சம்பளம் என்னதுன்னு கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்து அந்த பையனை ஊருக்கு அனுப்பிச்சி விட்றோம். இது மாதிரி நிறைய பிள்ளைகளை நான் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி ஏமாத்துறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கறதில்ல, இன்னும் சொல்ல போனால் சில பேர் சாப்பாடும் சரியாக போடுறதில்ல.
1: சார் இப்போ சைல்ட் லேபரில் பசங்க மாட்டிக்கிறத பற்றி நான் கேட்டேன். இப்போ சில பேரண்ட்ஸ் தானாகவே அனுப்புகிறாங்க குழந்தைங்களை வேலை பார்க்க, அந்த மாதிரி ஏதாவது பசங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா?
0: இல்லை, இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி சேர்த்து விட்டவங்கள நான் யாரையும் பார்த்ததில்லை.
1: சார் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இப்போ நீங்கள் இந்த மாதிரி சமுதாய சேவைகள் செய்யும் போது உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்தும் இல்லை இந்த போலீஸ் சைட்லேருந்தோ கவர்மெண்ட் சைட்லேருந்தோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பா இல்லை ஏதாவது தடைகள் ஏதாவது இருந்துதா சார்?
0: இல்லை, இந்த மாதிரி செய்யும்போது எங்கள் வீட்டில எல்லாம் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ரோட்டில் சுற்றிட்டு இருக்க பையனை வீட்டுக்கு கூட்டு போகிறது, வீட்டில் போய் அவனை குளிக்க சொல்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, தங்க வைக்கிறது, அப்புறம் மறுநாள் அவனை வேலைக்கு சேர்த்து விடுறது, எல்லாம் ஊருக்கு அனுப்புறது, இந்த மாதிரி பண்ணுமோ முதல்ல கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு என்னுடைய சேவைகள்னால என்னுடைய சர்வீஸினுடைய இதை பற்றி பேப்பரில் போடுறது கொள்வது இந்த மாதிரி பாராட்டுகள்லாம் கிடைக்கும்போது பரவாயில்ல என்னுடைய சமுதாய தொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுக்கிறதில்ல. அது மாதிரி போலீஸில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி முதல்ல கொண்டு போய் பசங்களை விடும்போது எதுக்கு இந்த வேலையெல்லாம், உங்களுக்கு எதுக்கு இந்த தொந்தரவு எல்லாம், அது பற்றி விட முடியாது, நீங்கள் ஏன் கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்க என்கரேஜ் பண்ண, அதன் பிறகு தான் என்ன பண்ணேன், நான் ஃப்ரெண்ட்ஸாக போலீஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 800 மெம்பர்ஸை வச்சு சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக நாங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணோம். அப்போ போலீஸ் லைனில் எல்லாரும் நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சிது.
1: இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் இருக்கா சார் உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக? லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறதா சொல்கிறீங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது
0: அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் போய் யாரையும் போய் இன்னும் கேட்டுக்கல, நான் இண்டிவிஜுவலாக என்னுடைய பாக்கெட் மணி வச்சுருந்தா அந்த சர்வீஸ்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸோ இப்போ மிஸ் ஆகிற குழந்தைகள் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் கண்ணில் பட்டால் அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். அப்படி உங்களை மாதிரி ஆட்கள் பார்க்கல அவங்களுடைய நிலைமை தான் என்ன?
0: கஷ்டம்தான். சில பிள்ளைகள் வீ சுற்றி பார்க்குறாங்க, வேலையே கிடைக்காதனால யாரோ ஒருத்தன் கூப்பிட்டு போயிட்டு பிச்சை எடுக்க விடுறான். சொன்ன இல்லையா முதல்ல இன்சிடென்ட், பிச்சை எடுக்க விடுறது, திருடுறது, இல்ல கைய கால ஒடிச்சிட்டு நொண்டியா வச்சு பிச்சை எடுக்கிறது, கண்ணை நோண்டிட்டு அப்படியே பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய மிஸ் பிஹேவியர்ஸ் மெட்ராஸ்ல நிறைய நடக்குது.
2: இது குழந்தைகள் மட்டுமே கிடையாது, நிறைய வந்து ஏஜ்டு பீப்புளும் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சைல்டுனா குழந்தைகள்லாம் பரவாயில்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் தாங்காம இல்ல ஏதாவது அவமானங்கள் இந்த மாதிரி எல்லாம் வராங்க, ஏஜ்டு பீப்புள் வெளியில வர காரணம் என்ன?
0: ஏஜ்டு பீப்புள் வெளியே வரும்போது மைண்ட் சரியில்லாம வந்துடுறாங்க. சில பேர் வயசானவங்க வெளியே வரும்போது வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாம கூட வந்துடுறது உண்டு. அந்த மாதிரிலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வயசான ஒரு அம்மா 70 வயசு அடையாறுல இருந்து வழி தவறி அப்படியே வந்துட்டாங்க. ஒருத்தர் கூட்டிட்டு வந்து எங்கிட்ட விட்டாங்க கொட்டுருப்புறதுல. அதன் பிறகு நான் 2 நாள் அவங்களை வீட்டில் வச்சிருந்து அவங்க சொல்ற சில அடையாளங்களை வச்சு நான் அந்த லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சொல்ற பேரை வச்சு நான் போய் 2 நாளாக தேடி அலைஞ்சி கடைசியில் அந்த கண்டுபிடிச்சிட்டேன். அடையார் இந்திரா நகரில் அவங்க மகனுடைய வீடு கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்டோவில் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போனார். மற்றபடி நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு சாப்பாடு போடாமல் அவங்கள ரோட்டை விட்ட மாதிரி விட்டுடுறாங்க.
2: சார் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்து வந்துடுறாங்க பசங்க, இல்லை முதியோர்கள் யாராவது வந்துடுறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அவங்கள திரும்ப நீங்கள் வீட்டில் கொண்டு போய் விடணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணம். அப்படி விட வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண உதவி வேணும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு யாராவது தனியாக ஹெல்ப் பண்ணுறாங்களா, இல்லை நீங்களே தான் அதை செய்வீங்களா, எப்படி?
0: இது வரைக்கும் அந்த மாதிரி வேறு யார்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்டதில்லை, யாருக்கும் ஒன்றும் இது பண்ணதில்லை. என்னுடைய பாக்கெட் மணி தான், எனக்கு என்னமோ மற்ற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறதுன்னு செலவு பண்ணுவாங்க, தண்ணி அடிக்கிறதுன்னு செலவு பண்ணுவாங்க, வேற கெட்ட பழக்கங்கள் செலவு பண்ணுவாங்க. நான் அந்த எதுவும் செய்யாமல் இது ஒரு சர்வீஸ் மைண்டாக என்னுடைய பாக்கெட் மணிலேருந்து நான் செலவு பண்ணுறேன். எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு.
2: இது வரைக்கும் ஏதாவது அந்த மாதிரி மிஸ் ஆன குழந்தைகளை யாராவது நீங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும்
0: ஊரில் ஃபெயில் ஆகிட்டு ஓடி வந்த பிள்ளைங்கள சில பேர் இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டு 1 வருஷம் ஆகும்போது நான் ஊரில் போய் படிக்கிறேன்னு சொல்லுவான். உடனே அவனுக்கு உடனே கொஞ்சம் ஊருக்கு அனுப்பிச்சு அவங்க அப்பா அம்மாவோட சொல்லி அவனை திரும்ப படிக்க வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 பசங்க +2 முடிச்சாங்க. நான் அவங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், திருவண்ணாமலை தாண்டி செங்கம்ங்கிற ஒரு ஊர், செங்கம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அங்கெல்லாம் நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 8வது ஃபெயில் ஆகிட்டு விட்டு ஓடி வந்துட்டான். அதன் பிறகு 1 வருஷம் இங்கே இருந்தான் என்னுடைய பொறுப்பில். அதன் பிறகு ஊருக்கு போன பிறகு படித்து +2 பாஸ் பண்ணி இப்போ அந்த பையன்லாம் வெளிநாட்டில் வேலை செய்கிறான்.
2: சரிங்க சார், இப்போ வந்து இந்த மாதிரி குழந்தைகள் மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற போது உங்களை மாதிரி ஆட்கள் பார்த்து கண்டறிஞ்சு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போய் வீட்டில் எல்லாம் விடுறாங்க. அப்படி இப்போ நம்மளை மாதிரி சாதாரணமான, அதாவது எங்களை மாதிரி சாதாரணமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் யோசிக்க மாட்டோம், நமக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போவோம். அப்படி சப்போஸ் இல்லை நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பண்ண முடியும் உங்களுக்கு?
0: இப்ப நான் அந்த சர்வீஸ் 30-35 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் இந்த போலீஸ் ஹெல்ப், கவர்மெண்ட் ஹெல்ப் எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் சைல்டு ஹெல்ப் லைன் தனியா கொடுத்துட்டாங்க. அந்த நம்பருக்கு போன் பண்ணா உடனே அவங்க வந்துடுறாங்க. நீங்க ஒரு பிள்ளை இப்படி வழியில பாத்துக்கணும், அவங்க உடனே கேர் எடுத்துக்கிறாங்க. அவங்க அந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் வச்சுக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அவங்க கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வசதி எல்லாம் இப்ப இருக்கிறதுனால நீங்க இமீடியட் அந்த போன் நம்பருக்கு மட்டும் பண்ணி தகவல் சொல்லிட்டா உங்க சர்வீஸ் முடிஞ்சது, அவங்க பாத்துக்கிறாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இருக்கு.
1: சார் நீங்க இப்போ நிறைய குழந்தைங்களை வயசானவங்களெல்லாம் காப்பாத்திருக்கேன்னு சொல்றீங்க. இப்படி காப்பாத்தும் போது உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லா வேலை அப்படின்னு யாராவது ஏதாவது உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்களா சார்?
0: இது மாதிரி ஒரு 2 இன்சிடென்ட் உண்டு. எப்படின்னா ஒரு தடவை நான் டிநகர் பகுதியில் நடேஷ் பார்க்குன்னு இருக்கு, அங்கே ஒரு 4 பசங்க ஸ்கூல் பாய்ஸ் யூனிஃபார்மோட விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க ஸ்கூல் அட்ரஸ் என்ன இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த வழியாக டிநகர் போலீஸ் ஜீப் வந்தது. இன்ஸ்பெக்டர் அது உள்ளே இருந்தார். என்னை கூப்பிட்டு நீங்கள் யார், இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த மாதிரி ஸ்கூல் கட்டடிச்சுட்டு இருக்காங்க சார், அவங்க பர்டிகுலர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சுட்டு உங்கள் பேரண்ட்ஸை பார்த்து அந்த பிள்ளைங்களை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார், இது 1982 இந்த மாதிரி அப்போ நிறைய சாமியார்கள்லாம் பிள்ளைகளை கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு புரபகண்டா சென்னையில். அப்போ நீங்கள் புள்ள பிடிக்கிறவன் தான், நீங்கள் வந்து சோஷியல் ஒர்க்குன்னு சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம், ஏறுங்க ஜீப்பில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் வச்சுருந்தேன். வண்டியில் ஜீப்பில் இருந்த ஒரு போலீஸ்காரரை கீழே இறங்கி இந்த சைக்கிளை நீ ஓடிட்டு வான்னு சொல்லிட்டு என்ன ஜீப்பில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. இங்கே தியாகராய நகர் டி நகரில் உள்ள மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் என்ன என்கொயரி பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இங்கே கோட்டூர்வரம் பகுதியில் புதுக்குடியிருப்பு நல்வாழ்வு பேரவை அப்படின்னு ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆஃபீஸ் ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் அங்கே வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க சார், நான் யார் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னேன். உடனே அங்கே ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து, இவர் வந்து நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஸ்கூல் கட்டடிக்கிற பசங்கள்லாம் கண்டுபிடிச்சி சரி பண்ணுறாரு அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு அவர் உடனே எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோட விட்டுட்டியா? இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணனா எங்கேயாவது சேரி கீரில் மாட்டிட்டா உன்னை அடிச்சு கொன்னே போடுவாங்க. எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு என்னை அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. ஆனாலும் தொடர்ந்து நான் இந்த வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
1: ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து ஃபுட்போர்ட் அடிக்கிறாங்க, நிறைய கட் அடிக்கிறாங்க. பெரியவங்க பார்த்து நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு அசிங்கமா ஏதாவது சொல்றாங்கல்ல, உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, அந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க என்ன சார் அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க?
0: அதாவது பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லாதனாலதான் அந்த மாதிரி பிள்ளைகள் அந்த மாதிரி பேசுறாங்க. நல்ல பிள்ளைகள் ஒழுக்கமாக பிள்ளைகள் வளர்ந்தாங்கன்னா அந்த மாதிரி நிச்சயமாக பேச மாட்டாங்க. அந்த பிள்ளைங்களுடைய சேர்க்கை அவங்க ஸ்கூலில் படிக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேரியஸ் ஏரியாஸ்லேருந்து எல்லாம் ஒன்றா ஒரே இடத்துல சேர்னால தான் அந்த பழக்கங்கள் வந்துடுது. ஃபுட்பாலில் தொங்கிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அது ஒரு ஜாலியாக நினச்சிட்டு இருக்கிறானுங்க. தொங்கிக்கிட்டு மட்டும் போகிறதில்ல, இறங்கிடுறானுங்க, அப்புறம் ஓடுற பஸ்லாம் ஏறுறானுங்க. ஒத்த காலில் நிற்கிறான், ஒத்த காலையும் முனை விரலில் தான் தொங்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ண தான் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, அந்த பஸ்லெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர் போட்டாங்க. அது வந்து நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, எல்லா பஸ் இதுலேயும் கம்பல்சரியாக அந்த மாதிரி டோர் போட்டால் இந்த ஃபுட்போர்ட்னால் வரக்கூடிய மரணங்களை நாம் தவிர்க்கலாம். அதை கவர்மெண்ட் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பிள்ளைகள் இதை உணர்ந்து பெற்றோர் சொல்கிறதை கேட்டுட்டு அவங்க கூட படிக்கிற பையனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பஸ் படிக்கட்டுலேருந்து கிழவனு செத்து போயிருப்பான், மறுநாளைக்கு இவன் அதில் தொங்கிக்கிட்டு போகிறான். இந்த பயம் இல்லை, பொறுப்பு இல்லை பிள்ளைங்களுக்கு.
2: சார், இது வரைக்கும் 10,000 குழந்தைகளை வந்து நீங்கள் மீட்டிருக்கீங்க. அந்த 10,000 குழந்தைகளில் வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு இந்த குழந்தை வேணான்னு தான் நான் விட்டுட்டு வந்தேன், தொலைச்சிட்டு வந்தேன், திரும்ப கொண்டு வந்து இங்கே நிற்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கா சார்?
0: அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் கேட்டதில்ல. நான் அந்த பிள்ளை போனா போதுன்னு நினைச்சவங்க அநேகர் உண்டு. ஏன்னா அவ்வளோ தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க இது பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து அதுக்கப்புறம் நான் சேர்க்கும் போது அப்போ பையனுக்கும் நான் கவுன்சிலிங் பண்ணி அட்வைஸ் பண்ணி இனிமேல் அவங்க வெறுக்கிற அளவுக்கு நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிள்ளைங்களை நான் வீட்டில் விட்டுருக்குறேன். திரும்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க.
1: சார், ஜென்ரலாக பசங்களுக்குன்னு ஏதாவது அட்வைஸ் இங்கே கொடுக்க ஆசைப்படுறீங்களா?
0: பொதுவாக இப்போ நிறைய பிள்ளைகள் கெட்டு போகிறது காரணம்னா மீடியா தான். எல்லாம் டிவியில் பார்க்கறது, இன்னும் சொல்ல போனால் நெட்டில் உள்ள நுழைஞ்சிடுறது, ஃபேஸ்புக்கில் இது பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கிற பேரண்ட்ஸும் அதை கண்டுக்கிறது இல்லை. பிள்ளைங்களுக்கு தனி ரூமை கொடுத்துட்றாங்க, ஸ்டடி ரூம்னு விட்டுறாங்க. அந்த பிள்ளைங்க அதில் என்ன பார்க்குது என்ன செய்யுதுன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த அந்த மாதிரி பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி லோன்லேயே விடாமல் அப்பப்போ அதை வாட்ச் பண்ணணும். பண்ணினாங்கன்னா இந்த பிள்ளைகள் தவறுதல் செய்கிறதுக்கு அது வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அவங்க திருந்தி நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க. இது பெற்றோர் தான் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்.
2: சார், இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி, அதாவது நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, 10,000 குழந்தைய மீட்டிருக்கீங்க அப்படின்னா சும்மா கிடையாது. அப்படி நினைக்கிறவங்களுக்கு, இல்லை நானும் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
0: இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் அந்த மாதிரி ஒரு மனுஷன், எனக்கு இப்போ வயசு 62 ஆச்சு. நான் 35 வருஷத்துக்கு மேலே இந்த சர்வீஸை சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். படித்த வாழ்களும் சரி படிக்காதவங்களும் சரி, இந்த மாதிரி ரோட்டில் ஸ்கூல் யூனிஃபார்முடையோ இல்லை வெளியூர்ந்து ஓடி வர பிள்ளைங்களையோ வழியில் பார்த்தா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகாமல், சரி இந்த பையன் அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்கான், ஏன் இப்படி இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேட்டு விசாரித்து அவன் என்ன சூழ்நிலை வந்திருக்கான்னு கொஞ்சம் அவனை கவுன்சிலிங் பண்ணி இந்த சைல்டு கேர் நம்பரில் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவனை இது பண்ணால் அவன் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஸ்கூலில் யூனிஃபார்ம் அதை கொண்டு போய் அவன் ஸ்கூலில் உண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் அவங்க பார்த்துக்குருவாங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டு எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
1: சார், உங்களை அணுகக்கூடிய எண் ஏதாவது இருக்கா, ஏதாவது இந்த மாதிரி தொண்டு செய்கிறவங்களுக்கு?
0: என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், பணம் நோட் பண்ணிக்கிங்க. 9444-23-28-24. திஸ் இஸ் மை பர்சனல் நம்பர்.
2: ஓகே சார், இன்னொரு சின்ன கேள்வி, இதை தவிர வேற ஏதாவது அதர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: நான் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு ஒன்று எழுதியிருக்கிறேன்.
2: ஓகே.
0: நான் 20 வருஷமாக ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடத்தினேன்னு சொன்னேன், 200 பிள்ளைங்கள் எங்கிட்ட படித்தாங்கன்னு சொன்னேன். அந்த அனுபவத்தில் புக்கு எழுதினேன். இந்த அனுபவம் எனக்கு அப்படி இருந்ததுன்னா, எனக்கு ஒரு ஆசிரியர் நான் தமிழ் மீடியத்தில் படிக்கும்போது எளிய முறையில் சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு 200 பக்கத்தில் நேருஜி ஈஸி இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். அதை இது ஐ மீன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகவே தமிழ்நாடு பூரா ஒரு 170 ஸ்கூல்ஸில் போய் கிளாஸஸ் எல்லாம் எடுத்தேன். 3 ஹவர்ஸுக்கு மேலே கிளாஸ் எடுப்பேன், யாருக்கும் போர் அடிக்காது, அவ்வளோ ஈஸி மெத்தடில் இருக்கும். அதன் மூலமா நான் என்னுடைய புக்கு இது வரைக்கும் 8th எடிஷன் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன்.
2: யாரெல்லாம் உங்க கிளாஸ்க்கு வரலாம்?
0: அது ஸ்கூல் பிள்ளைகள் 5th அண்ட் எபோ யார் வேணாலும் வரலாம். கல்லூரி முடித்தவர்கள் வர்றாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு வர்றாங்க, சீனியர் சிட்டிசன் கூட வர்றாங்க. அவ்வளோ மினிமம் சார்ஜ் பண்றேன். நிறைய சார்ஜஸ் வச்சுக்கல, மினிமம் சார்ஜஸ் மாதிரி 10th படிக்கிறான், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான், தமிழ் படிக்க தெரியல. அவனுக்கு 1st class புக்கு வச்சு நான் சொல்லித்தரேன், தனியாக எங்கள் வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். 30 நாள் கணக்கு, 30 நாள் 30 மணி நேரத்தில் அவனை A to Z நல்லா தமிழில் ஆனால் அவனாலேருந்து கற்றுக் கொடுத்து அவனுடைய புத்தகத்தில் மனப்பாடச்சியோட மனப்பாடம் பண்ணி தானாக தவறில்லாமல் எழுதுகிற அளவுக்கு நான் கொச்சி கொடுக்குறேன். இது ஒரு பக்கம். தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்கள் 8th, 9th வரைக்கும் வந்தால் ஈவன் 10th படிக்கிற பிள்ளைகளோட என்கிட்ட வருவாங்க, இங்கிலீஷை பார்த்து படிக்க தெரியாது. அவங்களுக்கு தமிழ் மூலமாக அந்த ஆங்கிலத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து அவங்களே அதே மாதிரி 30 நாளில் அவங்கள சராசரி அவங்களுடைய புக்கை வேகமாக படித்து மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய அளவுக்கு கோச்சிங் கொடுக்குறேன். அது பை காட்ஸ் கிஃப்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில போயிட்டு இருக்க டாபிக் ஓரியன்டா, இன்னைக்கு நேயர்களுக்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தனிப்பட்ட முறையில?
0: எல்லாரும் ஆங்கிலம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பயப்படுறாங்க, பயப்பட வேண்டியதில்லை, ரொம்ப எளிய முறையில கத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விட்டுட்டேன், நான் ஸ்போக்கன் ஹிந்தி புக்கும் ஒன்று எழுதியிருக்கிறேன். நான் வேலை பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் டெபுடேஷன் மிலிட்டரிக்கு போனேன் ஆஸ் வாரண்ட் ஆஃபீஸர். அங்கே போயிட்டு நான் ஹிந்தியை கற்றுக்கிட்டு வந்த பிறகு ஒரு புத்தகம் எழுதினேன், 400 பக்கத்தில், இட் இஸ் இன் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ். அந்த மாதிரி மார்க்கெட்டில் யாருமே ஒரு புக்கு எழுதினதில்லை. அதை வச்சு நான் ஸ்போக்கன் ஹிந்தியும் கற்றுக் கொடுக்குறேன். நிறைய பேர் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படிச்சிடறாங்க, ஹிந்தி பிரச்சார சபாலாம் 6 exam பாஸ் பண்ணிடுறாங்க. அவங்களால ஹிந்தியை படிக்க முடியும், எழுத முடியும், ஒரு சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது. நான் ரொம்ப எளிய முறையில் தமிழ் மூலமாகவே அவங்களுக்கு 24 மணி நேரத்தில் சரளமாக தவறில்லாமல் ஹிந்தியில் பேச கற்றுக் கொடுக்குறேன். அது மாதிரி நம்ம நேஷனல் லாங்குவேஜை எல்லாரும் ஆர்வமாக கற்றுக்கிறணும். கற்றுக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கே போனாலும் ஹிந்தி இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தினர் அந்த ஹிந்தியை வெறுக்காமல் ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் சொல்ல போனால் ஹிந்தி இஸ் ஈஸியர் தென் இங்கிலீஷ், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம்.
1: இவ்வளோ நேரம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி எங்களை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சியில் ஜவஹர்லால் நேரு, அதாவது லயன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசினதெல்லாம் கேட்டீங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற விருப்பம் இருந்ததுன்னா அவர் என்ன கொடுத்துருக்காரு அதை தயவு செஞ்சு அணுகுங்க. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் உங்கள் RJ திவ்யா,
2: ரோஸ் மர்லன்,
3: மகாலட்சுமி.

என்ன நேயர்களே, இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கிற மனிதர்களோட குரலை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களோட மனசுலயும் இந்த மாதிரி சமுதாயத்திற்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். சமுதாயத்திற்காக உழைக்க கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சமுதாயத்துல உங்களை ஒருங்கிணைச்சுக்கணும். நிகழ்ச்சியை கேட்டு நீங்க மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க MOPN சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நீங்க கேட்டுட்டு இருந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக இவர்கள்.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ் சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துடுச்சு, எடுத்து கொடுத்தாரு. தேங்க்யூ.

0: இதை தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேக்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும், என் குடும்பம், என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் ஸோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ். தேங்க்யூ.
3: யாரா லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம MOP ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க.

0: MOPCR 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்ன அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம்.
3: Hello friends, now you're listening to one of the most educated and famous MOP Community Radio 107.8. Our radio

0: Now you're listening to one of the most educated and famous MOP community radio 107.8. Our radio, our community, our pride. Stay tuned, stay amazed.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ரஜினிகாந்த் பேசுகிறேன். அதாவது இருக்கிறதுலே பெரிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போகிறது இல்லை, அது இல்லாமல் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அது இல்லை, ஒருத்தருக்கு உங்கள் லைஃப்பில் கல்வி அதாவது படிப்பு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சால் அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால் லைஃப்பில் ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு குழந்தைய படிக்க வைக்கும்.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எத்தனையோ சாதனை புரிந்த கலைஞர்கள் நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்க, இவ்ளோ ஏன் வியக்க கூட வச்சிருக்காங்க.
1: அவங்க நம்மளை விட்டு நீங்கினாலும் அவங்களோட புகழ் என்னைக்குமே வான தொட்டுக்கிட்டே இருக்கும்.
0: அவங்க நம்ம கூட இருந்த காலத்துல எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கொடுத்த நேர்காணல உங்களுக்காக மறு ஒலிபரப்பு செய்யறோம். ரசிக்க வைக்கிற அவங்களோட குரலை மறுபடியும் கேட்கலாம். சல்யூட் டு தி லெஜெண்ட்ஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.

0: அனைவருக்கும் வணக்கம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர நல்லாளில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நமது ஜனாதிபதியான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். இவரை பத்தி நினைக்கும் போது கண்ணதாசனின் சில வரிகள் என் ஞாபகத்துக்கு எட்டியது. இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகள் எட்டியது. இவர் இறந்த போது கூட சந்துக்கு சந்து, தெருக்கு தெரு அவர்களின் போட்டோ, அவர்களின் பொன்மொழிகள் மிக அழகாக இளைஞர்கள் வச்சு அஞ்சலி செலுத்தினாங்க. அவர் பிறந்த ராமேஸ்வரத்துல ஊர்ல கூட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. நிறைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதிக்கு அஞ்சலி செலுத்தி புகழாரம் செய்தனர். இவரின் சாதனை, கனவு, விஞ்ஞான பணித்துறை, அரசியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பற்றி கூறுவதற்காக நம்முடன் இருக்கிறார் லாவண்யா, மானசா, ஓவியா அவர்கள். கேட்கலாமா?
1: நான் லாவண்யா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வரலாற்றையும் அவர் ஏர்லி டேஸ்லலாம் எப்படி இருந்தாரு, அப்புறம் அவரோட ஃபேமிலி பத்திலாம் சொல்ல போறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலி ராமேஸ்வரத்துல பிறந்தாரு. அவருடைய அப்பா பேர் வந்து ஜெனுல் ஆப்தின். அவருக்கு அவ்வளோ படிப்பொன்றும் கிடையாது, ஆனால் அவர் பணத்தாசை பிடித்தவரும் இல்லை. அவர் இருக்கிறதை வைத்து வாழ்பவர். ஆனால் அவர் தம் குழந்தைகளுக்கு அனைத்து தேவைகளையும் செய்தவர். அடுத்து அவருடைய அம்மா. அவர் அம்மாவின் பெயர் ஆயிஷா அம்மா. இவங்க ஜெனுல் ஆப்தின் அவருக்கு எப்போதும் ரொம்ப உதவியா இருந்தாங்க. அப்துல் கலாம் பத்மபூஷம், பாரத் ரத்னா இவ்வளவு விருது அப்துல் கலாம் வாங்கியிருந்தாலும் அவருடைய இன்ஸ்பிரேஷன் அவருடைய அப்பா தான். அந்த காலத்திலேயே அவங்க குடும்பம் பகதூர் என்ற ஒரு அவார்ட் பிரிட்டிஷிடம் வாங்கினார்கள். அவங்க இருந்த அந்த ஏரியால நிறைய முஸ்லிம்களும் கொஞ்சம் ஹிந்துக்களும் இருந்தாங்க. அவர் மசூதி போயிட்டு ஈவினிங் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது அவருக்காக அங்குள்ள மக்கள் அனைவரும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து காத்திருப்பாங்க. அவர் வந்து அவருடைய கையை அந்த தண்ணீர்ல வச்சுட்டு ஒரு ப்ரேயர் சொன்னார்னா அந்த தண்ணி வீடெல்லாம் தெளிச்சாங்கன்னா அது அவ்வளோ புனிதமானது என்று அவர்கள் நினைத்தார்கள். அவருடைய கஷ்டத்தை வந்து அவர் எப்பவுமே கண்டு பயப்பட மாட்டார். அதுவே அவருடைய நம்பிக்கையா இருந்தது. கலாமுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அவருடைய அப்பா. அவருக்கு அடுத்ததாக அவருடைய நெருங்கிய நண்பன் ஜலாவுதீன் தான். ஜலாவுதீன் வந்து கலாமுடைய ஒரு சொந்தம். ஒரு கட்டை படகு ப்ராஜெக்ட் ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. அதில் இருவரும் கலந்து கொண்டனர். இவர்கள் படகை செய்து ராமேஸ்வரத்திலிருந்து அனுப்பினர். அந்த படகில் அதிகமான மக்கள் சென்றார்கள். அப்போது அடித்த சூறாவளி காற்றில் படகு நீரில் முழுங்கியது. இது தான் அவருடைய முதல் பாடமாய் இருந்தது. ஒரு பொருள் அதிகமான ஏற்றம் கொடுத்தால் அந்த பொருள் தாங்காத நிலையில் அது அழிந்துவிடும் என்று அவர் உணர்ந்தார். சில நாட்கள் கழித்து ஜலாவுதீன் கலாமுடைய சகோதரியான ஜொஹாராவை திருமணம் செய்தார். கலாமுடைய ஜலாவுதீன் 15 வயது பெரியவர். ஜலாவுதீன் தான் கலாமுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டினார். உலகத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் ஜலாவுதீன் கலாமுக்கு ஒரு பாடமாய் எடுத்தார். அனைத்தையும் கேட்ட கலாம் உலகம் இப்படித்தான் உள்ளது என்று அவர் புரிந்து கொண்டார். இதுவே அவருடைய வாழ்க்கையின் முக்கிய திருப்பமானது. அடுத்ததாக விஞ்ஞான பணித்துறையை பற்றி பேசுவதற்காக மானசா வந்திருக்கிறார்.
2: நான் உங்க ஆர்ஜே மானசா வந்திருக்கேன். அவருடைய விஞ்ஞான துறையில் அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்றத உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். 1970 1990 வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் கலாம் போலார் SLV மற்றும் SLV 111 திட்டங்களுக்காக முயற்சி மேற்கொண்டார். இரண்டிலையும் வெற்றி பெற்றார். 1970 வெற்றிகரமான SLV திட்டத்தின் தொழில்நுட்பத்திலிருந்து ஏவுகணை தயாரிப்புக்காக டெவில் செயல் திட்டம் மற்றும் வேலியன் செயல் திட்டம் என்று இரு திட்டங்களையும் இயக்கினார். 1998 கலாம் இதயம் சார்ந்த மருத்துவரான டாக்டர் சோமராஜுடன் சேர்ந்து ஒரு குறைந்த செலவு கரோனரி ஸ்டென்ட் உருவாக்கினார். இது அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் கலாம் ராஜி ஸ்டென்ட் என பெயரிடப்பட்டது. 2012 கிராமப்புறங்களில் உள்ள சகோதர வழிமுறைக்கான வடிவமைத்த டேப்லெட் கணினி கலாம் ராஜி டேப்லெட் என்று பெயரிடப்பட்டது. இதுவரைக்கும் அவருடைய விஞ்ஞான துறையில் சாதனைகளை கேட்டோம். இப்போ ஜனாதிபதியாக இருந்து செய்த சாதனைகளை பற்றி பேச ஓவியா வருகிறார்.
3: வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்து செய்த சாதனைகளை சொல்ல வந்திருக்கிறான். 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11th குடியரசுத் தலைவராக July 25 பதவியேற்றார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் மனதில் இடம்பெற்று மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். அவர் 2007 தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்து விலகினார். இந்த நாட்டின் மண் வளமும் இயற்கை வளமும் சிறிதேனும் குறைந்துவிடக்கூடாது என்றென்றும் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்தையும் பசுமையாக வேண்டும் எனவும் மரக்கன்றுகளையும் புதிதாக இயற்கை சூழலையும் உருவாக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு போதித்து சென்றவர் நமது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் தனது உரையில் கடைசியாக குறிப்பிட்டது, அவர் சொன்னது, தைரியமாக இருங்கள். எதற்காக தைரியம் வர வேண்டும் என கூறியிருக்கிறார் தெரியுமா? தைரியமாக இருங்கள் புதிதாக ஏதாவது கண்டுபிடிப்பதற்கு, தைரியமாக இருங்கள் புதிதாக பயணங்களை மேற்கொள்வதற்கு, தைரியமாக இருங்கள் என்று கூறியிருக்கிறார். எளிமையின் அடையாளமாகவும் இனிமையாகவே பழகும் கலாம் என்றென்றும் இளைஞர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அப்துல் கலாம் எழுதிய கவிதைகளை பேசுவதற்காக மானசா வந்திருக்கிறார்.
2: If you salute your duty, you know to salute anybody. But if you pull it your duty, you have to salute everybody. If you want to shine like a sun, first burn like a sun. Man need difficulty in life because they are necessary to enjoy the success. Don't take rest after your first victory because if you fail in second, more lips are waiting to say that your first victory was just luck. Fail means first attempt in learning. End means effort never dies. No, next opportunity let be positive.
3: நிற்கலாம், நடக்கலாம், உடுக்கலாம், உறங்கலாம் என இருக்கலாம் என்றிருந்த இந்தியனை விழிக்கலாம் என தட்டி எழுப்பி இனி உழைக்கலாம், சிந்திக்கலாம், பறக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் என சொன்னவர் அன்புமிகு ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்.
4: July 27, 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து மரித்தார். அவர் பெற்ற விருதுகள் பத்மபூஷன், பத்ம விபூஷன் 2000 ராமநூஜம் விருது, 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், 2008 பொறியியல் டாக்டர் பட்டம் ஆகிய விருதுகளை பெற்றார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன வரிகள் எனக்கு ஞாபகம் வருது. கனவு காணுங்கள், தூங்கும் போது வரும் கனவு கனவல்ல, தூக்கத்தை எழுப்ப செய்யும் கனவுதான் உண்மையான கனவு. அப்படிப்பட்ட வரிகள் என்னுடைய மனதில் ஆழமாக படிந்தது. என்னோட மனதுல மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டில் இருக்க அன்னை இளைஞர்களின் மனதையும் கவர்ந்தது. அவருடைய இன்னொன்று கனவும் இருக்குங்க, பெரிய பெரிய ஆசை. அதாவது என்னன்னா, நமது நாட்டு இந்தியாவை இல்லை, நமது இந்தியாவை வல்லரசு ஆகணும்னு என்று அவர் பெரிய ஒரு லட்சிய கனவா அவரோட மனதில் இருந்தது. இந்த சுதந்திர நாளில் நாம் அனைவரும் சபதம் எடுப்போங்க, நம்ம இந்தியாவை வல்லரசா ஆகுவோம்னு.
5: ஜெய் ஹிந்த்.

0: பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று கலைச்சு வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்கம்
1: கிராமிய செயல முக்கியமான பங்கு வகிக்கிற தாலாட்டு பாடல்களை கேட்க போறோம். தாலாட்டு அப்படிங்கறது நாவை ஆட்டி பாடுற பாட்டுங்கிறதுனால தாலாட்டு அப்படின்ற பேர் வந்தது. இந்த பாட்டு பாடும்போது குழந்தை வந்து அம்மாவோட முகத்தை பார்த்து அம்மா எப்படி நாக்க சுழட்டி பாடுறாங்க அப்படிங்கறத பார்த்தே பேச கத்துக்குது. இந்த தாலாட்டு பாடல்கள்ல பொதுவா தான் பிறந்த வீட்டோட புகழையும் தான் பிறந்த ஊரோட புகழையும் இந்த குழந்தையோட வம்சம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதா இருக்கு அப்படிங்கறதையும் இந்த பாடல் வழியா அம்மா குழந்தைகிட்ட பேசுற மாதிரி இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த பாடல்களை பாட வந்திருக்கிறவ 72 வயது நிரம்பிய முதல் தலைமுறையை சேர்ந்த மிஸ்ஸஸ் இந்திரா லட்சுமணன், இரண்டாம் தலைமுறையை சேர்ந்த மிஸ்ஸஸ் வள்ளியம்மை லட்சுமணன், மூன்றாம் தலைமுறையை சேர்ந்த மிஸ்ஸஸ் ராமலட்சுமி லட்சுமணன், இவங்க நமக்காக செட்டிநாட்டு பக்கம் நகரத்தார் வழக்குல தினசரி பாடுற தாலாட்டு பாடல்களை பாடி காட்ட வந்திருக்காங்க.

0: சொல்லி மறந்தோப்பாக, அஞ்சும் பயிராக கத்தனையும் காய் காய்க்க, கொய்யா அவழுத்து கொண்டு வந்தார் ஐயாக்கள், கொத்தோட மிந்திரியும் கோடி மிளகும் கொண்டு வந்து, இலங்கிராம்பு இளசோட கொண்டு வந்து, பருவ பிலாப்பழமோ பறித்து வந்தார் ஐயாக்கள், மாசி வடுவோ வைகாசி மாம்பழமோ கோடை பலாப்பழமோ கொண்டு வந்தார் ஐயாக்கள், ஏலக்காய் காய்க்கும் இலை நூறு பிஞ்சிவிடும், ஜாதிக்காய் காய்க்கும் தாய் மாமர் அல்லையில, எல்லையடித்த அலையில இயங்குறதும் செண்பகமாம், கொள்ளையடித்த அலையில கூவுறதும் செண்பகமாம், வெள்ளி கிளி இழிப்பை விளையாட கொண்டு வந்து, தங்க கடிகாரம் தாய் மாமன் கொண்டு வந்து, மாங்காயும் தேங்காயும் மகிழ்ந்து விளையாட, அம்மா அரண்மனைக்கும் அமைந்த மருமகவனோ, மாமுடி மார் சேனைக்கும் வாய்த்த மருமகனோ, வைகை பெருகி வர வாந்தமணல் ஊந்து வர, ஊந்து வந்த தண்ணியில மச்சதிரா கண்ணுகளாம், அப்பக்கறி சமைத்து மச்ச காவடிகள் தான் எடுத்து, சென்று மலையேறி சலங்கை மணி ஓசையிட, அதை பார்க்க கோடிசனம் ஆண்டவுக வாசலன்னு அன்புடனே தண்டரட, பால அலபிஷேகமாம் பழனிமலை ஆண்டவர்க்கு, பசும்பன்னால் காவடியாம் பச்சமயில் வேலவர்க்கு, பார்வதியாள் புத்திரர்க்கு தேனா அலபிஷேகமாம் தென்பழனி ஆண்டவர்க்கு, செம்பன்னால் காவடியாம் திருச்செந்தூர் வேலவர்க்கு, மச்சத்தால் காவடியாம் மலைப்பழனி ஆண்டவர்க்கு, மயிலனையாழ்வள்ளி மான் விரட்டும் சோலைகளாம், கீழே வைகாவிரியாம் கிளிமொழியாழ்வள்ளி கிளி விரட்டும் சோலைகளாம், மேலே வைகாவிரியாம் மெல்லி நல்லாழ்வள்ளி விஸ்தார பொய்கைகளாம், சருகு சனல் காவடியாம் சண்முக வேலாயுதற்கு திருவாவினன்குடியில் சரவண பொய்கைகளாம், ஆறிரண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்க அரங்கருக்கும் திருமயத்து மையருக்கும், கரைமேல் கருப்பருக்கும் கைலாசநாதருக்கும், காசி விஸ்வருக்கும் சாலாட்சி அம்மனுக்கும், சித்தம்புலவருக்கும் ஜன்புலிங்கநாதருக்கும், ஜெகஜோதி அம்மனுக்கும், ஆரூர் தியாகருக்கும் கமலாம்பாள் அம்மனுக்கும், கண்ணான கண்ணருக்கும் காளாஸ்திரிநாதருக்கும் ஞானாம்பாள் அம்மனுக்கும், குற்றாலநாதருக்கும் குழலாய் மணித்தாய்க்கும், பவள கொடியாள்க்கும் பஞ்சவர்களை இவருக்கும், பாரளந்தநாதருக்கும் பலராமர்தன்னருக்கும், கொத்தவர்களை இவருக்கும் கோபாலகிருஷ்ணருக்கும், அயோத்தி ராமருக்கும் அவர் கிளைய தம்பியர்க்கும், ஸ்ரீராமச்சந்திரனுக்கும் தேவகி மைந்தனுக்கும், ஒப்பில்லா அம்மனுக்கும் உலகிலுள்ள நாதனுக்கும், அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும், நாகமடந்தாயாருக்கும் நாககன்னி மின்னொழிக்கும், பொதுவாய் விளையாடும் பிள்ளிமான் பற்பசுவா, ஆறாரும் பொன்னாலே தில்லை அம்பலரும் பொன்னாலே, ரதத்தின் மேல் ஏறிவரும் நடராசர் பொன்னாலே, தெரின் மேல் ஏறிவரும் தில்லை சிவகாமி பொன்னாலே,
1: பெரிய மதுரையிலே பிள்ளையார் கோவிலிலே லக்ஷ்மி அந்தி தளம் மூழ்கி அரச மரம் சுத்தி வந்து பிள்ளைக்கணி வேணும் என பெருந்தவம் செய்தாளாம், ஆக்காட்டு ராசாவாம் அதிர்ஷ்டமுள்ள லேனாவாம், கொழும்பில் இருந்து கொண்டு வந்த தந்தம்மாம், சொர்ணத்தால் அங்கி பண்ணிய சுப்பையா புத்திரனோ, தங்கத்தால் அங்கி பண்ணிய தர்மதூர புத்திரனோ, உப்புக்கு சீனி கொடுத்த உயர்ந்த குடி பேரேனோ, வெள்ளி கடகமாம் வெள்ளாட்டு சீதனமும் பூவெடுத்து பூசை செய்த புண்ணியவா பேரனோ, உத்திரட்டாதி நட்சத்திரமும் உயர்ந்த குடி பேத்திகளாம், இழுப்ப குடியாம் இணை சேர்ந்த பட்டினமாம், மலையா ஆண்ட

0: காத காது குத்து மானியா ஜபம் செய்த மகராசா பேரேனோ.
1: சித்திரைக்கு சித்திரையாம் ஸ்ரீரார்பவரணையாம் தகுட்டாத செந்தேனோ. மதுரை அதிசயமாம் வாழ்மதுரை நாட்டியமாம் தங்க குதிரைகளாம் சுவாமி வரும் மேடைகளாம் வெள்ளி குதிரைகளாம் மீனாட்சி அம்மன் விலாசமுள்ள வீதிகளாம் எட்டானை பூட்டி சொக்கர் இருந்து ஜெயமா நடத்தே. சொக்கர் தெருவிலே சொக்கர் சுயம்பாடும் கோவிலே மீனா தெருவிலே மீனா முடக்கமுள்ள வீதியிலே அழகர் மானா மதுரை விட்டார் மதுரையில வாதி விட்டார் தள்ளா குளம் விட்டார் தங்கச்சி மீனாளுக்கு தழுகையில பாதி விட்டார். அள்ளி விதைத்தாராம் சொக்கர் அழகர் மலை தீத்தம்னு வாரி விதைத்தாராம் வைகை தீத்தம்னு கொட்டி விதைத்தாராம் கோதகை குஞ்சரமோ குஞ்சரமோ அஞ்சரமோ ஆடும் சிதம்பரமோ தில்லை சிதம்பரமோ சிவகாமி நாயகரோ ஆடும் சிதம்பரமோ ஐயாக்க வேறேனோ.
2: அம்மா, இப்போ நீங்க ரொம்ப அழகா ஒரு தாலாட்டு பாடு பாடியிருக்கீங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க பிள்ளையார் பட்டின்னு வருது, பிள்ளையார் வருது, மதுரை வருது. இந்த பாட்டுடைய பின்னாடி என்ன, இதுல என்ன பொருள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இல்லைங்க வந்து நம்மளுடைய இதுகளை வந்து நம்மளுடைய குலதெய்வங்களை கும்பிட்டு இதெல்லாம் பண்ணி பண்ணணும்ங்கிறதுக்காக பண்றது. நல்ல நல்ல அறிவு வரவனும் கடவுளுடைய அனுகிரகத்தால வரணும்னு கடவுளை சொல்லி பாடுறது.
2: ஓகே, அடுத்த தலைமுறையினருக்கும் அவங்களுடைய குல கடவுள் இதை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிற ஒரு அழகான நேர்த்தி தான் நம்ம இந்த தாலாட்டுல பார்த்தோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு கோயில்களும் ஒரு ஒரு கதை சொல்லும், ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு கோயில் உண்டு. ஸோ அந்தந்த குடும்பம் அடுத்த தலைமுறையினருக்கு அந்த கோயில்களை பத்தியும் அந்த கடவுளை பத்தியும் சொல்லி அமைக்கிற மாதிரியான தாலாட்டை நீங்க கேட்டீங்க. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது அந்த அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த பரம்பரைக்கே அது ஒரு சந்தோஷம். தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இப்படின்னு அந்த பரம்பரையினோட கனவு, ஏக்கம், தவம் இதெல்லாம் தான் அந்த குழந்தை பிறப்புல அவங்களுக்கு வெளிப்படுது. இங்க பாருங்களேன், அடுத்து வர்ற தாலாட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அதை வந்து சும்மா ஒன்றும் பெத்தெடுத்துடல, அதுக்காக அந்த குடும்பம் எவ்வளவு ஆசை ஆசையா தவம் இருக்குது அப்படிங்கறத இந்த தாலாட்டுல சொல்றாங்க. சோ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், சோ நம்ம வந்து இவ்வளவு ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வருகைய வந்து இந்த குடும்பமே ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கு, இந்த கோவில்ல போய் தவம் இருந்து இந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு இவ்வளவு விரதம் இருந்து இவ்வளவு சுத்தி சுத்தி நம்ம பிறந்திருக்கிற இந்த குடும்பத்துக்கு நிச்சயமா நம்மளும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பத்தோட பாரம்பரியமும் பெருமையும் இந்த குழந்தைக்கு தெரியணும் இல்லையா, அதெல்லாம் தாலாட்டுல சொன்னா அந்த குழந்தை நிச்சயமா இவ்வளவு பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கோமே இதோடைய அருமை பெருமைகள் எல்லாம் கைவிட்டுடாம நாமளும் இந்த குடும்பத்துக்கு நிச்சயமா புகழ் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன குழந்தையிலிருந்தே அந்த குழந்தைக்கு தூவப்படுது. சோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த தாலாட்டை கேட்கலாமா?

தொட்டிக்குங்கிழே துணையிருப்பாள் மீனாட்சி, கட்டிலுக்குங்கிழே காத்திருப்பாள் காமாட்சி. ஓட்டி விளையாட ஒயிலால் ரயிலு வண்டி, வைத்து விளையாட வர்ணத்தால மாலை, சிரித்து விளையாட சிங்கப்பூர் கிளியிழிப்பை. படிப்பகம் கட்டிய பாட்டனார் வேறேனோ, ஊரணி கட்டிய உயர்ந்த குடி செந்தேனோ. ஒத்தப்பன மரமா உமையாத்தாள் சந்நிதியாம், சுத்தி திருமதிலாம் சோழாதிருக்குளமாம். வெள்ளியும் கதவு செய்த விமனுட வேறேனோ, தங்க கதவு செய்த தர்மதுர வேறேனோ. வெள்ளி மயில் வாகனம்மா வீமனுட வேறேனோ, தங்க மயில் வாகனமான் தர்மதுர வேறேனோ.

0: 72 வயதான நம்ம சமுதாய வானொலியோட நேயர் திருமதி இந்திரா லட்சுமி எவ்வளோ அழகா தாலாட்ட நமக்காக விவரிச்சு பாடினாங்க. இந்த தாலாட்டு எத்தனை வருடங்களா அவங்க தலைமுறையினர்ல தொடருது அப்படின்னு கேட்டா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. சொல்லுங்கம்மா, இந்த தாலாட்டு உங்க குடும்பத்துல எத்தனை வருடமா இது வந்து தொடர்ந்துட்டு வருது?
1: இது நகரத்தாருங்கிற பிறவியில இருந்தே தோன்றுகிறது. எல்லா ஆட்சிகளும் பாடுற பாட்டு காவிரி பிம்பன்றது வந்தவங்க, அவர் அந்த தலைமுறையிலிருந்து இயற்கையாக வந்தது.
0: ஓகே, ஏறக்குறைய சிலப்பதிகாரம் தோன்றின போதுதான் காவிரி பூம்பட்டினம் தோன்றினது அப்படின்னு நம்மளுடைய இலக்கியம் சொல்லுது. சோ, ஏன்னா கோவலன் கண்ணகி இவங்க ரெண்டு பேருமே வணிகர் குலத்துல பிறந்தவங்க. இவங்க தான் கடல் கடந்து போய் நிறைய வணிகம் சேர்த்தாங்க. சோ, அந்த பரம்பரையில வந்தவங்க தான் நகரத்தார் அப்படின்னு நம்பப்படுது. அவங்க வந்து கடல் கடந்து வணிகம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய வந்து செல்வங்களை வந்து சேர்த்து அதை வந்து சமுதாயத்துக்கு வந்து கொடுக்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிற ஒரு சமுதாயம் தான் இந்த நகரத்தார் சமுதாயம். ஆக கோவலன் கண்ணகி 5 காப்பியங்கள்ல ஒன்னான சிலப்பதிகார காலத்திலே இருந்து இந்த தாலாட்டு பாடிட்டு வராங்க அப்படின்னா அதோடைய பழமையும் பெருமையும் அப்பா அப்பா அப்பா சொல்ல கேட்கணுமா? தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டு இருக்கிற இந்த தாலாட்டு, கிராமிய தாலாட்டு, அடுத்த தலைமுறையான நம்ம சமுதாய நேயர் இந்திரா ஆச்சியோடைய மகள் மருமகள் மட்டும் இல்லைங்க, அவங்க பேத்தி கூட இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. பாட்டி கிட்டேந்து கத்துக்கிட்டு, அதாவது குழந்தையிலேருந்து பாட்டி தாலாட்டு பாட பாட வளர்ந்த ராமலட்சுமி அவங்க குழந்தைக்கு என்ன தாலாட்டு பாடுவாங்க கேக்கலாமா?
2: நான் பாடின தாலாட்டு வந்து எங்க பாட்டி கிட்டேந்து கத்துக்கிட்டது தான். இது வந்து எப்படின்னா, பெரியவங்க பாடி நாங்க கத்துக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்னு பெரியவங்க பாடின அடிப்படையில பாடுறதுன்னு பாட்டி சொன்ன மாதிரி முன்னால சொன்னாங்க, நாங்களும் கொஞ்சம் சேர்த்து பாடுவோம் அப்படின்னு. இப்போ சிலப்பதிகார காலத்துல இருந்து வந்த தாலாட்டு அப்படின்னு நீங்க பார்த்தாலும் அதை கஸ்டமைஸ்ட் அப்படின்னு இந்த காலத்துல நம்ம சொல்றல, ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு தங்க பாடுறவங்களுக்கு ஏத்த மாதிரி அது மாறுபட்டுகிட்டு வருது. சிலப்பதிகாரம் காலத்துல பாடின பாட்டு இதுதானா கேட்டா இல்ல, ஆனா அது இதோட அடிப்படை அப்போல இருந்தே தொடர்ந்துட்டு வருது.
0: கிராமிய இசை
2: இப்ப உதாரணத்துக்கு இப்ப என் குழந்தைக்கு நான் சொல்லி பாடின பாட்டு என்னோட மாமியார் வீட்டு பெருமையை என் குழந்தைக்கு நான் எடுத்து சொல்லும் வகையில், இவ்வளவு உயர்ந்த ஒரு குடும்பத்துல நீ பிறந்த குழந்தை அப்படிங்கிறத சொல்லி அவனை பெருமைப்படுத்தி எங்களோட பாரம்பரியத்தை அவனுக்கு எடுத்து சொல்லுமாறு அமைந்த பாட்டு தான் இப்ப நான் பாடின பாட்டு.
0: என்ன நேயர்களே, கிராமிய இசையில அந்தந்த குழுக்கள், அந்தந்த சமுதாய மக்கள் தங்களுக்குன்னு ஒரு தொழில் செய்யும் போதோ இல்ல தங்களுடைய சந்தோஷங்களையும் வருத்தங்களையும் சொல்லும் போதோ ஒரு ஒரு மாதிரியான ஒரு இசையோட பாடுவாங்க. அந்த வகையில தாலாட்டிலேயே எப்படி வந்து ஒரு ஒரு பகுதி மக்கள், ஒரு நகரத்தார் சமுதாயம் இன்னமும் தாலாட்ட அவங்க குழந்தைகளுக்கு வழி வழியா சொல்லி கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத நம்ம கேட்டோம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுறோம், மறக்கிறோமா, இழந்துகிட்டு வரோம். இன்னைக்கு புள்ளி விவரம் என்ன சொல்லுது, குழந்தை தாய்ப்பால் குடுக்கிறது கூட குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு. தாய்ப்பால் குடுக்கறதுக்கு கூட தாய்க்கு நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கிற இந்த நாகரீக யுகத்துல தாலாட்டு குழந்தைக்கு கிடைக்குமா? அதுவும் அந்த காலத்து கிராமிய தாலாட்டு இன்னமும் ஒரு குடும்பங்கள்ல பாடிக்கிட்டு வராங்க அப்படிங்கறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி குடும்ப பெருமைகளையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த தாலாட்டு இசை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கறத மக்கள் உணரணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வானொலியில இந்த தாலாட்டை பத்தி நம்மளுடைய நேயரை பாட வச்சு உங்க முன்னாடி கொடுத்துருக்கோம். சோ, இது தாலாட்டு ஒரு பக்கம் ஒரு இசையா இருந்தா கூட இன்னைக்கு பல சமுதாயங்கள்ல பலவிதமான இசைகள் பாடப்பட்டுட்டு தாங்க இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வந்து நரிக்குறவர் சமுதாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அவங்க அந்த பாசி மணி கோக்கும் போதும் சரி, அவங்க ஒரு குழுவா சேர்ந்து உட்கார்ந்து அதை கோர்க்கும் போதும் சரி ஒரு விதமான இசைய பாடுவாங்க. மீனவர்கள் அவங்க வலை பின்னும் போதும் கடலுக்கு போகும்போதும் அந்த ஏலேலோ பாட்டு பாடுவாங்க. சோ, இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துல ஒரு ஒரு பாடல் பாடிக்கிட்டு தான் வராங்க. அததான் நம்ம கிராமிய இசைன்னு சொல்றோம். அந்த கிராமிய இசை, பழமையான இசை பழம்பெருமையோடு நிற்கக்கூடாது, அது அடுத்த தலைமுறையினருக்கும் போய்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வானொலியோட ஆசை. அந்த முயற்சியோட ஒரு பகுதி வெற்றி அடையணும்னா தொடர்ந்து நாமளும் கிராமிய இசைகளை போற்றுறதோட மட்டும் இல்லாம பாராட்டுறதோட நின்றுடாம அதை நாமளும் பின்பற்றணும், நமக்கு தெரிஞ்ச இசைய நாமளும் பாடணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன்.

0: to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Do not smoke. Smoking causes cancer.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.